ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 16 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி திங்கள் 21 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 7 தேதி திங்கட்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேவ்ஸ் ஆட் இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்போம் மங்கள இசை, இடம்பெறும் ராகம் சரஸ்வதி.

நேரமான 5:58 45 நொடி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. இனி கேட்போம் குரல் அமுதம். அதிகாரம் 7, மக்கட்பேறு, குரல் எண் 6. குரலும் பொருளும் குழல் இனிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். தான் பெற்ற பிள்ளைகளின் மழலை மொழியை கேளாதவர் குழலோசை இனிது யாழோசை இனிது என்பர். குரலும் பொருளும் மீண்டும் குழல் இனிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். தான் பெற்ற பிள்ளைகளின் மழலை மொழியை கேளாதவர் குழலோசை இனிது யாழோசை இனிது என்பர். குரலமுதம் கேட்டீர்கள். இன்று இடம்பெற்றது அதிகாரம் 7, மக்கட்பேறு, குரல் எண் 6.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. இனி கேட்போம் நிகழ்ச்சி நிரல். இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் திரை இசை இடம்பெறும் நேரம் 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியிலும், 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியிலும், 9:00 ரெட்ரோ ராகங்களாகவும் இடம்பெறும். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:55 திரைகானம். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 10:30 காற்றோடு கலந்திரவா திரைப்பட பாடல்கள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க விளங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் ஏ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி சுத்தமான காற்று மற்றும் நீலவான தினம் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி பி எம் சஹானா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டமறிவோம். போலி செய்திகள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரஹ்மான் அவர்கள். தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில் புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். நிறைவாக நுட்பம் கற்போம். அதிநவீன ஆன்டிவைரஸ் செயலி குறித்து மென்பொருள் பொறியாளர் ஸ்வாதி அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 பயணிகள் விருப்பம். 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு நம்மை பக்குவப்படுத்துவது நம் வயதா நம் பொறுப்புகளா. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:45 மாநில செய்திகள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் காட்டு நாயக்கர் பாடல்கள். 2:30 பூவையர் உலகம். நீலகிரி மாவட்ட பள்ளி கல்வித்துறையின் கண்காணிப்பாளர் மதியொலி அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் 2 பகுதி இடம்பெறும்.

0: 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம். தொடர்ந்து 3:02 ஹலோ ஊட்டி. உலக ஊட்டச்சத்து வாரத்தை ஒட்டி ஊட்டச்சத்து நிபுணர் டாக்டர் பானு இம்ரான் அவர்களுடன் நேர்முகம். 4 மணிக்கு எதிரும் புதிரும் 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் தொலைபேசி மணிக்கும் வாடாமலர் பழைய திரைப்பட பாடல்களின் தொகுப்பு. 6:05 காங்கிரத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகொழி பாடல்கள். 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 விநாயகர் நன்மணி மாலை இசைப்பேருரை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renu Kataria. Delhi Chief Minister Rekha Gupta has ordered a magisterial inquiry into the building collapse incident in Satyaniketan area of New Delhi and directed registration of an FIR against the building owner. The Chief Minister's office said the decision was taken following an on-site review and a preliminary assessment of the incident. The CMO said those found responsible for the grave incident will be held fully accountable and dealt with under the strictest provisions of law. Death toll in the incident has risen to 6 following the recovery of one more body late last night. Search and rescue operations continued at the site as teams worked to clear the debris and look for any trapped person. Teams from the NDRF, Fire Service, Delhi Police and other agencies are working at the site to clear the debris. Union Home Minister Amit Shah spoke to Delhi Chief Minister, Delhi Police Commissioner and Director General of NDRF and assessed the situation on the ground. Mr. Shah said the injured are being provided with all necessary medical assistance. The building was being used as a paying guest accommodation. A senior police officer said repair work was underway in the basement when the structure collapsed at around 1:30 p.m. yesterday. Delhi Mayor Pravesh Wahi has said that all illegal constructions having more than 4 floors will be sealed with immediate effect. He said strict action will also be taken against officials found responsible, including their immediate dismissal. Prime Minister Narendra Modi has said that over the past several years, the relationship between India and France has reached new heights. He said together with President Macron, both countries are building a special global strategic partnership. Speaking during inauguration of Swami Narayan Hindu Mandir in Paris through video conferencing, Mr. Modi said, from technology, AI and defense to space and climate action, both nations are moving forward together with new momentum and renewed energy. He said both sides are celebrating this year as the India-France year of innovation.
2: BAPS के माध्यम से जब अलग अलग देशों में मंदिरों की प्राण प्रतिष्ठा होती है तो वहां भारत के प्राचीन विचार और मानवीय मूल्य भी साथ साथ ही जाते हैं और भारत का विचार कहता है समानम मनः सह चित्तमेषां अर्थात हमारे मन समान हो हमारे हृदय साथ जुड़े इसलिए आज जब फ्रांस में इतना भव्य मंदिर बनकर तैयार हुआ है ये फ्रांस की विविधता को तो समृद्ध करेगा ही इससे भारत और फ्रांस के सांस्कृतिक संबंधों को भी ऊर्जा मिलेगी.
1: Floods have affected normal life in several parts of Bihar with major rivers including the Ganga, Gandak and Kosi flowing above the danger mark. In view of the rising water level of the Ganga, authorities are maintaining heightened vigilance in downstream areas. The river had crossed the highest flood level at several ghats in Patna. In Uttar Pradesh, flood conditions remain critical with 24 districts affected and several rivers still in spate. 5 people have died in rain-related incidents. Meanwhile, the India Meteorological Department has forecast heavy rainfall over Bihar, East Madhya Pradesh, East Uttar Pradesh, Uttarakhand, West Bengal and northeastern parts of the country during the next 2 days. Iran's top security official has announced that a new restricted zone will be declared outside

0: Outside the Strait of Hormuz in the coming days, and that any vessel entering the area without coordination with them will be placed on an Iranian sanctions list. Major General Mohsen Rezai, Secretary of the Supreme National Security Council, said that the zone will begin from the U.S. Navy's blockade line and extend into parts of the Persian Gulf. Ships that move towards the strait from either side and enter this area will face sanctions, the Iranian state media reported. Rezai said that traffic through the Strait of Hormuz has dropped sharply since Iran closed the waterway and that only 7 to 8 ships carrying essential goods for Iran are now transiting compared with more than 100 ships before. In badminton, Indian pair of Sattvic Sairaj Ranki Reddy and Chirag Shetty clinched the men's doubles title at the China Masters in Shenzhen yesterday. The Indian duo defeated China's He Jiting and Ren Jiang Yu 11-21, 21-13, 21-17 in the summit clash to secure India's first ever title at the China Masters. The victory marks the duo's second title of the season. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் காற்று என்னும் அமிர்தம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்.
3: செப்டம்பர் 7 இன்று நாம் சுவாசிக்கும் காற்றை பற்றி சிந்திக்கும் நாள். நீலவானுக்குரிய தூய்மையான காற்றுக்கான பன்னாட்டு நாள். இன்டர்நேஷனல் டே ஆஃப் கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ். மாசுபாட்டை குறைத்து தூய காற்றை உருவாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என முடிவெடுக்கும் நாள். எந்த விலங்குகளும் இயற்கையை பாழ்படுத்துவதில்லை. காற்று மட்டும் இல்லை என்றால் உயிர் வாழ முடியாது. காற்று மட்டும் வீசாவிட்டால் மகரந்தம் பரவாது. விலங்குகளும் பறவைகளும் அந்த கடமையை செய்கின்றன. நிலம் முழுவதும் பசுமையாக்கி தூய்மையான காற்றுக்கு வழி செய்கின்றன. இன்று மனிதர்கள் உண்டாக்கும் புகை மாசினால் பல மூச்சு பிரச்சனைகள் உருவாகி வருகின்றன. நடந்து செல்லும் பழக்கமே குறைந்துவிட்டது. இதனால் வாகன புகை காற்றை மாசுபடுத்துகிறது. இயந்திரங்களை சரியாக பராமரிக்காமல் பயன்படுத்துவதாலும் காற்று மாசுபடுகிறது. காற்று எல்லோரையும் அப்படி அப்படியே காட்டுகிறது. அது யாரையும் நிறம் மாற்றுவதில்லை. ஆனால் மனிதர்கள் காற்றின் நிறத்தை புகையால் மாற்றி விடுகின்றனர். இந்த உலகம் நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக மட்டுமன்று, அனைத்து உயிர்களுக்கும் இங்கு வாழ உரிமை உண்டு. அதனை அழிப்பதற்கு ஒருவருக்கும் உரிமை இல்லை. மனிதருக்கு, மரத்திற்கு, பறவைக்கு, விலங்குக்கு, நீருக்கு, காற்றுக்கு என அனைத்துக்கும் உரிமை உண்டு. காற்றை தூய்மைப்படுத்துவதற்காகவே ஒற்றை காலில் நின்று தவம் செய்து கொண்டிருக்கிறது மரம். விலங்குகள் தம் கழிவுகளால் மண்வளத்தை பெருக்கி மரங்களை உருவாக்கி காற்றை தூய்மைப்படுத்துகின்றன. மனிதன் நீர்வளத்தை அழித்து கட்டிடம் கட்டி விடுகிறான். பின் காற்றுக்கு மலை பிரதேசங்களை தேடி ஓடுகிறான். உயர்ந்த மரங்களை எல்லாம் வெட்டிவிட்டு தேயிலை காஃபி தோட்டங்களை அமைத்து காற்றை பெருக்கும் வழியை அழித்து விடுகிறான். காற்று மட்டும் கிடைக்காவிட்டால் உயிர் பிழைப்பதே அரிதாகிவிடும். காற்றில் தொடங்கும் வாழ்க்கை காற்றை உள்ளிழுக்க முடியாத பொழுது முடிவடைந்து விடுகிறது. அத்தகைய காற்றுக்கு நாம் என்ன செய்கிறோம்? மரம் வெட்ட வரும் மனிதர்கள் தங்கள் வாழ்வை அழித்துக் கொள்ள முடிவெடுத்து விட்டனர். சாலை மற்றும் போக்குவரத்துக்காக வெட்டப்படும் மரங்களுக்கு ஈடாக வேறொரு இடத்தில் மரங்களை நட வேண்டும். மரங்கள் மாசு கட்டுப்பாட்டு தொழிற்சாலையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிரை காப்பதால் தான் மழைக்கு அமிழ்தம் என்று பெயர். அது மரங்களை செழிப்புடன் வளரச் செய்து காற்றை காப்பதனால் அதனையும் போற்றி கொண்டாட வேண்டும். காற்றை மரங்கள் மனமாக்கி விடுகின்றன. மனிதர்கள் அசுத்தமாக்கி விடுகின்றனர். நெகிழி பயன்பாடு மஞ்சள் பை மரபை உடைத்து விட்டது. நம் முன்னோர்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரே பையைத்தான் பயன்படுத்தினர். இப்பொழுது கூட இது தாத்தாவின் பை என பாதுகாப்பாக வைத்திருப்போர் உண்டு. ஆனால் நாம் ஒரு முறை பயன்படுத்திவிட்டு அதனை குப்பையாக கொட்டி விடுகிறோம். குப்பைகளை எரிக்கும் மாசு, வீடு கட்டும் மாசு என எத்தனையோ வகையில் காற்று மாசுபட்டு கொண்டிருக்கிறது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒவ்வொருவரும் தங்களுடைய தாயார் பெயரில் ஒரு மரத்தை வளர்க்க வேண்டும் என பிரதமர் கூறியதை அனைவரும் நினைவில் கொண்டு உங்கள் தாயார் பெயரில் ஒரு மரத்தையாவது வளர்க்க வேண்டும். முடிந்தவரை நடப்போம், முடியாத பொழுது வாகனத்தை எடுப்போம் என ஒவ்வொருவரும் உறுதி கொள்ள வேண்டும். இம்முடிவு ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்பது போல் உடல்நலத்திற்கும் காற்று தூய்மைக்கும் வழிவகுக்கும். ஒரு மரம் நடுவது என்பது 1000 உயிர்களை காப்பதற்கு நிகராகும். பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது நன்று. இது போன்று சிறிய சிறிய செயல்களை செய்தாலே காற்று தூய்மை அடைந்துவிடும். மருத்துவமனைகளில் கூட்டம் குறையும்.

0: இயற்கையை பகைத்தால் இழப்பு நமக்கே. பசுமையான இயற்கை, வளமான வாழ்க்கை, பாதுகாக்கப்பட்ட பூமி, பாதுகாப்பான எதிர்காலம் என்பதனை உணர்ந்து வாழலாம் தானே.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் காற்று என்னும் அமிழ்தம் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேரம் 6:15 ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. இனி கேட்போம் அருளிசை பக்தி பாடல்கள். கேட்பதற்கு முன் இன்றைய சிந்தனைக்கு, நல்லவர்களைப் போல் நடிப்பவர்களை இந்த உலகம் விரும்பும், ஆனால் நல்லவர்களாகவே வாழ்பவர்களை கடவுள் மட்டுமே விரும்புவார். நிகழ்ச்சியின் துவக்கமாக வீரமணி ராஜோ அவர்கள் பாடிய பாடல்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை. தொடர்ந்து கேட்போம் அடுத்த பாடல், ஜாலி அப்ரஹாம் பாடியது.

எல்லாம் தெரியும் என்பவர்களை விட தன்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வெற்றி பெறுகிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஹாஜி சையத் அலி பாடியது.

எக்காரணத்தைக் கொண்டு மனிதன் பொய்ப்பேசலாகாது. பொய்ப்பேசி பழகுபவர் படிப்படியாக பாவம் செய்வதற்கு அஞ்சாத கீழான மனப்பான்மையை பெறுகிறான். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உன்னிகிருஷ்ணன் பாடியது.

0: திருகாழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய அந்த பாடலுடன் இன்றைய அருள் இசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேரம் 6:41. வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். கேட்பதற்கு முன் நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். குறைந்தபட்ச வெப்பநிலை 9 to 12 degrees Celsius ஆகவும் அதிகபட்ச வெப்பநிலை 17 to 19 degrees Celsius ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% to 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40% to 70% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 km அளவுக்கு வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். கேட்பதற்கு முன்
3: இன்றிரவு 7 PM தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
4: நம்ம ஊட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பெரிய லீஃப் செடி தான் நிறையா இருக்குங்க வீட்டில். இது வந்து வெளியே நம்ம பிளைன் சைடெலாம் போய் பார்த்தீங்கன்னா வெளியவே அவங்க வச்சுருக்காங்கங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் அடித்த பாதி க்ரீனாகவும் பாதி ஒயிட்டாகவும் இருக்குங்க. நம்ம ஊட்டியில் பொறுத்தளவுக்கு நம்ம உள்ளேயே வச்சு பராமரிக்கிறதுனாலையும் இந்த சூரிய ஒளி கரெக்டான லெவலில் நம்ம வைக்கிறதுனாலையும் நல்லா பச்சை பசேல்னு இருக்குங்க. அது பார்க்குறக்கு வீடே ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்மளுக்கும் ஒரு மன நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்குங்க பார்க்கும் போதே. அதனால இந்த மாதிரி வகைங்க சார் நம்ம பார்த்து அந்த க்ரீன் லீஃப் மாதிரி தான் அந்த வகை பார்த்து தான் சார் நம்ம எடுக்கிறோம். மற்றபடி வெரைட்டிஸ் பார்த்தாலும் அப்படி ஒன்றும் இது பண்ணுறது இல்லைங்க சார்.
3: அடுத்த பார்த்து

0: நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தன் இப்போ பாட்டில் தண்ணி ஊற்றியும் வந்துட்டு இந்த மணி பிளான்ட்டை வந்து வளர்க்கக்கூடிய சூழல் இருக்குது. இது நீரில் வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களா, இல்லை மண் அமைப்பு தான் இதுக்கு வேணும்?
1: இல்லைங்க சார், இப்போது நம்மளுக்கு ரெண்டு வகையில் நீங்கள் சொன்னது மாதிரியே வளர்த்துக்கலாங்க. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் பாட்டில் பாருங்கள், சின்ன சின்னது பாட்டில் தண்ணியோடு போட்டு வச்சுருப்பேன். அது என்னென்னா நல்ல லீஃப் நல்லா வருங்க.
0: இன்னும் பல தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த திருமதி சுமதி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.

0: தலைப்புச் செய்திகள். மருந்து துறை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து ஆதரவையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளை மாற்ற மாநில அரசு தயாராக இருப்பதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவிக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மருந்து துறை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து ஆதரவையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மருந்து தொழில்துறை தொடர்பான கண்காட்சியில் நேற்று பங்கேற்று பேசிய அவர், இந்தியாவில் இந்த துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். மருந்து துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாக அவர் தெரிவித்தார். புதிய மருந்து பூங்காக்களை மத்திய அரசு உருவாக்கி வருவதாகவும் மருத்துவ உபகரணங்கள் உற்பத்திக்கு ஊக்கமளிக்கப்படுவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று இரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு அறிக்கை அளித்த பின்னர் இந்த சட்டம் இயற்றப்படும் என்றார்.
1: ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் விரைவில் இயற்றப்படும், பரிசீலிக்கப்படும் சொல்லல. கடந்த அரசு போட்ட அந்த கே என் பாட்சா கமிட்டி 9 மாதம் வந்து கால நீட்டிப்பு கேட்டிருக்கு. அப்ப எதற்காக நீங்க நீட்டிப்பு கேட்கறீங்க? நான் வந்து சொன்னேன், நான் விக்டிம்ஸ் தான், நாங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுடைய கருத்து கேட்டுட்டு இருக்கிறோம். சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்கக்கூடியவர்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவங்ககிட்ட நான் கருத்து கேட்கல. இதற்கு எங்களுக்கு 9 மாதம் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த கால அவகாசம் வந்து சரியானது என்பதை நாங்கள் வந்து இப்ப வாங்கி கொடுத்துருக்குறோம். வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அறிக்கையின் அடிப்படையில வந்து கட்டாயம் சட்டம் இயற்றப்படும் என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்களை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க.
0: மக்களுக்கு இடையூறாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் மதுக்கடைகளை மாற்ற அரசு தயாராக இருப்பதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகள் மற்றும் ஆன்மீக தலங்களில் இருந்து குறிப்பிட்ட தொலைவு இடைவெளியில்தான் மதுக்கடைகள் இயங்கி வருவதாக கூறினார். இருப்பினும் இடையூறாக உள்ள கடைகளை மாற்ற பொதுமக்கள் அல்லது உள்ளாட்சி பிரதிநிதிகள் சரியான மாற்று இடத்தை சுட்டிக்காட்டினால் அக்கடைகளை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்றப்படும் என்று திரு விக்னேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவிக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னையில் தவிக நிர்வாகி ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளுங்கட்சியினருக்கே பாதுகாப்பில்லாத நிலைமை உள்ளதாகவும், தலைநகரில் பொதுவெளியிலேயே இப்படி ஒரு கொடூரம் நடப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் முடிந்த பிறகும் கூட மக்கள் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையையும் இந்த அரசு எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தவிக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை 200க்கும் அதிகமான பாலியல் குற்றங்களும், கிட்டத்தட்ட 200 கொலை குற்றங்களும், 1000க்கணக்கான போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களும் நடந்துள்ளதாக திரு நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவள்ளூரில் அடுத்தடுத்து ஏடிஎம் இயந்திரங்கள் கொள்ளையடித்து செல்லப்பட்டிருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார். குற்றவாளிகளை கண்காணித்து கைது செய்ய தவறியதே இத்தகைய துணிச்சலை ஏற்படுத்தியிருக்கும்

0: தாக அவர் தெரிவித்துள்ளார். அப்பகுதி பொதுமக்கள் இரவு நேரங்களில் நிம்மதியாக தூங்கக்கூட அஞ்சும் சூழல் உருவாக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் அடுத்தடுத்து அரங்கேறும் ஏடிஎம் கொள்ளைகளில் தொடர்புடைய குற்றவாளிகளை விரைந்து கண்டறிந்து கைது செய்ய வேண்டும் என்று திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. போதை மற்றும் மது கலாச்சாரத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தை தமிழகம் முழுவதும் மாநில அரசு நடத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஆயுதங்களுடன் கும்பல்கள் சுதந்திரமாக செயல்படுவது காவல்துறையின் மீதான நம்பிக்கையை சீர்குலைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். குற்றம் நடந்த பின்னர் நடவடிக்கைகளை எடுப்பது மட்டும் போதாது எனவும் குற்றங்கள் நடைபெறுவதற்கு முன்பே அவற்றை தடுக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் போதை மற்றும் மது கலாச்சாரத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சிறந்த மாற்றத்திற்கான ஆட்சியாக தவிக அரசு செயல்படுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பொறுப்பேற்ற பின்னர் தமிழகத்தில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறைந்துள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படுவது பாராட்டத்தக்கது என்றும் இதன் மூலம் ஜனநாயகம் வலுப்படும் என்றும் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். கிராம சபைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கிராம சபை கூட்டங்களை அடிமட்ட ஜனநாயகத்தின் அர்த்தமுள்ள அமைப்புகளாக மாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். கிராம ஊராட்சி பிரதிநிதிகளுக்கான மதிப்பூதியத்தை உயர்த்த வேண்டும், கிராம சபை பற்றிய விழிப்புணர்வையும் பொதுமக்களின் பங்கேற்பையும் அதிகரிக்க வேண்டும், கிராம சபை தீர்மானங்கள் மீது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 8 கோரிக்கைகளை திரு கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக கனமழை பெய்தது. காஞ்சிபுரம், தூத்துக்குடி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் நேற்று மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல இடங்களிலும் நேற்று மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சுமார் 15 நாட்களுக்கு மேலாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்ததால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், கல்வாய்மலை ஆகிய பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெள்ளிமலை, இன்னாடு, சேராப்பட்டு, குண்டியானத்தம், மாவடிப்பட்டு, கரியாலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் கல்வாய்மலையில் உள்ள பெரியார் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் நீர்வீழ்ச்சியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முரியேசன்.
0: இருவரி செய்திகள். இந்தோனேஷியாவில் உள்ள அனக் கிரகடாவ் எரிமலை வெடித்து சிதறியதை அடுத்து ஜகார்த்தா சர்வதேச விமான நிலையத்தில் அனைத்து விமான சேவைகளும் நேற்று ரத்து செய்யப்பட்டன. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அசாம் மற்றும் மேகாலயாவில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கிழக்கு திமோரில் இன்று நடைபெறவுள்ள தென்கிழக்கு ஆசியாவிற்கான உலக சுகாதார அமைப்பின் மண்டல குழு கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளார். தேசிய தூய்மைப் பணியாளர் ஆணையத்தின் தலைவராக திரு பகவத் பிரசாத் மக்னாவும் துணைத் தலைவராக திரு கைஷே பிஹாரியும் நியமிக்கப்படுவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தோஹாவிலிருந்து தில்லி வந்த இரு பயணிகளிடமிருந்து தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த 134 வெள்ளி நாணயங்கள் உட்பட 484 நாணயங்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு திட்டப் பணிகளை மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு செய்தார். திருவாரூரில் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 10 பேர் காயமடைந்தனர். காவலர் தினத்தையொட்டி ராணிப்பேட்டையில் மாவட்ட காவல்துறை சார்பில் காவல்துறையினர் பயன்படுத்தும் ஆயுதங்கள் மற்றும் துப்பாக்கிகளின் கண்காட்சி நடைபெற்றது. காவலர் தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் காவல் வாத்திய குழுவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் சுமார் 40 டன் தேவையற்ற பழைய வீட்டு உபயோகப் பொருட்கள் பெறப்பட்டு அழிக்கப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. திருவாரூரில் தமிழ்நாடு டேக்வாண்டோ சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான டேக்வாண்டோ போட்டி

0: பெற்றது. 150 பேர் பங்கேற்ற இப்போட்டியில் 60 பேர் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருந்து துறை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து ஆதரவையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூகநீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளை மாற்ற மாநில அரசு தயாராக இருப்பதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவிக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி.
1: சுத்தமான காற்று மற்றும் நீலவான தினம் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி பி எம் சஹானா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு உலகம் முழுவதும் நீலவானத்திற்கான சுத்த காற்று தினம் அப்படிங்கிற ஒரு தினத்தை வந்துட்டு கொண்டாடுறோம். இந்த நாள்ல நான் உங்களை ஒரு பயணத்திற்கு அழைத்து செல்கிறேன். நமக்கு மேலே இருக்கும் வானத்திலிருந்து அந்த வானத்தை தொடும் நமது நீலகிரி மலை வரை ஒரு பயணம். நீலவானத்திற்கான சுத்த காற்று தினம். ஐக்கிய நாடு சபை இந்த நாளை ஒரு முக்கியமான உண்மையை சொல்ல உருவாக்கியது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்த காற்று ஒரு ஆடம்பரம் அல்ல, அது ஒரு உரிமை. காற்று மாசுபாடு என்பது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்காது. சமவெளியில நாம என்ன எரிக்கிறோமோ அதுதான் மலையில இருக்கும் நீலவானத்தை பாதிக்கும். மலையில நாம என்ன பாதுகாக்கிறோமோ அதுதான் சமவெளிக்கு சுத்த காற்றை கொடுக்கும். தென்னிந்தியாவின் நுரையீரல் என்று நீலகிரி மாவட்டத்திற்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஸ்கையை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு பொல்யூஷனை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அதாவது வேஸ்ட் எதுவுமே வந்துட்டு எரிக்காம வெஹிக்கிள் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இயற்கை வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அழகான சுற்றுச்சூழலை அமைத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி மரங்களை வெட்டுறதுனாலையும் கால சூழ்நிலை மாறுபடுகிறது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, மழை பெய்யற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வெயில் அடிக்கிறதும், வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டத்துல மழை வர்றதுக்கான ஒரு முக்கிய காரணம் இந்த பொல்யூஷன் தான். நம்ம இங்க எரிக்கிற சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் வந்துட்டு அது ஒரு காற்று மாசு ஏற்படுத்துது. அதனால மரங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம காடுகளும் வந்துட்டு அழிக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு சுத்த காற்று ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால இருக்கக்கூடிய பங்களிப்பு என்னன்னா, மரங்களை வெட்டாம நம்ம வந்துட்டு பாதுகாக்கணும். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு பொல்யூஷன் வராம நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வரக்கூடிய ஸ்மோக்கை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ரெசல்யூஷனை நம்ம வந்து எடுக்கலாம். அதே மாதிரி பொருட்களை எரிக்கிறது, நம்ம சேகரிக்கிற வேஸ்ட் பொருட்கள் எதுவா இருந்தாலும் அதை வந்துட்டு எரிக்கிறதுனால புகையும் கூட இந்த காற்று மாசுக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு வகுக்குது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு பொருட்களை கம்மியா பயன்படுத்துவதும் அதனுடைய தன்மையை வந்துட்டு காக்கிறதும் நமக்கு ஒரு முக்கிய பங்களிப்பா இருக்கு. இதனால நம்ம வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு சுற்றுச்சூழலை நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ரெடியூஸ், ரியூஸ், ரீசைக்கிள் அப்படிங்கிற இந்த மூணு கோட்பாடுகளை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னாக்கா, அன்றாடம் நம்ம வாழ்க்கையில இந்த பொல்யூஷன் ஏற்படுத்துறதுக்கான ஒரு கால சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்காம இருப்போம் அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி.
1: சுத்தமான காற்று மற்றும் நீலவான தினம் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி பி எம் சஹானா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: நிலைத்த நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் எம் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
4: ஸோ அடுத்து கேட்குற பொதுவான கேள்வி, அதிகமாக கேட்கப்படுற ஒரு கேள்வின்னு சொல்லலாம், அதாவது எந்தெந்த நோய்க்கு ஹோமியோபதியில் நல்ல தீர்வு இருக்கு? இது நிறைய பேர் கேட்குற ஒரு பொதுவான கேள்வி. மருந்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் காலவிலேயே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும், அவ்வளோ வேகமாகவும் ஹோமியோபதி வேலை செய்யும். ஏன் எல்லா ஹோமியோபதி மருந்தும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மருந்துகள் குட்டி குட்டியாக வெள்ளை உருண்டைகளாக கொடுப்போம். எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த வெள்ளை உருண்டைகள் அப்படின்றது மாத்திரை கிடையாது, அது வந்து ஒரு மீடியம், இல்லை வந்து ஒரு வெஹிக்கல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்குன்ட்டு எந்த ஒரு மருத்துவ குணமும் கிடையாது. யூஸ்வலாக உங்களுக்கு எந்த மருந்து இண்டிகேட் ஆகுதோ அதை நாங்கள் லிக்விட் ஃபார்மில் வச்சுருப்போம். ஸோ அந்த லிக்விடை எடுத்து உருண்டைகளில் போட்டு கொடுப்போம், ஸோ மெடிகேட் பண்ணி கொடுப்போம். அதனால் பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கே தவிர எல்லாமே வேறு வேறு மருந்துகள் தான். ஸோ அடுத்து பொதுவாக கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, இது என்னுடைய ஒரு என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டர் சொன்னது, நிறைய எல்லா மருந்துகளுமே வந்து வெள்ளை கலரில் கொடுத்ததை பார்த்து ஒரு அலோபதி ஸ்டாஃப் வந்து கேட்டதாக சொன்னாங்க. அதாவது எல்லா மருந்தும் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கே, எதுவும் ஸ்டீராய்ட்ஸ் ஆட் பண்ணுறீங்களா உள்ள அப்படின்னு வந்து கேட்டாங்களாம். ஹோமியோபதி மருந்துகளில் எந்த ஒரு ஸ்டீராய்ட்ஸும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வெள்ளை உருண்டைகள் அப்படின்றது ஒரு மீடியம் தான், அதில் உங்களுக்கான மருந்துகளை மெடிகேட் பண்ணி கொடுப்போம். ஒரு வயசு பொண்ணு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்க ஒரு பொண்ணு வராங்க அப்படின்னா, யூஸ்வலாக அவங்களுடைய அம்மாக்கள் கேட்குற ஒரு பொதுவான கேள்வி என்ன அப்படின்னா, ஹோமியோபதி மருந்து எடுத்தால் பீரியட்ஸ்லாம் ஒன்றும் மாறிட்டாரே, அதாவது ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கு, அதை எடுத்து எதுவும் அஃபெக்ட் ஆகிடுமா அப்படின்னு கேட்பாங்க. ஹோமியோபதி மருந்துகள் எடுத்தால் பீரியட்ஸ் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது. அதாவது ஹோமியோபதி மருந்துகள் அப்படின்றது நார்மலான ஒரு விஷயத்த அஃபெக்ட் பண்ணாது. இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பீரியட்ஸ் ரெகுலராக வரல, தள்ளி போகுது, இல்லை வரவே இல்லை அப்படின்னா அதை நார்மல் பண்ண முடியும். பட் நார்மலாக இருக்க ஒரு விஷயத்த திரும்பியும் அதை வந்து அப்நார்மல் பண்ணிவிட முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருந்திருக்கும், ஒரு கோவிலுக்கு போகிறதா இருந்திருக்கும், ஸோ பீரியட்ஸ் வந்து இந்த டைமில் வரக்கூடாதுன்ட்டு சில இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுப்பாங்க, எடுத்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறது அலோபதியில் பண்ண முடியும், பட் ஹோமியோபதியில் நேச்சுரலான ஒரு விஷயத்தை நிறுத்துறது அப்படின்றது பண்ண முடியாது. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்வெஸ்சன், நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்டிருக்காங்க, டாக்டர் எனக்கு ஏற்கனவே சுகர் இருக்குது, நீங்கள் வந்து சின்ன சின்ன இனிப்பு மாத்திரை கொடுக்குறீங்க, ஸோ இதை சாப்பிட்டு என்னோடய சுகர் அதிகமாகிடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் சாப்பிட்ற ரைஸ் ஆகட்டும், நீங்கள் சாப்பிட்ற எல்லா பொருள்லையும் கார்போஹைட்ரேட் இருக்க தான் செய்யுது. ஸோ அவ்வளோ கார்போஹைட்ரேட் எடுக்கிற நமக்கு அந்த 4 சின்ன உருண்டைகளில் இருக்க அந்த இனிப்பு வந்து ஒரு நெக்லிஜிபிளான ஒரு அளவு தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் உங்கள் சுகர் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அடுத்து நிறைய பேர் இப்போ புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் ஹோமியோபதி எடுக்கிறாங்க அப்படின்றப்ப ஹோமியோபதி மருந்துகளை எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு டாக்டர் உருண்டை தான் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, யூஸ்வலாக உங்களுக்கு ஒரு பாட்டிலில் வெள்ளை கலரில் உருண்டைகள் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அது இப்போ 4 மாத்திரைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4 உருண்டைகளை அதோடைய மூடியிலேயே, அந்த பிளாஸ்டிக் பாட்டில் கொடுக்குறாங்கன்னா அதோடைய மூடியிலேயே போட்டு டைரெக்டாக வாயில் போட்டுக்கணும், கையில் எடுத்து அதை கண்டாமினேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டிங்க்சர், சிரப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்கள் டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, எவ்வளோ சொட்டை எடுக்கணும், எவ்வளோ வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
2: நலமுடன் வாழ.
3: இதுவரை ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் எம் டாலி அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
0: இனி கேட்போம்

0: ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் பவதாரணி ஆகியோர் இணைந்து பாடியது அந்த பாடல். நிலையத்தில் நேரம் 7:09.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் போலி செய்திகள் குறித்து வழக்கறிஞர் ஈனா ரஹ்மான் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: நம்ம ஒருத்தருக்கு தகவலை வந்து ஷேர் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அந்த தகவல் உண்மையானதா இல்ல பொய்யானதா இல்ல டீப் ஃபேக் மூலமா கிரியேட் செஞ்சதான்றத நம்ம ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கணும். செய்திகளை பரப்புறதுக்கு முன்னாடி நம்ம 5 கேள்விகளை தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, இத அனுப்புனது யாருன்னு. இது நம்மளுக்கு அனுப்புனது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஆனால் இது ஃபஸ்ட்டாக எங்கேருந்து ஷேர் ஆனதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கான்றத தெரிஞ்சுக்கணும். இப்போது ஏதாவது உண்மையான நியூஸாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஆதாரம் இருக்கும். அதே ஒரு ஃபேக்கான நியூஸாக இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக ஆதாரம் இருக்காது. இது எந்த டேட்டில் நடந்துச்சுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து பழைய செய்தியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம இது எந்த தேதியில நடந்ததுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது மற்ற டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கான்றத நம்ம பார்க்கணும். வாட்ஸ்அப் மட்டுமே வந்து இம்பார்ட்டண்டா நம்ம கவனிக்க முடியாது. ஒஃபீஷியலா எங்கேயாவது இதை பத்தி எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா, இது நடக்குதா, இந்த மாதிரி இருக்கான்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் அதை வந்து நம்ம ஷேர் பண்ணணும். இன்னொன்னு நம்ம என்ன யோசிக்கணும்னா, இந்த நியூஸை நம்ம ஷேர் பண்ணும்போது ஏதாவது பாதிப்பு யாருக்காவது நடக்குமான்றத நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ லைக் அது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போலியான நியூஸான்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ஷேர் பண்ண போறோம். அதனால இது வந்து யாரையாவது பாதிக்குமான்றத நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். பொறுப்பான டிஜிட்டல் குடிமகனா நம்ம எப்படி இருக்கிறது, அது எப்படின்னா நம்ம உண்மையான விஷயத்த வந்து ஷேர் பண்றது, ஃபேக்கான விஷயத்த வந்து ஷேர் பண்ணாதது, பொய்யான தகவல்களை பரப்பாம இருக்கிறது, பிறர்கிட்ட வந்து ஏதாவது பொய்யான செய்திகளை சொல்லாம இருக்கிறது, சட்டத்தை வந்து மதிக்கிறது, இதெல்லாமே பண்ணா நம்ம ஒரு நல்ல டிஜிட்டல் குடிமகனா இருக்கலாம். பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா, குழந்தைங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டா நம்ம சொல்லி வளர்க்கணும். எந்த தகவல்கள் வந்து உண்மையானது, எந்த தகவல்கள் பொய்யானது. இப்போ இருக்கிற காலகட்டத்துல இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அந்த மாதிரி எல்லா நியூஸஸும் நம்மளுக்கு அதுலதான் வருது. நிறைய நியூஸஸ் உண்மையாவும் இருக்கலாம், நிறைய நியூஸஸ் பொய்யாவும் இருக்கலாம். அதை வந்து நம்ம தான் நம்மளோட குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். போலி செய்திகளை பார்த்தா நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை வந்து ஃபார்வர்ட் செய்யக்கூடாது. நம்மளுக்கு அது போலின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை எப்பவுமே ஃபார்வர்ட் செய்யக்கூடாது. யார் ஃபார்வர்ட் செஞ்சாங்களோ அவங்க கிட்டயும் நம்ம சொல்லணும், இது வந்து ஃபேக்கான நியூஸ் தான், இது உண்மையான நியூஸ் இல்லை, ஸோ நீங்களும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் எந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளுக்கு அந்த நியூஸ் கிடைக்குதோ அதே பிளாட்ஃபார்ம்ல ரிப்போர்ட்ன்ற ஆப்ஷனுக்கு போய் ப்ரூஃபோட நம்ம அந்த செய்தியை ரிப்போர்ட் பண்ணணும். தேவையில்லாத செய்திகளை நம்ம எப்பவுமே பரப்பக்கூடாது. நம்ம ஒரு தகவலை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தெளிவாக யோசிச்சு பார்த்துட்டு உண்மையான தகவலாக இருந்தால் மட்டுமே ஃபார்வர்ட் பண்ணணும், உண்மையான தகவலாக இல்லாமல் இருந்தால் அதை ஃபார்வர்ட் பண்ணவே கூடாது. இதோட முக்கியமான கருத்து என்னன்னா, எல்லா நியூஸஸ் நம்மளுக்கு வர எல்லா நியூஸஸும் உண்மையானது இல்லை. டீப் ஃபேக் மூலமா நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எடிட் பண்ணலாம், உண்மையானது மாதிரியே தெரியும் ஆனால் உண்மையாக இருக்காது. இதை வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பொய்யான நியூஸஸை ஷேர் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த 5 கேள்விகளை கேட்டுட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஷேர் பண்ணவே போகணும்.
1: சட்டம் அறிவோம்.
2: நேயர்கள் இதுவரை போலி செய்திகள் குறித்து வழக்கறிஞர் ஈனா ரஹ்மான் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6:10 விளக்கேற்றும் வேளை. இன்னும் சில நொடிகளில் 7:15 தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 5-மாடி கட்டடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான நல்லுறவு கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாரிசில் சுவாமி நாராயண் இந்து ஆலயத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து பேசிய அவர், இரு நாடுகளும் சிறப்பு உலகளாவிய உத்திசார் ஒத்துழைப்பை உருவாக்கி வருவதாக கூறினார். தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, விண்வெளி உள்ளிட்ட பல துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பல ஆண்டுகளுக்கு முன்பே ஸ்ரீ பிரபுபாத சுவாமி பிரான்சுக்கு சென்று இஸ்கான் மூலம் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான ஆன்மீக உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியதாக அவர் கூறினார். யோகா என்பது இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான முக்கிய ஊடகமாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இப்போது பிரம்மாண்டமான சுவாமி நாராயண் ஆலயம் மூலம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான ஆழமான கலாச்சார உறவில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். இக்கோவிலின் கலாச்சார ஆன்மீக செயல்பாடுகள் ஐரோப்பா முழுவதும் உள்ள மக்களுக்கு பயனளிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவா, குஜராத், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களையும் தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன்டியூ ஆகிய யூனியன் பிரதேசங்களையும் உள்ளடக்கிய மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டத்தில் இந்த மாநிலங்களின் முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேச நிர்வாகிகள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர். மேற்கு மண்டல மாநிலங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து, கல்வி, சுகாதாரம், மின்சாரத்துறை சீர்திருத்தங்கள், நகர்ப்புற திட்டமிடல், கூட்டுறவு அமைப்பை வலுப்படுத்துதல், இணைய குற்ற தடுப்பு உள்ளிட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்களும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்பதற்கு உறுதியுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சர்வதேச பாறு கழுகுகள் விழிப்புணர்வு தினம் நேற்று கொண்டாடப்படுவதையொட்டி ஹரியானாவின் பஞ்ச்குலாவில் இது தொடர்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. பாறு கழுகுகளை பாதுகாத்தல் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற தேசிய அளவிலான கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், பாறு கழுகுகளுக்கான பாதுகாப்பு மண்டலங்களை கூடுதலாக உருவாக்க வேண்டும் என்று கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணுகுமுறையானது ஒரு குறிப்பிட்ட உயிரினத்திற்கு மட்டுமல்லாமல் முழுமையான தன்மையை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். விலங்குகளின் இறந்த உடல்களை விரைவாக உண்பதன் மூலம் பாறு கழுகுகள் சுழலியல் சமநிலையை பேண உதவுவதாக அவர் தெரிவித்தார். 1990ம் ஆண்டு காலகட்டத்திற்கு பிறகு இந்தியாவில் பாறு கழுகுகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக கூறிய திரு பூபேந்தர் யாதவ், அவற்றை பாதுகாக்க ஒருங்கிணைந்த முயற்சிகள் தேவை என்று வலியுறுத்தினார். மிதிவண்டி ஓட்டுவதை மக்கள் அன்றாட பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சூரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிதிவண்டி ஓட்டும் நிகழ்வில் நேற்று அவர் பங்கேற்றார். மிதிவண்டி ஓட்டுவது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் உதவும் என்று திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். நாட்டில் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்பான மாநாட்டில் பேசிய அவர், அறிவியல் ஆராய்ச்சிகள் ஆய்வகங்கள்

0: ளுக்குள் மட்டும் முடங்கிவிடாமல் தொழில் முனைவு, தொழில்நுட்ப பரிமாற்றம், வணிகமயமாக்கல் ஆகியவற்றை நோக்கி நகர்வதை உறுதி செய்வது அவசியம் என்று குறிப்பிட்டார். அரசின் முழுமையான அணுகுமுறையானது ஆராய்ச்சி நிறுவனங்கள், கல்வித்துறை, தொழில்துறை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வருவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: புதுதில்லியில் 5-மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. காயமடைந்த 11 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா சந்தித்து உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். துணைநிலை ஆளுநர் டி எஸ் சந்து, மேயர் பிரவேஷ் வாஹி ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டதுடன் மீட்புப் பணிகளை கண்காணித்தனர். இச்சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இந்த விபத்து குறித்து நீதி விசாரணைக்கு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் கட்டட உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படவோ அல்லது அதன் முக்கியத்துவம் குறைக்கப்படவோ மாட்டாது என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சில ஊடகங்களில் வெளியான தவறான தகவல்கள் குறித்து இஸ்ரோ விளக்கம் அளித்துள்ளது. நாட்டின் அடுத்த தலைமுறை விண்வெளி திட்டங்களில் இஸ்ரோ மேலும் வலுவாக கவனம் செலுத்துவதற்கு ஏதுவாக விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பு ஊக்குவிக்கப்படுவதாகவும், ஆனால் இஸ்ரோ தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்றும் அது தெரிவித்துள்ளது. விண்வெளித்துறை சீர்திருத்தங்கள் பெரிய வலுவான உலக அளவில் மேம்பட்ட விண்வெளி சூழல் அமைப்பை உருவாக்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் 3 அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ளார். டாக்டர் மோகன் யாதவ் அரபு நாடாளுமன்றத்தின் தலைவர் முகமது அகமத் அல் யமாயியை சந்தித்து பேசினார். மத்திய பிரதேசத்தின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் சிறப்பு கண்காட்சியையும் அவர் தொடங்கி வைத்தார். துபாயில் இன்று தொடங்க உள்ள முதலீட்டாளர்கள் மாநாட்டிலும் திரு மோகன் யாதவ் பங்கேற்கவுள்ளார். ஹரியானாவில் வேளாண் மேம்பாட்டிற்கும் விவசாயிகளின் வருவாயையும் அதிகரிக்கவும் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அந்த மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி கூறியுள்ளார். சண்டிகரில் 78 ரூபாய் மதிப்பிலான 7 வேளாண் திட்டங்களுக்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். அதிகபட்சமாக 24 வகையான பயிர்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்படும் முதல் மாநிலமாக ஹரியானா உள்ளது என்று திரு நயாப் சிங் சைனி தெரிவித்தார். திரிபுராவில் பிஜேபி ஆட்சி அமைந்த பின்னர் மாநிலத்தில் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக்கம் சாஹா கூறியுள்ளார். அகர்தலாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்த 35 ஆண்டுகளில் மாநிலம் பின்தங்கிய நிலைக்கு சென்றதாக தெரிவித்தார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் 24 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கனமழை தொடர்பான சம்பவங்களில் கான்பூரில் 4 பேரும் படாயூனில் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். ஷாஜஹான்பூர் மாவட்டத்தில் கங்கை மற்றும் ராம்கங்கா ஆறுகளின் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியுள்ளது. சித்ரகூட் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டு ஆய்வு செய்ததுடன் ராம்காட் பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். இதற்கிடையில் மாநிலத்தின் கிழக்கு பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கும் மேற்கு மாவட்டங்களில் இன்று வரையும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கங்கை, கண்டக், கோசி உள்ளிட்ட பல முக்கிய ஆறுகளில் தண்ணீர் அபாய அளவை தாண்டியுள்ளது. இந்த நிலையில் மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், மேற்குவங்கம் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையே

நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 7:45 நொடி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. குட் மார்னிங், நீல் கிரீஸ். குட் மார்னிங் நீல் கிரீஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கத்தை சொல்லிட்டு நிகழ்ச்சியில இணைறது நான் உங்கள் அன்பு தோழி கவிதா. இன்னைக்கு ஒரு குட்டி தன்னம்பிக்கை கதையோட இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு முயல் வந்து தற்கொலை செஞ்சுக்க போச்சாமா. ஒரு பக்கம் வேடன் துரத்துறான், இன்னொரு பக்கம் நாய், இன்னொரு பக்கம் புலி. இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரிங்க துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாழ தகுதியற்ற விலங்கு அப்படின்னு முடிவெடுத்துட்டு குளத்துல குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கலாம்னு போச்சு அந்த முயல். அப்போ முயலோட வருகையை பார்த்து அங்க இருக்கிற தவளைங்க எல்லாம் பயந்து குளத்துக்கு போய் குதிச்சுச்சாமா. இத பார்த்த முயலுக்கு ஒரே ஆச்சரியம், அட நம்மையும் பார்த்து பயப்படுறதுக்கு இந்த உலகத்துல உயிரினங்கள் எல்லாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு தற்கொலை முடிவை மாத்திக்கிட்டு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு தன்னம்பிக்கையோட வாழ ஆரம்பிச்சுச்சான். தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட வலிமையான மனம் வேண்டும். அவ்வளவு வலிமையான மனம் இருந்தால் நாம் ஏன் மாய்த்து கொள்வது பற்றி நினைக்க வேண்டும்? வாழ்ந்துதான் பார்ப்போமே. இந்த ஒரு அழகான தன்னம்பிக்கை கதையோட இன்னைக்கு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடலா வந்துட்டே இருக்கு எனிமி படத்திலிருந்து ஒரு அழகான பாடல். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

இன்னைக்கு வானிலை பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல தான் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான இடங்களில் வந்து மேகமூட்டத்துடன் இருக்கும், ஆனால் மழை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேஃபாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். நேரம் பார்த்தீங்கன்னா 7:31:28 ஆயிடுச்சுங்க. நம்ம குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு தகவல், அதாவது நம்ம இப்போ புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, கேஸ் சிலிண்டர் கனெக்ஷனுடைய ரிசிப்ட் கேட்பாங்க. சிலிண்டர் புக் பண்ண போனால், சிலிண்டர் புதுசாக வாங்க போனால் அப்படின்னா ரேஷன் கார்டு கேட்பாங்க. இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் சிலிண்டரை வந்து நம்ம வாங்க முடியும். ஆனால் நம்ம ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போகும்போது சிலிண்டரோட ரிசிப்ட் கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய குழப்பம் இருக்கிறனால நம்ம புதிய ரேஷன் கார்டு வந்து நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ண முடியாமல் போயிருக்கு. ஸோ இதுக்காக அரசு என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கிறதுக்காக கேஸ் சிலிண்டர் ரசீதை இனிமே இணைக்கிறதுக்கு கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லி உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவிச்சிருக்கு. இந்த ஒரு அருமையான தகவலோட அடுத்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். வெந்து தணிந்ததுக்கு ஆடு படத்திற்காக ஸ்டேட்யூன்ட் இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: தாமரையின் வரிகளில் பத்மபிரியா ராகவன் பாடியது ஐரா படத்திற்காக ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 7:41.
1: குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம்.

இளங்குமரன் காவிரி பூம்பட்டினத்து சம்பாபதி வனத்தில் விடலை பருவத்து இளைஞனாக திரிந்து முரட்டுச் செயல்களை புரிந்தபோது கூட அப்படியும் ஒரு காட்டாற்று வாழ்க்கையை சிறிது காலம் வாழ்ந்து பார்த்துவிட்டு பின்பு அதில் ஒன்றுமில்லை என்று கைவிட்டு விடுவதற்காகவே அவன் அப்படி வாழ்ந்தது போல தோன்றியது நீலநாகருக்கு. அவனுடைய இளமை பருவத்து வாழ்வை எண்ணிய போது பயனில்லாத காரியத்தை செய்வதிலும் இன்னதிலே இன்ன காரணத்தினால் பயன் இல்லை என்று பயனின்மையை புரிந்து கொள்வதாகிய ஒரு பயன் உண்டு என்று மணிப்பல்லவத்துக்கு கப்பலேறி புறப்படுவதற்கு முந்தைய நாள் அவனே வளநாடுடையாரிடம் கூறிக்கொண்டிருந்த சொற்களைத்தான் இப்போது நினைத்துக் கொண்டார் நீலநாகர். அப்படி பயனின்மையை புரிந்து கொள்வதற்கு வாழ்ந்த வாழ்க்கைதானோ அந்த பருவத்தில் அவன் வாழ்ந்தவை என்று நினைந்து வியக்க முடிவது தவிர அதை பற்றி பிழையாக எண்ணுவதற்கு வரவில்லை அவருக்கு. இந்த உடம்பின் வலிமையை எதிர்ப்பதற்கு துணிவுள்ளவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று எதிரே வருகிறவர்களை எல்லாம் கேள்வி கேட்பது போன்ற உடம்போடு அப்போது மதர்த்து திரிந்த அதே இளங்குமரன்தான் இப்போது நாளங்காடியில் அந்த பட்டினப்பாக்கத்து பெண்ணின் மேல் இந்திரவிழா கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் கடும் சீற்றமடைந்து கல்லெறிய முற்பட்ட போது அந்த கல்லெறியையெல்லாம் தன் உடலில் தாங்கிக் கொள்ள முன்வந்து அருள்நகை பூத்தவன் என்பதை நினைத்துக் கொண்டார் நீலநாகர். அதே நாளங்காடியில் இளங்குமரன் பசிமயக்கத்தால் சோர்ந்து தன் மார்பில் சாய்ந்தபோது அவனுடைய அந்த பொன் உடல் தன்மேல் கற்பூர மனம் கமழச் செய்ததையும் முகுந்தப்பட்டரை வாதத்தில் வென்று அந்த வெற்றியாலும் அகங்காரமடையாமல் தன்னடக்கமாக அவருக்கு மறுமொழி கூறியதையும் வார்த்தைகளை அளவாகவும் ஆற்றல் உள்ளவையாகவும் பயன்படுத்தி எதிரியை வினாடி நேரத்தில் வீழ்த்திவிடவல்ல சமதண்டத்து ஆசீவகர்களை கூட்டமாக வென்றதையும் எண்ணி எண்ணி பூரித்தார் நீலநாகமரவர். இளங்குமரனுடைய வாழ்க்கையில் வீரம் இருந்தது, அழகு இருந்தது, காதல் இருந்தது, அறிவு இருந்தது, அருள் இருந்தது. இன்னும் மகாகவிகள் எவ்வவற்றையெல்லாம் காவிய குணங்கள் என்று தேர்ந்தெடுத்து தலைமுறை தலைமுறையாக கொண்டாடி போற்றி கவிதையாகவும் காவியமாகவும் எழுதி வைத்திருக்கிறார்களோ அவையெல்லாம் அவனுடைய வாழ்வில் இருப்பதாக புரிந்து கொண்டார் நீலநாகர். பெண்ணின் செவிகளில் போய் பொருந்திய பின்பு குண்டலங்களுக்கு அப்படி பொருந்திய இடத்தால் அழகு வருவதாக பொற்கொளர்கள் கூறுவதை நீலநாகர் வன்மையாக மறுத்திருக்கிறார். குண்டலத்தால் பெண்ணுக்கு அழகு வளர்வதாக வேண்டுமானால் சொல்லலாம். பெண்ணால் குண்டலத்துக்கு அழகு இல்லை என்று முரட்டுத்தனமாக ஆலமுற்றத்து பொற்கொள்ளர்களிடம் பலமுறை வாதிட்டிருக்கிறார் அவர். அவரே இப்போது அந்த உவமையை வேறுவிதமாக மாற்றி இளங்குமரனோடு பொருந்தி நினைக்கத் தொடங்கியிருந்தார். இளங்குமரன் காவிய குணங்களை பெற்றதனால் அழகு கொண்டான் என்பதற்கு பதிலாக காவிய குணங்கள் தமக்கு நாயகனாக அவனை பெற்றதனால் அழகு கொண்டிருக்க முடியும் என்று மாற்றி நினைத்தார் அவர். நான் நினைத்துக் கொண்டிருக்கிற எண்ணங்களை விதைப்பதற்கு எனக்கு காவிய நாயகன் வேண்டும் என்று முதன் முதலாக இளங்குமரனை திருநாங்கூருக்கு அழைத்துக் கொண்டு போன போது தம்மிடம் அடிகள் கூறியது இப்போது மீண்டும் நினைவு வந்தது. அவருக்கு மலை பொங்குவது போல் அவருடைய உடம்பு பெருகி நெட்டு உயிர்த்தது. ஆலமுற்றத்து கடற்பரப்பும் அதன் கோடியில் தொடுவானமும் கடலும்

இணைவது போல தெரிந்த பொய்யழகும் அவருடைய கண்களில் தெரியாமல் மறைந்து அந்த இடமெல்லாம் இளங்குமரனே தெரிந்தான். உலகத்தில் ஏதாவது ஒரு பொருளின் மேல் மட்டும் அதிகமாக ஆசைப்படுகிறவன் வீரனாக இருக்க முடியாது. நிறைந்த வீரன் என்பவன் ஒரு வகையில் துறவியாகவும் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் வென்று கைப்பற்றி நிமிர்ந்து நிற்கும் ஆற்றலைப் போல் எல்லாவற்றையும் விட்டுவிடுகிற தைரியமும் வீரனுக்கு இருக்க வேண்டும். ஆசைப்பட்டு சேர்ப்பதற்கு ஒரு பங்கு ஆற்றல் போதும் என்றால், ஆசைப்பட்டு சேர்த்த பொருளையும் அதை சேர்க்க காரணமாயிருந்த ஆசையையும் விடுவதற்கு இரண்டு பங்கு ஆற்றல் வேண்டும். உயர்ந்த தரத்து வீரம் என்று இதைத்தான் நீலநாகர் எண்ணிக்கொண்டிருந்தார். அவருடைய அந்தரங்கமான வாழ்க்கை நோக்கமும் இதுதான். அடித்து பிடித்து சேர்த்து வைக்கும் வீரத்தை விட இதை இழக்கக்கூடாது என்கின்ற வகையைச் சேர்ந்த சிறந்த செல்வத்தையும் மனம் ஒப்பி இழக்க துணிகிற வீரன்தான் தேர்ந்தவன் என்ற குறிக்கோள் அவருடையது. ஆனால் அவராலேயே இப்போது இளங்குமரனை பற்றிய நினைவை இழப்பதற்கு துணிய முடியவில்லை. அந்நினைவுகளையெல்லாம் ஒவ்வொன்றாக மனதில் எண்ணி எண்ணி திரும்ப திரும்ப சேர்த்து வைக்க முயலுகிற பேராசைக்காரராக மாறிக்கொண்டிருந்தார் அவர்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். குட் மார்னிங் நீல்கிரீஸ்.
1: குட் மார்னிங் நீலகிரிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான். சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் OTFM 101.8
0: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
2: நிமிடம் குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருக்கீங்க. அடுத்ததா ஒரு தகவல். தஞ்சாவூரை சேர்ந்த ஹர்ஷினி, இவருக்கு வந்து 6 தாங்க ஆகுது, 48 12 ஸ்கேட்டிங் செஞ்சு சாதனை படைச்சிருக்காங்க. இளைஞர்கள் பொதுமக்கள் மத்தியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த சாதனையை அவங்க நிகழ்த்தியிருக்காங்க. இது மூலமா அல்டிமேட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்லயும் இவங்க வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த சிறுமி, 6 ஆன சிறுமி இவ்வளவு பெரிய சாதனை சாதிச்சிருக்கிறது வந்து பெரிய விஷயம்தான். அவங்களுக்கு OTFM சார்பா ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். வாரிசு திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு. விஜய் மானசின் குரலில், தமன் அவர்கள் இசையில் பாடல்.

0: நுட்பம் கற்போம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் லேட்டஸ்ட் ஆன்டிவைரஸ் ஆப்புகள் குறித்து மென்பொருள் பொறியாளர் சுவாதி மனோகரன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, லேட்டஸ்ட் ஆன்டி வைரஸ் ஆப்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம லைஃப் ஃபுல்லா போன்லயும் லேப்டாப்லயும் தான் இருக்கு, கரெக்டுங்களா? ஒன்னு நம்ம போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லைன்னா லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேங்கிங், போட்டோ, வாட்ஸ்அப், ஆபீஸ் ஒர்க் எல்லாமே ஒரு டிவைஸ்ல இருக்கு. ஆனா ஒரு வைரஸ் வந்தா அது எல்லாமே எரேஸ் ஆயிரும், கரெக்டுங்களா? அதுக்குதான் இப்போ லேட்டஸ்ட் ஆன்டி வைரஸ் ஆப் பத்தி நான் பேச போறேன். வைரஸ் இப்போ எப்படி இருக்கு, இந்த சூழ்நிலையில வைரஸ் எப்படி இருக்குன்றத வந்து நம்ம பார்க்கலாம். முன்னாடி வைரஸ்னு சொன்னா கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான். இப்போ 2026ல வைரஸ் வந்து போனு கூட வருதுங்க. ஃபேக் ஆப்ல வருது. வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து ஃபார்வர்ட் பண்றாங்க, அந்த லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது வைரஸ் தான் மாறிடுது. அது வந்து என்ன பண்ணுது, உங்க டிவைஸே ஹேக் பண்ணுது. டிவைஸை ஹேக் பண்ணி உங்க டேட்டாஸை திருடுது ஃபர்ஸ்ட். அடுத்து உங்க பேங்க் பேலன்ஸை எம்டி பண்ணுது. மூன்றாவது என்ன பண்ணுது, உங்க போனோட ஆப்ரேஷன்ஸ் வந்து அப்படியே ஸ்லோ ஆகுங்க. ஸோ இதுக்கெல்லாமே என்ன, ப்ரொடெக்ஷன் வேணும். ஸோ ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ரொடெக்ஷனுக்கு தான் லேட்டஸ்ட் ஆன்டி வைரஸ் ஆப்ஸ் பத்தி சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போறோம். டாப் 5 ஈஸி டிப்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். பிட்டி ஃபைண்டர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குதுங்க, மொபைல் செக்யூரிட்டி, அதுதான் இப்போ ஃபேமஸ். ஃபோன் ஸ்லோ ஆகாம ஒர்க் ஆகும். உங்க போன்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் வைரஸ் ஸ்கேன் பண்ணும். ஆன்டி டெஃப்ட் பிளஸ் விபிஎன் ஃப்ரீயா கிடைக்குது. ஆண்ட்ராய்டு அண்ட் ஐபோன் ரெண்டுலயுமே இது இருக்கு. பெஸ்ட் ஃபார் நார்மல் யூசர்ஸ் தான் இந்த பிட்டி ஃபைண்டர் அப்படின்றத வந்து நம்ம சொல்லுவோங்க. அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்டான் 360 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா ரொம்ப ரொம்பவே ஃபேமஸ். இப்ப மட்டும் இல்ல, ரொம்ப காலமாவே இருக்கு. இது ஃபுல் பேக்கேஜ் வைரஸ் பிளஸ் ஃபயர்வால் பிளஸ் கிளவுட் பேக்கப்ல இருக்கும். உங்க போன்ல 100 GB டேட்டா இருக்கு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணலாம், பேக்கப் பிளான் கூட பண்ணிக்கலாம். உங்க போட்டோ டெலீட் ஆனாலும் இந்த நார்த்தன் 360 ஒரு ஆன்டி வைரஸ் வந்து மூலியமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பெஸ்ட் ஃபார் ஃபேமிலி யூஸ்ன்னு சொல்லுவாங்க. மேக்கஃபி டோட்டல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஃபேமஸ், வெரி ஈஸி டு யூஸ். உங்க பாட்டி தாத்தா கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஸ்பேம் கால் வந்துச்சுன்னா பிளாக் பண்ணலாம். வைஃபை செக்யூரிட்டிய சேஃபா வச்சுக்கணும். பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணும்போது சேஃபா வைக்கும். பெஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் நான் சொல்லுவேங்க. குவிக் ஹீல் டோட்டல் செக்யூரிட்டி அப்படின்னா நம்ம இந்தியா ஆப் தான், தமிழ் சப்போர்ட் கூட இருக்கு. லைட் வெயிட், போனை ஹேங் ஆகாம வைக்கும். போன் எப்படி ஹேங் ஆகுது, நீங்க நிறைய போன் யூஸ் பண்ணும் போது, ஷார்ட்ஸ் பார்க்கும் போது, ரீல்ஸ் பார்க்கும் போது, கேமிங் எல்லாம் பண்ணும் போது உங்க போன் வந்து ரொம்ப ஹேங் ஆகுங்க. ஸோ இந்த ஹேங் ஆகாம பாத்துக்கிறதுக்கு தான் குவிக் ஹீல் டோட்டல் செக்யூரிட்டி வந்து பயன்படுத்துறோம். ரன்சம் வார் ப்ரொடெக்ஷன் இருக்கு, இதுதான் இப்ப பெரிய ப்ராப்ளமே. பிரைஸ் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருக்குது, இந்தியன் யூசர்ஸ்க்கு ரொம்ப அவசியமா இருக்கு. ஃப்ரீ பெய்டு, நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்றத பாக்கும். ஃப்ரீ வர்சஸ் பெய்டு, ஃப்ரீயா இல்ல பெய்டா அப்படின்றத நம்ம பாக்கணுங்க. ஃப்ரீ ஆப்ஸ் வந்து என்னன்னா பேஸ்ட் ப்ரொடெக்ஷனுக்கு ஓகே, ஆனா ஆட்ஸ் வரும். ஆட்ஸ் வந்தா நீங்க என்ன பண்ணணும், அந்த ஆட் முடியற வரைக்கும் அதை பார்த்து தான் நீங்க ஸ்கிப் ஆட் வந்து கொடுக்க முடியும். பெய்டு ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 999 1000 999 வரைக்குமே இருக்கு. ஸோ இதெல்லாம் பே பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆட்ஸ் வராது, ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நான் வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்கிறேன், 3 டிப்ஸ். அது வந்து ஆன்டி வைரஸை எப்படி வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னோன் லிங்க் கிளிக் பண்ணவே கூடாது. அன்னோன் வந்து பர்சன் ஆர் யூசர் யாராச்சும் உங்களுக்கு சென்ட் பண்ணாங்கன்னா நீங்க அந்த கிளிக்கே பண்ணக்கூடாது. அந்த லிங்கை கிளிக் பண்றதுனால தான் நம்மளுக்கு வந்து பெரிய ஆபத்தே வருது. ஸோ நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணாம டெலிட் பண்றது வந்து ரொம்ப அவசியமா இருக்கு. ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து தான் நீங்க டவுன்லோட் பண்ணணும். எல்லாமே எல்லா டிவைஸ்லயுமே, ஐபோன்லயுமே ஆப் ஸ்டோர் இருக்குது, ஆண்ட்ராய்டு போன்ல வந்து பிளே ஸ்டோர் இருக்கு. ஸோ நீங்க பிளே ஸ்டோர்ல போய் தான் உங்க ஆப்ஸ் எல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணணும். யாராச்சும் உங்களுக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணி இந்த ஆப்பை நீ டவுன்லோட் பண்ணா, நீங்க டவுன்லோட் பண்ணாதீங்க, அது ஹேக் ஆயிரும். ரெகுலரா உங்க மொபைல் போன்ஸை நீங்க அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ண பண்ணதான் நியூ அப்டேட்ஸ் வந்து உங்க போன வந்து நீங்க என்னன்றத பார்க்க முடியும். நல்லா ஜாலியாவும் நம்ம போனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஹேங் ஆகாது. நீங்க ஒரு ஆப்பை வந்து அப்டேட் பண்ணாமையே வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆப் வந்து ஹேங் ஆகும். ஸோ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப்ல ஆர் இன்ஸ்டாகிராம்ல ஆர் ஃபேஸ்புக்ல என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்க இதெல்லாமே யூஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா யூஸ் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்றேன்னா, 2026ல டெக்னாலஜி வளருது, வைரஸும் வளருது. பிட்டி ஃபைண்டர், நான் சொன்ன மாதிரி நார்த்தான் 360, மேக்கிஃபி, குவிக் ஹீல், இதெல்லாமே வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்றது வந்து ரொம்ப அவசியம். இது எல்லாமே ஃபேமிலிக்கும் அவசியமா இருக்கு, உங்க குழந்தைங்களுக்கும் அவசியமா இருக்கு, நீங்க வேலை செய்யும் போது உங்களுக்கும் அவசியமா இருக்கு. அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நண்பர்களே, ஆட்டோ ஸ்கேன் வந்து ஆன் பண்ணிடாதீங்க. எல்லா மொபைல் போன்லயுமே ஆட்டோ ஸ்கேன் ஒன்னு இருக்கும், அதை வந்து நம்ம ஆன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆன்டி வைரஸ் ஆப்ல வந்து ஆட்டோ ஸ்கேன் ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணிடுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட்டோ ஸ்கேன் வந்து ஆன் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. வீக்லி ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லா ஸ்கேன் ஆகும், அதை குறிச்சு நீங்க பயப்பட வேணாம். ஆப் பெர்மிஷனை செக் பண்ணுங்க, ஓகேவா? டார்ச் ஆப்புக்கு கேலரி ஆக்சஸ் கேக்குதா? அது ஒரு டவுட் தானே. செட்டிங்ஸ்க்கு போங்க, ஆப்ஸுக்கு போங்க, பெர்மிஷன் போய் உங்களுக்கு தேவையானதை நீங்க ஆஃப் பண்றது நல்லது. ஆப்ஸ் பெர்மிஷன் செக் பண்றது ரொம்ப நல்லது. பப்ளிக் வைஃபை ஈக்குவல் டு டேஞ்சர் வைஃபை, சரிங்களா? ஸ்டேஷன் கெஃபேல ஃப்ரீ வைஃபை யூஸ் பண்ணும் போது விபிஎன் ஆன் பண்ணிக்கோங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. விபிஎன் நீங்க ஆஃப் பண்ணி வைக்காதீங்க. நீங்க வேற எங்காவது இருக்கும்போது உங்க விபிஎன் ஆன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, இல்லைன்னா ஹேக்கர் உங்க பேங்க் டீடைல்ஸை திருடிடுவான், ஓகேங்களா? நார்த்தான், மேக்கிஃபி இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது நம்ம சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கலாம். அடுத்து வந்து ஓடிபி பாஸ்வேர்ட் யார்கிட்டயும் நீங்க சொல்ல வேண்டாம். உங்க ஓடிபி பாஸ்வேர்ட் நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உங்க ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்க சொல்ல வேண்டாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்டி வைரஸ் இருந்தாலும் இந்த மிஸ்டேக்கை பண்ண முடியாது. பேங்க் ஓடிபி பாஸ்வேர்ட் வந்தா நீங்க உங்ககிட்டயே வச்சுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. நீங்க யார்கிட்டயும் ஓடிபி ஷேர் பண்ண வேண்டாம். அப்புறம் உங்க மொபைல் போன்ல பேக்கப் கேட்டுச்சுன்னா கண்டிப்பா நீங்க பேக்கப் கொடுக்கறது ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்க பேக்கப் கொடுக்க மறந்துட்டீங்கன்னா நீங்க கூகுள் டிரைவ்ல சேவ் பண்ணி வச்சது எல்லாமே போயிடும். சோ மாசத்துக்கு ஒரு தாட்டி நீங்க பேக்கப் பண்றது நல்லது. அப்படி இல்லைன்னா 15 டேஸ்க்கு ஒரு தாட்டி பேக்

0: பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ஃபோனை வந்து ஹேங் ஆகாமல் பாதுகாத்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. வேண்டாத ஆப்ஸை நீங்கள் எரேஸ் பண்ணிடுங்க, வேண்டாத லிங்க்ஸ்குள்ளே நீங்கள் போகாதீங்க, வேண்டாத கேமிங் ஆப்ஸ் கூட உங்கள் ஃபோன்லேருந்து எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா? கிட்ஸ் ஃபோனுக்கு பேரண்டல் கண்ட்ரோல் வேணும். கிட்ஸு வந்து ஃபோனே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. பேரண்டேஷன் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ கிட்ஸ் வந்து ஏதோ ஒரு லிங்க் வந்து அமுத்திட்டாங்க அப்படின்னா அது வந்து தவறாக பயன்படுத்தக்கூடிய சான்சஸ் கூட இருக்குது. ஸோ உங்கள் கிட்ஸு கையில் உங்கள் மொபைல் ஃபோனு கொடுக்கும் போது நீங்கள் பார்த்து பத்திரமா கொடுங்க. அப்டேட் அப்டேட் அப்டேட் மறுபடியும் நான் சொல்கிறேன், ஃபோன் சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஆன்டி வைரஸ் ஆப் ப்ளஸ் ப்ரௌசர் எல்லாம் அப்டேட் பண்ணி இருக்கணும், ஓகேங்களா? அப்போ தான் உங்கள் ஃபோனை வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம வந்து வைக்க முடியும். ஸோ நான் சொன்ன எல்லா விஷயங்களையுமே நீங்கள் வந்து பாதுகாத்து கரெக்டாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் ஆன்டி வைரஸ் ஆப்ஸில் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கு. நன்றி.
1: லேட்டஸ்ட் ஆன்டிவைரஸ் ஆப்புகள் குறித்து மென்பொருள் பொறியாளர் சுவாதி மனோகரன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

நேரம் 8:01 ஆயிடுச்சுங்க. நம்ம ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். குட் மார்னிங் நீல்கிரிஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவலை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது 6 வயசுலேருந்து 12 வயசு பெண் குழந்தைகள் வந்து எவ்வளவோ விஷயங்களை வந்து நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புகிறோம். புக்ஸ் அவ்வளோ வெயிட்டாக கொடுத்து அனுப்புகிறோம், டிஃபன் பாக்ஸு, கேரியர், நிறைய விஷயங்கள், ரெயின் கோட்டு, ஷூ, இது ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான விஷயங்கள், அதுக்கப்புறம் ஸ்கார்ஃபு, எல்லா ஓவர் வெயிட்டு தான் இருந்தாலும் ஒரு சின்ன பவுச் வந்து அவங்களுடைய அன்றைய நாளையே வந்துட்டு ஒரு நிம்மதியான தருணத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பவுச்சுக்குள்ளே வந்து என்னென்ன வைக்கணும், என்னென்ன எமர்ஜென்சியான விஷயங்கள் தேவை அப்படின்றத பற்றி தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. முதலாவதாக அந்த 6 லிருந்து 12 வரைக்கும் இருக்கிற பெண் குழந்தைகள் முதல்ல நம்ம பெற்றோர்கள் வந்துட்டு கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து சானிட்டரி பேடு. இந்த சானிட்டரி பேடை வந்து அந்த பவுச் ரெடி பண்ணி அந்த பவுச்சுக்குள்ளே வந்து ஒன்றோ ரெண்டோ நீங்கள் போட்டு வச்சுருங்க. அது வந்து எப்போ வேணாலும் ஸ்கூல் டைமில் ஆனாலும் சரி, வீட்டுக்கு வர நேரத்தில் ஆனாலும் சரி, ஒரு சில பெண்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் ஆகலாம் இல்லையா, அந்த டைமில் வந்து கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த குழந்தைங்க வந்து தத்தளிக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட இது. அதுக்கப்புறம் வந்துட்டு வேஸ்ட் நியூஸ் பேப்பர் ஒரு பீஸாக 2 பீஸோ கொடுத்து விடுங்க. இந்த யூஸ் பண்ண சானிட்டரி பேட்ஸை கண்ட இடத்துல போடாமல் அந்த பேப்பரில் வந்து ரோல் பண்ணி குறிப்பிட்ட டஸ்ட்பினில் வந்து போட சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி அந்த பேப்பரை வந்து அது உள்ள வைங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின். பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த சேஃப்டி பின். பட்டன் வந்து போயிடலாம், திடீர்னு யூனிஃபார்மில் எங்கேயோ ஒரு பக்கம் தையல் விட்டுடலாம், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த சேஃப்டி பின் வந்து ரொம்பவே அவசியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 100 ரூபாய்க்குள்ளேயாவது ஒரு பணத்தை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து வைங்க. ஏதோ ஒரு சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படும், ஒரு சில நேரத்தில் பஸ் பிடிக்க தேவைப்படும். எல்லா குழந்தைங்களும் பஸ்ஸில் போய் ஸ்கூல் பஸ்ஸில் போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால் ஒரு 10-20 ரூபாயிலேருந்து ஒரு 100 ரூபாய்க்குள்ளே அந்த குழந்தைங்கக்கிட்ட கொடுத்து வைக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சானிடைசர், ஒரு சின்ன பாட்டில். அந்த சானிடைசரை வந்து நம்ம இப்போது டாய்லெட் போகிறாங்க, அவங்க பேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அந்த டைமில் வந்து நம்ம சோப்பையும் அதையும் தேடிட்டுருக்கிறதுக்கு பதிலாக அந்த சானிடைசர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பேண்டைடு, பேண்டைடு 1 or 2 பேண்டைடு வந்து அவங்க கொடுத்து விடுங்க. ஏதோ சின்ன அடிப்படை பட்டுருச்சு அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் நம்ம வந்து எங்கேயும் போய் அலைய வேண்டாம் இல்லையா. நம்ம வந்து ஆஃபீஸ் ரூம் போவோம், அங்கே வந்து நர்ஸ் பார்த்து அங்கே வந்து பேண்டைடு வாங்கி அதை ஓட்ட வைக்கிறது லேட் ஆகும். நம்ம கையிலேயே இருந்துச்சுனாக்கா அது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து அது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பவுச்சுக்குள்ளே வந்துட்டு உங்களுடைய கான்டாக்ட் கார்டு வந்து போட்டுருங்க. அதாவது பெண் குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்பவே முக்கியம். பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை, சின்ன வயசு பசங்களுக்கு கூட இது ரொம்ப முக்கியம். அதாவது பேரண்ட்ஸோட நேமு, அவங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு முன்னையே நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸையும் அந்த கார்டில் எழுதி அந்த பவுச்சுக்குள்ளே போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டார்ச் லைட் வந்து சின்னதாக ஒரு டார்ச் லைட் வந்து குழந்தைங்கள்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. ஈவினிங் டைமில் ஒரு சில குழந்தைங்கள் லேட்டாக வரலாம், திடீர்னு இருட்டிடலாம், அந்த டைமில் அது யூஸ் ஆகும். அப்புறம் முக்கியமாக பெண் குழந்தைங்க பேக்கில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஒரு விசில்,

அதாவது லேட் நைட்டாக ஆகலாம், லேட் ஈவினிங் ஆகலாம், அந்த மாதிரி டைமில் கூட யாரும் வர்றதுக்கு இல்லாமல் இருக்கலாம். இன்கேஸ் அந்த குழந்தைங்களுக்கு அந்த தருணம் வந்து பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அந்த விசில் வச்சு அவங்க விசில் சத்தம் எழுப்புனாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஹெல்ப்புக்கு வருவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மனசில் வச்சுட்டு அந்த குழந்தைங்க பேக்கில் இன்னையிலேருந்து ஒரு எமர்ஜென்சி பவுச் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பவுச்சை ஒன்று ரெடி பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாம் போட்டு அமிச்சிங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு பெண் குழந்தை வந்து சேஃப்டியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறது என்னோட கருத்து. இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனசுக்கும் பிடிச்சிருக்கும். ஏன் நம்மளும் கூட நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து அனுப்பலாமே அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு தோன்றும். ஸோ இன்னையிலேருந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது பாபநாசம் படத்துலேருந்து. ஸோ ஸ்டே டியூன்ட், இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செம ஹிட்டு.

யுகபாரதியின் பாடல் வரிகளில் டி இமான் இசையில் சத்யபிரகாஷ் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் ஆகியோர் இணைந்து பாடியது வெற்றிவேல் திரைப்படத்திற்காக ஒலித்தது. கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. டிரைவ் டைம் பீட்ஸ் கேட்பதற்கு முன்
1: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
2: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
1: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
2: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
3: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
2: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
5: வேலைக்கு போற வழியில 4 பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30.
0: விஜய் பிரகாஷ் மற்றும் சாதனா சர்கம் இணைந்து பாடியது. 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக. இது டிரைவ் டைம் பீட்ஸ்.
1: அடுத்தடுத்து நான் ஸ்டாப்பா மூணு பாட்டு, இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்கள் வசீகரா படத்திற்காக ஹரிகரன் பாடியது, சொக்கத்தங்கம் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குரலில் ஒலித்தது, நிறைவான பாடல் சுஜாதா சங்கர் மகாதேவன் தூள் படத்திற்காக பாடலை கேட்டீர்கள். நிறைவு பெற்றது டிரைவ் டைம் பீட்ஸ். காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

0: நேயர்கள் இனி கேட்டு மகிழலாம் ரெட்ரோ ராகங்கள் 10 மணி வரை. கேட்பதற்கு முன் நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, பயணத்தின் போது ஒருவேளை டிசி டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது ஓடிபி, பின் அல்லது பாஸ்வேர்டு கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
2: ஆர்பிஐ சொல்கிறது, ஓடிபி அல்லது பின் கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.

0: நான் வாழ்ந்தது.
1: பஞ்சாருணாச்சலம் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில் சின்ன கண்ணம்மா படத்திற்காக மனோ பாடிய பாடலை கேட்டீர்கள். சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்.
4: ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பெரிய கோயில் கட்டினார். பல ஊர்களிலிருந்து சிற்பிகள்லாம் கொண்டுகிட்டு வந்தார். அழகழகாக சிற்பங்களை செய்ய சொன்னார். ஊரில் உள்ள ஜனங்களும் கோயில் கட்டுறதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சாங்க. ராத்திரி பகலாக வேலை நடக்குது. கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக வசந்துக்கிட்டே வந்துட்டுது.

0: அங்கே போய் வேலை செய்கிறவங்களுக்கு தாகம் எடுக்கிற போலாம் ஒரு கோவலையில் தண்ணியை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. இப்படியே பண்ண ஆரம்பிச்சுட்டுது அந்த அம்மா. ஏதோ அந்த அம்மாவால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடந்தது, கோபுரம் வசந்தது, எல்லா வேலையும் முடிஞ்சது. இனிமேல் கடைசியாக கர்ப்பகிரகத்தின் மேலே விமானம் அமைக்க வேண்டியது தான் பாக்கி. அந்த வேலையும் ஆரம்பமாச்சு. அந்த சிற்பிகள்லேயே அனுபவசாலியான ஒருத்தர் இந்த அம்மாவை தேடிட்டு வந்தார். பாட்டி, உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க, அந்த விமானத்தில் வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னார். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது இருந்தாவில் கொடுக்கலாம், எதுவும் இல்லையே என்ன பண்ணுறது, யோசனை பண்ணாங்க. இதை பாருப்பா, என்கிட்ட என்ன இருக்குது, இதோ இந்த வாசப்படியில் கிடக்குது, இந்த கல் தான் இருக்குது, வேணும்னா இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. உடனே அந்த கல்லை பேத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க. அங்கே போய் பார்த்தா என்ன ஆச்சரியம், அந்த விமானத்து உச்சியில் கலசங்களை அமைக்கிறதுக்கான பிரம்ம யந்திரத்தை மூடுற கருங்கல் ஒன்று தேவையாக இருந்தது. இவங்க எடுத்துக்கிட்டு போன கல் அதுக்கு ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சு போச்சு, ஏதோ அதுக்காகவே அளவெடுத்து செஞ்சது மாதிரி அமைஞ்சுட்டுது. அந்த கல்லையே அங்கே அப்படியே பதிச்சுட்டாங்க. ஒரு வழியாக கோவிலை கட்டி முடித்தாங்க. அடுத்தது கும்பாபிஷேகம், அதுவும் ரொம்ப சிறப்பாக கோலாகலமாக நடந்து முடிஞ்சுது. இவ்வளவையும் பார்த்த அந்த ராஜாவுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப பெருமையாக இருந்தது. இவ்வளவு பெருசாக இந்த கோவில் உருவாகிறதுக்கும் இவ்வளவு சிறப்பாக இந்த விழா நடக்கிறதுக்கும் நாம தானே காரணம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டார். இப்படி நினச்சிக்கிட்டே அன்றைக்கி ராத்திரி அரண்மனையில் படுத்து தூங்கினார். உடனே ஒரு கனவு, ஆண்டவனே அந்த ராஜாவோட கனவில் வந்தார். ராஜா ஆண்டவனை வணங்கினார். இறைவா, உங்களுக்காக நான் கட்டியிருக்கிற கோவில் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டார் ராஜா. அதுக்கு இறைவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா, நீ கட்டின கோவிலில் அந்த கிழவியோட நிழலில் நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னாராம். இப்படி சொல்லிவிட்டு கடவுள் மறைஞ்சிட்டார். கனவு கலைஞ்சிது. ராஜா விசாரித்தார், யார் அந்த கிழவி அப்படின்னு எல்லாரும் விவரத்தை சொன்னாங்க. அப்போ தான் ராஜா நினச்சி பார்த்தார், இந்த கோவிலை வந்து நானே கட்டினதாக ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டேன், ஆனால் அந்த வயசான அம்மா வீட்டு வாசலில் கிடந்த கல் அது வந்து இறைவனுக்கு வந்து சுகமான நிழல் கொடுக்கறதாக சொல்கிறாரு அப்படிங்கிறத எண்ணி பார்த்தார். நான்கிற எண்ணம் வந்து நழுவி போயிட்டு தான். கோபுரம் எவ்வளவு பெருசுங்கிறது முக்கியம் இல்லை, குணம் எவ்வளவு பெருசுங்கிறது தான் முக்கியம். அந்த வயசான அம்மா நம்ம நாட்டில் வாழறது தான் நமக்கு உண்மையான பெருமை அப்படின்னு நினச்சாராம் ராஜா. இந்த காலத்துலேயும் ஒரு ஊரில் ஒரு கோவில் கட்டினாங்க. எல்லா ஜனங்களும் அவங்களால் முடிஞ்சதை செஞ்சாங்க. நம்மால் ஒருத்தன் அந்த திருப்பணி குழு தலைவரை போய் பார்த்தான். நான் ஏதாவது ஒத்துழைக்கணுமா ஐயா அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டான். திருப்பணி குழு தலைவர் சொன்னார், இதை பாருப்பா, இந்த கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் உன்னுடைய ஒத்துழைப்பு எதுவும் தேவையில்லை, கட்டி முடித்து கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் தான் உன்னுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னார். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னா, இவன் இந்த சாமி சிலையை நீ திருடிக்கிட்டு போகாமல் இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னாராம் அவர்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மிட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ். மணி 16 கேட்டு இருக்கோம் ரெட்ரோ ராகங்கள். அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டி சொல்லை தட்டாதே படத்திற்காக

வாலியின் பாடல் வரிகளில் இளையராஜா இசையமைத்து பாடியது அந்த பாடல் என்னுயிர் கண்ணம்மா படத்திற்காக. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இனி ஒலிக்கும் இந்த பாடல் இளையராஜாவின் இசையில் சித்ராவின் குரலில் வாழ்க வளர்க படத்திற்காக.

அவள் போகும் வண்டி வண்டியில மாடு ரெண்டு மாடு போன பாதையெல்லாம் ரோடுகள் ஆகி போச்சு ஊருக்கு ஊரு போவதற்கு ரோடு ரொம்ப இருக்கு மானத்திலும் ரோடு போட்டு பறந்து போகும் காலமாச்சு பாட்டம் பூட்ட கட்டண

நேரம் 9:31. இனி கேட்போம் உதகை உழவர் சந்தை காய்கறி பழங்கள் கீரை வகைகளின் விற்பனை நிலவரம். கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 35 ரூபாய், வெண்டைக்காய் 38 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 28 மற்றும் 25 ரூபாய், ஆப்பிள் ரகம் 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அவரைக்காய் 60 மற்றும் 65, புடலங்காய் 38, பீர்க்கங்காய் 48, சுரைக்காய் 30, பாகற்காய் 48, கொத்தவரை 40, பூசணிக்காய் மற்றும் அரசாணிக்காய் தலா 20, சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 64 ரூபாய், பொரியல் தட்டை 40 ரூபாய், முருங்கைக்காய் 34 ரூபாய், தேங்காய் 65 ரூபாய், மாங்காய் 100 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 மற்றும் 40 ரூபாய், மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 40 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், நூல்கோல் 45 ரூபாய், டர்னிப் 40 ரூபாய், முட்டைகோஸ் 25 ரூபாய், காலிஃபிளவர் 40 ரூபாய், பட்டாணி 120 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 200 மற்றும் 180, இஞ்சி 150 மற்றும் 100, புஷ்பீன்ஸ் மற்றும் டபுள் பீன்ஸ் 60 ரூபாய், ஊட்டி அவரை 110 மற்றும் 100 ரூபாய், கலர்கோஸ் 40 ரூபாய், குடைமிளகாய் 60 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய், புரோக்கோலி 80 மற்றும் 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கருவேப்பிலை 40 ரூபாய், கொத்தமல்லி 70 ரூபாய், புதினா 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கீரை வகைகளில் அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்கிட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்குக்கீரை, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரைக்கீரை ஆகியன 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 50 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் 90 ரூபாய், வெள்ளரிக்காய்

25 மற்றும் 30 ரூபாய், மக்காச்சோள கதிர் 30 மற்றும் 25 ரூபாய், எலுமிச்சம்பழம் 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பழவகைகளில் கொய்யாப்பழம் 80 ரூபாய்க்கும், பப்பாளி 50 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 140 ரூபாய்க்கும், திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வாழைப்பழங்களில் பூவன் பழம் 50 ரூபாய்க்கும், ரஸ்தாளி 70 ரூபாய்க்கும், மோரிஸ் 45 ரூபாய்க்கும், நேந்திரன் 55 ரூபாய்க்கும், செவ்வாழை 90 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 55 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆப்பிள் 220 ரூபாய், ஆரஞ்சு 130 ரூபாய், சாத்துக்குடி 110 ரூபாய், அன்னாசி பழம் 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேயர்கள், இதுவரை கேட்டது இன்று உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகளின் விற்பனை நிலவரம்.

101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மெட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். நேர்களே, இன்றைக்கு 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில நம்மை பக்குவப்படுத்துவது நம் வயதா நம் பொறுப்புகளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான தலைப்பை வச்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணலாம். ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

வைரமுத்துவின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி, எஸ் பி சைலஜா ஆகியோர் இணைந்து பாடியது இன்று நீ நாளை நான் படத்திற்காக ஒலித்தது அந்த பாடல்.

0: வைரமுத்துவின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பி சுஷீலா கங்கை அமரன் இணைந்து பாடியது. இங்கேயும் ஒரு கங்கை படத்திற்காக ஒலித்தது அந்த பாடல். கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி தொகுப்பு. கவிதா,
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தேனிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

நிலையத்தில் நேரம் 10:20 ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 பயணிகள் விருப்பம். வார வாரம் பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா வந்திருக்க கூடிய பயணிகளை சந்திச்சு அவங்களுடைய விருப்பமான பாடல் மற்றும் சுற்றுலா அனுபவங்களை பத்தி பேசிட்டே இருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம கூட பேசுறதுக்காக, ஹாய், உங்க பேர் என்ன?
2: அமுதவேல்.
1: எங்க இருந்து வரீங்க?
2: கடலூர் இருந்து வரோம்.
1: ஓகே, இது எத்தனாவது டைம் ஊட்டி வருது?
2: இதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்க.
1: ஓகே, ஊட்டி வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம்னா நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்கல்ல இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி, நீங்களா ஒரு கற்பனை பண்ணிருப்பீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு?
2: இருக்குதுங்க, நாங்க பார்த்தோட அதிகமாவே இருக்குது.
1: ஓகே, எந்த இடம் எல்லாம் போனீங்க, ஞாபகம் இருக்குங்களா?
2: இது பொட்டானிக்கல் கார்டன், தொட்டப்பேட்டா, அவங்க தான் வந்துக்கிறோம்.
1: ஓகே, எது ரொம்ப பிடிச்சிருந்தது?
2: பொட்டானிக்கல் பிடிச்சிருந்துச்சு, தொட்டப்பேட்டா வந்து ஒன்றும் பண்ண முடியல, மழை வந்துச்சு.
1: ஓகே, ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா?
2: நான் ஃபேமிலியோட வந்திருக்கறேன்.
1: ஓகே, நம்மளுடைய நிகழ்ச்சியில உங்களுக்கு ஏதாவது சாங் ஏதாவது ப்ளே பண்ணனும்னா, தமிழ் சாங் ஏதாவது தெரியுங்களா? ஏதாவது ப்ளே பண்ணலாங்களா உங்களுக்கு?
2: ஆடாமலையா போடுங்க, பையா படத்துல.

0: இருக்கா இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: உங்க பேரு?
2: நதியாங்க.
0: நீங்க வந்து ஃபேமிலியோட வந்திருக்கீங்க இல்லையா?
2: ஆ, ஃபேமிலியோட வந்திருக்கேன்.
0: ஓகே, நீங்க எத்தனை தடவை ஊட்டி வரது?
2: ஓ, ஃபர்ஸ்ட் டைம்.
0: ஓகே, எத்தனை நாள் பிளான் போட்டீங்க ஊட்டி வரதுக்குன்னு? என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க ஊட்டினு? ஏன்னா கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க.
2: ரெண்டு நாள் பண்ணியிருந்தோம், நைட்டோ நைட்டோ வந்துட்டோம். மழை ரொம்ப பெஞ்சதுனால எங்களுக்கு அதிகம் பார்க்க முடியல.
0: ஓகே, மழை டைம்ல எப்படி ஊட்டியை சுத்தி பாக்குறதுக்கு குளிர் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ஜாய் பண்றீங்களா இல்ல எப்படி இருக்கு?
2: எங்க ஏரியால கொஞ்சம் கிளைமேட் வந்து ஒரு மாதிரி இருக்கு, இங்க வந்து மழையில கொஞ்சம் ஒரு த்ரில்லிங்கா இருக்கு.
0: ஓகே ஓகே, இப்ப வந்து கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல, இங்க ஊட்டி வரவங்க வந்து கிட்ஸ இந்த விஷயத்துல பாதுகாப்பா

0: எஃப்எம் 101.8 பயணிகள் விருப்பம் கேட்டுட்டே இருக்கோம். வணக்கம், உங்க பேர் என்ன?
1: என் பேர் பாலசாமி. வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கேன். இப்போ வந்து கிட்ஸோட குழந்தைகள் ஃபேமிலியோட எல்லாம் வந்தேன். ஃப்ரெண்டு ரெண்டு ஃபேமிலியோட எல்லாம் வந்திருக்கிறேன்.
0: ஓகே, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியா சேர்ந்து வந்திருக்கேன். எத்தனை வருஷமா நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க?
1: 21 வருஷமா இருக்கிறோம்.
0: ஓகே, சூப்பர். அப்ப இதுக்கு முன்னாடி வந்து நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி ஊட்டி வந்தது அதே ஃப்ரெண்டோட தான் வந்தீங்களா?
1: அது ஃப்ரெண்ட் இல்ல. அப்ப நாங்க ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வந்திருந்தோம். அப்போதான் வந்தோம். இப்போ செகண்ட் டைம் வந்திருக்கிறோம்.
0: ஓகே, அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா, அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி
1: ஊட்டி வந்தது? அப்போ வந்தது வந்து பொட்டானிக்கல் கார்டன், அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. மற்றபடி எங்கிட்டு போனங்கிறது ஞாபகம் இல்ல.
0: ஓகே, பொட்டானிக்கல் கார்டன் எப்படி அப்படியே இருக்கா இல்ல நிறைய மாற்றம் இருக்கு?
1: மாற்றம் இருக்கு. அப்போ இருந்ததுக்கு இப்போ இருக்க நிறைய மாற்றங்கள் இருக்கு.
0: ஓகே, கிளைமேட் பத்தி என்ன சொல்றீங்க அப்பதிக்கும் இப்பதிக்கும்?
1: அப்பதிக்கு வந்து கிளைமேட் பத்தி சரி லைட்டா சார் அலர்ஜி மாதிரி லைட்டா தான் இருந்துச்சு. இப்போ அங்கே வந்து பொட்டானிக்கல் கார்டன்ல வந்து மழை எதுவும் பெய்யல. ஆனா இப்போ தொட்டப்பட்ட வந்தப்போ பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். நான் போய் மழை கிரங்க எல்லாம் சுற்றி பார்க்கலாம், நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம், அது பண்ணலாம்னு பார்த்துருந்தேன். கடைசியில் மழை ஃபுல்லாக பயங்கரமாக இருந்ததுனால எதுவுமே பண்ண முடியல.
0: ஓகே, அதாவது மேலே போய் நிறைய வியூ எல்லாம் பார்க்கலாம் நினச்சி
1: பார்க்கலான்ட்டு நல்லா ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிளான் பண்ணி தான் வந்தோம். கடைசியில் வந்து மழை வந்ததுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல.
0: வியூ எல்லாம் கூட தெரியாம
1: தெரியாக பண்ண முடியல. அதான் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. பட் கீழே வந்து இங்கே இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இங்கிட்ட கிளைமேட் நல்லா இருக்குது. அந்த இடத்துல மட்டும் ரொம்ப மழை அதிகமாக இருக்குது.
0: ஓகே ஓகே, உங்களுக்கு ஒரு சாங் கொடுக்கலாம்னா நீங்கள் என்ன சாங் கேட்பீங்க?
1: புதுப்பட்டு ஒரு சாங் போட்டு விட்டாங்க போதும். தீமா

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம்.
1: ஹாய், உங்க பேர் என்ன?
2: என் பேர் பிரணேஷ்.
1: உங்க பேரு?
3: திவ்யா பாரதி.
1: நீங்க?
4: ஜோஷிகா.
1: எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
4: 5th ஸ்டாண்டர்ட்.
1: ஓகே, நல்லா படிப்பீங்களா?
4: ஆவரேஜா தான் படிக்கிறேன்.
1: ஆவரேஜா தான் படிப்பீங்களா? ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னா?
4: எனக்கு எந்த சப்ஜெக்ட்டுமே பிடிக்காது.
1: ஐயோ, அப்ப என்ன ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
4: எனக்கு
1: என்ன பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
4: டிராயிங் பண்றது.
1: டிராயிங் பண்றது பிடிக்குமா? சூப்பர். ஓகே, உங்களுக்கு நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
3: 8th ஸ்டாண்டர்ட்.
1: உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
3: மேக்ஸ்.
1: ஓகே, மேக்ஸ் அப்ப நல்லா பண்ணுவீங்களா?
3: ஆவரேஜா பண்ணுவேன்.
1: ஓகே, எவ்வளவு மார்க்ஸ் வாங்குவீங்க ஆவரேஜா மேக்ஸ்ல?
3: ஒரு 30க்கு அது மாதிரி இருக்கும்.
1: 50க்கு 50க்கு 30. ஓகே, நல்ல மார்க் தான். ஓகே, உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பிடிக்குமா?
3: பிடிக்கும்.
1: ஓகே, ஸ்போர்ட்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்?
3: கோகோ.
1: விளையாடுவீங்களா?
3: ஆ.
1: ஸ்கூல்ல வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்களா?
3: ஆஹா, இல்ல இல்ல.
1: ஓகே, ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் டைம் போய்டணும். ஓகேவா? ஓகே. நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்?
2: நான் 6th ஸ்டாண்டர்ட்.
1: 6th ஸ்டாண்டர்டா? ஓகே. உங்களுக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும்? வண்டி அந்த மாதிரியா, இல்ல ஸ்போர்ட்ஸா, இல்ல ஸ்டடிஸா?
2: எனக்கு ஸ்போர்ட்ஸ்.
1: ஸ்போர்ட்ஸ்ல எது ரொம்ப பிடிக்கும்?
2: கராத்தே.
1: கராத்தேவா? ஓகே, நீங்க கராத்தே கிளாஸ் போறீங்களா? ஓகே. வீட்ல ரொம்ப அடம் புடிச்சு சேர்ந்தீங்களா, இல்ல எடுத்தோனே சேர்த்து விட்டுட்டாங்க?
2: எடுத்தோனே சேர்த்து விட்டாங்க.
1: ஓகே, எத்தனை வருஷமா போறீங்க?
2: 2 வருஷமா.
1: 2 வருஷமா. எந்த பெல்ட் அப்ப இப்ப இருக்கீங்க? எல்லோ பெல்ட்ல. ஓகே, கராத்தே எப்படி சும்மா கிளாஸ்ல மட்டும் தானா, இல்ல சும்மாவே அடிப்பீங்களா யாராவது வந்து உங்களுக்கு அடிச்சா?
2: சும்மாவே
1: அடிச்சிருவீங்க. அப்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணுமா உங்கள்ட்ட? ஓகே ஓகே. உங்க நீங்க மூணு பேருக்கு ஒரு சாங் வேணும்னா?
2: எனக்கு கருப்பு சாங்.

நீங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை சந்திச்சு அவங்களுடைய சுற்றுலா அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பயணிகள் விருப்பம். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார், அமைப்பில் உதவி கீர்த்திகா,

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தேனிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடர் கேட்கத் தவறாதீர்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசின் சமூக நலன் மற்றும் சமூக நீதி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்து குறித்து நீதிபதி தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். நாட்டில் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களிலும் புத்துழல் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் உரையாற்றினார். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதுதான் தாவேகா அரசின் நிலைப்பாடு என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். குற்றம் நடப்பதற்கு முன்பே அதனை தடுத்து நிறுத்தும் இலக்குடன் காவல்துறை செயல்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தாவேகா அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு இன்று காலை முதல் வினாடிக்கு 12,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் விழா இன்று இரவு நடைபெறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பது

சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெறும் திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தின் இரண்டாம் நாளான இன்று தென்மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் கிழக்கு மண்டல அணி சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 448 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 கடந்த தினத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, திபெத்தில் பனிப்பாறை உருகியதால் அதிக அளவு நீர் கோஷி ஆற்றில் கலந்து திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பெரும் சேதத்தை சந்தித்த நாடு எது? சரியான பதில் நேபாளம். நம் அண்டை நாடான சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள திபெத்தில் இருந்து துவங்கும் கோஷி ஆறு மற்றொரு அண்டை நாடான நேபாளம் வழியாக நம் நாட்டில் பீகார் உத்தரப்பிரதேசம் மாநிலங்களுக்கு வருகிறது. மொத்தம் 720 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ஆறு பொதுவாக கோஷி என்று அழைக்கப்படுகிறது. திபெத்தில் போய்கு என்றும் நேபாளத்தில் போடே கோஷி என்றும் நம் நாட்டில் கண்டக் நதி என்றும் அழைக்கப்படுகிறது. திபெத்தில் உள்ள ஜாங் ஜக்போவில் பனிப்பாறைகள் உருகி மிக பெரிய ஏரி உருவாகியுள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 26,286 அடி உயரத்தில் உள்ள இந்த ஏரியில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது. இதனால் மிக அதிக அளவில் நீர் கீழ்நோக்கி பாய்ந்து கோஷி ஆற்றில் சேர்ந்தது. இதனால் திடீரென கோஷி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆற்றின் ஓரம் இருந்த வீடுகள் உள்ளிட்ட கட்டிடங்கள், பாலங்கள், சாலைகள் உள்ளிட்டவற்றை இந்த வெள்ளம் கபலீகரம் செய்தது. திபெத்தை ஒட்டியுள்ள நேபாளத்தில் ரசுவா மற்றும் டேடிங் மாவட்டங்கள் இதனால் கடும் பாதிப்பை சந்தித்தன. இன்றைய கேள்வி, சக்தி வாய்ந்த தொலைநோக்கியை விண்வெளிக்கு அனுப்பியது நாசா, இதன் பெயர் என்ன? கேள்வி மீண்டும் ஒரு முறை, சக்தி வாய்ந்த தொலைநோக்கியை விண்வெளிக்கு அனுப்பியது நாசா, இதன் பெயர் என்ன?
1: கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
2: நிலையத்தில் நேரம் 11:06. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு, நம்மை பக்குவப்படுத்துவது நம் வயதா நம் பொறுப்புகளா? இது பற்றிய உங்களுடைய அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்துக்கலாம். உள்ளூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9344-9010-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9342-9010-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். புதிய நேயர்களும் வாட்ஸ்

வாட்ஸ்அப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்றவங்களா இருந்தீங்கன்னா 8300191108 இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தலைப்பு, நம்மை பக்குவப்படுத்துவது நம் வயதா நம் பொறுப்புகளா?

0: எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியோட தலைப்பு நம்மை பக்குவப்படுத்துவது நம் வயதா நம் பொறுப்புகளா அப்படின்னு சொல்லி ஒரு அழகான டாபிக், வாழ்க்கைக்கு ஏற்ற டாபிக் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு சிலர் வந்து எவ்வளவு வயதானாலும் அவர்களுடைய அனுபவங்கள் வந்து மறக்க முடியாததா இருக்கும். அவங்கள பக்குவப்படுத்துனது வந்து வயதா கூட இருக்கலாம். இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட இருக்க பொறுப்பு, அதாவது ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கலாம், தந்தை ஸ்தானத்தில் இருக்கலாம், அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கலாம், மாமியார் ஸ்தானத்தில் இருக்கலாம், மாமனார் ஸ்தானத்தில் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் வந்துட்டு அவங்களுக்கு வீட்டில் இருக்கும். அந்த பொறுப்புகள் மூலமாகவும் அவங்க பக்குவப்படுறது உண்டு. ஏன்னா அதுக்கு மூலமாக நிறைய அனுபவங்களை வந்து அவங்க அடைஞ்சிருப்பாங்க. இதிலிருந்து நம்ம வந்து வயதை கணிக்குதா, வயது வந்து பொறுப்புகளாக இருக்கா, இல்லை வந்து பொறுப்புகள் தான் நம்மளை பக்குவப்படுத்துதா, இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம கேட்டிருக்கோம். வயதா பொறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்குவப்படுத்துவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நேயர்களும் லைனுக்கு வந்துட்டாங்க. யாருங்க, எங்க இருந்து பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் சின்னவாயம் சேர்ந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் செல்வராஜ், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம் மேடம். வெயில் தான் கொஞ்சம் ஓவரா இருக்கு.
0: வெயில் ஓவர் ஆயிடுச்சா?
1: ஆமாங்க மேடம்.
0: சரி, ஓகே. நம்ம பக்குவப்படுத்துவது வந்து நம்ம வயதா
1: பொறுப்புதான் மேடம்.
0: பொறுப்புதான்.
1: ஆமா, அந்த கல்யாணம் பண்ண ஆயிட்டா வச்சுங்க, பொறுப்பு தனப்போல தானாகவே இயற்கையாகவே வந்துருங்க மேடம்.
0: கால் கட்டு போட்டா பொறுப்பு வந்துடும்.
1: ஆமா ஆமா, கால் கட்டுதான் அதுக்குதான் சொல்லுவாங்க, கால் கட்டு போட்டதான் பையனுக்கு பொறுப்பு வந்து சொல்லுவாங்க. அதுதான் உண்மை மேடம். வயது வந்து பாத்தீங்கன்னா எங்க பசங்க எல்லாம் பெருசானாத்தான் அப்புறம் பொறுப்பு தனியா வரும் மேடம். எங்களுக்கே வந்து கல்யாணம், அவங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சு போயிட்டா அப்போ ஒரு பொறுப்பு வருங்க மேடம். அதாவது ரெண்டு பொறுப்பு, மொத்தம் பாத்தீங்கன்னா மூணு பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிற மேடம் மனிதனுக்கு பாத்தீங்கன்னா. ஒண்ணு வந்து சின்ன வயசுல அதாவது படிப்பு, அப்புறம் 25 வயசுக்கு மேலான கல்யாண பொறுப்பு, அப்புறம் அவங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சு போயிட்டானா அதாவது
0: பிள்ளைகளை வளர்த்தணும் இல்லையா, நம்ம குழந்தை பெற்று அதுக்கப்புறம் குழந்தைங்களை வளர்த்தும் போது அது ஒரு பக்குவம் அடைஞ்சிருவோம்.
1: அது அதான் அந்த பொறுப்பு தான் மேடம், பெரிய பொறுப்பு மேடம். அந்த குழந்தைகளை பெருசா ஆக்குறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுப்பு, மிக பெரிய பொறுப்புங்க.
0: அதாவது நீங்க சொல்ற மூணு காலகட்டங்களுமே ரொம்ப முக்கியம். அதாவது கல்வி கற்கிற வயசுல கல்வி கற்காம விட்டுட்டோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய எந்த பக்குவமுமே கிடைக்காது இல்லையா, நம்ம நிறைய விஷயத்த வந்து இழக்குவோம். ரெண்டாவதா நீங்க சொன்னீங்க கல்யாணம் அப்படின்ட்டு, அந்த கல்யாணம் பண்ணி பொறுப்பு வரல அப்படின்னா அந்த குடும்பமே வந்து வீணா போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்.
1: மனித பிறப்பே வீணா போயிருங்க மேடம். அதனால குழந்தைகளை பேர் பெற்று எடுத்து வர 5 வயசு வரைக்கும் அதை காப்பாத்தி நம்ம கைக்கு கொண்டு வரக்குள்ள வெகு சிறு கஷ்டம் மேடம்.
0: கஷ்டம். இப்பெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்குமே அவங்க கூட நம்ம பாதுகாவலாதான் இருக்கணும். ஏன்னா எந்த நேரத்துல அவங்க திசை திரும்பவுனே தெரியாது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நம்ம இருக்கோம்.
1: ஆமா, அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா குழந்தைய இருக்கும்போது அடிக்கடி நல்லா போயிரு, அதுதான் அதுவும் கஷ்டம் தாங்க மேடம். மொத்தத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே பொறுப்பு எல்லாத்தையும் அடிக்கிறது பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட கல்யாணம் ஆனது எல்லாத்தையும் அடிச்சிருங்க மேடம்.
0: அதுதான் நம்மளுடைய பொறுப்பு தான் வந்து நம்மளை பக்குவப்படுத்துது அப்படின்னு செல்வராஜ் சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க கால் பண்ணதுக்காக. இன்னொரு நேயர் கூட லைன்ல காத்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: கோவை மாவட்டத்தில இருந்து இடையர்பாளையம் பெருமாள் சாமி பேசுறேங்க.
0: சொல்லுங்க பெருமாள் சாமி. நம்ம பக்கு நம்மள வந்து பக்குவமா வச்சுக்கிறது வந்து நம்ம பொறுப்பா இல்ல நம்மளோட வயசா
2: மேடம்? இந்த தலைவை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தைகள் பேசிட்டு நான் அந்த சப்ஜெக்டுக்கு வந்துடுறேனுங்க. எளிமையான தலைப்புகள் ஏராளம் இருக்க, இப்படி சிக்கலான தலைப்புகளை கொடுத்த நிலையத்தான் நேயர்களை ஏன் தான் சோதிக்கிறார்கள் பெரியவர்கள்.
0: சோதனையா இருக்கா?
2: கண்டிப்பாங்க. நேயர்கள் சோதனைகளை சாதனையாக்குபவர்கள். நேயர்கள் அப்படி ஒன்றும் சாதாரணமானவர்களை
0: அதனாலதானே நாங்க இப்படி யோசிச்சு கொடுக்கறோம்.
2: எத்தகைய தலைப்பை நல்கிடணும் அது குறித்து 4 வார்த்தை நறுக்கன்று பேசிய தீர்வார்கள். அப்படி சாமாத்திய சாவிகள். வயதாக நாம் தான் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று பொறுப்புகள் வர வர நாம் பக்குவப்பட நிர்ணயிக்கப்படுகிறோம். நம் பொறுப்பில் காரியங்கள் நிகழும் போது நல்லதற்கும் நாம் தான் பொறுப்பு, நல்லதா இல்லாமல் இருப்பதற்கும் நாம் தான் பொறுப்பு. அதனால் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க முயல்வோம். வேறு வழி இல்லாமல் முயற்சிக்கும் போதே நாம் பக்குவம் அடைந்து விடுவோம். நிச்சயம் பக்குவம் அடைய தவிர நமக்கு வேற வழி இல்லை. ஐயன் திருவள்ளுவர் கூட ஒரு கருத்தை கூறியுள்ளார், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வத்தை கூறுகிறோம் என்று கூறுகிறார். இறைவனால் ஆகாது எனினும் முயன்றால் அதற்குரிய பலனை அடைய முடியும் என்பதே அதன் பொருள். பக்குவம் அடைவதல் என்பதே கடையில் போய் விலக்கி வாங்கி வரும் ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு அதி உன்னதமான நிலை. நிறைவாக நான் சொல்ல விரும்புவது, பக்குவம் அடைய வயதும் தேவை பொறுப்புகளும் தேவை என்பதே ஆகும்.
0: ஓகே, ரெண்டுமே வந்து சரிசமமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நன்றிங்க கால் பண்ணதுக்காக. அடுத்த நேர்கூட லைன்ல காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
3: நான் வேலூர் மாவட்டம் கட்டடையிலிருந்து சந்திரசேகர் இருக்கீங்க மேம்.
0: நல்லா இருக்கு சந்திரசேகர், நீங்க
3: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கு மேம். அருமையான டாபிக் கொடுக்குறீங்க, வாழ்த்துக்கள்.
0: சரி சொல்லுங்க பாக்கலாம். வயதா பொறுப்பா
3: மேம்? இல்ல மேம், வயது இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர் மேம். வயது அதிகரிச்சிருச்சு அப்படின்ட்டு எல்லாருக்குமே பக்குவம் வந்துருமா அப்படின்னு கிடையாது மேம். எவ்வளவோ பேர் வயசு இவ்வளவு ஆயிடுச்சுப்பா இவனுக்கு பக்குவமே வரல அப்படிங்கிறாங்க. ஆனா பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன்,
0: ஆட்டோமேட்டிக்கா பக்குவம் அடைஞ்சிரும்
3: தானாவே. அதனாலதான் சொல்லுவாங்க, சீக்கிரமா யாருக்காவது பொறுப்பு இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா அப்படின்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா மேம், ஒரு விஷயத்த நம்ம முடிக்கணும், மத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் கொடுக்கும் மேம், அந்த பக்குவம் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து நமக்கு பொறுப்புகள் கொடுக்க கொடுக்க நாளுக்கு நாள் நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம் மேம். எப்ப ஒரு மனிதன் அதிக விஷயங்கள் கத்துக்கிறானோ அப்ப பக்குவம் ஆயிடா மேம். உதாரணத்துக்கு வாழ்க்கையில சவால்களே இல்ல, அப்ப எப்படி அவன் வந்து வாழ்க்கைய வந்து பொறுப்போட
0: இருக்கிறது?
3: அதனாலதான் சொல்லுவாங்க, சின்ன வயசுலயே நிறைய பொறுப்புகளை சுமக்கிறான்ப்பா, எவ்வளவு பக்குவமா நடந்துக்கிறான்ப்பா இருப்பா அப்படின்ட்டு. அப்போ அந்த வயது முதல்
0: ஹலோ
3: கொடுத்த அந்த புகழ் மூலியமா வாழ்க்கையினுடைய ஓட்டம் என்ன அப்படிங்கறத தெரிந்து கொண்டு அதை வந்து குட்டி குட்டியான விஷயங்களை அவங்க செஞ்சு அவங்க சாதிப்பாங்க பாருங்க மேம். அந்த சாதனை அவங்களுக்கு வந்து ஒரு பக்குவத்தை கொடுக்கும். நிறைய அவங்க சொல்லணும்னா மேம், வாழ்க்கையில யாரு பொறுப்பா எந்த காரியத்தை எடுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அந்த பொறுப்புகளே ஒரு அனுபவம் கொடுக்கும், அந்த அனுபவம் ஒரு பாடம் கற்பிக்கும், அந்த பாடம் அவங்களுக்கு ஒரு பக்குவமா அமையும் மேம். அதுல என்ன பொறுத்த வரைக்கும் வயதை விட
0: பொறுப்புதான் வந்து நம்மள பக்குவப்படுத்துதுன்னு சொல்றீங்க.
3: அது பக்குவப்படுத்தும். ஆனா நிறைய பேருக்கு பொறுப்புகள் எடுத்துக்கிறதுக்கு தயக்கம் பயம் இருக்கும் மேம். ஆனா அதை விட்டு ஒழிக்கணும், அதுதான் நம்மளுடைய முதல் எதிரி. எனவே பொறுப்புகள் எடுத்து பக்குவம் அடைவோம் மேம்.
0: அது ஒரு சுகமான சுமையா எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது ஒரு பெரிய கஷ்டமா நமக்கு தெரியாது பொறுப்புகளை.
3: நன்றி
0: சந்திரசேகர், அழகான கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க. இன்னொரு நேயர் கூட லைன்ல காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மனோகர், நம்மள பக்குவப்படுத்துறது வயசா பொறுப்பா?
4: பொறுப்பு வந்து மேடம், பொறுப்பு குழந்தையில இருந்து அவங்களை வந்து பொறுப்பா வளர்த்தோம்னா அப்பயே பக்குவம் வந்துடும். வயதாகிதான் வரணுங்கிறது கிடையாது, நமக்கு வறுமை, நம்ம வீட்டுல நல்லது கெட்டது எது, அப்பா எப்படி சம்பாதிக்கிறாரு, அம்மா எப்படி இருக்காங்க, எப்படி சிக்கனம் படுத்துறாங்க, எல்லாமே குழந்தைங்களுக்கு தெரியற மாதிரி ஒண்ணு ஒண்ணு நம்ம சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த சின்ன வயசுல நம்மளுக்கு வந்து அந்த பொறுப்பு வந்துடும். வயசாக அப்ப வயசாக வரைக்கும் நம்ம வந்து பொறுப்பு இல்லாம இருக்கலாமா, அந்த மாதிரி வளர்க்கலாமா? அந்த மாதிரி வளர்க்க கூடாதுல்ல. அவங்களுக்கும் பொறுப்பை காமிச்சு நம்ம வந்து இவ்வளவுதான் செய்யணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், குறைஞ்ச வர வேலையில தான் நீ வந்து நம்ம நம்ம நம்மளுக்கு என்ன முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் பொருள்களையும் வாங்கணும்ப்பா, எல்லாத்தையும் நம்ம கண்ணா அப்படின்னு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒண்ணு ஒண்ணு நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுத்தா குழந்தையில இருந்தே அவங்களுக்கு அந்த பக்குவம் வந்துடும். வயசாகி நம்மளுக்கு பக்குவம் வந்து புண்ணியம் கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்தா என்ன வராட்டி என்ன, அந்த வயசுல ஒண்ணு இல்லாங்கும் போது பெரியவங்கள வந்து அஞ்சுல வளையாது ஐம்பதுல வளையுமா
0: சொல்லாது,
4: அது பழக்க வளர்க்க அந்த மாதிரி வந்து இதாயிடும். அதனால வந்து எப்பயுமே பக்குவம் வந்து புரிஞ்சுக்கணும், அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த பொறுப்புகளை சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு அந்த பக்குவம் வந்துருங்கிறது என்னோட கருத்து.
0: ஓகே, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்காக. அதாவது சின்ன வயதுல இருந்தே அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த பொறுப்புகளை நாம கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்குவம் அப்படின்றத வந்து அவங்க அடைஞ்சிருவாங்க அப்படின்றத கடைசி காலர் சொல்லியிருக்கிறாரு. நேரம் பாத்தீங்கன்னா 11:21.

0: 11:26 ஆயிடுச்சுங்க. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்மை பக்குவப்படுத்துவது நம் வயதா நம் பொறுப்புகளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நேர்கள் லைனுக்கு வந்துட்டாங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் தென் பொன்மடியில இருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்க மணிகண்டன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறேன் மேடம். நல்லா ஒரு அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க மேடம். பொறுப்பு தான் நம்மளை பக்குவப்படுத்துங்க மேடம். நான் வந்து 93 10th முடிச்சுங்க மேடம். படிக்கிறதுக்கு ஆசைங்க, ஆனால் எங்க அம்மா தங்கச்சி எல்லாம் மலையில இருக்காங்க, நீலகிரியில இருந்தாங்க. அவங்கள கீழே கூட்டிட்டு வரணும், சொந்த வீடு ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அந்த வயசுலயே வந்து நான் கைத்தறி நெசவு தொழில் பழகி அதுல ஒரு ஆண்டு சம்பாரிச்சு ஒரு 15

0: 5000 ரூபாய் சேமிச்சு ஒரு வீடு வாங்கினேங்க மேடம். ஒரு 4 செண்ட்ல ஒரு வீடு வாங்கினேங்க. அந்த வீடு வாங்கி அப்புறம் எங்க தங்கச்சி அம்மா விலங்கி கூட்டிட்டு வந்துட்டு 96ல தங்கச்சி கல்யாணம் முடிச்சேங்க. அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு 2004ல ஒரு புது வீடு கட்டிட்டு அதே 2004ல நானும் திருமணம் முடிச்சேங்க. அந்த மாதிரி பொறுப்புகள் வந்து என்னை ஒரு பக்குவப்படுத்திச்சுங்க மேடம்.
1: சரி, உங்க வாழ்க்கையில உங்களை பக்குவப்படுத்தினது பொறுப்புகள் தான்.
0: பொறுப்புகள் தான் எனக்கு இருந்த பொறுப்புகள் தான் என்ன. அதே பொறுப்புகள் வந்து சமுதாயத்திலயும் வந்துச்சுங்க. என்னை பார்த்து சில பொறுப்புகள்லாம் கொடுத்தாங்க. கோயில் இது ஊர் பொறுப்பு, அதே அப்படியே பக்குவமா நான் செஞ்சு முடிச்சிட்டு வர்றேங்க.
1: நன்றிங்க.
0: அது மாதிரி பொறுப்புகள் நம்மளை பக்குவப்படுத்துங்க. வாய்ப்புக்கு நன்றிங்க.
1: நன்றி நன்றி. இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 9344490 9342 90. இது கூட 101.8 அப்படின்ற நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. புதிய நேயர்களாக இருந்தீங்கனாலும் சரி, வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பதிலை வந்து தெரிவிக்கிற நேயர்களாக இருந்தாங்களாலும் சரி, 8300019118 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்த நேயர் லைனில் காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: நீலகிரி மாவட்டம் இடக்காடு ரங்கநாதன் மேடம்.
1: ரங்கநாதன், சொல்லுங்க. ரங்கநாதன்,
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கு மேடம். நிகழ்ச்சி எல்லாம் எல்லா நிகழ்ச்சி கேட்டே வரேங்க.
1: நல்லா இருக்கா? எல்லாம்
2: எல்லாம் நல்லா இருக்குங்க.
1: நம்ம பக்குவப்படுத்துவது வந்து நம்மளுடைய வயதா பொறுப்பா? சொல்லுங்க.
2: பொறுப்புங்க மேடம்.
1: பொறுப்பு தானா?
2: பொறுப்பு தாங்க.
1: எதனால எதனால பொறுப்புன்னு
2: சொல்றீங்க? வயதுல இருந்தே நம்ம பொறு வயது வயது வர வர பொறுப்புகளை சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக
1: வாட்ஸ்அப்ல உங்களுடைய பதில்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8300019118.
2: வணக்கம்.
1: அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருச்சு. பேச பேச

0: ஹலோ
1: வணக்கங்க.
0: ஆமா வணக்கம் அம்மா, நான் ஈரோடு மாவட்டம் கவுந்திப்பள்ளி புது பாட்டப்பன் பேசுறேம்மா.
1: பாட்டப்பன் சொல்லுங்க, பேச பேச லைன் கட் ஆயிடுச்சு.
0: ஆமா, அந்த அருமையான தலைப்பு கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கலாம்மா.
1: சரிங்க சொல்லுங்க.
0: ஆமா, பொறுப்பு தானமா ஒரு மனுஷனை பக்குவப்படுத்துமாம்மா.
1: பொறுப்பு தான்,
0: என்னதான் வயசானாலும் ஒருத்தருக்கு எவ்வளவு வயசானாலும் இந்த பக்குவம் வராதம்மா. அந்த சிறு வயசுல இருந்தே இந்த பக்குவம் வர வேணுமாம்மா. அதான் சிச்சரங்கை பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் அப்படின்னாங்கம்மா. அந்த சிறு வயசுலேருந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பக்குவத்துக்கு நாம் ஏற்படுத்த வேணுமா, நல்ல ஒரு அறிவு, நல்ல ஒரு புக்கு நல்லா படிக்கணும், அப்போ தான் ஒரு நல்லது கட்ட தெரியுமாம்மா. பொறுப்பு தானம் ஒரு மனுஷனை, ஒரு மனிதனை ஆக்கிறத பொறுப்பு தானம்மா.
1: நல்ல கருத்து சொன்னீங்க,
0: நன்றி
1: நன்றி நன்றி. இளையத்தில் நேரம் சரியாக 11:30 ஆயிடுச்சுங்க. நம்ம நிகழ்ச்சியில் சூப்பராக ஒரு தலைப்பு வச்சு பேசிகிட்டு இருக்கோம். நம்மளை வந்து பக்குவப்படுத்துறது நம்மளுடைய வயசா இல்லை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்புகளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து பொறுப்புகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது என்னமோ உண்மைதான். அதாவது சின்ன வயசுலேருந்தே நமக்கு கொடுக்குற பொறுப்பு, சின்ன வயசில் கல்வி அப்படின்ற ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இந்த கல்வியை முறையாக நம்ம கற்று வெளியில் வந்தோம்னா தான் சமூகத்திலேயே நம்ம வந்து ஒரு நல்ல மனிதராக அங்கீகரிக்கப்படுறோம். அதுக்கப்புறம் வந்து திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. அந்த திருமணத்தின் பொழுது நம்ம குடும்பம், நம்ம மனைவி, நம்மளுடைய குழந்தைகள் அப்படின்ற ஒரு பொறுப்பு உணர்வு வரும்போது தான் அந்த சமுதாயத்தில் வந்து அந்த மனிதன் வந்து நிறைய பக்குவங்களை அடைகிற ஒரு மனிதனாக உருவாக்கப்படுறான். அதுக்கப்புறம் வந்து நம்மளை குழந்தைங்களை வளர்த்துற ஒரு விதம், அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்னென்ன பொறுப்புகள் எல்லாம் நமக்கு கொடுத்தாங்களோ அதை விட கூட இன்னும் கொஞ்சம் மேலே பொறுப்புகளை கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு சமூக நீதிகளையும் சமூக செயல்பாடுகளையும் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தி அவங்கள வந்து சமூகத்தில் ஒரு நல்ல மனிதனாக உருவாக்குறது நம்மளுடைய பெரிய பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பொறுப்புகள் நமக்கு வந்து சேர சேர நம்மளுடைய அந்த பக்குவத்தன்மை வந்து அதிகமாகும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்த நேயர் லைன்ல காத்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சென்னை, நான் கோவை மாவட்டம் சூரூர் மாவட்டம் வேலப்பனை மலைக்கு நான் ரத்னம் பேசுறீங்க. நம்ம பேர் என்ன
1: சொல்லுங்க?
2: உங்க பேர் என்ன?
1: கவிதா.
2: கவிதா, சந்தோஷம். ஓகே
1: சொல்லுங்க.
2: நிகழ்ச்சி
1: வயசா இல்ல நமக்கு கொடுத்திருக்க பொறுப்புங்களான்னு கேட்டிருக்கோம்.

0: கண்டிப்பா பொறுத்தனேன். வயது அப்படி வயது வந்து சின்ன வயதுல இருக்கிறவங்களுக்கும் ஒரு மாதிரி சின்ன வயசுல நல்லா பொறுப்பா நடக்கிறவங்க இருக்காங்க, பெரிய நாளை அத்தனை வருஷமா பொறுப்பு இல்லாம நடக்கிறவங்க இருக்காங்க. அப்ப பொறுத்துதான் நமக்கு வந்து வயதை வச்சு ஒருத்தருடைய குணநலன்கள் நிர்ணயிக்கவே முடியாது. சின்ன வயசா இருக்கிறவங்களோ அவங்களுக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பெரிய வயசாயிடுச்சு அவங்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் அனுபவ ரீதியா முன்னோர்கள் நாம் கத்துக்கூடிய சில நல்ல பழக்க வழக்கங்கள். 40 வயதில் நாய் குணம் அது நாம் தான் தெரிந்து நடக்கணும் இருக்கும். பொறுப்புங்கிறது வந்து பொறுமை மாதிரிதான். அதாவது நமக்கு ஒரு ஒரு தொழில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்க அதை எப்படி செவ்வனே செய்யணும், ஒரு பொறுப்பா உங்களுடைய கடமை, ஒரு ஆர்ஜேவா எப்படி நேயர்கிட்ட எப்படி அணுகிறது, உங்க நிலையத்திற்குரிய பேரை உங்களுடைய உயரதிகாரிகிட்ட எப்படி அணுகிறது. இந்த இந்த நிகழ்ச்சிகள் நேரப்பா நடத்தினா ரொம்ப நான் என்ன சொல்ற கவிதை ரொம்ப பொறுப்பான ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அப்ப பொறுப்பு தானே வயதுக்கு அது சம்மந்தம் இல்லை. பொறுப்புக்கு வயதுக்கு என்ன சம்மந்தம் இல்லை. நம்ம வந்து பெருமைப்படுத்தக்கூடிய நம்முடைய பொறுப்பு தான் நமக்கு வாழ்க்கை உயர்வையும் தரும், சிறப்பையும் தரும் சமுதாயத்துல.
1: நன்றி, அழகான உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. வாழ்க்கையில வந்து வயது ஒரு பெரிய காரியமே கிடையாது, பெரிய ஒரு விஷயமே இல்லை, பொறுப்பு தான் நம்மளை வந்து வாழ்க்கையிலையும் மேம்படுத்தும் பக்குவப்படுத்தும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில தகராறு படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இது ஊட்டி FM 101.8 எங்கெல்லாமே சமகிட்டு.

உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடர் கேட்கத் தவறாதீர்கள்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி FM 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

11:39 30 நொடி ஆயிடுச்சுங்க. நம்ம நிகழ்ச்சியில வந்து சூப்பரா பேசிட்டே இருக்கோம். நம்மளை பக்குவப்படுத்துறது வந்து பொறுப்புகளா அல்லது வயதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். இந்த கருத்துக்காக ஒரு நேயர் வந்து அவருடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாரு வாட்ஸ்அப்ல. பொறுப்புதான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும் என்பது எனது கருத்து. நமக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கும் போது கடமை உணர்ச்சி என்ற ஒரு விஷயம் தானாக வந்து விடுகிறது. அப்போது நமது சொல்லும் செயலும் திறம்பட அமையும் போது நாம் ஒரு பக்குவமான மனிதராக பிரகாசிக்கிறோம் என்பது எனது தாழ்மையான கருத்து அப்படின்னு சொல்லிட்டு கொழுமக்கண்டான் ராமகிருஷ்ணன் அவருடைய பதிவை நமக்கு அமைச்சிருக்கிறாரு. 11:40 ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய பதிவுகளை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறோம்னு நினச்சிங்கன்னா 8300019118 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அது இல்லாமல் கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9342909 9344909 இந்த எண்களோட 101 இந்த நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

0: 11:46 ஆயிடுச்சுங்க. நம்ம கூட பேசுறதுக்கு நேர் ஒருத்தர் லைன்ல காத்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: பொறுப்பு இருந்தா நம்மளுடைய அந்தஸ்து கௌரவம் எப்பவுமே நல்லா இருக்கும் சிஸ்டர். பொறுப்போடு நம்ம நடந்துக்கணும் சிஸ்டர். நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்ப ரொம்ப பொறுப்பா நடந்துக்குவேன் எல்லா விஷயத்திலயும். இது எங்க இருந்து கத்துக்கிட்டேன்னு கேட்டா எங்க அம்மாட்ட இருந்து. எங்க அம்மா ரொம்ப எல்லா விஷயத்திலயும் ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க. எங்க அப்பா ஒரு ஸ்டோனாவா இருந்தாங்க.

0: அங்க வேலை செஞ்சுட்டு வந்தாலும் வீட்டுல வந்து அவங்க அங்க இருந்து டைப் மிஷின் கொண்டு வந்து வீட்லயும் அவங்க எல்லாம் டைப் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. அவங்க வேலை செய்ய எடுத்துட்டு வீட்டு வேலைன்னு கூட அவங்க பார்த்தா கூட அது பொறுப்பு அதெல்லாம் செஞ்சு காத்தால ஒரு பேப்பர் கூட விடாம கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தே நான் வந்து அவங்க சின்னதுல இருந்து அவங்கள பார்த்து எல்லா விஷயத்துலயும் பொறுப்பா
1: நடந்துருக்கேன். அதாவது நம்மள வந்து பொறுப்பா நம்ம பொறுப்பா இருந்தோம்னா பக்குவம் வந்து தானா வந்துரும், நம்மளோட ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு போயிடும் அப்படின்றது உங்களோட பதிவு இல்லையா?
0: ஆமா சார், அந்தஸ்து கௌரவம் நம்மள தேடி வந்துடும் சார். நான் நம்மளே அவங்க பொறுப்பா இருக்காங்க, அவங்ககிட்ட இந்த விஷயத்த நடக்க எடுத்துக்கிட்டா கையில எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு முடிச்சு கொடுப்பாங்க. என்ன வரும் சார், பொறுப்புன்றது ரொம்ப பெரிய விஷயம் சார். சும்மா
1: கண்டிப்பா கண்டிப்பா சும்மா வந்து எல்லாருனாலையுமே எதையுமே சாதிக்க முடியாது. எல்லாருக்கும் அந்த பொறுப்புன்ற ஒண்ணு உணர்வை வந்து நம்ம கொடுத்தோம் தான், அப்பதான் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து மேம்படைய ஒரு வழி கொண்டுதலா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து அதேதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நன்றிங்க, நன்றி. அழகான கருத்தை வந்து பதிவு பண்ணாரு. 11:48 ஆயிடுச்சு. நீங்களும் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு பாடல் எங்கேயும் காதல் படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி FM 101.8. கேட்போம்.
1: உங்கள் ஊட்டி FM 101.8.
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: ஒரு மணி 55 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நமக்கு கடைசியாக ஒரு மெசேஜ் மட்டும் வந்திருக்கு. யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நித்யா நொண்டிமேடு பகுதியிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொறுப்பு தான் வந்து ஒரு மனுஷனை பக்குவப்படுத்துது, வயது வந்து ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த பொறுப்புனால் மட்டும்தான் மனிதர்கள் வந்து நல்ல பக்குவமடைந்த மனிதர்களாக சமுதாயத்தில் வளர்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த கருத்தோட இன்றைக்கி நம்ம எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிற நேரமும் வந்தாச்சு. நிறைய நேர்கள் பார்த்தீங்கன்னா பொறுப்பு தான் வந்து நம்மளை பக்குவப்படுத்துது, வயசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயசு வந்து ஒரு தடை தான், ஒரு நம்ம சாதனை புரியறதுக்கும் சரி, நம்ம பொறுப்புகளை வகிக்கிறதுக்கும் சரி, அது ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி நம்ம வந்து அந்த சாதனைகளையும் பொறுப்புகளையும் நிவர்த்தி செய்யணும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுட்டு கிளம்புறேன். நான் உங்கள் அன்பு தோழி கவிதா.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மூட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12 மணி. நேர்களை இன்றைய மத நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 12:40 தமிழர் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மலிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள் சென்னை ஏஞ்சல். 1:55 திரைக்காணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல். 2:15 நீலமலை நேரம் காட்டு நாயக்கர் பாடல்கள். 2:30 பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட கல்வித்துறை பள்ளி கல்வித்துறையின் கண்காணிப்பாளர் மதியொளி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் 2 பகுதி இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம். 3:02 ஹலோ ஊட்டி. உலக ஊட்டச்சத்து தினத்தை ஒட்டி ஊட்டச்சத்து நிபுணர் டாக்டர் பானு இம்ரான் அவர்களுடன் நேர்முகம். 4:00 எதிரும் புதிரும் 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள். 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழர் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்து நீலகிரி மாவட்டம் உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த சுமதி அவர்களுடனான நெறிமுகத்தின் முதல் பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல். 9:15 செய்திச்சுடர். 9:30 விநாயகர் நன்மணி மாலை. இசை பேருரை நிகழ்த்துபவர் பாரதி திருமகன் அவர்கள், ஸ்ரீ சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திட வாத்திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல். நேர்கள் இதுவரை கேட்டது இன்று எமது நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நேர்களே, இன்று நீலவானத்திற்கான சர்வதேச சுத்தமான காற்று தினம் உலகெங்கிலும் அனுசரிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் இயக்க வழியில் 2020 இந்த நாள் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த நாளின் நோக்கம் காற்று மாசுபாட்டை குறைப்பதும் தூய காற்றின் முக்கியத்துவத்தை உலகம் உணரச் செய்வதும் ஆகும். உலகில் ஒவ்வொரு ஆண்டும் ஏறத்தாழ 70 லட்சம் மக்கள் தூய்மையற்ற காற்றால் நோய்களால் உயிரிழக்கிறார்கள். இது ஆரோக்கியம், இயற்கை மற்றும் பசுமை என்பவற்றை பாதுகாக்க அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் நாள். தெற்கே தென்றலாய், வடக்கே வாடையாய், கிழக்கே கொண்டலாய், மேற்கே மேலையாய், எத்திசை போயினும் அத்திசை வருவேன் என்று நம் முன்னே வருவது சுத்தமான சுவாச காற்று. அந்த காற்றில் கரியமிலம் கலந்து மாசுபடுத்தினோம். காற்று மாசுபாட்டை தவிர்ப்போம். சுத்தமான காற்றை சுவாசித்து நீலவானம் காப்போம்.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஒன்றிய ஃபேம் 101.8 நிலையத்தில் நேரம் 12:10. நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல் ஸ்நேகிதியே. நேர்களை இந்த நிகழ்ச்சி மகளிர் மற்றும் பங்கேற்கும் ஒரு பிரத்யேக நிகழ்ச்சி. உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நேர்களே, நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர், உள்ளூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 9344901018 என்ற நம்பருக்கும், வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9342901018 என்ற நம்பருக்கும், புதிய நேயர்களாக இருந்தீங்கன்னா 8300191018 என்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ கால் பண்ணி உங்களுடைய ஹெல்த் டிப்ஸாக இருக்கலாம், ஹோம் டெக்கரேஷனாக இருக்கலாம், குக்கிங்கில் சின்ன சின்ன டிப்ஸாக இருக்கலாம், இல்லை சேவிங்ஸை பற்றி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லலாம். எல்லா டிப்ஸும் நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டையும் பார்த்துக்கிட்டு, வேலையையும் பார்த்துக்கிட்டு, குடும்பத்தோட ஒவ்வொரு தேவையும் கவனிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற நம்மளுடைய பெண்களுக்கான ஒரு அழகான நேரங்க இது ஸ்நேகிதியே. இது உங்களோட நேரம், இது உங்களுடைய குரலுக்கான நேரம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சமையல் முதல் சேமிப்பு வரை, ஆரோக்கியம் முதல் அழகு வரை, வீட்டு அலங்காரம் முதல் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்றது வரை, அன்றாட வாழ்க்கையில் இன்னும் சுலபமாகவும் சந்தோஷமாகவும் மாற்றிக்கொள்ள உதவும் பயனுள்ள தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம். சில நேரங்களில் நம்மளுடைய ஒரு சில தோழிகளுடைய ஆலோசனை நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த தோழியாக, உங்களுடைய சிநேகிதியாக இன்று நான் உங்களோட இணைந்திருக்கேன். நான் உங்கள் அஜய் எல்ஷா ஃப்ராங்க்லின். ஸோ ஒன்று கால் பண்ணுங்கள், 9344901018 நம்பருக்கும், 9342901018 நம்பருக்கும், 8300191018 நம்பருக்கும் கால் பண்ணலாம். ஸோ நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: மகா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாம் சூப்பரா இருக்கு மகா. தாராபுரம் எல்லாம் எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கு மேடம். இங்கதான் கொளுத்துது மேடம்.
0: அப்படிங்களா
1: மேடம்? காரில் போயிட்டு இருக்கேன். ஆனாலே என்னோட கைகள் வந்து நம்பர் ஊட்டி எஃப்எம் நம்பர் அடிச்சிருக்கு.
0: அப்படிங்களா? கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க இல்லையா? இது உங்களுக்கான நேரம் இல்லையா?
1: போய் கார்ல தான் போயிட்டு இருக்கேன், ஆனாலும் நம்பர் அடிச்சிருவேன்.
0: ஓகே, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டிப்ஸ்?
1: முருங்கக்காய் கறி,
0: முருங்காய்
1: வந்து நல்ல செஞ்சிற முருங்காயா இருக்கணும், சரியா?

இருக்கு. பக்கம் மட்டும் எனக்குலாம் தெரியாது, செந்நேரமா இருக்கும் அந்த மருந்து தான். எங்களுக்கு எப்படின்னா வேதாரண்யம் மருந்து டைம்ஸ்லாங்க, கரும்பட்டியா இருக்கும், நேர் இருக்கும், அதுவும் தெரியாம டேஸ்ட் மட்டன் கீழே இருக்கும். அதுவும் டேஸ்டா இருக்கு. அந்த முருங்கைக்காய நல்லா கழுவி வச்சு சுகம் அடைஞ்சு அதுல வந்து நீல வாக்குல நம்ம முருங்கை எப்போ அறுக்கிற பைசா அடிச்சுட்டு நீல வாக்குல வச்சுக்கணும். நீல வாக்குல வச்சு வச்சுட்டு செஞ்சு பூண்டு பெருஞ்சீரகம் சீரகம் எல்லாம் வச்சு இந்த மசாலா காட்டு மிளகாய் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் எல்லாம் வச்சு அரைச்சிருங்க, நைஸா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு ஒரு எண்ணெய் பெட்டியில எண்ணெய் ஊத்தி சோம்பு கொஞ்சம் போட்டு பொறி விடணும். சோம்பு கொஞ்சம் பொறிஞ்சு பிறகு இந்த முருங்கைக்காய போட்டு எண்ணெயில லேசா வதக்கிக்கும். இந்த மசாலையும் போட்டு வதக்கிடுவாங்க. வதக்கிட்டு இந்த முருங்கைக்காய் முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி அந்த முருங்கைக்காய்க்கு தகுந்த உப்பு போட்டு அப்படியே மூடி வச்சு மகளிர் மட்டும் நீங்க கால் பண்ணலாம் இருக்கலாம். ஸ்டேடியோ எஃப்எம் 102.8 இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: நேர்களை, நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மங்களம்மா பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கே சாமி. நிலையத்துல எல்லாம் என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும், எல்லாமே சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, என்ன டிப்ஸோட வந்திருக்கீங்க இன்னைக்கு?
2: எல்லாரையும் கேட்டேன் சொல்லுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா கேட்டேன்னு சொல்றேன்.
2: சரிம்மா,
1: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டிப்ஸ்?
2: இன்னைக்கு வந்து இந்த இருமல் வருது இல்ல, அத வந்து இஞ்சியும் கடையில அரத்தன் கேட்டா கொடுப்பாங்க.
1: ஓகே,
2: அத வந்து ஒரு நல்ல கல்ல ஒண்ணு எடுத்து, நல்ல கல்லா இருக்கணும், அதுல இந்த கருங்கல், ஒரு வட்டமான கல் ஒண்ணு எடுத்து அந்த கல்ல நல்லா கழுவிட்டு அதுல நல்லா ரெண்டையுமே நல்லா உரைச்சிடணும்.
1: ஓகே,
2: உரைச்சா அப்படியே ஒரு சாந்து, சந்தன சாந்து மாதிரி வரும். எடுத்து தேனு அப்படியே அதுல குழப்பிட்டு அப்படியே நாக்குல தடவிட்டு கொஞ்ச நேரம் இருந்தோம்னா அந்த இருமல் போயிரும்.
1: ஓகே,
2: சளி பிடிச்சதெல்லாம் கம்மி ஆயிரும். அப்புறம் இந்த அப்புறம் இன்னொன்னு, குழம்பு, அர்ஜென்ட் குழம்பு
1: சொல்லுங்க.
2: கத்திரிக்காய் அடுப்புல போட்டு நல்லா சுட்டுறணும். தக்காளியும் கத்திரிக்காயும் அடுப்புல போட்டு நல்லா சுட்டு எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு லேசா கழுவிட்டு தோலெல்லாம் நீக்கி எடுத்துட்டு கையில மத்து வச்சு நல்லா கடையணும். கடைஞ்சிட்டு வரமிளகாய் பிச்சு போட்டு கடுகு தாளிச்சு, கருவேப்பிள்ள கடுகு தாளிச்சு இதையும் அதுல ஊட்டி அப்படியே தாளிச்சு எடுத்துட்டோம்னா அர்ஜென்ட்க்கு எல்லா சாப்பாட்டுக்கும், சாதத்துக்கும் ஆகும், இட்லி தோசை எதுக்கு வேணாலும் அதை உபயோகம் பண்ணிக்கலாம்.
1: சொல்லலாம். மகளிர் மட்டும் பங்கேற்கும் ஒரு பிரத்யேக நிகழ்ச்சிங்க. சோ நீங்க கால் பண்ணணும் நினைச்சீங்கன்னா 9344901018 என்ற நம்பருக்கும், 9342901018 என்ற நம்பருக்கும், 8300191018 என்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 8300191018 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய குறிப்புகளை அனுப்பலாம் நேர்களே. ஸோ அடுத்ததாக

பேக் டு த ஷோ நேர்களே, இன்றைக்கி ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் மகளிர் மட்டும் பங்கேற்கும் ஒரு சூப்பரான ஒரு ஷோ தான் நேர்களே இந்த ஸ்நேகிதியே. ஸோ எல்லாருமே கால் பண்ணி அவங்களுடைய டிப்ஸையும், அதுவும் இல்லாமல் வாட்ஸ்அப்லேயும் அவங்களுடைய டிப்ஸையும் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு நேயர், அதாவது அனிதா ஊட்டியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்கின் க்ளோயிங்க்கான ஒரு டிப்ஸை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் தோழிகளே, நம்மளுடைய கிச்சனில் இருக்கும் ஒரு இயற்கையான பியூட்டி இன்கிரீடியன்ட் பற்றி இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனி, அதாவது தேனை வச்சு நம்ம முகம் பொலிவாக இருக்கிறதுக்கு டிப்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் தேனை முகத்தில் மெதுவாக அப்ளை பண்ணி 10-15 நிமிஷம் கழித்து வெதுவெதுப்பான தண்ணீரில் கழுவுனீங்க அப்படின்னா சருமம் சாஃப்டாக இருக்கும், மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தேன் கூட ஆலோவேரா ஜெல் அதை கலந்தீங்க அப்படின்னா ஃபேஸ் மாஸ்க்காக பயன்படுத்தலாம். இது ரெண்டுமே சேர்த்து ஃபேஸ் மாஸ்க்காக பயன்படுத்தலாம். குறிப்பாக ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு இது சாஃப்டாக இருக்கும், அந்த ட்ரை ஸ்கின் எல்லாம் போய் சாஃப்டாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஹனி ப்ளஸ் யோகட் அதை யூஸ் பண்ணியிருக்கலாம். அதை யூஸ் பண்ணி ஃபேஸ் மாஸ்க் போடலாம். அதில் ஸ்கின்னை மென்மையாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் உணர செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 2 நாளாவது இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பியூட்டி அப்படின்றது ஒரு நாள்லையே கிடைக்கிறது இல்லைங்க, நம்மே நாமே அன்பாக கவனித்து கொள்ளும் ஒவ்வொரு நாளிலும் தான் அந்த பியூட்டினஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸை சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக குரு திரைப்படத்திலேருந்து ஒரு பாடலை கேட்கலாம். ஸ்டேடியூன் இது ஊட்டி FM 101.8 எங்கள் எல்லாமே சமஹிட்டு.

குரு திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம். நேர்களே, நீங்க கேட்டா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே மகளிர் மட்டும் பங்கேற்கும் ஒரு பிரத்யேக நிகழ்ச்சிங்க ஸ்நேகிதியே. ஸோ இன்னைக்கு ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான ஒரு தனித்துவம் இருக்குங்க. அது எல்லாருக்குமே எனக்கான நேரம் எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு தனித்துவம் நம்மக்கிட்ட இருக்கணும். ஒரு பெண் அம்மாவான பிறகு அவளுடைய நாளில் பெரும்பாலான நேரத்தை என்ன பண்ணுறாங்க, குழந்தைகளுக்காக செலவிடுறாங்க, கணவனுக்காக செலவிடுறாங்க, குடும்பத்திற்காக செலவிடுறாங்க. காலை எழுந்தவுடன் வீட்டில் வேலை செஞ்சு குழந்தைகளை தயார்படுத்துவது, சமையல்னு வேலை, குடும்பத்தோடைய தேவைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்படியே நாள் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கும் பெண்களுக்கு ஒரு கேள்வி மட்டும் மறந்து போகுது. அது என்ன கேள்வி அப்படின்னா, எனக்காக நான் எப்பொழுது வாழ்கிறேன் அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ உங்களுக்காக ஒரு சிறிது நேரம் ஒதுக்குவது அது சுயநலம் கிடையாது, அது சுய பராமரிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். தினமும் 15-20 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் டெய்லி. ஸோ ஒரு கப் டீயை வந்து அவசரம் இல்லாமல் உட்கார்ந்து ரசித்து குடிக்கலாம், பிடித்த பாடல்களை கேட்கலாம், ஒரு புத்தகத்தில் சிறிய சில பக்கங்களை படிக்கலாம், கொஞ்ச நேரம் வாக்கிங் போகலாம், டைரி கூட எழுதலாம், இல்லை சும்மா அமைதியாக உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச எதையாவது யோசித்து பார்க்கலாம். ஸோ இந்த நேரத்தில் நான் வேறு ஏதாவது செஞ்சுருக்கலாமே, இல்லை வீட்டு வேலையை செஞ்சுருந்தா அந்த வேலை முடிஞ்சிருக்குமே, அந்த வேலையை செஞ்சுருந்தா அந்த வேலை முழுக்காமல் இந்த கம்ப்ளீட் ஆகிருக்குமே அப்படின்ற எண்ணத்தெல்லாம் விட்டு அந்த ஒரு குற்ற உணர்ச்சியை எடுத்துக்காதீங்க. ஏன்னா மனம் நிம்மதியாக இருக்கிற அம்மாக்களால் தான் குடும்பத்திற்கு ஒரு அழகான நேரத்தையும் கொடுக்க முடியும். ஸோ நம்ம எல்லாருக்கும் நேரம் கொடுக்குறோம், குழந்தைகளுக்கான நேரம் கொடுக்குறோம், குடும்பத்திற்கான நேரத்தை கொடுக்குறோம், வேலைக்கான நேரம் கொடுக்குறோம், அதே போல் நமக்காகவும் கொஞ்சம் நேரம் கொடுக்கலாம் நேர்களே. ஸோ நினைவில் வைத்துக்கொள்ளுங்க, உங்களுக்காக எடுத்துக்கொள்ளும் 20 நிமிடங்கள் உங்களை மீண்டும் உங்களுக்கே கொடுக்கும் நேரம் அப்படின்றத கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஸோ தாய்மை அப்படின்றது வாழ்க்கையோட அழகான பகுதியாக இருந்தாலும் அதையும் தாண்டி நான் எனக்காக வாழ்கிறேனா, எனக்காக நேரம் நான் ஒதுக்குறேனா, நான் சுய பராமரிப்பு நான் செஞ்சுக்கிறேனா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸோ அந்த பயணத்தில் நான் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க நேர்களே. ஸோ இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 20-லிருந்து ஒரு 25 நிமிடம் அல்லது 10-லிருந்து ஒரு 15 நிமிடம் உங்களுக்காக அந்த ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, நான் ஏதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, குழந்தைகள் வர்றதுக்கு முன்னாடியும் சரி, ஏதாவது எனக்கு வந்து பிடிச்ச விஷயம் இருக்கா, ஏதாவது ஒரு கனவுகள் இருந்ததா, அந்த கனவுகளை வந்து நான் மேரேஜுக்கு அப்புறம் நான் மறந்துட்டேனா அப்படின்ற கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்கள். ஸோ நான் அப்படின்ற ஒரு அடையாளத்தை, தனித்துவமான ஒரு அடையாளத்தை நீங்கள் கொண்டு வாங்க நேர்களே. ஸோ இதுதான் இன்னையோட ஸ்நேகிதியே நிகழ்ச்சியோட ஒரு யூனிக்கான ஒரு டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்து நான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நீங்கள் திருப்பி கொண்டு வாங்க. நான் யார் அப்படின்ற யூனிக் ஐடென்டிட்டியாக நீங்கள் இருங்க நேர்களே. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் கால் பண்ண எல்லா நேர்களுக்கும் ஓடிஎஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா நேர்களும் வாட்ஸ்அப் மூலயமாகவும் சரி, கால் மூலயமாகவும் சரி, எல்லாத்துமே ஒரு சூப்பரான டிப்ஸை கூட செஞ்சாங்க, சொன்னாங்க. அந்த டிப்ஸை எல்லாருமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கூட எங்கள்கிட்ட நீங்கள் சொல்லலாம். ஸோ இத்துடன் ஸ்நேகிதே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேர்களே, இன்று நீலவானத்திற்கான சர்வதேச சுத்தமான காற்று தினம் உலகெங்கிலும் அனுசரிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் இயக்க வழியில் 2020 இந்த நாள் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த நாளின் நோக்கம் காற்று மாசுபாட்டை குறைப்பதும் தூய காற்றின் முக்கியத்துவத்தை உலகம் உணரச் செய்வதும் ஆகும். உலகில் ஒவ்வொரு ஆண்டும் ஏறத்தாழ 70 லட்சம் மக்கள் தூய்மையற்ற காற்றால் நோய்களால் உயிரிழக்கிறார்கள். இது ஆரோக்கியம், இயற்கை மற்றும் பசுமை என்பவற்றை பாதுகாக்க அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் நாள். தெற்கே தென்றலாய், வடக்கே வாடையாய், கிழக்கே கொண்டலாய், மேற்கே மேலையாய், எத்திசை போயினும் அத்திசை வருவேன் என்று நம் முன்னே வருவது சுத்தமான சுவாச காற்று. அந்த காற்றில் கரியமிலம் கலந்து மாசுபடுத்தினோம். காற்று மாசுபாட்டை தவிர்ப்போம். சுத்தமான காற்றை சுவாசித்து நீலவானம் காப்போம்.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அனைத்து 5 மாடி கட்டிடங்களுக்கும் சீல் வைக்க தில்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அஸ்வினி குமார் மிஸ்ரா இன்று பதவியேற்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். Sukhoi 30 போர் விமானங்களில் நவீன ஏவுகணைகளை இணைப்பது குறித்து ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் தென்மண்டல அணிக்கு எதிரான இறுதியாட்டத்தில் கிழக்கு மண்டல அணி வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அனைத்து 5 மாடி கட்டிடங்களுக்கும் சீல் வைக்க தில்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. தில்லி சத்திய நிகேதனில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதை அடுத்து இது தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தில்லி அரசு தெரிவித்துள்ளது. முன்னதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் ஆகியோர் சத்திய நிகேதன் பகுதியில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளான பகுதியை இன்று பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, 80% இடிபாடுகள் அகற்றப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த விபத்தில் 6 உயிரிழந்துள்ளதாகவும் 6 சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்களிடம் அரசு தொடர்பு கொண்டு இருப்பதாக அவர் கூறினார். இது தொடர்பாக கட்டிட உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங், தேசிய பேரிடர் மீட்புப் படை மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறினார். இதில் தொடர்புடைய அலுவலர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அஸ்வினி குமார் மிஸ்ரா இன்று பதவியேற்றார். சண்டிகர் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பஞ்சாப் ஆளுநர் திரு குலாப்சந்த் கட்டாரியா அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். கடந்த ஜூன் மாதத்திலிருந்து பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக திரு அஸ்வினி குமார் மிஸ்ரா பதவி வகித்திருந்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று

0: நேரடிப்படையின் மூலம் பெண்கள் மீதான வன்முறை சம்பவங்களில் துரிதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர், தேசிய மனித உரிமை ஆணையம் விதித்துள்ள நெறிமுறைகளின் அடிப்படையிலேயே குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். குற்றவாளிகள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதில் அரசு தவறவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். கருத்துரிமை சுதந்திரம் என்ற பெயரில் பெண்கள் மீதான தரக்குறைவான விமர்சனங்களில் ஈடுபட வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்த முதலமைச்சர், தனிப்பட்ட முறையில் அவர்கள் மீதான அவதூறு பேசினால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று உறுதியளித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தை ஆட்சி செய்த அரசின் மீதான முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் தம்மிடம் இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். பின்னர் முதலமைச்சர் சில குற்ற வழக்கின் விவரங்களையும் எடுத்துரைத்தார். திமுக உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினர். எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். பதிலுரைக்கு பின்னர் வாய்ப்பு வழங்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அப்போது கூறினார். எனினும் திமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷமிட்டனர். முதலமைச்சரின் உரையின்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைதியாக கேட்பதற்கு பதிலாக தொடர்ந்து குரல் எழுப்பியதால் பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறினார். இதனை எதிர்த்த திமுகவினர் பேரவைத் தலைவரின் இருக்கைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் தரையில் அமர்ந்து கோஷம் எழுப்பினர். எனினும் முதலமைச்சர் திரு விஜய் எதிர்க்கட்சியினருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறியதன் அடிப்படையில் திமுகவினர் அவர்களது இருக்கைக்கு சென்றனர். தொடர்ந்து பேசிய அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அதற்கு முன்னதாக தாம் சில கருத்துக்களை கூற வேண்டும் என்று முற்பட்டனர். அப்போது திமுகவை சேர்ந்த சிலர் தொடர்ந்து குரல் எழுப்பியதால் வாய்ப்பு மீண்டும் மறுக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திமுகவினர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுகோய் 30 ரக போர் விமானங்களின் நவீன ஏவுகணைகளை இணைப்பது குறித்து ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. ரஷ்யா தொழில்நுட்பத்துடன் கூடிய RVV-BD ஏவுகணை 300 கிலோமீட்டர் தூர இலக்கை தாக்கும் திறன் கொண்டவை என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பிரிக்ஸ் கூட்டத்தில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இந்தியா வருவதற்கு முன்பாகவே இதற்காக ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. பாதுகாப்பு அமைச்சகம் இதுகுறித்து இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது. இந்திய விமானப்படையின் ஏவுகணை திறனை மேம்படுத்த பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து மீட்டியோர் ஏவுகணைகளை வாங்க இந்திய விமானப்படை முடிவு செய்துள்ளது. தமிழகத்தின் கடலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் மை பாரத் திட்டம் மூலம் பல்வேறு போட்டிகளில் இளைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட இளையோர் நலன் அலுவலர் திரு மதியழகன் கேட்டுக் கொண்டுள்ளார். வரும் 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்று எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மேரா யுவ பாரத் சார்பில் நடைபெறும் பல்வேறு போட்டிகளில் தேசிய அளவில் பங்கேற்க கடலூர் மாவட்ட இளைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் 2027 என்ற நிகழ்வின் மூலம் நாட்டின் இளைஞர்களின் திறமை, தலைமைத்துவம், புதுமை சிந்தனை மற்றும் சமூக பொறுப்புணர்வை மேம்படுத்தி வளர்ந்த இந்தியா 2047 என்ற இலக்கை அடைவதில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் கடல்சார் வளங்களை உள்ளடக்கிய நீல பொருளாதாரம், மனித மூலதனம் மற்றும் உலகளாவிய போட்டிகள் என்ற பிராந்திய கருப்பொருளின் அடிப்படையில் இந்த போட்டிகள் நடத்தப்படுகின்றன. புதுமை, தொழில் முனைவோரின் திறன் மற்றும் இளைஞர் நாடாளுமன்றம் ஆகியவற்றுக்கு இப்போட்டிகள் சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது.
0: இந்தியா பங்களாதேஷ் இடையே கலாச்சார உறவுகள் மேம்படுத்தப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி தெரிவித்துள்ளார். டாக்காவில் பங்களாதேஷ் கலாச்சார விவகாரத்துறை அமைச்சர் திரு நிதின் ராய் சௌத்ரியுடன் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். இருநாட்டு மக்களிடையே கலாச்சார பரிமாற்றம் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது.

0: பாதிக்கப்பட்டது. அம்ரிட்ஸர் விமான நிலையத்தில் ட்ரோன்கள் பறந்ததை அடுத்து விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு விமான நிலைய பகுதியில் ட்ரோன்கள் கண்டறியப்பட்டதை அடுத்து 7 விமானங்கள் பிற விமான நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அம்ரிட்ஸர் விமான நிலைய இயக்குநர் திரு அனிருத் குமார் சர்மா தெரிவித்துள்ளார். அம்ரிட்ஸரில் தரையிறங்க வேண்டிய 2 விமானங்கள் சண்டிகர் விமான நிலையத்திற்கும் 5 விமானங்கள் தில்லி விமான நிலையத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் மகாகாலேஸ்வர் திருக்கோவில் விழா இன்று நடைபெறுகிறது. கோவில் ஊர்வலத்தில் மகாகாலேஸ்வர் 7 உருவங்களில் காட்சியளிக்க உள்ளார். மாலை 4 மணிக்கு தொடங்க இருக்கும் ஊர்வலம் மகாகால் காட்டி, குடாரி, ராமானுஷ் கோட் வழியாக ராம் படித்துறையில் சென்றடைய உள்ளது. ராம் படித்துறை அருகே ஷிப்ரா ஆற்றில் சந்திரமௌலீஸ்வர் மண் மகேஷ் சிலைகளுக்கு புனித நீராடல் அபிஷேகம் செய்யப்பட உள்ளது. அமெரிக்காவின் மியான்மி சர்வதேச விமான நிலையத்தில் சரக்கு விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். பியோட்டிகோர்க்வின் சான் ஜுவான் விமான நிலையத்தில் இருந்து மியாமி வந்த ஆம்சன் பிரைம் சரக்கு விமானம் தரையிறங்கும் போது இது விபத்துக்குள்ளானது. படுகாயமடைந்த 3 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தின் 2 நாளான இன்று தென்மண்டல அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் கிழக்கு மண்டல அணி உணவு இடைவேளையின் போது 5 விக்கெட் இழப்பிற்கு 491 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கிழக்கு மண்டல அணித் தலைவர் இஷான் கிஷன் அபாரமாக ஆடி 171 ரன்னுடன் களத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அனைத்து 5 மாடி கட்டடங்களுக்கும் சீல் வைக்க தில்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அஸ்வினி குமார் மிஸ்ரா இன்று பதவியேற்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சுகோய் 30 ரக போர் விமானங்களில் நவீன ஏவுகணைகளை இணைப்பது குறித்து ரஷ்யாவுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் தென்மண்டல அணிக்கு எதிரான இறுதியாட்டத்தில் கிழக்கு மண்டல அணி வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

ஒரு நாடு வல்லரசாக மாற வேண்டுமானால் அதற்கு இராணுவம் மற்றும் பொருளாதாரம் மட்டும் போதாது, அந்த நாட்டின் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்கம் மிக முக்கியம். இதை உணர்ந்த இந்திய அரசு 2023 ஆண்டு தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை சட்டத்தை கொண்டு வந்தது. இது இந்தியாவின் பழைய ஆராய்ச்சி அமைப்பான சேவை தன்னுள் இணைத்துக் கொண்டு ஒரு புதிய பாய்ச்சலுக்கு தயாராகியுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் சுமார் 50,000 கோடி நிதியை ஆராய்ச்சி துறைக்காக ஒதுக்க இந்த அமைப்பு திட்டமிட்டுள்ளது. இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், 70% நிதி தனியார் துறையிடமிருந்து திரட்டப்படும். இதுவரை இந்தியாவின் உயர்மட்ட கல்வி நிறுவனங்களான IIT அல்லது IISc போன்றவை மட்டுமே அதிக நிதி பெற்று வந்தன. ஆனால் ANRF மூலம் கிராமப்புற மற்றும் சிறு நகரங்களிலும் உள்ள மாநில பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் ஆராய்ச்சி செய்ய நிதி பெறும். இது ஒரு புதிய தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆரம்ப கல்வியிலிருந்தே ஆராய்ச்சி மனப்பான்மை வளர்ப்பது இதன் இலக்கு. இந்த திட்டத்தின் செயல்பாடுகள் மற்றும் திட்டங்கள் இந்த அறக்கட்டளை வெறும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. இதன் செயல்பாடுகள் பரந்து விரிந்தவை. இயற்கை அறிவியல் மட்டுமின்றி சமூக அறிவியல், கலை, மொழிகள் மற்றும் பாரம்பரிய இந்திய முறைகளிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். மின்சார வாகனங்களுக்கான ஆராய்ச்சியை ஊக்குவித்தல் மற்றும் இளம் ஆராய்ச்சியாளர்களுக்கான சிறப்பு மானியங்கள், முனைவர் பட்டத்திற்கு பிந்தைய ஆய்வாளர்களுக்கான உதவித்தொகை, கல்லூரிகளில் செய்யப்படும் ஆய்வுகள் வெறும் ஏட்டோடு நின்றுவிடாமல் அவை சந்தைக்கு தேவையான தயாரிப்புகளாக மாற தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படும். 2047 இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்ற நமது இலக்கு, அதற்கு ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜெய் விஞ்ஞான் என்ற கோஷத்துடன் நமது பாரத பிரதமர் ஜெய் அனுசந்தன் என்பதையும் இணைத்துள்ளார். மாணவர்களாகிய நீங்களும் ஆய்வாளர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மொழி ஒரு தடையல்ல என்பதை உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த திட்டம் தொடர்பான தகவல்கள் தமிழ் உள்ளிட்ட பல மாநில மொழிகளிலும் வெளியிடப்பட்டுள்ளன. ஆராய்ச்சி என்பது ஏதோ ஒரு ஆய்வகத்தில் நடக்கும் விஷயம் மட்டுமல்ல, அது நமது சமூக பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பது. அந்த தீர்வுகளை நோக்கி இந்தியாவை அழைத்துச் செல்லும் ஒரு கலங்கரை விளக்கமாக இந்த தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை இருக்கும் என்பதில் ஐயமில்லை.

0: இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை பாடல்கள்.

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒலிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒழிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

ஏற்களை கேட்ட பாடலோடு வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஊழலற்ற நேர்மையான நல்லாட்சியை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். திமுக மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் கூறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு வனப்பணி புத்துயிர் திட்டம் 100 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வலுப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் விரைவில் தனி வரி விதிப்பு வட்டம் உருவாக்கப்படும் என்று வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் பேரவையில் அறிவித்துள்ளார். நாகை வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழாவின் தேர்பவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். லஞ்சம் ஊழலற்ற நேர்மையான தூய்மையான நல்லாட்சியை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் இருப்பதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் காவல்துறை, தீயணைப்பு, மீட்புத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களுக்கு இன்று பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவருக்கும் பாதுகாப்பான ஆட்சியை நிலைநிறுத்தப் போவதாக கூறியுள்ளார். பெண்கள் குழந்தைகள் எதிரான குற்ற செயல்களை தடுப்பதற்கு தமது அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கூறியுள்ள அவர், அத்தகைய குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்படும் என்றார். அதிகார போட்டி, போதை கலாச்சாரம், குடும்ப தகராறு உள்ளிட்ட செயல்களால் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாகவும் இச்செயல்களை கடந்த ஆட்சியினர் தடுக்க தவறிவிட்டதாகவும் அவர் குறை கூறினார். போதை கலாச்சாரத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தாம் விரைந்து மேற்கொண்டிருப்பதாகவும், போதை கலாச்சாரம் என்னும் மரத்தை வேரோடு களைய 35 மாவட்டங்களிலும் போதை தடுப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு துரித நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக கூறியுள்ளார். போதை குற்றங்கள் மீது 3,263 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 4,350 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், இவர்களிடமிருந்து சுமார் 4,800 கிலோ கஞ்சாவும் 120,000 மேற்பட்ட போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டதாக குறிப்பிட்டார். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையில் எந்த சமரசத்திற்கும் இடமில்லை என்று முதலமைச்சர் கூறினார். காவல் நிலைய உயிரிழப்புகளை தடுக்க கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும், இது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையத்தின் வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படும் என்றும் குறிப்பிட்டார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுப்பதற்கு அமைக்கப்பட்ட சிங்கப்பன் சிறப்பு அதிரடி படையினரின் செயல்பாடுகளை சுட்டிக்காட்டிய அவர், இப்படையினருக்கு 350 கோடி ரூபாய் செலவில் நவீன வாகனங்களும் உபகரணங்களும் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். அதிரடிப்படையின் நடவடிக்கையால் 268 பேர் மீது குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், 125 பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும், 21 குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மக்களை காக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் காவல்துறை, தீயணைப்பு மீட்பு பணிகள் துறைகளின் காவலர்கள் வீரர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும், தேவையான அளவிற்கு காவலர்கள் விரைவில் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். கருத்துரிமை, பேச்சுரிமை என்ற பெயரில் பெண்களுக்கு எதிரான ஆபாச வன்முறை கருத்துக்களை பேசுவதை அரசியல்வாதிகள் நிறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். திமுக ஆட்சிக்காலத்தில் நடைபெற்றதாக பல்வேறு குற்ற செயல்கள், லஞ்ச

0: ஊழல்கள் குறித்து முதலமைச்சர் பேசிய போது திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று ஆட்சேபம் தெரிவித்தனர். சுமார் 40 நிமிடங்களுக்கும் மேலாக முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்க எதிர்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உட்பட திமுக உறுப்பினர்களும் தங்கள் இருக்கையிலிருந்து எழுந்து நின்று முதலமைச்சருக்கும் அரசுக்கும் எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள். அப்போது பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், முதலமைச்சர் பேசுகையில் அவருடைய பேச்சுக்கு இடையூறு செய்யும் வகையில் திமுகவினர் நடந்து கொண்டதால் எதிர்கட்சித் தலைவருக்கு பேச வாய்ப்பு வழங்க முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். இந்த நேரத்தில் திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று பேரவைத் தலைவரை சுற்றி தரையில் அமர்ந்து அவருக்கு எதிராக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்களை வெளியேற்றும் சூழல் உருவான நிலையில் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவருக்கு பேச வாய்ப்பளிக்கலாம் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன், அவை விதிகளுக்கும் மரபுகளுக்கும் மாறாக திமுக உறுப்பினர்கள் நடந்து கொண்டு குழப்பம் விளைவித்ததால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரினார். முதலமைச்சரின் பரிந்துரையின் அடிப்படையில் தங்கள் தரப்பிற்கு பேச வாய்ப்பு கிடைக்கும் என்று கருதி திமுக உறுப்பினர்கள் தங்கள் இருக்கைகளுக்கு சென்று அமர்ந்தனர். ஆனால் பேரவைத் தலைவர் தம்முடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதிக்காததால் திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், பதிலுரை என்ற பெயரில் முதலமைச்சர் திமுக மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்ததாக குறிப்பிட்டார். அக்குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதிலும் விளக்கமும் அளிக்க வாய்ப்பளிக்காததால் பேரவையிலிருந்து திமுக வெளிநடப்பு செய்ததாக கூறினார். தாவேக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து முதலமைச்சர் பதிலுரையில் திமுக ஆட்சியில் நடைபெற்றதாக பல சம்பவங்களை சுட்டிக்காட்டி பேசுவதை தவிர்த்து தாம் தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதிலளிக்க வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார். ஆனால் முதலமைச்சர் திமுக மீது பொய்யான தேவையான குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக சுமத்தியதாகவும் இதற்கு பதிலளிக்க பேரவைத் தலைவரிடம் பலமுறை கேட்டு வாய்ப்பு வழங்கப்படாததால் அதிருப்தியை வெளிப்படுத்தும் வண்ணம் வெளிநடப்பு செய்ததாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு வனப்பணி படையின் புத்துயிர் ஊட்டல் திட்டம் 100 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டுகளில் மறுசீரமைக்கப்பட்டு வலுப்படுத்தப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் தொடர்பான மானிய கோரிக்கை மீது இன்று உரையாற்றிய அவர், வனத்தீ மேலாண்மை திட்டம் 61 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றார். வணிகவரி பத்திரப்பதிவுத்துறை மீதான மானிய கோரிக்கை மீது பேசிய இத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், விரைவில் தனி வரி விதிப்பு வட்டம் உருவாக்கப்படும் என்றார். இத்துறையில் சீர்மிகு இணையதள வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் புதிய பொருளாதார நுண்ணறிவு பிரிவு உருவாக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். ஏபிஐ தொழில்நுட்பம் மூலம் இறப்பு மற்றும் வாரிசு உரிமை சான்றிதழ்கள் நிகழ் நேரத்தில் சரிபார்த்து போலி ஆவணப்பதிவுகள் தடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தமது துறை மானிய கோரிக்கை அறிவிப்பில் உயிர் பன்மயத்தினை மேம்படுத்தி பாதுகாக்கும் நோக்கில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர உயிர் பன்மய குறியீடு உருவாக்கப்படும் என்றார். ஆண்டுதோறும் 200 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், 5 அரசு கல்லூரிகள் 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீல பசுமை வளாகங்களாக மாற்றி அமைக்கப்படும் என்றார். 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 நடமாடும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு வாகனங்கள் இயக்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். நாகை வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 1000கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வேளாங்கண்ணிக்கு வந்தவனம் உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் உலக புகழ் பெற்றதாக விளங்குகிறது. ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் பவனி இன்று இரவு நடைபெறுகிறது. தேர் திருவிழாவினையொட்டி வேளாங்கண்ணியில் 1000கணக்கானோர் குவிந்துள்ளதால் பேராலய பகுதி அனைத்தும் மக்கள் வெள்ளமாக காட்சியளிக்கிறது. கோவா, கேரளா, மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி காவல்துறை சார்பில் 24 மணி நேரமும் செயல்படும்

0: காவல் கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டுள்ளன. 3800 போலீசார் காவல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12,000 கனஅடியாக இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று கடைமடை வரை காவிரி நீர் செல்லும் வகையில் கூடுதல் நீர் திறக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: செப்டம்பர் 1ஆம் தேதி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 91.56 அடியாக உயர்ந்த நிலையில் பருவமழையை எதிர்நோக்கி காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. தற்போது டெல்டா மாவட்டங்களில் பாசன தேவை அதிகரித்துள்ளதாலும் கரைமடை வரை தண்ணீர் சென்று சேராத காரணத்தினாலும் நீர் திறப்பை அதிகரிக்க விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்தனர். விவசாயிகளின் வேண்டுகோளின்படி இன்று காலை நீர் திறப்பு வினாடிக்கு 12,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு தொடர்ந்து அதிகரிக்கப்படுவதால் அணை மின் நிலையம், சுரங்க மின் நிலையம் மற்றும் 7 கதவணைகளில் மின் உற்பத்தி அளவு அதிகரித்துள்ளது. சேலத்தில் விஜயகுமார், குணசேகரன்.
1: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் சுவாமி பச்சை சார்த்தி அலங்கார வீதி உலா இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய ஆவணி திருவிழா 11 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நேற்று வெட்டிவேர் சப்பரத்தில் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று நண்பகல் சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானை அம்பாளுடன் பச்சை நிற கடைசல் சப்பரத்தில் பச்சை நிற பட்டாடை அணிந்து பச்சை நிற மலர்கள் சூடி பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊழலற்ற நேர்மையான நல்லாட்சியை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் இருப்பதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். திமுக மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் கூறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு வனப்பணி புத்துயிர் திட்டம் 100 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வலுப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் விரைவில் தனி வரி விதிப்பு வட்டம் உருவாக்கப்படும் என்று வணிக வரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் பேரவையில் அறிவித்துள்ளார். நாகை வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழா தேர்பவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்த நேரம் 1:56. திரைகானம்.

0: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: நிலையத்தில் நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. பூவையர் உலகம். நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் நம்மளுடைய இளைய தலைமுறையினருக்கு, பெண்களுக்கு, குறிப்பாக இளம் பெண்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான அனுபவங்கள், அதிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டிய வழிமுறைகள், எவ்வாறெல்லாம் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்ன, சரி பிரச்சனைகளே வராமல் இருக்கிறதுக்கும் என்னென்ன மாதிரி இருக்கலாம். ஏன்னா இந்த சமூகம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நெருக்கடியான சமூகம், யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நம்மை நாமே பாதுகாத்து கொள்வது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமையில் ஒன்றா இருக்குது. ஸோ அந்த மாதிரி விழிப்புணர்வை தரக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த பூவையர் உலகம் நிகழ்ச்சி. இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் நாம் யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய பள்ளி கல்வித்துறையை சேர்ந்த அலுவலர் மதியொலி அவர்கள். அவர்கள் வந்து மலை மாவட்டத்திற்கு பணி மாறுதல் காரணமாக வந்திருந்தாலும் அவர்களுடைய அனுபவங்களும் நமக்கான விழிப்புணர்வு பாடங்களாக அமையும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வரிசையில் அவர்களை நாம் நேர்முகமாக இன்று சந்திக்க இருக்கின்றோம். வாருங்கள், நீங்களும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட்டு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கைக்கு மதிப்பெண்கள் அடிப்படையான விஷயம் இல்லை. ஒரு வேலைக்குன்னு நம்ம வந்தாச்சு. இந்த வேலைக்குன்னு வந்ததுக்கப்புறம் குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது, வேலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். இதை ரெண்டையுமே வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு விஷயம். ஏன்னா படிப்பு மட்டுமே செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த படிப்பில் மட்டுமே முழு கவனத்தை செலுத்திடலாம். திருமணத்திற்கு முன்பு வரைக்கும் குடும்பம் அப்படின்னு சொன்னால் அது வேறு விதமான ஒரு வாழ்க்கை. அப்பா அம்மா கண்ட்ரோலில் இருப்போம், அவங்க நமக்கு பார்த்து எல்லாமே செஞ்சுருவாங்க. நம்ம வர நேரத்துக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கும், நம்ம போகிற நேரத்துக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கும், அது ஒரு விதமான வாழ்க்கை. ஆனால் திருமண வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டு ஒரு பணி செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது மிக மிக ஒரு சவாலான விஷயம். இதை இரண்டையும் நீங்கள் எப்படி வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டீங்க?
2: அது முதல்ல கடலூரில் பணிபுரிந்த போது தனியாக இருந்தோம், அங்கேயே வீடு எடுத்து தங்கியிருந்தோம், அது பிரச்சனைகள் அதிகமாக இல்லை. இந்த கேள்வி திருமணத்துக்கு பிறகுன்றதை விட குழந்தைகள் பிறந்த பிறகு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா குழந்தைகள் பிறந்த பிறகு தான் நான் உண்மையான சவாலே அங்கே தான் சந்திக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அது வரைக்கும் நமக்காக குடும்பங்கள் வந்து ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. குழந்தைகள் பிறந்த பிறகு தான் வேலூரில் அப்போ பணியில் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம், காலையில் 2.5 மணி நேரம், அதுக்கப்புறம் வரும்போதே 2 மணி நேரம். அந்த மாதிரி பணிபுரியும் போது என்ன பிரச்சனைனா, வந்து அந்த பணிபுரிந்து வீட்டுக்கு வந்த பிறகு கை கால் வலிக்கு சோர்வு அப்படின்னு நம்மளாம் உட்கார முடியாது. அடுத்து இரவு உணவுக்கு தயார் செய்யணும், பிள்ளைகளை பார்க்கணும், வீட்டில் பெரியவங்களை பார்க்கணும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஓய்வுக்குன்னு உட்காரும் போது நமக்கு பிடிச்சதை எதுவுமே பண்ண முடியாது. ஓடிட்டே இருக்கும்போது அது நான்ற ஒன்று தொலைஞ்சே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து காலையில் கிளம்பும் போதும் அதுதான், காலையில் ஒரு 4:30 எழுந்தோம்னா குழந்தைகளை பார்த்துட்டு மற்ற பார்த்துட்டு சாப்பிட்டோமா சாப்பிடலையா அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது, ஓடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னை போகும்போது இன்னும் கொடுமை, 7 மணி நேரம் பணி பயணம் செய்யணும். காலையில் 3.5 மணி நேரம் 2 பேர் வந்து ஒரு ரயில் பயணம், அதுக்கப்புறம் திரும்ப நைட்டு வரும்போது அந்த டைமுக்கு பஸ்ஸை விட்டுட்டு அடுத்த பஸ் இல்லை. நைட்டு 9 மணிக்கு காஞ்சிபுரத்துலேருந்து பஸ் ஏறினா வீட்டுக்கு 9:30 தான் வருவேன், சில நேரம் வந்து 9:30 வருவேன். அப்போ பிள்ளைகள் ரொம்ப சின்ன பிள்ளைகள், 3 வயசு 1 வயசுன்னு போது ரொம்ப பிரச்சனை, ஏன் அப்படி வேலைக்கு போயே ஆகணுமா அப்படின்ற ஒரு சூழல் கூட வந்தது. எதுக்கடா இதுன்னு யாருக்கிட்டையும் பேசவும் முடியாது, அலுவலகத்தில் இருக்கிற காலம் மட்டும்தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமே அப்படின்னு தோணும். அவங்கக்கிட்டையும் எதுவும் பேச முடியாது, அவ்வளோ பெரிய நட்பு வட்டமும் எனக்கு கிடையாது. அது ரொம்ப ரொம்பவே கடினம். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக பிள்ளைகள் உடம்பு முடியாமல் நைட்டு ஃபுல்லாக வச்சுருக்கணும், தூங்குறது ஒரு 3 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். ஒரு 10 வருடங்கள் தொடர்ந்து அப்படி தான், 3 மணி நேரம் தூங்கியிருப்பேன், மறுபடியும் காலையில் 4:30 எழுந்து சமைச்சு எடுத்துக்கிட்டு 6:30 வீட்டிலேருந்து கிளம்புனா 9:30 சென்னைக்கு அலுவலகத்துக்கு போயிட்டு வந்தேன். அது ரொம்ப சிரமமாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு 2.5 வருஷம் பணி புரிஞ்சு முடிஞ்ச உடனே காஞ்சிபுரம் கிடச்சிடுச்சு, மாவட்ட அலுவலகங்கள் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பித்தேன். இந்த மணிக்கணக்கான பயணங்கள் வந்து எனக்கு 2 மணி நேரமாக சுருங்கிடுச்சு. அந்த சுருங்கும் போது என்னாச்சுன்னா, அதுக்கடுத்து என்ன பண்ணுறது, எனக்கான டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண ஆரம்பித்தேன். வீடுகளில் எப்போவுமே அந்த சின்ன திரையிலேயே மூழ்கிட்டு இருந்த காலகட்டம், வீட்டில் எதுவுமே சொல்ல முடியாது. பிள்ளைகள் கார்ட்டூனு, வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து சின்ன திரை, கணவர் வந்து இந்த விளையாட்டு போட்டிகளில் மூழ்கியிருப்பார். அப்போ எனக்கான ஸ்பேஸ் ஒன்று கிடைக்காமே போகும்போது ரொம்ப நாளாக என்ன பண்ணுறது, என்னை நானே உயிர்ப்பிச்சுக்கணும்னு நினைக்கும் போது பள்ளி காலகட்டங்களில் கவிதை எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இது இல்லை, மறுபடியும் எழுதணும் படிக்கணும்னு வந்தது. மற்றவங்க யாரும் தலையிடாத ஒரு இதுவாக இருக்கணும், யாரையும் சார்ந்திருக்காத ஒன்றா தோணும் போது அதுக்கப்புறம் புத்தகங்கள் வந்து கையில் எடுக்க ஆரம்பித்தேன். அது முதல்ல கொஞ்சம் சிரமமாக இருந்த, வீட்டில் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, நீ என்ன நீ போய் தனியாக உட்காந்துக்கிற படிக்கிற அப்படின்ற மாதிரி நிறைய கிரிட்டிசிசம்லாம் வந்தது. இதை பண்ணுற அது பண்ணுறேன்னு திடுதனமாக வேறு பேர்களில் கவிதைகள்லாம் எழுத ஆரம்பித்தேன் தளங்களில். அது நம்ம முகத்தை காட்ட முடியாது, எதுவும் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் அரசியல் பேச முடியாது, அரசியல் வேறு பேரில் எழுத ஆரம்பித்தேன். வீட்டுக்கு தெரியாது, கணவருக்கு தெரியும். கணவர் வரைக்கும் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லாமே அவர் சப்போர்ட் இல்லைனா பண்ண முடியாது. ஏன்னா பணியை விட்டுட்டுன்ற அளவுக்கு வீட்டில் எல்லாம் சொல்லும்போது, நான் இருக்கேன் நாளைக்கு எனக்கு ஏதோ ஒன்று ஆகும்போது உனக்கு கூட வரது உன்னோட படிப்பும் உன்னோட இந்த வேலையும் தான். அதுவும் அரசாங்க வேலையின் போது எந்த காலத்துலையும் விட்டுறக்கூடாது, பேலன்ஸ் பண்ண கற்றுக்க அப்படின்னாரு. நிறைய நெருக்கடிகள் வந்தாலும் உனக்கு எவ்வளோ நெருக்கடிகள் வருதோ அந்த அளவுக்கு நீ அதை சமாளித்தாதான் நிற்க முடியும். அப்புறம் எல்லாத்தோட நீயும் 10/11 தானே, எதுக்கு படித்த நீ அப்படின்னு இதை நான் சாஃப்டாக சொல்லிவிட்டேன். அவர் கொஞ்சம் ரகடாக ஒன்று சொன்னார், என்ன இதுக்கு நீ படித்து கிழிச்சு என்ன பண்ண போகிற, எதுக்கு உனக்கு இவ்வளோ லட்சம் செலவு பண்ணி வீட்டில் படிக்க வச்சாங்க அப்படின்னு. வீட்டில் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இவ்வளோ படிக்க வச்சுட்டு பொண்ணு வந்து எனக்கு டாக்டரேட் பண்ணணும்னு ஆசை, அது பண்ண முடியல. அதுக்கப்புறமா எதுவும் படிக்க சூழல் இல்லை. அப்புறம் வந்து மனசு வெறுத்து போய் ஒரு அலுவலராக போய் உட்காரணும்னு நினச்ச இடத்துல ஒரு சாதாரண ஒரு உதவியாளராக போய் பணிபுரியும் போது அந்த வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நம்ம படித்த நம்ம இடம் இது இல்லை அப்படின்னு. அப்புறம் அவரே வந்து முதுகலை படிக்க வச்சார், கணவரே படிக்க வச்சார், மருத்துவமனை மேலாண்மை படி அப்படின்னு சொல்லிட்டு தொணப்பு தாங்க முடியாமல் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அலுவலர் ஆக முடியலனோடனே என்னோட வழிகாட்டி என்ன பண்ணாங்க, உனக்கு எழுத வருதில்லை எழுத ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்னை திசை திருப்பி விட்டாங்க. நீ வந்து கிடைக்க முடியாத ஏன் நினச்சி ஏங்குற, என்னால் அலுவலர் ஆக முடியல ஐஏஎஸ் ஆக முடியல ஏன் நீ ஏங்குற, நீ எழுது எழுது உன்னால் முடியாது பண்ணு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயணங்கள் எல்லாமே வந்து ரொம்ப வலியை கொடுத்தது, அதே நேரம் ஒன்று ரெண்டு நட்புகளை கொடுத்தது. நட்புனா தற்காலிக நட்பு. அவங்கக்கிட்ட கவிதைகள் பற்றி பேச ஆரம்பித்தேன், புத்தகங்கள் பற்றி பேச ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு பேச வரும்னு எனக்கே ஒரு அதிக ஒரு நம்பிக்கை வந்தது. அலுவலகத்தில் வரும்போது ஒரு பெண்ணாக சந்திக்கிற சூழல்னா சக பணியாளர்கள் நம்மளை நடத்துறது, ஒரு பெண் உன்னால் வெயிட் தூக்க முடியுமா, ஒரு பெண் உன்னால் இந்த இடங்களுக்கு பணியிடங்கள் போக முடியுமா, இவ்வளோ தூரம் பயணித்து நீ போவியா, ஒரு பெண்ணாக உனக்கு சலுகைகள் நிறைய எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசினாங்க. அதுவும் நம்ம கொஞ்சம் யார் பேசினாலும் சரின்னு சொல்கிற ஆள் கிடையாது, முரண்பட்டு பேசுன்னு இல்லை, நம்ம மாற்றி யோசி பழகிட்டோம் அவ்வளோ அடிபட்டு வந்ததால் அவங்களுக்கு அது தெரியாது அந்த பணி சூழல். அந்த மாதிரி பேசும்போது ஒன்று வரைக்கும் முடிவு பண்ணேன், எந்த நிலைமையிலையும் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளோட கருத்துக்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடாது. பணிக்காக வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே தவிர்த்து அலுவலருக்காகவோ இருக்கிற மற்றவங்களுக்காகவோ நம்ம கொள்கைகளை நம்ம விட்டு கொடுக்கூடாது. சரியாக தப்போ நிற்கணும், அதுக்கப்புறம் தப்பாக இருந்தால் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு வந்த பிறகு நிறைய பெண் பெண் பெண்ணுன்னு ரொம்ப இது பண்ணாங்க, நீ இதை சமாளிக்கிறியா பாரு அப்படின்னு. தனியாக எல்லாரும் ஆண்கள் இருக்கும்போது தனியாக நம்மளை அனுப்புவாங்க, நம்ம போய் ஒரு 100 பள்ளிகள் அவங்களுக்கு வந்து அதை தேர்வுகள் சார்ந்து சில இது பண்ணணும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா வரவங்க எல்லாம் ஆசிரியர்கள் எம்எடு முடிச்சுட்டு அவங்க வந்து நம்மளை என்ன நினச்சிப்பாங்க, இவங்க 10th படிச்சுட்டு வந்தவங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் பேசுவாங்க. அவங்க ஒரு மாதிரி நம்மளை நடத்துவாங்க. நான் நினச்சிப்பேன், நான் உங்களவுக்கு நீங்கள் படித்தது வந்து நார்மல், நான் வந்து உங்களவுக்கு தான் படிச்சிருக்கேன் அதை சொல்ல முடியாதங்க சரின்னு. நான் நம்மளோட திண்ணக்கம் ஆட்டிடியூட், நம்ம ஆட்டிடியூட் தான் நம்மளை நிற்க வைக்கோன்ற ஒரு எண்ணம். முதல்ல பிரச்சனைகள் உண்டாச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி வந்த எல்லாரையுமே வந்து நட்பாக்கிக்கிட்டேன் பேசி. அங்கேயும் அந்த பேசுறது மட்டும்தான் எனக்கு உதவி பண்ணிச்சு. நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தது தான் நிறுத்தி, நம்ம கேள்வி கேட்கறதுல வந்து அபத்தமோ அதிகாரமோ இல்லாமல் சரியானதை புரிய வைக்கிறதுக்காக இவங்க கேட்குறாங்க அப்படின்னு ஆசிரியர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. வந்தவங்க எல்லாம் ஒரு பெண்ணாக இருக்கீங்க நீங்கள் எப்படி இதை பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் ஆசிரியர்கள் மேற்கொண்டு, எனக்கு கவர்மெண்ட் பெண்ணுன்றதுனால கம்மியாக சம்பளம் கொடுக்குதா, ஆண் பாவம் இல்லையா அப்படின்னு திருப்பி கேட்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி மாற்றி கேட்கிட்டேன், பெண்ணு எனக்கு சலுகை கொடுங்கன்னு கேட்கல, ஒரு ஆணும் பாவம் தானே, ஏன் பொம்பளைய வரைக்கும் பொத்தி பொத்தி அவங்கள வரைக்கும் காப்பாற்றுறீங்க, வேலை செய்யட்டும் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் வந்து நம்மளை யாரும் கேள்வி கேட்கறதில்ல, நம்ம எல்லாருக்காகவும் இருக்கிறோம் அப்படின்னு காமிச்ச பிறகு ஆண் பெண்ற இது இல்லை, நம்ம என்ன செய்கிறோமோ நம்மளோட வேலை தான் நம்மளோட அடையாளம், அந்த பாலினம் எங்கேருந்து வருது அப்படின்னு. அதனால் கடைசி வரைக்கும் நான் எந்த ஒரு சலுகைகளும் எதிர்பார்த்ததில்லை. அலுவலகத்துலேயும் இப்போவும் சொல்லுவாங்க, அவங்க வந்து 10 ஆண்கள் செய்கிற வேலையை அவங்க ஒருத்தையாக செஞ்சுட்டு போவாங்க, யாரோடும் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி ஒரு ஆண் கிட்ட நின்று பேச பயப்பட்ட நான் திக்குவாயாக பேசின, நான் சரியாக சொற்களை பயன்படுத்த முடியாமல் பள்ளிக்கூடங்களில் நிறைய அவமானத்துக்கு, டீச்சர் கூட உனக்கு என்ன படிக்க தெரியுது தெலுங்கு மாதிரி பேசுகிற நீ தமிழ் பேசலை அப்படின்னு சொன்ன ஒரு இடத்துல நிறுத்தி நிதானமாக அத்தனை பேருக்கு மத்தியில் எல்லாரையும் வந்து அந்த ஒத்த சொல்ல எல்லாரையும் புரிய வைக்கிற அளவுக்கு அங்கே தான் அந்த நெருக்கடிகள், எனக்கு வந்த நெருக்கடிகள் மட்டும்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது.
1: அதாவது சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எந்த இடத்துல வந்து ஓஞ்சி போய் ஒடிஞ்சு போய் உட்கார்ந்துருந்தேனோ அதே இடத்துல வந்து எனக்கான உத்வேகத்தை ஒரு சிலர் கொடுத்தாங்க. நல்ல உள்ளங்கள் இன்றைக்கும் நம்மளை சுற்றி இருக்குங்க. அந்த உள்ளங்கள் மூலமாக நமக்கான ஒரு பாதையை தேர்வு செஞ்சோம். அந்த பாதையில் நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த பாதையில் பயணிக்கிறது மட்டுமில்லை, அதில் இருக்கக்கூடிய தடைக்கற்களையும் தகர்த்தெறிந்து நாம் பயணப்பட வேண்டிய தூரத்தை, அந்த இலக்கை போய் அடையிறோம் பார்த்தீங்களா. அதுதான் வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் நாம் ஈஸியாக சொல்லிடுறோம் சுவாரஸ்யம்னு, அதில் இருக்கக்கூடிய வழிகளும் வேதனைகளும் அனுபவிப்பவர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஆனால் இலக்கை அடைந்து விட்டோம் என்றால் அதற்கு நான் காரணம், நான் காரணம் என்று எத்தனையோ பேர் புகழ்ந்து கொள்வார்கள், தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொள்வார்கள். ஆனால் நாம் அனுபவித்த வழிகளையும் வேதனைகளையும் யாரிடம் சொல்ல முடியும்? இந்த வேதனையோடு தான் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு பெண்களுமே வந்து தங்களுக்கான பாதையை தேர்ந்தெடுத்து அதில் தனி முத்திரை பதித்து வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விழிப்புணர்வாக நமக்கு கொடுத்திருந்தாங்க.

0: பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியை நினைலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி படிப்பை முடிச்சிட்டோம், படிப்பு முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் நம்ம படித்ததே வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். நமக்கு திருமண பத்திரிகையில் வந்து நம்ம பேருக்கு பின்னாடி ரெண்டு எழுத்து மூணு எழுத்து போட்டுக்கணுங்கிறது இல்லை, நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய எழுத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு படித்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த படிப்பு அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளூர்க்குள்ளேயே இருந்தது, ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே இருந்தது. இதை தாண்டி வேலைக்கு அப்படின்னு வரும்பொழுது நிச்சயமாக யாராக இருந்தாலும் ஒரு வித பதட்டமும் பயமும் இருக்கும். அந்த பதட்டமும் பயமும் உங்களுக்கு இருந்ததா, அதுலேருந்து நீங்கள் எப்படி மீண்டீங்க?
1: படித்து முடித்த உடனே முதலாக வந்து சென்னைக்கு ஒரு எனக்கு அமைஞ்சக்கரையில் ஒரு இன்டர்வியூ போனேன், டோமஸ் கம்பெனி, இப்போ எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த போகிறனோடனே என் கையில் வந்து அப்போ செல்ஃபோன் கிடையாது. நானும் என்னோடய தோழி வந்து ஒசூர்லேருந்து கூட வந்து படித்தாங்க, ரெண்டு பேரும் போகிறோம். கையில் முதலாக செல்ஃபோன் வாங்கி சிம் கார்டு போட்டு, ஆக்டிவேட் ஆகாத சிம் கார்டு போட்டு அப்பா கொடுத்து விடுறாரு. இந்த அபத்தம் வந்து இப்போ நினச்சா சிரிப்பு வருது. அப்போ வந்து கையில் ஒரு ஃபோன் இருக்குன்னு எதிராளிக்கு தெரியும், உன்னை வந்து யாரும் வந்து உங்ககிட்ட தவறாக இது பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு மனநிலை அவர் கொடுத்தார். நானும் அதையே நம்பிட்டு போனேன். போயிட்டு அந்த என்னால் அங்கே என்டிவில் நேர்காணலில் வந்து சரியாக கலந்துக்க முடியல. எந்த அளவுக்கு இங்கே தெளிவாக பேசி இதுன்னா, அங்கே போன முதல் சூழல்லையே வந்து அந்த கிராமத்து சூழல்லையே படித்ததால் அந்த நேர்காணல் என்னால் எதிர்கொள்ள முடியல, தோல்வியில் தான் முடிஞ்சுது. என்னோடய தோழிக்கு வேலை கிடைச்சது எனக்கு கிடைக்கல. அங்கேருந்து வெளியில் வரும்போது யோசித்தேன், எப்படி படிக்கும்போது வந்து இவ்வளோ மார்க் எடுத்தால் டாக்டர் ஆகலாம் அப்படின்னு நினச்சி நினச்சி அப்பாவுக்காக படித்தனும். அதில் மதிப்பெண்கள் ரொம்ப குறையும் போது மதிப்பெண்கள் வாழ்க்கையை தீர்மானிக்காதுன்னு இது முடிவு பண்ணி தான் இதில் வந்து சேர்ந்தேன். அப்போ வந்து நம்ம பேசுகிற அந்த கம்யூனிகேஷன் வந்து ஆங்கிலம் வந்து ரெண்டாவது வாழ்க்கையை தீர்மானிக்காது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். வருவோம், கிடைக்கிற வச்சு எப்படி மேலே வரணும், ஏன்னா இதெல்லாம் கிடைச்சா தான் என்னால் படிக்க முடியும், சென்னையில் பணிபுரிஞ்சால் தான் இது பண்ண முடியும்லாம் தெரியாதுன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இரண்டாவது ஒரு மல்டி செயின்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு ஃபேமஸான இப்போ இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து ரெண்டாவது ட்ரைனிங் இது போனேன், இன்டர்வியூ போனேன், காஞ்சிபுரத்துலேயே போனேன். அங்கே போன உடனே கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடச்சிது, அது பேசிகிட்டே இருக்கிற வேலை. அதாவது அங்கே நான் பேசலன்னா எனக்கு வேலை கிடைக்கல, இங்கே நான் பேசிகிட்டே இருக்கணும், பேசுறது மட்டும்தான் என்னோடய வேலைன்னு போது அது சவால் செய்கிறேன், எப்படி என்னால் முடியாது என்னென்னு வந்து அதுக்கப்புறம் கலந்துக்கிட்டேன். அதில் என்னை தேர்ந்தெடுத்தாங்க, ஒரு அஞ்சு பேர் கலந்துக்கிட்டோம், நீங்கள் பேசுகிறீங்க முயற்சி பண்ணுறீங்க, கேள்வி கேட்க முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அந்த கேள்வி கேட்குறது அங்கே ஆரம்பிச்சிது, படிக்கும் போதே ஆரம்பிச்சிது. அப்போ கேள்வி கேட்கக்கூடாது தலையில் தட்டி வச்சுட்டாங்க. இங்கே பணிக்கு சேர்ந்த பிறகு கேள்வி

0: சரியான கேள்விதான், ஒரு பொருத்தமான பதிலை நமக்கு வாங்கி கொடுக்கும். இதை வேற மாதிரி சொல்லலாம், பொருத்தமான பதில்கள் சரியான கேள்விக்கான பரிசு அப்படின்னு. அங்கிருந்து எதிர இருக்கிற அந்த மனிதர்களை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்க ஆரம்பிச்சது இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டுருக்கு. அவ்வளோ அத்தோட அந்த வேலைக்கும் பணிபுரிஞ்சுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வழக்கம் போலவே கல்யாணம், எதுக்கு தப்பி ஓடணும் அங்கேயே வந்து மறுபடியும் சிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்லூரியில் பணிபுரிஞ்சிட்ருந்தேன் ஒரு வருஷம். அதுக்கப்புறம் சூழலில் வந்து நீங்கள் நம்மளோட படிப்பு போதாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நடத்துனாங்க. அந்த வயசில் என்ன தோணுச்சுன்னா, நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, எப்படி இவங்க நம்மளை இப்படி சொல்லலாம், நம்ம ஒரு ரேங்க் ஹோல்டராக இருந்த காலேஜில் நம்மளை இப்படி பேசிட்டாங்கன்னு மனசை வருத்தமாகி போச்சு. அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டு நின்றுட்டேன். கொஞ்சம் குடும்ப சூழல்கள் தொடர்ந்து ஒரு 4 வருஷம் வீட்டிலே இருந்தேன். அடுத்து போட்டித் தேர்வுகளுக்காக தயாராக ஆரம்பித்தேன். அப்போ வந்து இந்த நிறைய இஷ்யூவில் வந்து நடுவில் யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து அப்புறம் தான் சிசாட்னு ஆரம்பித்தாங்க. யூபிஎஸ்சி இது பண்ணும்போது அதுக்கு என் பயிற்சிக்கு வந்து சென்னைக்கு அனுப்ப மாட்டாங்க, அங்கேயும் அடுத்து ஒரு இது வந்தது வீட்டில். அதாவது படிக்க வைக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் என் எல்லைக்குள்ளே நின்று பண்ணு அப்படின்னு அவங்க சொன்ன பிறகு வருத்தமாக போச்சு. அப்புறம் யூபிஎஸ்சி ஒரு முறை எதுனா செலக்ட் ஆகலை. வீட்டில் என்ன பண்ணாங்க, நீ இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கே அலோவ் பண்ணாத ஒரு வீட்டில் நீ போய் மாநிலமாக போய் எப்படி பணிபுரிய முடியுன்ற ஒரு சூழல் வந்து நிதர்சனம் தரையில் அடித்த மாதிரி உணர வச்சாங்க. சரி அப்போ நீ வந்து டிஎன்பிசி அதெல்லாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அப்பவும் கைட் பண்ண ஆள் இல்லை, யாருக்கிட்டையும் போக முடியாது. அப்புறம் நானே ஒரு கணிப்பொறி வீட்டிலருந்து வாங்கி வீட்டிலே கணிப்பொறிலாம் உனக்கு வசதி செஞ்சு தரோம், நீ வீட்டிலருந்து படி. போட்டித் தேர்வு மையங்களுக்கு கூட நான் அதை பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா நம்ம ஒரு பெரிய கம்பெனி ஒரு சிஓ ஆகணும், ஒரு ஃபார்மா கம்பெனி பெருசாக இது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்த ஒருத்தரை எடுத்துகிட்டு வந்து நீ போட்டித் தேர்வு படி, மனப்படம் பண்ணு அப்படின்ற ஒரு சூழலை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. சரி வேறு வழி இல்லை, வீட்டில் இருந்து தான் படிக்கணும். அந்த சூழலும் எனக்கு அந்த 150 பேர் ஒரு சின்ன அறைக்குள்ளே உட்காந்து அந்த வாத்தியார் நோட்ஸ் கொடுக்க எடுக்கிறது எனக்கு செட் ஆகலை, ஒரு இடத்துல என்னால் உட்கார முடியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு நானே படிக்கிறேன் அப்படின்னு அப்புறம் நானே படிக்க ஆரம்பித்தேன், பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எழுதுனேன், டிஎன்பிசி 2 இதில் செலக்ட் ஆனேன். அதில் வந்து இன்னொன்று பிரச்சனைக்குரியதாக இருந்தது, அப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ்னா அந்த கையூட்டு அது இதுன்னு கொஞ்சம் பிரச்சனையாகி போய் இருந்தது, அதனால் அந்த இது வேண்டாம் அப்படின்ட்டு. இது ஆஃபீஸ் ஜாபு கரெக்டாக அந்த 10 to 5:30 to 6 மணி நீ வந்து வீட்டுக்கு வந்துடலாம் எங்கே போனாலும், அதாவது மாடு மேய்ச்சிட்டு கோலை போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு இதனால இந்த வேலைக்கு போக வீட்டில் அனுமதி கொடுத்தாங்க. இன்னொரு வேலை வந்து கொஞ்சம் இதுவான வேலைனால அது வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இதுவானது தான், இது வரைக்கும் வந்து பயணங்கள்லாம் என்னன்னே முழுசாக அறியாத எனக்கு அதுக்கப்புறம் மொத்தமாக பயணமே என்னோடய வாழ்க்கையாக போயிடுச்சு.
1: அதாவது ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க, மதிப்பெண்கள் உனது வாழ்க்கையை மதிப்பிடாது. இதை நான் கற்றுக்கொண்டேன். அது மட்டுமல்ல, ஆங்கிலம் அப்படிங்கிறது நமக்கு அடிப்படையான ஒரு விஷயமாக இருந்தால் கூட அதுதான் நிர்ணயிக்கும் அப்படிங்கிற ஒரு சட்டம் கிடையாதுங்க. இது எவ்வளோ ஒரு தெள்ள தெளிவான பதில். இன்றைய பெற்றோர்கள் எல்லாருமே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், தன்னுடைய குழந்தைகள் எல்லாமே வந்து ஆங்கில வழி கல்வியை படிக்க வேண்டும், பிற மொழிகளை கற்று தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, தாய்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்கிறதில்ல. ஏன்னா பேச்சு வழக்கில் தான் தமிழ் தெரியுமே அப்படின்னு அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் ரொம்ப அழகான பதிலை சொன்னாங்க, மொழியும் சரி மதிப்பெண்களும் சரி ஒருவருடைய வாழ்க்கையை மதிப்பிடாது, அவர்களுடைய உழைப்பும் விடாமுயற்சியும் தான் ஒருவருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் அப்படிங்கிறது வந்து ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லி முடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகான பதிலோட அடுத்த கேள்விக்காக காத்திருப்போம், இணைந்திருங்கள். என்னநேர்களே, இன்றைய புவியியல் உலகம் நிகழ்ச்சியில் நாம் நிறைய தகவல்கள், நிறைய விழிப்புணர்வுகள், நிறைய அனுபவங்கள், நிறைய பாடங்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலமாக நம்முடைய இளம் தலைமுறையினர், இளம் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்கள் சொன்ன அனுபவங்களையும் தகுந்த பாடங்களாக மாற்றிக்கொண்டு நாம் நம்மை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுத்த நம்முடைய மேடம் அவர்களுக்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
0: உண்மையிலேயே என்னை திரும்பி பார்க்க வச்சிருக்கு, ஏன்னா என்னோடய முதல் மேடை ரொம்ப வருடங்களுக்கு பிறகு, என்னோடய கல்லூரி காலத்துக்கு பிறகு எனக்கு நீலகிரியில் தான் அமைஞ்சது மேடை ஏறி பேசினது, ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச். அதுக்கடுத்து என்னோடய முதல் நேர்காணல், இதுக்கப்புறம் நிறைய நேர்காணல் நிச்சயம் கொடுப்பேன், ஆனால் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்தது ஒரு மாற்று சிந்தனை இருக்குது, நீங்கள் பேசணும்னு சார் வந்து கேட்டபோது உண்மையிலே சார் நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் அவரும் அதே தான் சொன்னார், நீங்கள் கேள்வி கேட்குறீங்க மேடம் அப்படின்னாரு. அது கேள்வி கேட்டால் பயக்கலாம் பெரியலாம் வரலாம் அப்படின்றது தான் இருக்குது. இந்த அன்புக்கு மிகப்பெரிய நன்றி. வேறு எதுவும் அன்புக்கு அன்பு மட்டும்தானே நம்ம சொல்ல முடியும், வேறு வார்த்தைகள் இல்லை. நன்றி.

ஏனென்னே இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் நாம் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று அடுத்த வாரமும் பூவையர் நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். இணைந்திருங்கள் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன். அமைப்பில் உதவி ஜி சரவணன், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 2:55, 10:00. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். இனி வானிலை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை காணப்பட்டது. மழை பெய்த இடங்களும் பதிவான அளவுகளும் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் 9 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டம் நெற்குன்றம், சோழவரம், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், நீலகிரி மாவட்டம் கேட்டி ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வாலஜா, புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர், சென்னை எம்ஜிஆர் நகர், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்பத்தூர் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டரும், செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் செய்யூர், சென்னை வளசரவாக்கம் ராஜா அண்ணாமலைபுரம் சைதாப்பேட்டை, விருதுநகர் மாவட்டம் கோவிலங்குளம் திரிசுழி, திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் கும்முடிப்பூண்டி, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, வெம்பாக்கம், ஜமுனாமரத்தூர், வாலஜா ஆமூர், தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராப்பாளையம், கீழ்ப்படி, சங்கராபுரம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, சென்னை நுங்கம்பாக்கம், வளசரவாக்கம், கலெக்டர் அலுவலகம், மணலி, தண்டையார்பேட்டை, காசிமேடு, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம், நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி, சேலம் மாவட்டம் மேலூர், வேளாங்கண்ணி ஆகிய இடங்களும், ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதும் இல்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையாக வேலூர் மாவட்டத்தில் 39.9 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. குறைந்த அளவு வெப்பநிலையாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 10.2 டிகிரி செல்சியஸ். திருச்சிராப்பள்ளி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. கரூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 5.1 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு அதிகமாக இருந்தது. தஞ்சாவூர், தருமபுரி, ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் இயல்பை விட 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. சென்னை, கோயம்புத்தூர் விமான நிலையம், நீலகிரி, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மற்றும் காரைக்காலில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட வெப்பம் அதிகம் பதிவாகியிருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்துள்ளது. உள்தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவாக காணப்பட்டது. கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைந்திருக்கிறது. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான

மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியிருக்கக்கூடும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியிருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதும் இல்லை. வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: நேரம் 3 மணி. ஆகாஷவாணி சென்னை நேர்கள்
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. போதைப்பொருள் ஒழிப்பிற்கு இளையோர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 11,639 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தற்போதைய சுகாதார பிரச்சினைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை முறை சிறந்த தீர்வாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியில் இந்தியா முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தங்களுக்கு பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறி திமுகவினர் இன்று வெளிநடப்பில் ஈடுபட்டனர். திமுகவுக்கு எதிராக முதலமைச்சர் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 நடமாடும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு வாகனங்களின் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு நிதியை செலவிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாதில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷீதல் தேவி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. ஐஸ்லாண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 3 மணி 2 நிமிடம்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். ஹலோ ஊட்டி.
4: இன்றைய நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து வாரம் குறித்து ஊட்டச்சத்து நிபுணர் பானு இம்ரான் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே எஸ் ஸ்ரீதேவி.
5: வணக்கம் நேர்களே. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் முதல் வாரம் தேசிய ஊட்டச்சத்து வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஊட்டச்சத்து வாரம் கடைபிடிப்பதன் நோக்கம், ஊட்டச்சத்துங்கிறது ஒவ்வொரு மனித வாழ்வில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்வதற்காக ஊட்டச்சத்து நிபுணர் பானு இம்ரான் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. மேடம் வணக்கங்க.
6: வணக்கம்.
5: இப்ப இந்த தேசிய ஊட்டச்சத்து வாரம் கடைபிடிக்கிறது வந்து எப்ப இந்தியால வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினாங்க?
6: தேசிய ஊட்டச்சத்து வாரம் வந்து முதன் முதல்ல இந்தியால அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1982 மத்திய உணவு மற்றும் ஊட்டச்சத்து வாரியத்தால், அதாவது ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் போர்டு அப்படின்னு சொல்றோம், அவங்க மூலயமா இது ஆரம்பிக்கப்பட்டது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் ஊட்டச்சத்து குறித்து விழிப்புணர்வை வந்து சாதாரண மக்கள் மற்றும் அனைத்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இது வந்து உருவாக்கப்பட்டது. இது தொடங்குவதற்கான முதல் நோக்கம் பார்த்தோம்னா அந்த ஊட்டச்சத்து விழிப்புணர்வு வந்து எல்லாத்திற்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக, அதற்காக இந்த விழிப்புணர்வு வந்து இந்த வாரம் வந்து செலிப்ரேட் படுது. அதாவது செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 7 வரை. இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1982.
5: நியூட்ரிஷன்ல வந்து 2 வகை சொல்றாங்க, மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ். சோ இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்சியேஷன் என்னங்க?
6: மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு பார்த்தோம்னா உடலுக்கு அதிக அளவில் தேவைப்படும் சத்துக்கள். பொதுவா வந்து நம்ம உடம்புல வந்து அதிகமா உட்கொண்ட உணவு மூலயமா நம்மளுக்கு சென்றடைகிற உணவு சார்ந்த நியூட்ரியன்ஸ் தான் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு நம்ம சொல்றோம். அதாவது வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன் மற்றும் கொழுப்பு, புரதம் மற்றும் கொழுப்பு, இதுதான் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம். பொதுவா வந்து கார்போஹைட்ரேட் வந்து நம்ம நிறைய ஒரு நேர்காணல்ல நான் சொல்லியிருக்கேன், கார்போஹைட்ரேட்ன்றது நத்திங் பட் சர்க்கரை சார்ந்த உணவுகள், அரிசி வகை உணவுகள், இந்த மாதிரி உண்ணக்கூடிய

0: உணவுகள்ல பொதுவா நிறைய காணப்படும். புரதம் பார்த்தோம்னா இறைச்சி, அப்புறம் லென்டில்ஸ், இந்த மாதிரி இருக்கிற உணவுகள், அதாவது பருப்பு வகைகள், கொட்டை வகைகள் மற்றும் சிக்கன், மட்டன், இந்த மாதிரி இருக்கிற எக்கு, இதுல எல்லாம் வந்து புரத வகையை வந்து அதிகமா காணப்படுது. மற்றும் கொழுப்பு வகைகள், நம்ம வந்து நட்ஸ் சாப்பிடுவோம், எண்ணெய் நம்மளுடைய உணவுல எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி இருக்கிற எண்ணெய் வகைகள், பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், இதுல எல்லாம் வந்து கொழுப்பு சத்து மிகவும் நிறைந்து காணப்படுது. இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் தான் நம்ம டெய்லியும் வந்து நிறைய அதிக அளவுல நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து உடலுக்கு சிறிய அளவில் தேவைப்படும், ஆனால் அத்தியாவசியமான ஒன்று. பொதுவா வந்து பார்த்தோம்னா விட்டமின்ஸ் மற்றும் தாதுக்கள், அதாவது மினரல்ஸ். மினரல்ஸ்ன்னு பார்த்தோம்னா கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து. இரும்புச்சத்து வந்து ஒரு இன்றியமையாத ஒன்று நம்ம உடலுக்கு, ஆனா அது வந்து சிறிதளவு தான் வந்து தேவைப்படுது. அது குறைந்தால் வந்து இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம உடம்புக்கு வந்துடும். அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ்லயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதே வகையில அதுக்கு எவ்வளோ நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் தரமோ, முக்கியத்துவம் தரமோ, அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ்க்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் தரணும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்றது வந்து மினரல்ஸ், அதாவது தாது பொருட்கள். அது வந்து எல்லா வகையான உணவுப் பொருட்களையும் மறைந்து காணப்படுது. பொதுவாக வந்து இரும்பு சத்து மற்றும் கால்சியம், இது வந்து நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்றோம். நம்ம உடம்புல வந்து இரும்பு சத்து கம்மியா இருக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன நோய்கள் வரும், அனிமிக்கா இருப்பாங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய நோயா கருதப்படுது இப்போ இருக்கிற நடைமுறையில. பார்த்தோம்னா நம்ம அனிமிக்கா இருக்கிறனால என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து உடல் சோர்வு ஏற்படும், நம்ம உடம்புல ரத்தத்துடைய அளவு கம்மியா இருக்கும். அப்ப பெண்களுக்கு வந்து இது மிகவும் பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு போய் விடும். ரத்த சோகை ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா பீரியட்ஸ் ஒழுங்கா இருக்காது, மாதவிடை சுழற்சி, இதெல்லாம் ரொம்ப பாதிக்கும். அதே மாதிரி கால்சியம் சத்து கம்மியாச்சுன்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், ஜாயின்ட் பெயின் வரும், பாடி பெயின் வரும். எதனால அப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய எலும்புகளுடைய ஸ்ட்ராங்னஸ் இல்லாமல் போயிடும். இப்போ வந்து ஒரு 10 வயசு குழந்தை ஓடுறதுக்கும் ஒரு 40 வயசு ஆண் மகனோ பெண்ணோ ஓடுறதுக்கும் வித்தியாசங்கள் நீங்க பாக்குறீங்களா? நடைமுறையில நம்ம எல்லாருமே பாக்குறோம். ஏன்னு பார்த்தோம்னா அந்த கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் கம்மியா இருக்கிறது. இரும்பு சத்தும் நம்மளுக்கு வேணும், கால்சியமும் வேணும், மற்ற தாது சோடியம் பொட்டாசியம் இந்த மாதிரி இருக்கிற எல்லா உடைய மைக்ரோ நியூட்ரியன்ஸும் நம்மளுக்கு இன்றியமையாத ஒன்று தான். அதெல்லாம் அதனுடைய வேலைகள் வந்து கம்மியாகும் போது நம்மளுக்கு அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸும் நம்ம பாடியில வந்து சேரும். இப்போ வந்து கால்சியம் கம்மியாச்சுன்னா நம்மளுடைய போன்ஸ் வீக் ஆகும், போன்ஸ் வீக் ஆச்சுன்னா நம்ம டே டு டே லைஃப் நம்ம செய்ய முடியாது. அதே போல இரும்பு சத்து வந்து நம்ம பாடியில கம்மியாச்சுன்னா நம்மளுக்கு வந்து அனிமிக் ப்ராப்ளம் வரலாம், நம்ம சோர்வடையலாம், நம்ம டெய்லியும் வந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகள் மிகவும் பாதிப்படையும், இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் வரும். அதனால மைக்ரோ நியூட்ரியன்ஸும் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், மேக்ரோ நியூட்ரியன்ஸும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்றது வந்து இந்த மாதிரி தாது சம்பந்த சத்துக்கள் நிறைந்த ஒன்று. மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், இந்த டெய்லி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல வந்து நம்ம எல்லாத்துலயும் மறைமுகமா காணப்படுது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டச்சத்து வாரம் குறித்த நிர்முகம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து ராஜாதிராஜா படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம். 1, 2, 3.

0: ஊட்டச்சத்து வாரம் குறித்து மேலும் பல தகவல்களை கேட்கலாம்.
1: இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டினால் என்னென்ன நோய்கள் ஏற்படும்?
2: ஊட்டச்சத்து குறைபாடுனா நம்ம மேல் நியூட்ரிஷன் நம்ம சொல்றாங்க. ஊட்டச்சத்து வந்து பொதுவாக வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம், கார்போஹைட்ரேட் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம், ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்றோம். அதனால ஏற்படும் நோய்கள் பார்த்தோம்னா பொதுவாக வந்து புரோட்டீன் டெஃபிஷியன்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னா, புரோட்டீன் டெஃபிஷியன்சி அதாவது புரதச்சத்து குறைபாடு. புரதம்னாலே புரோட்டீன் சரிங்களா. புரதச்சத்து குறைபாடு ஏற்படுறதுனால நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு பார்த்தோம்னா குவாஷியோக்கர், மராஸ்மஸ் இந்த மாதிரி நோய்கள் வரும். அதாவது தசை குறைபாடுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தசையெல்லாம் ரொம்ப குன்றி எலும்புகள் வந்து வெளித்தோற்றத்தில் காணப்படுது. இது ஒன் ஆஃப் த புரோட்டீன் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் வந்து விட்டமின் ஏ நம்ம பாடியில் கம்மியாகும் போது, விட்டமின் ஏ வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அது எல்லோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் நிறைய காணப்படுது விட்டமின் ஏ. விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி ஏற்படும் போது நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு, பொதுவாக வந்து நம்ம இந்த பொருள் கண்ணுக்கு நல்லது, விட்டமின் ஏ இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம தாய் தந்தையர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி ஏற்படுறது அப்படின்னா அந்த நைட் பிளைண்ட்னஸ் வந்து மிகவும் அதிகமாக வருவதற்கு சான்சஸ் அதிகம். அதே மாதிரி விட்டமின் சின்னு பார்த்தோம்னா ஸ்கர்வி, அதாவது ஸ்கர்வின்னு சொல்லுவாங்க, ஈரில் வந்து ரத்த கசிவு ஏற்படும். இது வந்து ஒரு வகையான நோய். இது வந்து விட்டமின் சி டெஃபிஷியன்சினால வந்து இந்த ஸ்கர்வி வருது. அதே போல இரும்பு சத்து குறைபாடு, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரத்த சோகை அனிமிக், இது வந்து இரும்பு சத்து குறைபாடுனால நம்மளுக்கு வருது. அதே போல அயோடின் நம்மளுக்கு கம்மியாகும் போது நம்மளுக்கு மன அழுத்தம் வரும். அதே போல முன் கழுத்து கழலை நோய், அதாவது காய்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சிலர் கழுத்துல பார்த்தம்போது இங்க வந்து முன்னங்கழுத்து வந்து கொஞ்சம் வீங்கி தொங்குன மாதிரி அப்படி இருக்கும், அது வந்து காய்டர்னு சொல்றாங்க. இந்த அயோடின் குறைபாடுனால நம்மளுக்கு வந்து நிறைய காய்டர் மட்டும் இல்லை, பொதுவாக தைராய்டு வரும். தைராய்டு ப்ராப்ளம்ஸும் வந்து இந்த அயோடின் சம்மந்தப்பட்ட நோய் தான். பொதுவாக வந்து இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன பொருட்களை நம்ம உண்ணாமல் அதை ஒதுக்கி வைக்கிறனாலையும் நம்மளுக்கு வந்து வர்றதுக்கான ஆபத்துக்கள் மிகவும் அதிகமாக இருக்கு. பொதுவாக நம்ம வீட்டில் வந்து பப்பாளி சாப்பிட சொல்லுவாங்க. பப்பாளி ஒரு சிலருக்கு பிடிக்காது. அந்த பப்பாளியில் நிறைய விட்டமின் ஏ இருக்கு, கேரட்ல விட்டமின் ஏ இருக்கு, மீனில் நிறைய விட்டமின் ஏ இருக்கு, அந்த மீன் எண்ணெயில் இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்காமல் இருப்போம். அதே போல் விட்டமின் சி, பொதுவாக நம்ம நெல்லிக்கனியில் வந்து விட்டமின் சி மிகவும் நிறைந்து காணப்படுது. ஆரஞ்சு சார்ந்த பழங்கள், சாத்துக்குடி இதுலெல்லாம் வந்து விட்டமின் சி இருக்கு. நம்ம அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு விட்டமின் சி வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது சாப்பிட்றனால ஈறுகளில் வந்து ரத்தம் கசிவு அந்த நோய் மட்டும் இல்லைங்க, விட்டமின் சி வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படுது, ஒரு கேன்சரிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும், புற்றுநோய் வராமல் தடுக்கும் இந்த விட்டமின் சி ஃபுட்டு. அதே மாதிரி விட்டமின் டி மற்றும் கால்சியம், அந்த சத்து குறைபாடு ஏற்படும் போது நம்மளுக்கு வந்து ரிக்கட்ஸ், அதாவது வந்து எலும்பு பலவீனம் ஆகுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கால்சியம் சத்து வந்து நம்ம உடம்புல கம்மியாகும் போது எலும்புகள் தேய்மானம் கண்டிப்பாக ஏற்படும். அதுதான் பொதுவாக வந்து 30 வயசுக்கு மேலே எல்லா லேடிஸும் வந்து என்ன சொல்கிறாங்க, ஹார்லிக்ஸ் குடிக்கணும், இந்த மாதிரி சத்து நிறைந்த பானங்கள் பருகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், எலும்பு சூப்பு வச்சு குடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆட்டுடைய அந்த எலும்பு சூப் அந்த மாதிரி சாப்பிடலாம். அதே போல் கால்சியம் நிறைந்த உணவுகள் பார்த்தோம்னா கீரை வகைகளில் நிறைய கால்சியம்ஸ் இருக்குது. அதே மாதிரி விட்டமின் டி நம்மளுக்கு நேச்சுரலாக வேணும்னா காலையில் 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நல்ல ஒரு காலை வெயிலில் வந்து நிற்கலாம். இதன் மூலயமா நம்மளுக்கு வந்து விட்டமின் டி வந்து அப்சர்வ் ஆகும். இது வந்து எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது, அது இந்த எலும்பு பலவீனம் அடையாமல் பாதுகாக்கும். அப்புறம் இரும்பு சத்து குறைபாடுனால நம்மள ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அனிமிக் ஆகலாம். அனிமிக் வர்றவங்களுக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடு எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, ரத்த சோகை, அதாவது அவங்களுக்கு வந்து அந்த ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து நார்மலாக 13 வரைக்கும் இருக்கலாம். லேடிஸ் 10 to 13 இஸ் நார்மல் ரேஞ்ச். ஒரு 9 கீழே போயிடுச்சுனாலே வந்து அனிமிக், அவங்களுக்கு வந்து அனிமிக் ஆயிடுவாங்க. பொதுவாக 9 to 12 ஒரு நாளில் நார்மல் ரேஞ்சுன்றாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பெண்மணிகள் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. பொதுவாக யாருக்காக ஒரு டயர்ட்னஸ் இருக்குது, வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க, பேலாக இருக்காங்க ஃபேஸு, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள போய் செக் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களோட ஹீமோக்ளோபின் கண்டென்ட் பார்த்தா பிலோ 8 தான் இருக்கும், 8 or 7 or 6. இதெல்லாம் வந்து ஒரு டேஞ்சரஸான ஆலாம். 6 கீழே போயிட்டுனாலே ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணணும்னா, நல்லா இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ளலாம். டெய்லி மாதுளம் பழம் எடுத்துக்கலாம், பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை, அப்புறம் ஆட்டுடைய ஈரல் வாரத்திற்கு ஒரு முறை, அந்த மாதிரி 2 வாரத்திற்கு 1 முறை அந்த மாதிரி ஆட்டுடைய ஈரல், இதெல்லாம் நம்ம வந்து டெய்லியும் வந்து நம்ம உணவுல எடுத்துக்கொள்வது மிக மிகவும் நல்லது. அதே போல நான் வந்து சொன்ன மாதிரி அயோடின் சத்து வந்து நம்ம நார்மலாக நம்ம சாப்பிட்ற உணவுலேயே வந்து கலந்துருக்கு. அந்த அயோடின் சத்து குறைவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த தைராய்டு ப்ராப்ளமும் காய்டர் ப்ராப்ளமும் வருது. ஸோ நம்ம அளவான உணவை வந்து டெய்லியும் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான பர்சனுக்கு வந்து 4 கிராம் வந்து உப்பு தேவைப்படும். அந்த 4 கிராம் to 6 கிராம்ஸ் நம்ம சொல்லுவோம். அந்த உணவுல வந்து நம்ம கரெக்டான உப்பு அளவு எடுத்துக்கிறது, அதே போல அயோடின் குறைபாடு இருக்கிறவங்க கடல் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமா இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டச்சத்து வாரம் குறித்த நிர்முகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உன் சமையல் அறையில் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

0: ஊட்டச்சத்து வாரம் குறித்து மேலும் பல தகவல்களை கேட்கலாம்.
1: இப்ப இருக்கிற இளம் தலைமுறையினருக்கு வந்து ஒரு ராங் பிலீஃப், எல்லாத்துக்குமே நான் ஒரு மாத்திரை எடுத்துக்கிறேன், கால்சியம் கம்மி அதுக்கு ஒரு டேப்லெட், அயன்னா ஒரு டேப்லெட், ஸோ இந்த மாதிரி ஒரு டேப்லெட்லேயே ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க. அவங்க வந்து சாப்பாடை வந்து எப்படி அவங்க லைஃப்ல வந்து சேர்க்கணும், எப்படி இன்க்ளூட் பண்ணணும்?
2: பொதுவாக வந்து இந்த தலைமுறை வந்து எல்லாத்துக்குமே சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லது. சப்ளிமெண்ட்ஸ்னால் நார்மலாக வந்து ஈஸியாக கிடைக்குது, டைம் கன்சியூம் ஆகுது, அப்படின்னால நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து டைம் கன்சியூம் ஆகுது, குக் பண்ண வேண்டாம், இதை கட் பண்ணிவிட்டு இதை செஞ்சு இதை சாப்பிட்டு எனக்கு இந்த நியூட்ரியன்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறதுலேருந்து சரி ஒரு டேப்லெட் வாங்குறோம் சாப்பிட்றோம் போயிடலாம். அந்த டேப்லெட் சாப்பிட்றதுனாலையோ அந்த சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்றதுனாலையோ அவங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி ஃபியூச்சரில் அவங்களுக்கு தெரியறதில்ல. இப்போ வந்து பேக்டாக இருக்கா, நம்ம சாப்பிட்லாம், ஈஸியாக இருக்கும், ஈஸி கோயிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. பட் அது ரொம்ப தவறு. பொதுவாக வந்து நம்ம வந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த ஃபுட்டு வந்து பேலன்ஸ் டயட்டாக இருக்கணும். அதுதான் ஒரு சிறந்த உணவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அறிகுறின்னு நான் சொல்லுவேன். பொதுவாக வந்து உடலில் வந்து அன்றாட செயல்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் வந்து அதாவது புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு, விட்டமின்கள், தாதுக்கள், அப்புறம் நீர் மற்றும் நார்ச்சத்து ஆகிய எல்லாமே வந்து ஒரு உணவுல வந்து முழுமையா அடங்கியிருந்தா தான் அது வந்து பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக வந்து ஆல்ரெடி நான் நிறைய நேர்முகத்துல கூட நான் பேசும்போது நான் சொல்லியிருக்கேன், பேலன்ஸ் டயட்ன்றது நத்திங் பட் ஒரு பிளேட் இருக்குன்னா அதுல வந்து காய்கறிகள் மற்றும் கூட்டு அந்த மாதிரி பொரியல் எல்லாமே சேர்ந்து நிறைய இருக்கணும், அந்த வெள்ளை சாதம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கணும், அதுதான் வந்து பேலன்ஸ் டயட். நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய வந்து வெள்ளை சாதத்தை எடுத்துப்பாங்க, கொஞ்சமா புரதம், அதாவது சாம்பாரே வைக்கிறோம்னா அது கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் அந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க. ஆனா அது அப்படி எடுத்துக்கொள்ளாம எல்லாத்துலயும் சரிவகைமா, இப்ப வந்து ஒரு பவுல் ஒரு 100 கிராம்ஸ் ரைஸ் எடுக்கிறோம்னா 100 கிராம்ஸ் காய், 100 கிராம்ஸ் சாலட்ஸ், அப்புறம் புரதத்துக்கு வந்து ஒரு 1/2 கப் தயிர், சாம்பார், இது போதும், இதுதான் ஒரு பேலன்ஸ் டயட்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறனால அனைத்து சத்துக்களும் நம்ம உடம்புல போய் சேரும். ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி கடைபிடிக்கிறவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. அரிசி சாதத்தை தான் நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க. அதுல இருந்து நம்ம வெளிவரணும்னா நம்ம பேலன்ஸ் டயட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அந்த பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணுனா கண்டிப்பா எல்லா ஒரு ஆரம்ப கால நோய்கள்ல இருந்து நம்ம விடுபடலாம்.

0: ஊட்டச்சத்து வாரம் குறித்து மேலும் பல தகவல்களை கேட்கலாம்.
1: இப்போ இந்த பேலன்ஸ் டயட் நிறைய அந்த வார்த்தையை நிறைய யூஸ் பண்ணீங்க. ஸோ இப்போ இந்த பேலன்ஸ் டயட்னா என்ன? இப்போ ஒரு நாளை நான் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர்னு நான் எப்படி வந்து ஷெடியூல் பண்ணி எந்தெந்த டைம்ல என்னென்ன உணவுகள் நான் எடுத்துக்கலாம்?
2: பேலன்ஸ் டயட்ன்றது வந்து நான் ஆல்ரெடி நான் சொன்னேங்க, எல்லா மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பிளஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இதெல்லாமே சேர்ந்தது தான் பேலன்ஸ் டயட். பொதுவாக நான் பேலன்ஸ் டயட்னா என்ன, மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னா கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ப்ரோட்டீன். மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னா மினரல்ஸ், அதாவது கால்சியம், அயன், அப்புறம் பொட்டாசியம், சோடியம், எல்லாமே இந்த எல்லாமே சேர்ந்த ஒரு சத்து நிறைந்த உணவு, அதுதான் வந்து ஒரு பேலன்ஸ் டயட்னு நான் சொல்றேன். இப்போ வந்து அந்த பேலன்ஸ் டயட் வந்து எப்படி இருக்கு, எப்படி எடுத்துக்கலாம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, பொதுவாக உங்களுடைய உணவு முறையை சொல்லுங்க.
1: உணவு முறை என்ன, மார்னிங் நாங்கள் வந்து இந்த போட்ரிஜ் மாதிரி எடுத்துக்குவோம். அது எப்பவுமே ரெகுலராக இல்லை, அது சில நேரத்தில் நமக்கு போர் அடிக்கும் போது இட்லியோ தோசையோ ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிருவோம். ஸோ அந்த மைண்ட் செட்டை பொறுத்து, மைண்ட் செட் அண்ட் டைம், அதை பொறுத்து நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்
2: சேஞ்ச் ஆகுது. ஆனால் பொதுவாக வந்து மார்னிங் நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து இங்கே இருக்கும், இது நீலகிரின்றதுனால மிகவும் குளிராக இருக்கு. நம்ம யூஸ்வலாக காலையில் எழுந்திரிச்சு வந்தோம், ஒரு காஃபியோ டீயோ ஃபர்ஸ்ட் திங் அதுதான் நம்ம பண்ணுவோம். அப்பவே நம்ம என்ன பண்றோம், சுகர் ஆட் பண்ணி ஒரு காஃபியோ ஒரு டீயோ எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து யூஸ்வலாக இட்லி தோசை, இதுதான் நம்மளுடைய சவுத் இண்டியன் டிபிக்கல் ஃபுட்னா அதுதான் இட்லி தோசை, அந்த மாதிரி நம்ம போறோம். அப்படி இல்லைனா பூரி சப்பாத்தி அந்த மாதிரி. அப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்தோம்னா ரைஸ், சேம் அதே தான். அப்புறம் நைட்டு வந்து மறுபடியும் டிஃபன் ஒரு தோசை ஒரு ரைஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இதுலயே நம்ம சாப்பிட்ற ரெகுலர் ஃபுட்லயே நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரலாம். எப்படின்னு பார்த்தோம்னா, காலையில எந்திரிக்கிறோம், நம்மளுக்கு வார்மா ஏதாவது வேணும், நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட், காலையில எந்திரிச்சு வந்தோ ஏதாவது நம்ம பாடிக்கு வந்து பூஸ்ட் அப் கொடுக்குற மாதிரி ஒரு ட்ரிங்க் கொடுக்கணும். நம்ம டீயோ காஃபியோ இமீடியட்டா எடுக்கும்போது அது நம்மளுடைய உடம்ப வந்து சீக்கிரமா பாதிக்கும், ஏன்னா அது சுகர் லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம பாடியில. பொதுவா நம்ம டீ காஃபி குடிக்கலாம் வேணான்னு சொல்லல, ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு வந்தோம் நம்ம ஒரு ஜீரக தண்ணியோ இல்லைன்னா ஒரு வெந்தய தண்ணியோ அந்த மாதிரி வந்து பருகலாம் காலையில, ஒரு ஒரு டம்ளர் தண்ணி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மைல்டா கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் டீ காஃபி அந்த மாதிரி. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்றவங்களா இருந்தா, டீ காஃபி எடுக்கும்போது முழுசா செறிவு நிறைந்த பாலை எடுத்துக்க கூடாது, அதுல தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு, அதாவது ஒரு ஃபுல் ஃபேட் இதா இல்லாம தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு அதன் மூலமா காஃபி இல்ல டீ போட்டு சுகர் வந்து 2 ஸ்பூன் போற இடத்துல 1 ஸ்பூன் போட்டு அந்த மாதிரி நம்மளே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மூலமா அந்த கேலரிஸ்ல இருந்து, யூஸ்வல் கேலரிஸ்ல இருந்து நம்ம கம்மி பண்றோம் அந்த டைம். அதுக்கப்புறம் நீங்க டீ காஃபி குடிச்சிட்டீங்க, நெக்ஸ்ட் வந்து காலை உணவு ஒண்ணு போறீங்க. நம்ம ஒரு நார்மல் பர்சன், சோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 4 இட்லி எடுத்துப்போம், ஒரு பவுலா ஒரு தேங்காய் சட்னி இல்ல சாம்பார் ஒரு தக்காளி சட்னி அந்த மாதிரி போவோம். அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, 2 இட்லி, 4 இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல 2 இட்லி தேங்காய் சட்னியோ இல்ல தக்காளி சட்னியோ இல்ல உங்களுடைய விருப்பப்படி நீங்க ஒரு சட்னி எடுத்துக்கிட்டீங்க, இதை வந்து கண்டிப்பா உங்களுடைய வயிறை ஃபில் பண்ணாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 2 இட்லி பிளஸ் சட்னி பிளஸ் கொஞ்சம் தானியம் அல்லது வேக வைத்த முட்டை வந்து ஒரு சிறந்த புரதம் நிறைந்த ஒரு உணவு சொல்லலாம். நீங்க வேக வைத்த முட்டையை வந்து நீங்க எடுத்துக்கலாம், தாராளமா 2 முட்டை, 2 இட்லி ஆர் தோசை இல்லனா சப்பாத்தி 1, இந்த மாதிரி எடுத்துக்கிற மூலமா நல்லா ஃபில்டா ஃபீல் பண்ணுவீங்க. இதுவும் பத்தலையா உங்களுக்கு, 2 முட்டை 2 இட்லி பிளஸ் சட்னி, இது பத்தலைனா நீங்க இன்னும் சாலட் ஆட் பண்ணிக்கலாம், ஏதாவது காய்கறிகள் வெள்ளரிக்காய் இல்லைனா கேரட் அந்த மாதிரி ஒரு சாலட் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பா வந்து உங்களை வந்து ஒரு 2-3 hours நல்லா ஃபில்டா வச்சிருக்கும், ஏன்னா காய்கறிகள்ல வந்து ஃபைபர்ஸ் இருக்கு, எக்ல ப்ரோட்டீன் இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு இட்லியில. சோ இது வந்து உங்களை ஃபில்டா ஒரு 4 hours வைக்கும், அப் டு ஒரு 11 or 12 o'clock வரைக்கும் இருக்கும். மிட் மார்னிங்ல உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஃபீல் பண்றீங்க சாப்பிடணும் அப்படின்னா, யூ கேன் டேக் சம் ஸ்ப்ரவுட்டட் தால்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்தோம்னா, சுண்டக்கடலை, கருப்பு சுண்டல், பச்சை பயிறு இந்த மாதிரி இருக்கிற தானியங்கள் வந்து நீங்க வந்து ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், அந்த டைம்ல எடுத்துக்கலாம். அதுவும் வேண்டாம், எனக்கு வந்து ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், முழுசா இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து அப்படியே சுகர் போடாம ஜூஸ் மாதிரி அடிச்சு குடிக்கலாம். இல்ல எனக்கு ஜூஸ் வேணாம் ஃப்ரூட்ஸே எடுத்துக்கிறேன்னா நல்ல ஆப்ஷன், ஏன்னா வந்து ஃப்ரூட்ஸ் ஹோல் ஃப்ரூட்ஸ்ல ஃபைபர்ஸ் நிறைய இருக்கு. சோ நீங்க அப்படியே எடுத்துக்கலாம், ஒரு ஆரஞ்சோ ஒரு ஆப்பிளோ ஒரு கொய்யா பழமோ இல்ல எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனா ஹோல் ஃப்ரூட்டா எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்க முடியுமா, ஃபைபர் கண்டென்ட் நம்ம பாடிக்கு நல்லபடியா போய் சேரும். அதே போல இது வந்து மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் ஆயிடுது. இப்போ லஞ்சுக்கு சொன்ன மாதிரி பேலன்ஸ் மீலா இருக்கணும். பொதுவா வந்து ரைஸ் வந்து 150 grams எடுக்கிறீங்கன்னா, ஒரு நார்மல் பர்சனுக்கு 150 grams அதுதான் அட்வைசபிள். இப்போ 150 grams ஆஃப் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா 100 grams ஆஃப் காய்கறிகள், பச்சை காய்கறிகளா இருக்கலாம், வேக வைத்த காய்கறிகள், பொரியல் எது வேணாலும் இருக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் சாம்பார், தயிர் இந்த மாதிரி எடுக்கும்போது அது வந்து நல்ல ஒரு பேலன்ஸ்ட் மீலா இருக்கும், அது வந்து உங்களை நல்லா ஃபில்டா வச்சிருக்கும் டில் ஈவினிங் 4 o'clock. அப்போ 4 o'clock நீங்க ஏதாவது எடுத்துக்கொள்ளும் போது காஃபி டீ ஆர் கிரீன் டீ அந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு, பிளாக் டீ, பிளாக் காஃபி ஆர் கிரீன் டீ, மில்க் கூட எடுத்துக்கலாம், மில்க் வந்து நல்லா நான் சொன்ன மாதிரி தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கிறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது ஆஃப்டர் 30. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு மில்கு, அது கூட வந்து உங்களுக்கு வேணும்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு வேக வச்ச சுண்டல் அந்த மாதிரி, வேர்க்கடலை இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துக்கொள்ளும் போது அது நல்லா ஒரு ஃபில்டா இருக்கும். இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்க சாலட்ஸ் போலாம். சாலட்ஸ் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் கூட நீங்க வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி சாலட்ஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், கர்ட் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது புரோட்டீன் நம்ம பாடிக்கு நல்லபடியா வந்து சேரும். அதே போல ஈவினிங் வந்து டின்னர் பார்த்தோம்னா யூஸ்வலா நம்ம வீட்டில் செய்யற எது வேணாலும் எடுத்துக்கலாம், சப்பாத்தி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு இப்படி வேணாம் அப்படின்றவங்க சூப் மாதிரி எடுத்துக்கலாம், வெஜிடபிள் சூப் செஞ்சு சாப்பிடலாம். நான்வெஜ்ல போனோம்னா சிக்கன் சூப், எந்த சூப் வேணாலும் எடுத்துக்கலாம். சூப் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நைட் டைம்ல. அப்படி சூப் வேணாம் அப்படின்ற நேரத்தில் ரெண்டு சப்பாத்தி, இருக்கிற தால் இல்லனா எந்தாவது கிரேவி இது கூட வச்சு சாப்பிடுறதும் ரொம்ப நல்லது. இது கூட நீங்க வந்து ஒரு சாலடு ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து கண்டிப்பா ஒரு பேலன்ஸ்ட் மீலா இருக்கும், ஒரு ஹோல் டே இப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டச்சத்து வாரம் குறித்த நிர்முகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கஜினி படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

0: ஊட்டச்சத்து வாரம் குறித்து மேலும் பல தகவல்களை கேட்கலாம்.
1: உணவு பிரமிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன மேம்?
2: இப்போ நம்ம பேசிட்டு இருந்தது பார்த்தோம்னா ஃபுட் பேலன்ஸ் டயட் நம்ம பார்த்தோம், ஹோல் டேக்கு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ ஃபுட் பிரமிடுன்றது வந்து இது வந்து காலம் காலமா இந்த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட்ல நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம், ஃபுட் பிரமிட் படி நம்ம ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஆரோக்கியமான உணவு வந்து விளக்க பயன்படும் காட்சி வரைபடம் தான் ஃபுட் பிரமிடுன்னு சொல்றாங்க. அதாவது அதிகம் சேர்க்க வேண்டியது வந்து காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள். சரிங்களா, நம்ம உடம்புல வந்து அதிகமா சேர்க்க வேண்டியது காய்கறிகள், பழங்கள் மற்றும் முழு தானியங்கள். மிதமாக சேர்க்க வேண்டியது புரத உணவுகள், அதாவது பருப்பு, பால், மீன், முட்டை, இதெல்லாம் வந்து நம்ம மிதமா சேர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதிகமா சேர்க்கிறது வந்து காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், இதெல்லாம் வந்து டெய்லியும் நிறைய எடுத்துக்கலாம். அதுதான் அதுடைய விளக்கம். சரிங்களா, காய்கறிகள், பழங்கள் மற்றும் முழு தானியங்கள். ஆனா மிதமாக எடுத்துக்கொள்வது வந்து புரத உணவுகள், அதாவது வந்து பருப்பு மற்றும் பால், மீன், முட்டை. இதை வந்து நம்ம ஒரு அளவா வீக்லி வந்து 2 days once அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி குறைவாக எடுக்க வேண்டியது வந்து சர்க்கரை மற்றும் உப்பு மற்றும் நிறைவுற்ற கொழுப்பு, அது சாச்சுரேட்டட் ஃபேட் மற்றும் ஆயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது வந்து பட்டர், கீ இந்த மாதிரி இருக்க பொருளெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சமா ஒரு வீக்லி 2 times அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வரைபடமிட்டு காட்டக்கூடிய படம் தான் வந்து ஃபுட் பிரமிட் அப்படின்னு சொல்றாங்க. அதிகமா எடுத்துக்கிறது என்னென்ன ஃபுட்டு, அப்புறம் மிதமா எடுத்துக்கிறது என்னென்ன, அப்புறம் குறைவா எடுத்துக்கிறது என்னன்றத வந்து வரைபடமிட்டு காட்டப்படுறது தான் வந்து ஃபுட் பிரமிட். அதாவது ஒரு பிளேட்ல வந்து மை பிளேட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஒரு பிளேட்ல வந்து ரைஸ் வந்து இவ்வளோ இருக்கணும், காய்கறிகள் இவ்வளோ இருக்கணும், புரதச்சத்து இவ்வளோ இருக்கணும், அதை வந்து நம்ம சொல்றோம். ஒரு டயட்டிஷியன்ஸா போனீங்களோ இல்லை ஒரு டாக்டர்ஸ்கிட்ட போனீங்கனாலும் அவங்க சொல்லுவாங்க இவ்வளோதான் ஃபுட் எடுத்துக்கணும், இவ்வளோதான் காய்கறிகள் எடுத்துக்கணும், இவ்வளோதான் ஃபைபர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம வந்து தெளிவாக சொல்லணும், ஒரு நார்மலாக சொல்லணும்னா அதுதான் ஃபுட் பிரமிட்.
1: ஊட்டச்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து என்னென்ன அரசாங்க திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க?
2: இது ஒரு நல்ல க்வெஸ்சனுங்க. இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தோம்னா முக்கியமாக ஊட்டச்சத்து தொடர்பான நிறைய விழிப்புணர்கள் வந்து நம்ம அரசாங்கம் எடுத்துட்டு தான் வராங்க. இப்போ ரீசெண்டாக வந்து சத்துணவு வந்து சிக்கன் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விஜய் சார் வந்து நம்ம சொல்லியிருக்காரு, கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு ஹாப்பி இன்ஃபர்மேஷனாக இருக்கு இல்லைங்களா. அது வந்து எதற்காக அப்படின்னா எல்லா குழந்தைங்களும் வந்து புரதச்சத்து குறைபாடுலேருந்து வெளிவரணும். ஏன்னா சிக்கனில் பொதுவாக வந்து புரதம் நிறைய காணப்படுது, அந்த புரதச்சத்துலேருந்து வெளிவரணும் அப்படின்றது மெயின் கான்செப்ட் தான் நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பொதுவாக வந்து போஷான் அபியான், போஷன் அபியான்றது வந்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையை உயர்த்தும் தேசிய ஊட்டச்சத்து திட்டம். இந்த போஷன் அபியான் அப்படின்றது அந்த கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்களுக்கெல்லாம் வந்து ஊட்டச்சத்து வந்து கரெக்டாக போய் சேரணும், அவங்களுக்கு வந்து அந்த விட்டமின் ஏ அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தோட பேர் தான் வந்து போஷன் அபியான். அதே போல பிரதம மந்திரி போஷான் சக்தி நிர்மாண், அதாவது பிஎம் போஷான் அப்படின்னு

0: என்றது வந்து இங்கிலீஷ்ல பொதுவா சொல்லணும்னு பார்த்தோம்னா கிளைசமிக் இண்டெக்ஸ். இப்ப நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் வந்து உடம்புல போய் சேரும்போது பொதுவா வந்து எவ்வளவு உடைய சர்க்கரை அளவு வந்து எப்படி ஜீரோல இருந்து ஹண்ட்ரட்க்கு எப்படி உயர்த்துது, ஒரு உணவு உட்கொள்றோம் அது வந்து போய் சேர்ந்து செரிமானமாகி எவ்வளவு சீக்கிரம் வந்து அது நம்மளுடைய சர்க்கரை அளவு வந்து உடம்புல உயர்த்துது அப்படின்றது தான் வந்து கிளைசமிக் குறியீடு அப்படின்னு சொல்றோம். அது கிளைசமிக் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பொதுவா வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட உணவு வந்து நம்ம உட்கொள்ளும் போது அந்த கிளைசமிக் குறியீடு வந்து ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இன்னொரு குறிப்பிட்ட உணவு உட்கொள்ளும் போது அந்த கிளைசமிக் குறியீடு வந்து மிகவும் அதிகமாக போகும். இப்போ குறைவா ஏறுற பொருள் பார்த்தோம்னா தானியங்கள் மற்றும் ஸ்ப்ரவுட்ஸ், பழங்கள் அதாவது கொய்யாப்பழம் இந்த மாதிரி பழங்கள் அதெல்லாம் நம்ம சாப்பிடும் போது அந்த கிளைசமிக் லோடு வந்து 55% மேல போகாது, அது அதோடவே நிற்கும். அப்ப நம்மளுக்கு உடம்புல வந்து சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாகாது, சீக்கிரமா அதிகமாகாது, ரொம்ப ஸ்லோவா தான் வந்து சர்க்கரையோட அளவு அதிகமாகும். 2 கப் ஆஃப் ரைஸ் நம்ம எடுக்கிறோம், எடுத்து வந்துமே ஸ்வீட் சாப்பிட்றோம் அல்லது ஒரு பாயசமே குடிக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த சர்க்கரையோட அளவு வந்து மிகவும் கடுமையாக உயரும். ஒரு 0 ஒரு 70 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அந்த குறியீடு வந்து மிகவும் வந்து நம்ம உடம்புல வந்து சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும் இல்லைங்களா, அதிகரிக்கிறதுக்கான வந்து குறியீடு தான் வந்து கிளைசமிக் குறியீடுன்னு சொல்றாங்க. உணவுப் பொருட்களை வச்சு கிளைசமிக் குறியீடை பிரிக்கிறாங்க. அதாவது உடம்புல போய் மெதுவா டைஜஸ்ட் ஆகி அந்த சர்க்கரையோட அளவு வந்து இன்க்ரீஸ் பண்றது. இது உடம்புல போய் சேர்ந்து வந்துமே சர்க்கரையோட அளவு அதிகப்படுத்துது. அந்த மாதிரி 2 பிரிச்சிருக்காங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து பொதுவா இந்த மாதிரி வகையான உணவுகளை வந்து தேர்ந்தெடுத்து உட்கொள்வது மிகவும் நன்றது. இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு 1 கப் ஆஃப் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கிறாங்க, அது வந்து ரொம்ப ஃபில்டாவும் இருக்கும், அதுல நார்ச்சத்தும் நிறைந்திருக்கும், ஒரு புரோட்டீனும் இருக்கும் ஸ்ப்ரவுட் தானியத்துல. அதே போல இந்த சைடு ஒரு பர்சன் வந்து ஒரு ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறாங்க, அது கூட சாம்பார் எடுத்துக்கிறாங்க, மேபி அது கூட வேற எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா இவங்க சாப்பிட்றதும் ஃபில்டா இருக்கும், ஆனா சர்க்கரை அளவு மிகவும் அதிகமாக ஏறாது. இவங்களதும் சாப்பிட்றது ஃபில்டா இருக்கும், ஆனா சர்க்கரையுடைய அளவு வந்து மிகவும் அதிகமா இருக்கும். ஆனா இதுல வந்து கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அதிகமா இருக்கும், இதுல வந்து கார்போஹைட்ரேட் கண்டென்ட் கம்மியா இருக்கும். அதுதான் கிளைசமிக் குறியீடு அப்படின்னு சொல்றோம்.
1: நார்மலா நல்லா பசிச்சு சாப்பிட்டாதான் வந்து டைஜஷன் ஆகும், உடம்புக்கும் அதான் நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மறைமுக பசி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க, அப்படின்னா என்ன மேம்?
0: மறைமுக பசி அதாவது ஹிடன் அங்கர்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹிடன் அங்கர்ன்றது வந்து நத்திங் பட் ஒரு உணவு உட்கொள்றீங்க, அது வந்து உங்களுடைய கலோரி அளவு வந்து மீட் பண்ணிருச்சு. ஒரு நல்ல மனுஷன், நல்ல ஒரு ஹெல்த்தியான மனுஷன் ஒரு நாளைக்கு 2500 கலோரிஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ரொம்ப குண்டா இருக்காங்க, உட்காந்துட்டே வேலை செய்யறாங்க, அவங்களுடைய செயல்திறன் வந்து கம்மியா இருக்கு, பாடியில உடல் உழைப்பு இல்ல அப்படின்றவங்களுக்கு 1800 கிலோ கலோரிஸே போதும். இப்போ அவங்களுக்கு வந்து மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் 1800 கிலோ கலோரிஸ் தான் தேவைப்படும். அந்த ஹோல் டேக்கும் அவங்க 1800 கிலோ கலோரிஸ் தான் எடுத்துக்கணும்ன்ற பட்சத்துல அவங்க வந்து கலோரிஸ் எடுக்கும் போது பார்த்து எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கார்போஹைட்ரேட் ஃபுட் கம்மியா எடுக்கலாம், புரோட்டீன் அதிகமா எடுக்கலாம், ஃபேட் கண்டென்ட் கம்மியா எடுக்கலாம், அதே போல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கலாம். இந்த மாதிரி பார்த்து எடுக்கணும். அவங்க எடுக்கும் போது அந்த கலோரிஸ் வந்து கரெக்டா அவங்களுக்கு வந்து போய் மீட் ஆகுதா அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஆனா அவங்க அப்படி எடுக்காம கார்போஹைட்ரேட் நிறைய எடுக்கிறது, புரோட்டீன் கம்மியா எடுக்கிறது, இதனால அவங்களுக்கு ஃபில்டா ஃபீல் பண்ணாம மறுபடியும் சாப்பிடுறது, இதைதான் வந்து ஹிடன் அங்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
1: பொதுவா இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு நார்மல் டாக்டர் போறது டயத்துக்கு சாப்பிட சொல்லி சொல்றாங்க. நல்லா பசி எடுத்துதான் நீங்க சாப்பிடணும்னு சொல்றீங்க, அப்ப நம்ம பசி வர வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிடலாங்களா?
0: பசி எடுத்துதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது வந்து டாக்டர் எதுக்காக சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பொதுவா பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஹங்கர் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும், அவங்களுக்கு பசி தன்மை அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து மேபி டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க, இல்லைன்னா சம்டைம்ஸ் இன்சுலின் போட்டுப்பாங்க. அவங்களுக்கு அது போடுறதுனால அவங்களுக்கு பசிக்கும், சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகும், மறுபடியும் அவங்களுக்கு வந்து அந்த சுகர் லெவல் கம்மியாயிடும். ஏன்னா அவங்க டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க, அதனால சுகர் கம்மியாகும், அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகும், அவங்களுக்கு வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி அவங்க பாடியில எனர்ஜியா ஆயிடும், மறுபடியும் அவங்க லோ லெவல் ஸ்டேட்டுக்கு போவாங்க, மறுபடியும் பசி எடுக்கும், திருப்பி சாப்பிடணும்னு தோணும். அதனாலதான் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, பசிச்சு சாப்பிடுங்க பசிச்சு சாப்பிடுங்கன்னு. அதனால என்ன பண்ணணும்னா, இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பொதுவா சொல்றேன், நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டா எடுத்துக்கலாம். ஃபைபர் கண்டென்ட் எடுக்கிற ஃபுட்டா எடுத்துக்கும் போது நல்லா ஃபில்டா ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது இந்த பச்சை காய்கறிகள் மற்றும் கீரை வகைகள் மற்றும் தானிய வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது ஃபில்டா ஃபீல் பண்ணுவாங்க. அதற்கு பதிலாக நம்ம வந்து ஒரு கஞ்சியா எடுத்துக்கிறதோ அந்த மாதிரி கண்டிப்பா எடுக்கவே கூடாது. கஞ்சியா இருக்கிறத வந்து எடுத்தோம்னா அவங்களுக்கு மறுபடியும் பசிய தூண்டும். அப்ப திடமா எடுத்துக்கலாம், ஒரு ராகி களி எடுத்துக்கலாம், அது கூட வந்து சாலட்ஸ் எடுத்துக்கலாம், வீட்டுல செய்யற நார்மல் ஒரு சாம்பாரோ இல்ல எது வேணாலும் தானியத்துல வச்சு ஏதாவது குழம்போ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ஃபில்டா ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு 4 hoursக்கு அவங்களுக்கு நல்லா டிராவல் பண்ண முடியும். அவங்களுக்கு சுகர் லெவலும் கம்மியாகாது. கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிறது, கொஞ்சம் நீர் ஆகாரமாக எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மறுபடியும் பசி தூண்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் டாக்டர் வந்து பசிச்சு சாப்பிடுங்க, அதே போல வந்து நல்லா ஃபில்டாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஃபில்டு மீன்ஸ் நிறைய ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸாக எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லது. கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் மறுபடியும் எடுக்கிறதுனால மறுபடியும் சுகர் லெவல் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக வரும்.
1: ஓகே, ஸோ இந்த வருஷத்தோட தீம், இந்த ஊட்டச்சத்து வாரம் குறித்து இந்த வருஷத்தோட தீம் பற்றி சொல்லுங்க.
0: நியூட்ரிஷன் வீக் 2026 கருப்பொருள் பார்த்தோம்னா, நியூட்ரிஷியஸ் டயட்ஸ் ஃபார் ஹெல்த்தி ஃபியூச்சர். அதாவது நம்ம தமிழ்ல அழகா சொல்லணும்னு பார்த்தோம்னா, ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கான சத்தான உணவு முறை. அதுதான் வந்து இந்த இயற்கான நியூட்ரிஷனல் வீக் தீம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பொதுவா வந்து பார்த்தோம்னா, ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கான சத்தான உணவு முறை வந்து நம்ம எப்படி விளக்கலாம்னு பார்த்தோம்னா, சத்தான மற்றும் சமச்சீர் உணவை தினமும் உட்கொள்வது நம்மளது உடலுக்கும் மனதுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை வழங்குகிறது. காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் புரதச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து சரியான அளவில் சேர்த்துக் கொள்வதன் மூலமா நோய்களை தடுத்து ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்கலாம். சத்தான உணவு தான் வந்து நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்வில் வழிகாட்டுதல் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே, இப்ப இருக்கிற எல்லாருக்குமே ஒரு தெரிந்த ஒரு இதா இருக்கு. இப்ப எல்லாருமே அந்த ஹெல்த் அவேர்னஸ்ல ரொம்ப இதாதான் போயிட்டு இருக்காங்க. சோ ஹீட் ஹெல்த்தி டுடே, லிவ் ஹெல்த்தி டுமாரோ.
1: இவ்வளவு நேரமா இந்த ஊட்டச்சத்து வாரம் குறித்து நிறைய முக்கியமான தகவல்கள்லாம் பகிர்ந்துகிட்டீங்க. இது கேட்கிற ஒவ்வொரு நேயர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்க.

0: இதுவரை கேட்டது ஊட்டச்சத்து வாரம் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி கே எஸ் ஸ்ரீதேவி.
1: ஜி பூம்பா.
2: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ தூக்கிலேயும் இருக்கியா?
1: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
2: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
3: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
2: அதே மாதிரி 90s please.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
4: திங்கள் மாதத்தில் உரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நில நில.
2: ஜீபும்பா, அப்படியே 2K songs கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
2: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
5: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள்.
6: வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மூட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 4 மணி. நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். நேர்களை இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நம்ம விளையாட போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்ற ஒரு டாபிக்ல தான் நம்ம இன்னைக்கு நம்ம விளையாட போறோம். ஸோ நான் ஒரு சிச்சுவேஷன் இல்லாட்டி ஒரு கண்டென்ட் சொல்வேன், அந்த கண்டென்ட் பிரகாரம் நீங்க வந்து அதுல ஆங்கில வார்த்தை யூஸ் பண்ணாம ஒரு நிமிடம் நீங்க தமிழ் பேசணுங்க. ஸோ எல்லாருமே ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர், உள்ளூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9344901018 இந்த நம்பருக்கும், வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9342901018 இந்த நம்பருக்கும், நீங்கள் புதிய நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா 8300191018 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் நேர்களே. ஸோ கால் பண்ணி இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள். ஸோ நான் அந்த கண்டென்ட்டில் நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் தமிழ் பேசணும். ஸோ எல்லாருமே ஃபோன் பண்ண ரெடியாக இருங்க. ஒரு பாடலை கேட்ட மீண்டும் எல்லாம் ஸ்டே டியூன் இது ஓடி எஃப்எம் 101.8 எல்லாமே சமையிட்டு.
1: நம்ம

0: ஓகே, பேக் டு த ஷோ நேர்களே. இன்றைக்கி நம்ம எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நம்ம விளையாட போகிறது ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்றது தான். ஸோ நிகழ்ச்சியில் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: சகோதரிக்கு மாலை வணக்கம் கூறுவது தென் பொன்மொழியிலிருந்து தேனாமணி. என்ற நலமாக உள்ளீர்களா சகோதரி?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையாக இருக்கிறோம்.
0: ஓகே, தமிழ் பேசணும்னு சொன்னோன்னே இப்பவே தமிழ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு.
1: ஆமாங்க, இப்பதே முயற்சி செய்தால் தான் ஒரு நிமிடம் தங்களுடன் உரையாட முடியும் அல்லவா?
0: ஓகே ஓகே, உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். ஓகேவா?
1: அவர்களை பத்தி அம்மா அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாம அம்மாவை பத்தி ஒரு நிமிஷம் பேசணும். ஓ, முதல்ல ஆரம்பிச்சுட்டு அப்படியே பின்னாடி அவங்கள பத்தி சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்க.
0: பரவாயில்ல, சொல்லுங்க.
1: எனக்கு அவர்கள் தான் உயிர். அவர் என்னுடன் இருப்பதனால்தான் எனது வாழ்க்கை பயணம் இனிதே நடந்து கொண்டுள்ளது. நாங்கள் எனக்கு திருமணமாகி 23 ஆண்டுகள் ஆனாலும் கூட்டு குடும்பமாக இருக்கிறோம். அவர்கள் தான் இரண்டு இரண்டு பிள்ளைகளையும் பள்ளி கல்லூரிக்கு அனுப்புவது அவர்கள் தான்.
0: இவர்கள் தான்
1: என்னை பெற்றெடுத்தவர்கள்.
0: ஓ, எல்லாம் கரெக்டா வந்துட்டு செட் ஆயிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேனே. சொல்லுங்க, கண்டினியூ.
1: என்னை பெற்றெடுத்தவர்கள் தான் என்னை இன்னும் வழி நடத்தி கொண்டுள்ளார்கள். இந்த காலத்தில் பெற்றவர்களை அங்கெங்கே விடுவதன் நாங்கள் கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்து கொண்டுள்ளோம். சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கதான் செய்கிறது. இருந்த போதும் அது ஒரு நிமிடம் 2 நிமிடம் அந்த சண்டைகள் தீர்ந்துவிடும். இதில் பெரும் பாக்கியம் என்றால் என் மனைவி அவர்களை பெற்றெடுத்தவர்கள் போல் நினைப்பதனால்தான் என் வாழ்க்கை பயணம் இனிதே நடந்து கொண்டுள்ளது. ஆகவே கூட்டு குடும்பமாக வாழ்வோம், பெற்றோரை பேணி பாதுகாப்போம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: ஓகே ஓகே, சூப்பரா பேசுனீங்க, உங்களுக்காக ஒரு கிளாப்பிங் கொடுத்துடலாம்.
1: நன்றி.
0: நீங்களும் இந்த மாதிரி கால் பண்ணி ஒரு நிமிடம் எங்க கூட தமிழ் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8300-19-10-18 நம்பருக்கும், உள்ளூர் நேயர்களா இருந்தீங்க அப்படின்னா 9344-90-10-18 நம்பருக்கும், வெளியூர் நேர்களாக இருந்தால் 9342-90-10-18 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சி நீனையும் அடுத்த நேயர். வணக்கம். குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க? எல்லாமே சூப்பரா இருக்கும். ரெடியா இருக்கீங்களா?
2: நிலையத்தில் நிரந்தர நேயர், திருப்பூர்ல இருந்து பாலன்.
0: ஓகே, திருப்பூர்ல இருந்து. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்சி, ஃப்ரிட்ஜ், ஏசி. நான் சொன்ன 5 பொருளை வச்சு ஒரு நிமிஷம் பேசணும். வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்சி, ஃப்ரிட்ஜ், ஏசி. எல்லாத்தையும் வச்சும் பேசணும். சொல்லுங்க, ஸ்டார்ட்.
2: வீட்டிற்கு வீட்டு உபயோகத்துக்கு தேவையான பொருள், உபயோகிப்பதற்கு பயன்படுத்தலாம், இல்லச்சரசிகளுக்கு உதவியாக இருக்கும், அம்மியில் அரைப்பதற்கு பதிலாக இந்த இயந்திரத்தில் அரைப்பது அவருக்கு வேலை விலகவாக இருக்கும், இருந்தாலும் நமக்கு சுவையில் குறைவு ஏற்பட்டுவிட்டது, மாவறுத்தவர்க்கு இல்லச்சரிசிகள் உதவியாக இருக்கிறது, இருந்தாலும் உணவுப் பொருட்களின் தரம் கொஞ்சம் குறைவாக உள்ளது, குளிர்சாதன பெட்டி அது வந்து நமக்கு வெயில் காலத்தில் கொஞ்சம் சீரஸ் நிலையை சரி பண்ணி கொடுக்கிறது, இன்னும் மருத்துவர்களும் அதனால் உடலுக்கு கெடுதல் என்று கூறுகிறார்கள், அதனால் இவைகளை பயன்படுத்த நாம் கொஞ்சம் குறைத்துக் கொண்டால் உடல் நலத்திற்கு நன்மை என்று நான் நினைக்கிறேன். இதை மற்றவர்களும் பயன்படுத்தி நலமுடன் வாழ என்னுடைய தாழ்மையான ஆலோசனையாக இதை கூறுகிறேன்.
0: ஓகே, எல்லாமே சொல்லிட்டீங்களா?
2: குளிர்
0: ஓகே ஓகே, இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணிருக்கீங்க. ஒன்றை மறந்து விட்டேன் அப்படின்றீங்களா?
2: கண்டிப்பாக சொல்வது சரிதான், தவறானதால் பொறுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை அடுத்த வாய்ப்பில் சரியாக பயன்படுத்தி என்பதை உறுதியாக தெரிவித்துக்
0: கொள்ளுங்கள். கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த டைம், இப்பவே நீங்க நல்லதா பேசுனீங்க, ஒன்னே ஒன் மிஸ்டேக் பண்ணீங்க, இருந்தாலும் அந்த ட்ரை பண்ணதுக்காகவே உங்களுக்கு ஒரு கிளாப்பிங். ஓகேவா?
2: நன்றி
0: நன்றி நன்றி. நேரில் இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமாவே விளையாண்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் என்ற விளையாட்டு தான் இன்னைக்கு விளையாண்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்ங்க, நான் ஏலோ வணக்கம் சொன்னங்க.
0: சொன்னீங்களா? வணக்கம் வணக்கம்ங்க, உங்களுக்கு சரியா கேக்கல. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
3: நான் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயில்பாளையத்திலிருந்து துரையன் பேசுகிறேன்.
0: துரையன் பேசுகிறீங்க, எப்படி இருக்கீங்க கோயம்புத்தூர் எல்லாம்?
3: கோயம்புத்தூர் வெயிலோடு விளையாண்டு இருக்கிறோங்க நாங்க.
0: ஓகே, ஜாலியா இருக்கீங்க வெயில்ல? என்ன ஜூஸ் குடிக்கிறீங்க, அப்புறமா என்னென்ன வகையான வந்து நீங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுறீங்க, அந்த அப்புறம் சம்மர்ல வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்றத பத்தி எல்லாம் இந்த வெயில பத்தி சொல்லிருங்க பாக்கலாம்.
3: சரிங்க, தரிபூசணி சாப்பிடலாங்க, எலும்பிச்சஞ்சாறு குடிக்கலாங்க, அப்புறம் நுங்கு நுங்கு சாப்பிடலாங்க, அப்புறம் வந்து கம்மங்கூழ் வந்து சாப்பிடலாங்க.
0: சொல்லுங்க சொல்லுங்க, கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்கணும்.
3: ரெண்டு நாள் குளிக்கலாங்க, வெளியே போகும்போது வந்து குறைய கொண்டு போய் வெயில் வந்து நம்ம
0: என்னென்ன மிஷின் இருக்குது வீட்டுல?
3: எங்க வீட்டுல இது பாத்திரத்துல ஊதி வச்சுக்கோங்க.
0: ஓகே, மிஷின் என்னென்ன மிஷின் இருக்குன்னு கேட்டேன்.
3: நன்றி.
0: எங்களே எல்லா நேர்களும் அவரை வந்துட்டு அவங்களோட மைண்டை செட் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழில் தான் பேசும், இங்கிலீஷ் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா நேர்களும் கால் பண்ணி அவங்களோட வந்து

0: அமல் வந்து நம்ம பேசிட்டே இருக்கோம். நீங்களும் கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 9342901018 இந்த நம்பருக்கும், 9344901018 இந்த நம்பருக்கும், 8300191018 இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியின் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சந்திரசேகர் எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க மேம்?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சந்திரசேகர்.
1: எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி போயிட்டு இருக்கு மேம் உங்களுடைய பொழுதுகள்லாம்?
0: எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேக்கலாமா?
1: ஆமா ஆமா, எளிமையா கேளுங்க. தமிழ்ல உரையாடி மகிழ்வோம்.
0: ஓகே, நான் இங்கிலீஷ்ல ஒரு வந்து ஒரு ப்ராவர்ப் மாதிரி சொல்லுவேன், அத வந்து நீங்க கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா தமிழ்ல சொல்லணும். ஓகேவா?
1: முயற்சிக்கிறேன், சொல்லுங்க.
0: முயற்சிக்கிறீங்களா? A person who cannot even climb a roof to catch a chicken climbed. They climb up to a sky to reach a heaven.
1: இது நான் கேள்விப்படாத பழமொழியா இருக்கு,
0: அதனால வேற சொல்றேன்.
1: அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற ஏதாவது
0: அப்படியே நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்கனாலே அப்படியே உங்களுக்கு அந்த அந்த ஒரு இது கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிரும்.
1: எனக்கு டக்குனு வரலையே.
0: திருப்பி சொல்லட்டுமா?
1: இல்ல, அது நான் கேள்விப்பட்ட பழமொழியா இருந்தா சொல்லுவேன்.
0: பழமொழி கூட இல்ல, நீங்க அப்படியே வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அது கிடைச்சிரும்.
1: ஐயோ, ரொம்ப கடினமா இருக்கு. சரி சொல்லுங்க, முயற்சிக்கிறேன்.
0: A person who cannot even climb a roof to catch a chicken climbed. They climb up a sky to reach a heaven.
1: ஒரு சாதாரண குருவியின் மேல் இருக்கும் கோழியை பிடிக்க தெரியாதவனுக்கு. அப்படியா?
0: கரெக்ட், சொல்லுங்க.
1: வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை பிடிக்க ஆசை.
0: ஏதோ கரெக்டா, வைகுண்டம்
1: போனானாம்.
0: சந்திரசேகர், நன்றி. வேற என்ன
1: கேளுங்களேன், உரையாடுவது அது மாதிரி.
0: இண்டக்ஷன் ஸ்டவ், நெயில் கட்டர், டிஷர்ட், சோலார் ஹீட்டர், நெயில் பாலிஷ், இந்த அஞ்சு வச்சு, இந்த அஞ்சு பொருளை வச்சு நீங்க வந்து 1 மினிட் பேசணும்.
1: அடடா, இவ்வளவு கஷ்டமான சொல்ல.
0: இண்டக்ஷன் ஸ்டவ், நெயில் கட்டர், டிஷர்ட், சோலார் ஹீட்டர், நெயில் பாலிஷ்.
1: என்னுடைய நகத்தை நான் அழகாக அழகுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நகை வெட்டி எடுத்தேன். நகை வெட்டி சுத்தம் செய்த என்னுடைய நகத்திற்கு அருமையாக வண்ணப்பூச்சு செய்த வண்ணம் தீட்டும் வண்ணப்பூச்சு செய்த நகத்துக்கு.
0: ஓகே,
1: என்னுடைய அம்மா என்னை சமைக்க சொன்னார். நான் மின் தூண்டல் அடுப்பை எடுத்து சமைக்க ஆரம்பித்தேன்.
0: ஓ ஓகே, என்ன எடுத்து சமைச்சீங்க?
1: மின் தூண்டல் அடுப்பு.
0: ஓகே, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன?
1: அது சொல்லக்கூடாது,
0: சொல்லுங்க.
1: அப்புறமா இரண்டு சொற்கள் சொன்னீங்களே, அது விடுபட்டுருச்சு, அது மட்டும் ஞாபகப்படுத்துங்க.
0: டிஷர்ட், சோலார் ஹீட்டர்.
1: எனக்கு வந்து அரைக்கை சட்டை போடுவதற்கு ஆசை என நினைத்தேன். சரி, குளித்த பிறகு நாம் போடலாம். அதை எப்படி சொல்லுவாங்க? அதாவது சூரிய ஒளி ஆற்றல் வெந்நீர் சாதனத்தில் குளித்த
0: சூரிய ஒளி ஆற்றல் வெந்நீர் என்னது இது?
1: சூரிய நீர் சூடாக்கியில் குளித்த பிறகு கை சட்டை அணிந்து கொண்டேன்.
0: ஓகே, எனிவே அப்படி ட்ரை பண்ணிருக்கீங்க.
1: சூரிய வெப்ப நீராக்கி. ஓகே,
0: நகைப்பூச்சி எல்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க, நகை வெட்டி மின் தூண்டல் அடுப்பெல்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க, சோலார் ஹீட்டருக்கு மட்டும் சூரிய வெப்ப நீராக்கி. ஓகே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சி. நீங்களும் கால் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8300191019

1818 நீங்க புதிய நேர்களா இருந்தா கால் பண்ணலாம். வெளியூர் நேர்கள் 9342901018 நம்பருக்கும், உள்ளூர் நேர்கள் 9344901018 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி எங்களிடம் தமிழ் பேசலாம் நேர்களே. ஸோ ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 90.8 எங்க எல்லாமே சமஹிட்டு.

0: பேக் டு த ஷோ எதிரும் புதிரும் நேரில் இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நம்ம விளையாண்டுட்டு இருக்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்றது தான் விளையாண்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சி நிலையும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நீலகிரி மாவட்டம் இடக்கார் ரங்கநாதன் மேடம்.
0: ரங்கநாதன் எப்படி இருக்கீங்க? எல்லா கடைகளும் இருக்கு. ஓகே, நீங்க
1: எல்லா கடையும் இருக்குங்க? எல்லா கடையும் இருக்குங்க.
0: ஓகே, நீங்க ஏதாவது ஒரு நீங்கள சுத்தி இருக்கிற ஏதாவது ஒரு கடைய பத்தி ஒரு நிமிஷம் பேசுங்க.
1: நம்ம தமிழர் அரசு நியாய விலை கடை. அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி கொண்டு இருக்கிறேன்.
0: ஓகே, எங்க வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள்?
1: இது எடக்காடு நியாய விலை கடை.
0: ஓகே, சொல்லுங்க. அப்புறம்
1: நான் பேருந்தில் சென்று கொண்டிருக்கிறேன். ஊட்டி சென்று நண்பர்களை பார்க்க வேண்டும்.
0: ஓகே,
1: அதுக்கு சென்று கொண்டிருக்கிறேன்.
0: இங்க நான் எங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வரேன் சொல்லிருக்காங்க.
1: நண்பர்களுக்கு நல்லா
0: நண்பர்களுக்கு வந்து நீங்க கிஃப்ட் குடுக்கறீங்களா? ஓகே ஓகே, எனிவே ட்ரை பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு கிளாப்பிங். நன்றி நன்றி
1: நன்றி மேடம்.
0: நன்றி. ஓகே, நிகழ்ச்சியில அடுத்த நேரம் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். லைன் கட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9344901018 என்ற நம்பருக்கும் 8300191018 என்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரும் புதிரும்ல ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்ற ஒரு விளையாட்டு தான் நம்ம விளையாண்டுட்ருக்கோம். ஸோ நான் ஒரு கண்டென்ட்டோ இல்லை வந்துட்டு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளையோ இதை நான் கொடுப்பேன், அதுலேருந்து நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் தமிழ் பேசணும். நிகழ்ச்சி நினைவும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: குமரங்குன்றம் வடவேலில இருந்து சுப்லட்சுமி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன் மேடம்.
0: ஓகே.
2: கோயம்புத்தூர்ல எல்லாம் மழைங்களா?
0: கோயம்புத்தூர் நாங்க ஊட்டில எல்லாம் குளுகுளுன்னு இருக்கோம்.
2: ஊட்டில குளுகுள நாங்க மேக் பிளேஸ்ல எல்லாம் வெயில் காஞ்சிட்டு
0: இருக்கு. ஓகே. ரொம்ப வெயிலா இருக்கா?
2: ரொம்ப வெயிலா இருக்குங்க.
0: ஓகே. நீங்க வீட்ல தான் இருக்கீங்களா? ஹவுஸ் வைஃபா இருக்கீங்களா? மத்தவங்க வந்து அத பார்த்து பாராட்டின ஒரு விஷயத்தை வந்து தமிழ்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க விரும்பி குக் பண்ற ஒரு சமையல், அதை வந்து அதை சாப்பிட்டு மற்றவங்க பாராட்டின ஒரு சமையலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சு அதை வந்து மற்றவங்க பாராட்டினதா இருக்கலாம், அந்த இன்சிடெண்ட்டை தமிழில் சொல்லுங்க.
2: அது தமிழில் நான் சொல்லணுங்களா?
0: ஆமாம், ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள்ல இன்னைக்கு டாபிக். இங்கிலீஷ் வார்த்தை கலக்காமல் நீங்கள் பேசணும்.
2: எங்கள் சொந்தத்தில் ஒரு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தேங்க.
0: கல்யாணம்

0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: அந்த அந்த கல்யாணத்துல வந்து கேசரி செஞ்சிருந்தாங்க, சூப்பரா
0: ஓகே கேசரி.
1: நல்லா செஞ்சிருந்தாங்க, கேசரி நல்லா செஞ்சிருந்தாங்க.
0: ஓகே, நீங்க எப்படி செஞ்சீங்க கேசரி, என்னென்ன போடுவீங்க?
1: நெய், முந்திரி, திராட்சை
0: கேஷுவலா போட மாட்டீங்களா?
1: எல்லாமே போடணும்
0: சொல்லுங்க. முந்திரி,
1: திராட்சை
0: வந்து ரவை கூட, ரவை எல்லாம் போட மாட்டீங்க கேசரிக்கு? அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்களே. இங்கிலீஷ் இங்கிலீஷ் அப்படியே கலந்துருமோன்னு பயப்படுற மாதிரி இருக்கு.
1: ஆமா, இங்கிலீஷ் கலந்துருமோன்னு பயப்படுறேன். என்ன தண்ணி, அப்புறம் கேசரி பவுடர், அந்த ஜிலேட் பவுடர் நம்மளா இருக்குமா, அது
0: பவுடர் பவுடர் போடுவீங்களா? பவுடர் எல்லாம் போடுவீங்க?
1: பவுடர் போடுவாங்க கொஞ்சம்.
0: அப்ப பவுடர்ன்றது இங்கிலீஷ் வார்த்தை இல்லையா? நன்றி, அழைத்ததற்கு நன்றி. நன்றி, இருந்தாலும் ரொம்பவே ட்ரை பண்ணீங்க, நன்றி. இல்ல, எல்லா நேரங்களும் கால் பண்ணி அவங்களோட சுவாரஸ்யமான தமிழ்ல வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறேன். இந்த நேரம் 4:31 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோயில் இருந்து பேசுறேன்.
0: நாகர்கோயில் இருந்து பேசுறீங்க? ஓகே, எப்படி இருக்கீங்க?
2: ஹலோ,
0: எப்படி இருக்கீங்க கிருஷ்ணமூர்த்தி?
2: நல்லா நல்லா நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
0: எல்லாமே சூப்பரா இருக்கும். நிகழ்ச்சி எல்லாம் கேட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன்.
0: ஓகே,
2: எல்லாமே கேட்டேன், எல்லா நியூஸும் கேட்டேன்,
0: எல்லாமே கேட்டேன்.
2: மண்டே டு சாட்டர்டே 4 to 5 கண்டிப்பா கேட்டுருவேன்.
0: ஓகே, இன்னைக்கு ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்க இல்லையா?
2: ஆமா ஆமா.
0: ஓகே, உங்களுக்கு ஒரு பிடிச்ச பாட்டு ஏதாவது சொல்லுங்க பாக்கலாம்.
2: எனக்கு பிடித்த பாடல், ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களம்.
0: ஓகே, அதுல எதுவுமே கேக்குற மாதிரி இல்லையே, எல்லாம் ஸ்டேஜ்ல நின்னுதான் அந்த பாட்டல் பாடுவாங்க, அதனாலதான் நீங்க அப்படி சொன்னீங்களோ? எனக்கே ட்விஸ்ட் குடுக்கற மாதிரி சொல்லிட்டீங்களா? ஓகே, இப்ப உங்களுக்கு ட்விஸ்ட் குடுக்கலாமா? ஓகே, நீங்க வந்து ஒரு டைரக்டர் நினைச்சுக்கோங்க. நீங்க ஒரு டைரக்டரா இருக்கீங்க. ஒரு ஃபிலிம் வந்து நீங்க எடுக்கணும். அந்த ஃபிலிம் வந்து ஹீரோ, ஹீரோயின், காமெடியன், என்ன ஸ்கிரிப்ட், அப்புறம் வந்துட்டு என்னென்ன சாங்ஸ், எங்கெங்க போய் ஷூட் பண்ணணும், ஃபாரின்ல ஷூட் பண்ணணுமா இல்ல தமிழ்நாட்டில் ஷூட் பண்ணணுமான்ற மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க. ஸோ அப்போ வந்து எதெல்லாம் செலக்ட் பண்ணுவீங்க, எந்த இடத்துக்கெல்லாம் போவீங்க, அப்புறம் யார ஹீரோவா, ஹீரோயினா, காமெடியனா போடுவீங்க, இதெல்லாம் வந்து 1 minute சொல்லுங்க.
2: அதாவது நான் சினிமா ஒரு மீட்டர் ஆரம்பிக்கல, அதாவது நான் ஒரு இயக்குனர்.
0: ஓகே,
2: இயக்குனர் வந்து நான் ஒரு படத்தை வந்து இயக்க போகிறேன். அப்ப எனக்கு பிடித்த கதாநாயகன் சிவகார்த்திகேயன். அவரை நான் வந்து என் படத்தில் நடிக்கிறதுக்கு நான் ஒப்பந்தம் பண்ணிடுவேன். அதே மாதிரி கதாநாயகி வந்து மலையாளத்தில் ஒரு நடிகை வருவாங்களே, அமரன்ல வருவாங்களே,
0: சாய் பல்லவி,
2: சாய் பல்லவி, சாய் பல்லவி, அவங்க
0: ஓகே,
2: அவங்கள நான் ஒப்பந்தம் பண்ணிக்குவேன். அப்புறம் காமெடியன் வந்து சூரி.
0: காமெடியன்ன்றது வந்து இங்கிலீஷ் வார்த்தை இல்ல,
2: தமிழோ? போச்சு போச்சு போச்சு.
0: ஓகே ஓகே, இனிவேஸ் ட்ரை பண்ணீங்க. நன்றி நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.
0: நேர்களே, நாங்க நிகழ்ச்சியோட அடுத்த நேர்கிட்ட கேக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நேசு உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். மதுரையில இருந்து ஆண்டனி.
0: ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சௌரி.
0: நல்லா இருக்கீங்களா?
3: எனக்கு என்ன கான்செப்ட், நல்லா இருக்கு. எனக்கு என்ன கான்செப்ட் கொடுக்க போறீங்க?
0: அதையே சொல்லுங்களே. நீங்க ஒரு டைரக்டரா இருக்கீங்க, அவர் தான் அவுட் ஆயிட்டாரே
3: அப்படிங்களா? சரி,
0: கேட்டிங்களா? நான் திருப்பி சொல்லணுமா?
3: மறுபடியும் சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்களே க்வெஸ்சன.
0: ஓகே, நீங்க ஒரு டைரக்டரா இருக்கீங்க, ஃபிலிம் டைரக்டர், ஓகேவா? ஃபிலிம் டைரக்டரா இருக்கும் போது நீங்க ஒரு ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் பட்ஜெட்ல வந்துட்டு ஒரு ஃபிலிம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைக்கும் போது ஹீரோ செலக்ட் பண்ணணும், ஹீரோயின் செலக்ட் பண்ணணும், காமெடியன் வேணும், அப்புறம் வந்து அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் என்னன்னு பார்க்கணும், அப்புறமா வந்து அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க வந்து ஃபாரின்ல வந்து அந்த சாங் எடுக்கலாமா, இல்ல வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே எடுக்கலாமா, இல்ல இந்தியாக்குள்ள எடுக்கலாமா அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறீங்க. ஸோ அந்த படத்தோட டைட்டில் என்ன?

0: யாரெல்லாம் நீங்க வந்து காமெடியன் ஹீரோ ஹீரோயினா போடுவீங்க, அதோட ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்றத சொல்லணும்.
1: இளைஞர்களை வெளித்தல், இளைஞர்களை கிராமங்கள்ல போய் இந்த இளைஞர்களை அப்புறம் கூட்டி சேர்த்து, இப்ப உள்ள யங்ஸ்டர்ஸ்ல கதாநாயகர்கள் அந்த மாதிரி இருக்காங்கல்ல, இளம் கதாநாயகர்களை வந்து
0: சொல்லுங்கிறீங்களா?
1: கிராமத்துக்குதான் அது தலைப்பு வந்து இளைஞர்கள் விழித்தல், இப்ப இளம் கதாநாயகர்களை வைத்து படமாக்குவேன். பாடல் ஆசிரியர்களை வந்து கவிஞர் வைரமுத்தையாவதும் கண்டிப்பா சேர்த்துக்கிறேன். கண்டிப்பா அவரு இளைஞர்களுக்கு நல்ல நல்ல ஒரு பாடல் வரிகள்லாம் கொடுப்பாரு. இளைஞர் அவரை வைரமுத்தையாவை போடுவேன். இதே வந்து அனிருத்த ஐயாவை போடுவேன். அவன் வந்து ஒரு இளைஞர்களுக்கு என்னன்னா, இப்ப படித்தலை மட்டும் போதாது, நீங்க இந்த இப்ப எல்லாம் இவ நம்ம நாட்டுல வந்து விவசாய பற்றாக்குறை இருக்கிறதுனால விவசாயத்திலே இறங்கின இளைஞர்கள்லாம் சொல்லி ஒரு உற்சாகப்படுத்தும் விதமா அந்த திரைப்படத்தை கண்டிப்பா நன்கு எடுப்பேன். எப்படி அந்த காலகட்டங்கள்ல பாரதிராஜ கிராமத்து பாணியில அந்த திரைக்கதையை முன்னாடி கண் முன்னாடி கொண்டுட்டு வந்தாரு, அதன்படி அவர் வரை வர முடியாது, அதன்படி ஒரு உதாரணமாக வைத்து அவரவரை சார்பாக வைத்து அந்த திரைப்படங்கள்ல கிராமத்துக்கு பாணியில கிராமத்துடைய வாசனையை கொண்டுட்டு வருவேன்.
0: ஓகே, ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் யாரு?
1: ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து அவர் சிவகார்த்திகேயன் ஐயா.
0: அவுட் ஆயிட்டீங்க. ஹீரோ ஹீரோயின்ஸ், நடிகன் நடிகை கதாநாயகி கதாநாயகன் எல்லாம் சொல்லாம ஹீரோ ஹீரோயின்ஸ் சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில வந்து ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்ற டாபிக்ல தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை இதரும் புதிரும் நிகழ்ச்சியை நம்ம விளையாண்டு இருக்கோம் நேர்களே. சோ அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன், இது ஊட்டி FM 102.8. எல்லாமே செம ஹிட்டு.

0: ஓகே, பேக் டு த ஷோ. எதிரும் புதிரும் நேர்களை, இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நம்ம விளையாண்டுருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்றத நம்ம விளையாண்டுருக்கோம். நம்மளுடைய நிகழ்ச்சியின் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர்ல செல்வராஜ் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க செல்வராஜ்?
1: நாங்க வெயிலோடு
0: விளையாடி கொண்டிருக்கிறோம் இல்லையா?
1: ஆமாங்க மேடம், போராடிட்டு இருக்கிறோம் மேடம். வெயில்ல
0: போராடுறீங்க, விளையாடல இல்லையா? ஓகே,
1: ஆமாங்க மேடம். எப்படா மழை பெய்யுன்னு பாத்துக்கிறோம்.
0: ஓகே, நீங்க ரெடியா இருக்கீங்களா?
1: ஓகே மேடம்.
0: ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு டைலாக், ஒரு

0: மேடம்,
1: ஓகே
0: முருகாஸ் பேசுறேன்.
1: சரி, நீங்க வந்து என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க?
0: கைத்தறிக்கு மேடம்.
1: ஓகே, ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஃப்ரீ, நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம், நீங்க ஃப்ரீயா இருக்கலாம்னு சொல்லிடுறாங்க. அப்ப நீங்க என்ன
0: சரிங்க.
1: பண்ணுவீங்க? ஒரு வேலையும் செய்ய வேணாம், உங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரீ, உங்களுக்கு இன்னைக்கு சேலரியோட இன்னைக்கு ஒரு நாள் நீங்க உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு வந்து நீங்க என்ஜாய் பண்றதுக்கெல்லாம் காசு எல்லாம் கொடுத்துட்றாங்க. நீங்க எங்க வேணா போயிட்டு வாங்க, டூ பிக்னிக் எல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க?
0: நான் என்ன பண்ணுவேன்னா, சும்மா இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுல வேற சேலரியோ ஐயோ சம்பளத்தோட.
1: ஓகே, ரெண்டாவது லைன்லயே அவுட் ஆயிட்டீங்களே.
0: ஆமாங்க மேடம்.
1: ஓகே ஓகே, எனவே ட்ரை பண்ணதுக்கு நன்றி, அழைத்ததற்கு நன்றி. நேரில் இன்றைக்கி நம்ம எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் விளையாண்டுட்டு இருக்க நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:46 ஆயிடுச்சுங்க. ஸோ எல்லா நேரங்களும் கால் பண்ணி 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்ற ஒரு கேம் ஷோவை ரொம்ப சுவாரஸ்யமாகவே விளையாண்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் தமிழ் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8300191018 நம்பருக்கும், 9344901018 நம்பருக்கும், 9342901018 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நேர்களை நிகழ்ச்சி நினைவு அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திருப்பூர் கணக்கம்பாளைய ரத்னா.
1: கணக்கம்பாளையத்துல யார் பேசுறீங்க?
2: ராஜேஸ்வரி.
1: ராஜேஸ்வரி பேசுறீங்க. ஓகே, நீங்க ஒரு ரேடியோ வாலிவை கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? என் வாய்ஸ் எனக்கே கேக்குது. ஓகே ஓகே ஓகே, திருப்பூர்ல இருந்து பேசுறீங்க.
2: நடக்குமான்னு சொல்றேன் சரி.
1: ஓகே, இப்போ வந்து ஒருத்தங்க வந்து உங்கள் பையன் வந்துட்டு நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு, நியூஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரிமோட் எடுக்கிறாரு.
2: சரி,
1: உங்கள் மருமகள் வந்துட்டு இல்லை வந்துட்டு நான் சீரியல் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க? நீங்கள் நியூஸ் போடுன்னு சொல்கிறீங்க, சீரியல் அதே டிவியில் வேறு சீரியலை நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறீங்க. ஸோ ரிமோட்டை வந்து ரிமோட்டுக்காக வந்து ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதத்தை நீங்கள் வந்து தமிழில் சொல்லுங்கள். ஆங்கில வார்த்தை இல்லையா? ஓகே ஓகே, இதோட ட்ரை பண்ணதுக்கு நன்றி, அழைத்ததுக்கு நன்றி. இன்னொரு டைம் நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. 1 நிமிடம் ஃபுல்லாவே நீங்க தமிழ் பேசுறதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்கள்.
2: சரிப்பா.
1: ஓகே ஓகே, நேர்களே நிகழ்ச்சியில் அடுத்த நாள் ஒரு சூப்பரான ஒரு பாடலை கேட்டு மீண்டும் மேலாம் ஸ்டே டியூன். இது ஓட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே செமஹிட்டு.

0: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
1: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
0: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
2: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி FM 101.8 மட்டும்.

நேரில் இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்ற நம்ம ஒரு கேம் ஷோவை இன்னைக்கு நம்ம விளையாடணும். ஸோ எல்லா நேயர்களும் போட்டி போட்டுட்டு நான் தமிழ் பேசுவேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்க கால் பண்ணி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் கூட ரொம்பவே சூப்பராக ட்ரை பண்ணிங்க. சிலர் அழகாக ஃபுல்லாகவே சொல்லி கிளாப்பிங்கெல்லாம் வாங்கினீங்க. சிலர் நான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி வந்துட்டு நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக வந்துட்டு எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டீங்க. ஸோ கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்கும் ஓடிஎஃப்எம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நேர்களே. ஸோ ஒவ்வொரு திங்கட்களையும் மாலை 4 மணிக்கு இந்த வந்து ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்ற ஒரு கேம் ஷோ வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வந்து 4 மணிக்கு ஒலிபரப்பாகும். ஸோ எல்லாருமே கலந்துக்கிட்டு எல்லாருமே ஒரு நிமிடம் தமிழ் பேசுறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ வேற ஒரு இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே எல்ஷா பிராங்க்லின் சைனிங் ஆஃப்.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 110,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பிற்கு இளையோர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 11,639 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தற்போதைய சுகாதார பிரச்சினைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை

0: சிறந்த தீர்வாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியில் இந்தியா முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தங்களுக்கு பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறி திமுகவினர் இன்று வெளிநடப்பில் ஈடுபட்டனர். திமுகவிற்கு எதிராக முதலமைச்சர் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 நடமாடும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு வாகனங்களின் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு நிதியை செலவிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷீதல் தேவி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் கல்கல் தங்கப்பதக்கம் வென்றார். ஐஸ்லாண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: 5:02 ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8.

நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது வாடாமலர். இன்னைக்கு நேயர்களே, சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. தனித்து பாடிய பாடல்களாக 1970களில் நேயர்களின் நெஞ்சங்களை தொட்ட பாடல்களாக ஒலிக்க வளம் வர காத்துக்கொண்டு இருக்கிறது நிகழ்ச்சியில் நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ்.

கேட்ட பாடல் ஒலித்தது ஆயிரம் நிலவே அப்படிங்கிற அந்த ஒரு சூப்பரான பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளுக்காக ஒலித்தது இந்த பாடல்.

கேட்ட பாடல் ஒலித்தது 1972 வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களின் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளுக்காக ஒலித்தது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமல் மலர்ந்து கொண்டிருக்கும் பாடல்களின்

தொகுப்பாக ஒழித்து கொண்டிருக்கிறது உங்கள் மனங்களில் நிறைந்திருக்கும் தனிப்பாடல்களின் தொகுப்பு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலாக இதோ நேயர்களே அடுத்த பாடல் ஒழிக்க காத்து கொண்டிருக்கிறது.

கேட்ட பாடல் ஒலித்தது பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் பாடல். வரிகளுக்காக இளையராஜா அவர்களின் இசை அமைப்பில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய இந்த பாடல் புவனா ஒரு கேள்விக்குறி படத்திற்காக ஒலித்தது.

கேட்ட பாடல் ஒலித்தது நிஜல் நிஜமாகிறது படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளுக்காக இந்த பாடல்.

0: கேட்ட பாடல் ஒலித்தது பகலில் ஒரு நிலவு. படத்திற்காக இந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில், இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளுக்காக ஒலித்தது இந்த பாடல். நேயர்கள் இணைந்திருப்பது பொன்மாலை பொழுது, வாடா மலர்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்கவும்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது 70 காலகட்டங்களில் வந்த தனித்து பாடிய பாடகர்களின் பாடல்களுக்காக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இதோ நேயர்களே, அடுத்த பாடல் ஒலிக்க காத்து கொண்டிருக்கிறது. இருளும் ஒளியும் படத்திற்காக இந்த பாடல். நேரம் 5:25.

ஒலித்த பாடல் கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையமைப்பில் கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளுக்காக ஒலித்தது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்களின் நினைவிற்கு நேயர்களே, இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்து நீலகிரி மாவட்டம் உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த சுமதி அவர்களுடன் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். கேட்க தவறாதீர்கள்.

0: கேட்ட பாடல் ஒலித்தது பி. சுசிலா அவர்களின் குரல்களுக்காக. மூன்று தெய்வங்கள் படத்திலிருந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 பொன் மாலை பொழுது.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நேயர்களை தொடர்ந்து கேட்கலாம். அடுத்த பாடல் ஒலிக்க காத்துக் கொண்டிருக்கிறது எஸ் ஜானகி அவர்களின் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையமைப்பில், கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளுக்காக அவர்கள் படத்திலிருந்து இந்த பாடல்.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 பொன் மாலை பொழுது. வாடாமலர் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது 70 காலகட்டங்களில் வந்த பாடகர்கள் தனித்து பாடிய பாடல்களின் தொகுப்பாக.

கேட்ட பாடல் ஒலித்தது சிட்டுக்குருவி படத்திற்காக எஸ் ஜானகி அவர்களின் குரலில், இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் வாலி அவர்களின் பாடல் வரிகளுக்காக ஒலித்தது இந்த பாடல். நேரம் 5:45. நேயர்கள் இணைந்திருப்பது ஊட்டி FM 101.8 பொன்மாலை பொழுது.

0: கேட்ட பாடல் ஒலித்தது உல்லாச பறவைகள் படத்திற்காக எஸ் ஜானகி அவர்களின் குரலில், இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் பாடல் வரிகளுக்காக ஒலித்தது.
1: ஒரு நாள் என்றே தினமும் போகும், மறுநாள் வரும். வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சு உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு @OTFM 101.8.

கேட்ட பாடல் ஒலித்தது கவிக்குயில் படத்திற்காக எஸ் ஜானகி அவர்களின் குரலில் இந்த பாடல். நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி FM 101.8 பொன்மாலை பொழுது.

கேட்ட பாடல் ஒழித்தது பூந்தளிர் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில். நேயர்கள் கேட்ட இந்த பாடலோடு இன்றைய பொன்மாலை பொழுது வாடாமலர் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6 மணி.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

நேயர்களே, இன்றும் நாளையும் எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி நேரலினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி ஏஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் ஒளித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள், சென்னை ஏஞ்சல். 6:40 வெட்டத கமலு, படுகுமொழி பாடல்கள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்து நீலகிரி மாவட்டம் உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த சுமதி அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல்கள்.

0: ஜியம் ஆகியவை இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழியிலேயே விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர். 9:30 விநாயகர் நன்மணி மாலை. இசை பெருரை நிகழ்த்துபவர் பாரதி திருமகன் அவர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். இனி நாளை காலை ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கு கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் விஷய நிகழ்ச்சியில் நீலகிரி சோலைகளின் பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பு குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி PM சஹானா அவர்கள் வழங்கும் தகவல்கள். காலை 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ நிகழ்ச்சியில் ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். சைபர் பாதுகாப்பு குறித்து வழக்கறிஞர் ஹீனா ரஹ்மான் அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள். காலை 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரேஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். நிறைவாக அறிவும் அரசின் திட்டங்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள் டூயட் டிலைட்ஸ். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 மாணவர் குரல். 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். தலைப்பு திரையரங்கில் பார்த்து ரசித்த முதல் திரைப்படம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெலிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் இருளர் பாடல்கள் கேட்கலாம். பிற்பகல் 2:30 மருத்துவ மலர். உலக தற்கொலை தடுப்பு தினம் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம். 3:02 ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை இசை நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4:00 எதிரும் புதிரும் சரியா தவறா. 5:00 செய்தி சுருக்கம். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் கிளாசிக்கல் டூயர்ஸ். நேயர்கள் இதுவரை இன்றும் நாளையும் எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.
1: Good evening. This is Akashvani, the news read by Saira Mujtaba. The Defence Acquisition Council today cleared capital acquisition proposals worth over 1,10,000 crore rupees for the Defence Forces. The approval was granted during a meeting of the Council held under the chairmanship of Defence Minister Rajnath Singh. The proposals include procurement of chemical, biological, radiological and nuclear recce vehicles, advanced light helicopters and Sarvatra bridge system for the Indian Army. For the Indian Navy, acceptance of necessity was accorded for the procurement of Arudra radars, design and development and subsequent procurement of marine gas turbines. Meanwhile, for the Indian Air Force, approval was granted to various proposals to enhance the war-fighting capability of fighters, transports and helicopters. The Defence Ministry said that 98% of total procurements will be made from the Indian industry. Union Home Minister Amit Shah today presented the prestigious press

நேயர்கள், இதுவரை விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் கண்ணப்பா மற்றும் ரம்போ, தமிழச்சி, வீரத்தாலாட்டு, மூக்குத்தி அம்மன் படங்களுக்காக ஒலித்தது பாடல்கள். இன்னும் சில நொடிகளில் விளம்பரங்களை தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து ஒலிபரப்பாகும். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு. மொபைல வை
2: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
1: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
2: அப்ப சரியான நம்பர்
1: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
2: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க,
1: வேலையில இருந்து இல்ல.
2: ஆமா, RBI சொல்கிறது
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 110,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் திரு விஜய் தயாரா என்று திமுக வினவியுள்ளது. கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை 17ஆம் தேதி மேற்கொள்ளப்படும்.

0: என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி சத்யபாமாவும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் எல்லைப்பகுதியை ஒட்டிய கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 11,639 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 2,616 கிராமங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 110,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 98% உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களாக இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான செயல்திட்டம் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். வேளாண் அறிவியல் மையங்களை நவீனமயமாக்குவதற்கு மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் அனைத்து வேளாண் அறிவியல் மையங்களிலும் திறன் மேம்பாட்டு பிரிவுகள் ஏற்படுத்தப்படும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விண்வெளி திட்டங்களில் தனியார் பங்களிப்புக்கு ஊக்கமளிக்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருப்பினும் இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இஸ்ரோவின் செயல்பாடுகளுக்கு தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாகவும் திரு நாராயணன் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் திரு விஜய் தயாரா என்று திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி வினவியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு எதிராக திமுக வைத்த குற்றச்சாட்டுகளை திசை திருப்பும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக கூறினார். காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின்போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விகளுக்கு முதலமைச்சர் உரிய பதில் அளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திமுகவின் வரலாறு தெரியாமல் திரு விஜய் பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு ஆர் எஸ் பாரதி குறை கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சரின் அலுவலகத்தை மாற்றியமைப்பதற்காக 6,17,00,000 ரூபாய் செலவிடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய தலைமைச் செயலகம் கட்டப்படும் என்று அறிவித்துவிட்டு முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்றுவதற்கு இந்த தொகையை செலவிடுவது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார். மாநில அரசின் நிதி ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு மட்டுமே செலவிடப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வால் ஏழை மற்றும் நடுத்தர பிரிவு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். காய்கறிகள், மளிகைப் பொருட்கள், எண்ணெய், சர்க்கரை, அரிசி ஆகியவற்றின் விலை 20-35% வரை உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினையில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு பதுக்கலை தடுக்கவும், அத்தியாவசியப் பொருட்களை நியாய விலைக் கடைகள் மூலம் குறைந்த விலையில் விற்பனை செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 1-4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட

0: அதிகமாகவும் கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் குறுவை பருவத்திற்கான பயிர் காப்பீடு செய்வதற்கு வரும் 15ஆம் தேதிக்குள் தேசிய பயிர் காப்பீட்டு இணையத்தில் பதிவு செய்யுமாறு ஆட்சியர் திருமதி சரண்யா அரி கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 ரூபாய் 30 காசாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மேற்கு கால்வாய் கரையோர மக்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 400 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்களிடம் செல்போன் வாங்கி பாதுகாக்கும் நடைமுறை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகேயுள்ள அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மர் லலிதா ஜுவாலா தங்கப்பதக்கத்தையும் தங்கரா ஞான தத்து தாலசிலா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் சிம்ரன் சிங் கவிப்ரியா செல்வம் இணை தங்கப்பதக்கத்தையும் ருத்தபர்ணா பாண்டா ஸ்வேதபர்ணா இணை வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றன. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத் மணிஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாய் பிரதீக் ரூபன் குமார் ரத்னசபாபதி இணை வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் கல்கல் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐஸ்லாண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் எமரி கோம்ஸை வென்றார். டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிபவ் சரோஹா தலைமையிலான இந்த அணியில் ஹிருத்திக் கட்டக்கம் உட்பட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி எகிப்தின் கெய்ரோவில் நவம்பர் 2ம் தேதி தொடங்கி 8ம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 1,10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் திரு விஜய் தயாரா என்று திமுக வினவியுள்ளது. கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:40. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
3: பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, பயணத்தின் போது ஒருவேளை TC டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது OTP பின் அல்லது பாஸ்வேர்ட் கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
4: RBI சொல்கிறது, OTP அல்லது பின் கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.
5: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
6: நாக்குபிட்டன ஜனலாக நமஸ்காரம். இது ஊட்டி FM 101.8. ஜனகு சந்தித்து 6:40 இஜுமணி கட்ட நாங்க ஊட்டி FM தொகைக்கு தூண்டித்தா இது பெட்டது கமலு என்ப தலைப்பு தொகை பப்ப படுகுமொழி பாடல். இதோ இன்னொன்ன ஜனதொகை நிகழாய் ஈக்கது.

நேயர்கள் கேட்ட இந்த பாடலோடு இன்றைய வெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: ஆகாஷ்வாணி சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ். அவர்கள் வாசிப்பவர் ஷியாமளா.
1: காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சரின் ஆவேசமான பதிலுரை, திமுக வெளிநடப்பு, அமைச்சர்கள் திரு ரஞ்சித்குமார், திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், திரு ராஜீவ் ஆகியோரின் மானிய கோரிக்கைகள் மீதான அறிவிப்புகள் ஆகியவை இன்றைய பேரவை நிகழ்ச்சியில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளாகும். கடந்த வியாழனன்று பேரவையில் நடைபெற்ற காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு 3 நாட்களுக்கு பிறகு இன்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திமுக மீது குற்றம் சாட்டி ஆவேசமாக பதிலளித்தார். திமுக குறித்து முதலமைச்சர் பேசியதும் ஒட்டுமொத்தமாக அனைத்து திமுக உறுப்பினர்களும் எழுந்து முதலமைச்சரின் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நின்று கொண்டே குரல் எழுப்பினர். இதனால் வழக்கமாக தாழ்ந்த குரலில் பேசும் முதலமைச்சர் தமது குரலை உயர்த்தி பேசினார். லஞ்ச ஊழல் அற்ற நேர்மையான தூய்மையான நல்லாட்சியை வழங்குவதில் தமது அரசு உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர், அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் தங்கள் குடும்பத்திற்கு அவப்பெயர் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்து லஞ்சம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தாம் உறுதியுடன் இருப்பதாகவும், சட்டத்தின் ஆட்சியை தமிழகத்தில் நிலைநிறுத்துவோம் என்றும் உறுதிபட முதலமைச்சர் தெரிவித்தார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது இந்த அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றும், அதுவும் விரைவாக மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். தமிழகத்தில் அதிகார போட்டி, போதை கலாச்சாரம், குடும்ப சண்டை உள்ளிட்ட செயல்களால் குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதாகவும், இதனை தடுக்க முந்தைய ஆட்சி தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். யார் மீதும் தாம் பழிபோட விரும்பவில்லை என்று கூறிய அவர், திமுக ஆட்சிக் காலங்களில் நடைபெற்ற குற்றச்செயல்கள் மற்றும் ஊழல்கள் குறித்து அரசியல்வாதிகள் மறந்துவிட்ட சர்க்காரியா கமிஷன் விசாரணை அறிக்கையை ஆதாரமாக குறிப்பிட்டு திமுக மீது அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். மேலும் தமிழக அரசின் தலைமை செயலாளர்களுக்கு அமலாக்கத்துறை எழுதிய கடிதத்தை ஆதாரமாக குறிப்பிட்டு நகராட்சி நிர்வாகத்துறையில் கமிஷன் பெறப்பட்டதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். போதை கலாச்சாரத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொண்டிருப்பதாகவும், போதை என்னும் மரத்தின் கிளைகள்தான் தற்போது வெட்டப்பட்டு வருவதாகவும், மரத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிப்பதற்கு 35 மாவட்டங்களிலும் போதை தடுப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு விரைவான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். இதன் அடிப்படையில் 3000-க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 4000-க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், இவர்களிடமிருந்து சுமார் 4800 கிலோ போதைப் பொருளும் 120,000-க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டதாகவும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையில் எந்த சமரசத்திற்கும் இடமில்லை என்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர், காவல் நிலையங்களில் ஏற்படும் உயிரிழப்பை தடுப்பதற்கு கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும், இதன் மீது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் வழிகாட்டுதல் பின்பற்றப்படும் என்றும் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்களை தடுப்பதற்கு தமது அரசு பொறுப்பேற்ற பின் அமைக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் செயல்பாடுகளை பாராட்டிய அவர், நவீன வாகனங்கள் மற்றும் தேவைப்படும் உபகரணங்கள் 350 கோடி ரூபாய் செலவில் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையின் நடவடிக்கையால் 125 பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும், 21 குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். பொதுமக்களை காக்கும் பணியில் விழிப்புடன் ஈடுபட்டு வரும் காவல்துறை மற்றும் தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறையின் காவலர்கள் மற்றும் வீரர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும், விரைவில் தேவையான அளவிற்கு புதிதாக காவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளும் கட்சி என்றும் பாராமல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார். கருத்துரிமை, பேச்சுரிமை என்ற பெயரில் பெண்களுக்கு எதிரான ஆபாச கருத்துக்களை, அவதூறு கருத்துக்களை கூறுவதை அரசியல்வாதிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். முதலமைச்சர் பேசிக் கொண்டிருந்தபோது எதிர்க்கட்சித் தலைவருக்கு பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பினர். பேசுவதற்கு அனுமதிக்க பேரவைத் தலைவர் மறுத்ததைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த திமுக உறுப்பினர்களும் பேரவைத் தலைவரை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பினர். அப்போது முதலமைச்சர் பேசும்போது அவரது பேச்சுக்கு இடையூறு செய்யாமல் நீங்கள் அமைதி காத்திருந்தால் நான் எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதித்திருப்பேன், ஆனால் நீங்கள் முதலமைச்சரை பேசவிடாமல் தொடர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டிருந்தீர்கள், உங்கள் நடவடிக்கையை தொலைக்காட்சி மூலம் நாடே பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றார் பேரவைத் தலைவர். திமுக உறுப்பினர்கள் அவர்களாக வெளியேற வேண்டும் அல்லது காவலர்கள் மூலம் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் பேரவைத் தலைவர் எச்சரித்தார். அதற்கும் திமுக உறுப்பினர்கள் செவிமடுக்கவில்லை. வெளியேற்றமா வெளிநடப்பா என்ற குழப்பம் சில நிமிடங்கள் நீடித்தது. அப்போது எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதிக்கலாம் என்று முதலமைச்சர் கூறியதை ஏற்று திமுக உறுப்பினர்கள் தங்களது இருக்கைக்கு திரும்பினர். திடீரென்று திமுக உறுப்பினர்கள் சிலர் பேரவைத் தலைவரை நோக்கி ஏதோ கூற பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த திமுக உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்துவிட்டு மீண்டும் அவைக்கு திரும்பவில்லை. இதையடுத்து மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா எழுந்து ஒலிபெருக்கி இல்லாமல் முதலமைச்சர் பேசிய பிறகு எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதிப்பது மரபு, அதை காப்பாற்றவில்லை என்று கூறி வெளிநடப்பு செய்வதாக கூறினார். அவரைத் தொடர்ந்து தமிமுன் அன்சாரியும் வெளியேறினார். தொடர்ந்து வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து 12 அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழ்நாடு வன பணிப்படை வரும் 5 ஆண்டு காலத்தில் சுமார் 100 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்பட்டு பலப்படுத்தப்படும் என்றார். உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பிற நிறுவனங்களுக்கு சொந்தமான நிலங்களில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 25 இயற்கை பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் பனை மரங்களின் மரபணு பாதுகாப்பு மற்றும் மரபியல் மேம்பாட்டுத் திட்டம் 50 லட்சம் ரூபாய் செலவில் 2 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். பிச்சாவரத்தில் படகு சவாரி செய்வதற்கு 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 சூரிய மின்சக்தியில் இயங்கும் படகுகள் வாங்கப்படும் என்றார். வனத்துறையில் பணிபுரியும் சுமார் 6260 சீருடை பணியாளர்களுக்கு இலவச பேருந்து பயண அட்டை வழங்கப்படும் என்றும் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்தார். அவரைத் தொடர்ந்து வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் 19 அறிவிப்புகளை வெளியிட்டார். முந்தைய சட்டங்களின் கீழ் உள்ள வணிகர்களை நிர்வகிப்பதற்கு ஒவ்வொரு வணிக வரி கோட்டத்திலும் ஒரு தனி வரி விதிப்பு வட்டம் உருவாக்கப்படும் என்றும் மாநிலத்தில் முதலாவது விற்பனையில் மதிப்பு கூட்டு வரி செலுத்திய பின்னர் பெட்ரோல் மற்றும் டீசல் மறுவிற்பனை செய்யும் சில்லறை விற்பனை நிலையங்கள் சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி சட்டத்தின் கீழ் பதிவு பெற்றிருந்தால் தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி சட்டத்தின் கீழ் பதிவு பெறுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் கூறினார். அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களின் அறிவு மற்றும் திறனை மேம்படுத்தவும் தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தவும் துறையின் பயிற்சிக் கொள்கை மறுசீரமைக்கப்படும் என்றார். ஒரு வருவாய் கிராமத்தை முழுமையாக ஒரே சார் பதிவக எல்லைக்குள் கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். பணிச்சுமை மிக்க 25 சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு கூடுதல் வசதிகள் வழங்கப்படும் என்றும் இதனால் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் அன்றே வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏபிஐ தொழில்நுட்பம் மூலம் இறப்பு மற்றும் வாரிசுரிமை சான்றிதழ்கள் உடனடியாக சரிபார்க்கப்பட்டு போலி ஆவணப்பதிவுகள் தடுக்கப்படும் என்றார். மாவட்ட பதிவாளர்கள் உள்ளிட்ட உயர் அலுவலர்களுக்கு மாறிவரும் சட்ட நடைமுறைகள் மற்றும் தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் என்றார். அடுத்த மாதம் 15 முதல் 4 வகையான குடும்ப ஏற்பாடு ஆவணங்கள் காகிதமற்ற பதிவு முறையில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டு இணைய வழியில் ஆவணங்கள் அனுப்பி வைக்கப்படும் என்றார். ஏபிஐ தொழில்நுட்பம் மூலம் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வக்ஃபு வாரிய நிலங்களின் பதிவுகளை உரிய துறை அலுவலர்கள் நேரடியாக உள்ளீடு செய்ய வழிவகை செய்யப்படும் என்றார். பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தற்போது 100 சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைமுறையில் உள்ள சனிக்கிழமை கட்டாய பணிமுறை கைவிடப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இவரைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் ராஜீவ் 9 அறிவிப்புகளை வெளியிட்டார். உயிர்ப்பான் மையத்தினை மேம்படுத்தி பாதுகாக்கும் நோக்கில் நகர உயிர்ப்பான் மயக் குறியீடு 24 மாநகராட்சிகளில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் என்றும் ஆண்டுதோறும் 200 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், 5 அரசு கல்லூரிகள் நீல பசுமை வளாகங்களாக மாற்றியமைக்கப்படும் என்றும் கூறினார். காற்று தர கண்காணிப்பை வலுப்படுத்தும் நோக்கில் 80 இடங்களில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்சார் அடிப்படையிலான தொடர் சுற்றுப்புற காற்று தர கண்காணிப்பு நிலையங்கள் நிறுவப்படும் என்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சொந்தமான அலுவலகங்களில் நிலைத்த பசுமை கட்டிட முன்முயற்சிகள் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களை தவிர்த்து மற்ற 28 மாவட்டங்களில் உள்ள கிராம ஊராட்சிகள், ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் மாவட்ட ஊராட்சிகளுக்கான தனி அலுவலர்களின் பதவிக்காலம் வரும் அக்டோபர் மாதம் 19 வரையிலோ அல்லது வழக்கமான தேர்தலுக்கு பின்பு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நடத்தப்படும் முதல் கூட்டம் வரையிலோ இவற்றில் எது முந்தையதோ அதுவரையில் நீட்டிக்க வகை செய்யும் மசோதா உள்ளிட்ட 3 மசோதாக்கள் இன்று பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு இன்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அவையை கையாண்ட விதம் என்றால் அது மிகையாகாது.
0: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசித்தவர் ஷியாமளா. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் முருகேசன் அவர்கள்.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பிடாகம் ஊராட்சியில் விக்சித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 6.30 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கூடுதல் வட்டார நாற்று பணியினையும் ரூபாய் 2.16 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மரக்கன்றுகள் நடுதல் பணிகளையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் உளுந்தூர்பேட்டையில் ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் மானிய நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் உளுந்தூர்பேட்டை புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடப் பணிகளையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் நன்னெறி வேளாண் முறையில் காய்கறி மற்றும் வாசனை பயிர்கள் சாகுபடி செய்தல் என்ற தலைப்பில் மாவட்ட அளவிலான விவசாயிகள் கருத்தரங்கம் கூத்தனூர் கிராமத்தில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த உதவி பேராசிரியர்கள் கலந்து கொண்டு காய்கறி மற்றும் வாசனை பயிர்களில் நவீன சாகுபடி முறையில் புதிய ரகங்கள், பூச்சி மற்றும் நோய் வேளாண்மை உயிர் தொழில்நுட்ப முறைகள், உயிர் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு விரிவாக விளக்கம் அளித்தனர். இதன் மூலம் விவசாயிகள் நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை அறிந்து கொண்டு அவற்றை தங்கள் வயல்களில் நடைமுறைப்படுத்துவதற்கான பயனுள்ள வகையிலும் விவசாயிகளிடையே நவீன சாகுபடி முறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பயனுள்ளதாகவும் அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 250க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். மேலும் நன்னெறி வேளாண் முறைகளின் குறிக்கோள்கள், முக்கிய

0: அம்சங்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் உள்ளடக்கிய நன்னெறி வேளாண் முறையில் காய்கறி மற்றும் வாசனை பயிர்கள் சாகுபடி செய்தல் குறித்து பயிற்சி கையேடு வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவிலான விவசாயிகள் கருத்தரங்கில் கண்காட்சி அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த கருத்தரங்கில் விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்படுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாதாந்திர கல்வித்துறை மீளாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அனைத்து பள்ளிகளின் மாதாந்திர தேர்வுகள் தொடர்பாக மீளாய்வு செய்யப்பட்டது. மேலும் தேர்ச்சி குறைவாக பெற்ற பள்ளிகளின் தலைமை ஆசிரியரிடம் அதற்கான விளக்கத்தை கேட்டறியப்பட்டது. மாணவ மாணவிகள் விடுப்பு எடுக்காமல் அனைவரும் தொடர்ந்து பள்ளிக்கு வருகை புரிந்து தேவையான ஏற்பாடுகளை செய்ய தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் மாணவர்களுக்கு அனைவருக்கும் தேர்ச்சி பெற்ற தேவையான அறிவுரைகளையும் போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கு எளிதாக சிறப்பான பயிற்சி அளிக்கவும், மாணவ மாணவிகளுக்கு தொடர்ந்து வாரத் தேர்வுகள் நடத்தி அவர்களின் கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. ஒவ்வொரு நாளும் மாணவ மாணவிகளுக்கு முதல் நாள் நடத்திய பாடத்தை திருப்புதல் செய்து மீண்டும் பாடத்தினை தொடங்கவும், இந்த ஆண்டு பொதுத் தேர்வில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவ மாணவிகள் சிறப்பான தேர்ச்சி பெற்று மாநிலத்தில் சிறப்பிடம் பெறும் வகையில் தலைமை ஆசிரியர்கள் பணியாற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவஞ்சம் ஊராட்சி ஒன்றியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா நேர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ரிஷிவஞ்சம் ஊராட்சி ஒன்றியம் கள்ளிப்பாடி தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே நீர்வளத்துறையின் சார்பில் புதிதாக அணை கட்டும் பணியினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த அணை ₹75 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது. மரூர் கிராமத்தில் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் மானியத்தில் நிறுவப்பட்ட முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையத்தினை நேரில் பார்வையிட்டு பொருள் இருப்பு, பதிவேடு, உரம், பூச்சிக்கொல்லி மற்றும் வரவு செலவு வங்கி கணக்கு ஆகியவை விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து பெரிய பகண்டை கிராமத்தில் தோட்டக்கலைத்துறையின் மூலம் நுண்ணீர் பாசனம் திட்டத்தின் கீழ் ₹1.46 லட்சம் மதிப்பீட்டில் சொட்டு நீர் பாசனம் அமைத்து தர்பூசணி பயிரிடப்பட்டுள்ள வயலினை நேரில் பார்வையிட்டு சாகுபடி முறை மற்றும் நில போர்வை அமைத்ததன் மூலம் உண்டாகும் நன்மை குறித்து கேட்டறிந்தார். மேலும் இந்த ஆய்வில் சிறுதானியங்களை சுத்திகரித்தல், பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கான பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள் மற்றும் செயல்முறைகள் பார்வையிடப்பட்டது. உற்பத்தி செயல்படும் சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் தரம் மற்றும் விற்பனை வாய்ப்புகள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். சிறுதானியங்களுக்கு மதிப்பு கூடுவதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதோடு கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி பொதுமக்களுக்கு சத்தான உணவுப் பொருள்களை வழங்குதல் இத்தகைய அலகுகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. உள்ளூரில் விளையும் சிறுதானியங்களை அதிக அளவில் கொள்முதல் செய்து தரமான பொருட்களை தயாரித்து சந்தைப்படுத்துதல் மூலம் மாவட்டத்தின் சிறுதானிய பொருட்களை மாநிலம் மற்றும் தேசிய அளவில் கொண்டு செல்ல தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் முருகேசன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பில் இளையோர் உறுதியுடன் பங்கேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 12 பேர் காயமடைந்தனர். உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதியிலும், மேற்கு வங்கத்தில் ரெஜிநகர் நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், அசாமின் நகோன் மக்களவை தொகுதியிலும் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை 17ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகளில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பில் இளையோர் உறுதியுடன் பங்கேற்க

0: ஏற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். குவஹாட்டி பல்கலைக்கழகத்தில் இன்று உரையாற்றிய அவர், போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து இளையோர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியையும் குடியரசு துணைத் தலைவர் செய்து வைத்தார். நாட்டின் பொருளாதாரம் சீராக வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று பனாஜியில் குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கங்களை வழங்கி அவர் பேசினார். சர்வதேச அளவில் பொருளாதார தேக்கநிலை காணப்பட்ட போதிலும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 7.8% என்ற சாதனை அளவை எட்டியதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு அமித்ஷா கூறினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சர்வதேச செலாவணி நிதியத்தின் துணை மேலாண் இயக்குநர் திரு நிகல் கிளார்க்குடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். இந்தியாவுக்கும் சர்வதேச செலாவணி நிதியத்திற்கும் இடையேயான நல்லுறவு குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சர்வதேச பொருளாதார சூழல் குறித்தும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவ சுற்றுலா துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுகாதார சேவை மற்றும் நலவாழ்வு தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மருத்துவ சுற்றுலாவில் இந்தியா முன்னணியில் திகழ்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் சம்பந்தப்பட்ட துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கடந்த 7 ஆண்டுகளில் மட்டும் 35 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்தியாவில் சிகிச்சை பெற்றுச் சென்றுள்ளதாக அவர் கூறினார். வருடத்திற்கு 1 கோடி வெளிநாடுகளைச் சேர்ந்த நோயாளிகள் சிகிச்சை பெற வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுர்வேதா தினம் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயுர்வேதா தினம் வரும் 23ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பான பிரதான நிகழ்ச்சி நாக்பூரில் நடைபெற உள்ளதாகவும் அவர் கூறினார். எதிர்கால ஆரோக்கியத்திற்கு ஆயுர்வேதா என்ற மைய கருத்துடன் இந்த தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மகளிர் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் திறன் மேம்பாட்டு முகாமை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று ஃபரிதாபாத்தில் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதிலும் இருந்து மகளிர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். தலைமைத்துவ பண்பு மற்றும் பேச்சாற்றல் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் இதில் வழங்கப்படும் என்று இதற்கு ஏற்பாடு செய்துள்ள தேசிய மகளிர் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லி கட்டிட விபத்து தொடர்பாக அதன் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த விபத்து தொடர்பாக 5 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். கட்டிடங்களின் பாதுகாப்பு தன்மை குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் கொள்கை ஒன்று வகுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் அனைவருக்கும் குறைந்த செலவில் உயரிய சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 3 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 35,000-க்கும் மேற்பட்டோர் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். தேசிய நெடுஞ்சாலைகளின் பாதுகாப்பு குறித்து உரிய ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கேரளத்தின் தேசிய நெடுஞ்சாலை எண் 66 மேற்கொள்ளப்பட்டு

0: வரும் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். பயணிகளின் பாதுகாப்பில் எவ்வித சமரசமும் இன்றி சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வி டி சதீசன் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். மிசோரமில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் இப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி கரிமா குப்தா செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இதில் 835,869 பேர் இடம்பெற்றுள்ளதாக அவர் அதில் கூறியுள்ளார். 32,280 பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு 39,243 பேர் புதிதாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமதி கரிமா குப்தா கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 12 பேர் காயமடைந்தனர். பாக்பத் மாவட்டத்தில் உட்பட்ட பகுதியில் யாத்ரீகர்களுடன் சென்று கொண்டிருந்த வேன் மினி லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திரு முகமது நதிமுல் ஹேக் தொடர்புடைய வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று சோதனை மேற்கொண்டனர். 7 மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜார்க்கண்டில் இடி மின்னல் தாக்கியதில் 2 பெண்கள் உயிரிழந்தனர், 3 பெண்கள் காயமடைந்தனர். சராய்கேலா கர்சாவன் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இந்த சம்பவம் நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 16 பேர் உயிரிழந்தனர், 70 மேற்பட்டோர் காயமடைந்தனர். பஞ்சாப் மாகாணத்திற்குட்பட்ட பகுதியில் திருமண நிகழ்ச்சிக்காக சென்று கொண்டிருந்த டிராக்டர் லாரி மீது மோதிய விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். சிந்து மாகாணத்திற்குட்பட்ட பகுதியில் பேருந்து ஒன்று நிலை தடுமாறி மரத்தின் மீது மோதிய மற்றொரு விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த 4 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தன்வி பிரவீன் இங்கேல் வெள்ளிப்பதக்கத்தையும் யுகல் கர்க் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றியது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஷீதல் தேவி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 145-143 என்ற புள்ளி கணக்கில் இந்தியாவின் சரிதாவை வென்றார். வியட்நாமில் நடைபெற்ற உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 தங்கம், 20 வெள்ளி, 19 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பில் இளையோர் உறுதியுடன் பங்கேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 12 பேர் காயமடைந்தனர். உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: நேயர்களே, நாளை காலை 10 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள வேளாண்மை குறிப்புகள். பட்டாணி பயிரில் பியூரோசியம் வாடல் நோயை தடுக்க

பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். கார்பன்டைசம் 2 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். கேப்பராக்சி குளோரைடு 0.25%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை, மழை இல்லாத நேரங்களில் மண்ணை நனைக்க தெளிக்க வேண்டும். தோட்டக்கலை பயிர்களான கேரட்டில் நூற்புழுவை தடுக்க நடவு செய்யும் போது ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியோ ரோசிலியம் லிலாசினம் 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த கேப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் வெட்டுப்புழுக்களை கட்டுப்படுத்த முதிர்ந்த அந்துப்பூச்சிகளை கவர கோடை காலத்தில் ஒலிப்பெரி பொறியை நிறுவவும். தெளிப்பான் நீர்ப்பாசன முறையை நிறுவி பகல் நேரத்தில் வயலுக்கு பாசனம் செய்யலாம். இதன் மூலம் பறவைகள் அத்துப்பூச்சி புழுக்களை வேட்டையாடுவதற்கு. ஏதுவாக அவற்றை வெளிப்படுத்தலாம். தாக்கப்பட்ட கிழங்கில் பெரிய குழிகள் உண்டாகி நாளடைவில் கிழங்கு அழுகிவிடும். ட்ரைகோடெர்மா பேசிலஸ் மற்றும் மெட்டாரைசியம் போன்ற உயிர் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி புழு கூட்டுப்புழு தாய்ப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். செடிகளை நட்ட 1 நாள் கழித்து மாலை நேரங்களில் அவற்றின் கழுத்து பகுதியில் 1 லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் குளோரோஃபைலில் ஃபோஸ் என்ற குயினல் ஃபோஸ் மருந்தை நன்கு ஊற்றவும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா அஸ்பரெல்லாம் அல்லது பேசிலஸ் சாப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்ப முன்னாக்கு 500 கிராம் இடலாம். இதனை மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மைக்கு பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதா நிற கருகல் நோயை தடுக்க மங்கசப் 2 கிராம் அல்லது கேப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். நேயர்கள், இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 7:30.
1: ஆல் இண்டியா ரேடியோ ஊட்டி எஃப்எம் 101.8. தோட்டமும் தொழிலும்.

0: இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில் அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்த அனுபவங்கள், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்து உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த சுமதி அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் முதலாம் பகுதி இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் சி சசிகுமார். முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்க பேரு என்ன பண்றீங்க?
1: சார், என் பேரு சுமதிங்க, நான் ஊட்டிலிருந்து வரேங்க.
0: வீட்டில எல்லாம் அலங்கார செடிகள் எல்லாம் பார்த்துருக்கோம், நீங்க அருமையா வளர்த்துட்டு வரீங்க. இந்த அலங்கார செடிகள் அப்படின்னா என்னங்க? முதல்ல வந்து அலங்கார செடிகள் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
1: நான் வந்து அலங்கார செடினா வீட்டில் மேக்சிமம் மணி பிளான்ட் வளர்த்துருக்கேங்க. மணி பிளான்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. அதனால என் வீடு ஃபுல்லாக இந்த அலங்கார செடியான மணி பிளான்ட், ரோஸ் கொஞ்சம் வச்சுருக்கேங்க. வெளியே தோட்டத்தில் ரோஸ் வச்சுருக்கேங்க. வீடு வீட்டுக்கு பின்னாடியெல்லாம் மணி பிளான்ட் வச்சுருக்கேங்க சார்.
0: இப்போ அலங்கார செடிகள் பொதுவாக நம்ம எதுக்காங்க வளர்த்துறோங்க?
1: அது ஒரு ஹாபிஸ் மாதிரி தாங்க. அது நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலே நம்மளுக்கு ஒரு அந்த செடிகள் நல்லா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் எந்த

0: என்ன பண்ணுவனா அது ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. மணி பிளான்ட் அது கட் ஃப்ளவர்ஸ் மாதிரி தாங்க, அது கட் பண்ணி நம்ம வச்சாலே வேறு தொட்டியில் அப்படியே வச்சாலே வளர்ந்துருங்க. அதனால் நிறைய நம்ம பாட்டு வச்சு எல்லா தொட்டிலுமே வச்சுருக்கேங்க. அது ரெகுலராக நம்ம அடியில் ஒரு பிளேட்டு மாதிரி வச்சுட்டு அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே பாட்டு வச்சு மண் போட்டு அந்த செடியை வச்சாலே நல்லா வளருங்க சார்.
1: இது இந்த மாதிரி அமைப்பு வந்து நம்ம மணி பிளான்ட்க்கு மட்டும்தான் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குங்களா, இல்லை வேற வீட்டுக்குள்ள இது வளர்த்தக்கூடிய ஒரு மணி பிளான்ட் இல்லைங்களா?
0: ஆமாங்க, வீட்டுக்குள்ள நம்ம வச்சாலே அந்த கொஞ்சோண்டு அந்த சூரிய ஒளி வர மாதிரி பக்கத்தில் ஜன்னல் பக்கத்தில் வைக்கணுங்க. அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா க்ரீனாக இருக்குங்க, இல்லைனா ஒரு மாதிரி கொஞ்சம் ஒயிட்டு மாதிரி இருக்குங்க. நம்ம அந்த சூரிய ஒளி கொஞ்சம் படுற மாதிரியும் ரெகுலராக கொஞ்சம் தண்ணி நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த லீஃப் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ப்ராடாக இருக்குங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சூரிய ஒளியெல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த லீஃப் கொஞ்சம் சின்னதாகவே இருக்குங்க. நல்லா நம்ம கொஞ்சம் பராமரிப்பெல்லாம் பண்ணோம்னா லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய லீஃபாக இருக்குங்க சார்.
1: இப்போ ஒருத்தர் வந்து அலங்கார செடிகளான மணி பிளான்ட்டை வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா அதனுடைய முதலே திட்டமிடுதல் வேணுமா, இல்லை வந்துட்டு வாங்கி சும்மாவே நம்ம வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களா, எப்படிங்க?
0: இதில் ஒன்றும் பிளானிங் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வெளியிருந்து ஒரு கட் ஃப்ளவர்ஸ் மாதிரி தான் வாங்கிட்டு வந்துட்டுங்க. நம்ம நல்லா கொஞ்சம் இந்த கல்லெல்லாம் இல்லாமல் மண் கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கிற மண் போட்டுட்டு, நான் அப்படி தான் வச்சுருக்கேங்க, நைஸாக மண் போட்டுட்டு இந்த எரு இருக்கு இல்லைங்களா சாணி உரமே கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு அதை பவுட்ரு மாதிரி பண்ணிவிட்டு அந்த மண்ணையும் அந்த எருவே நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுருணுங்க. கலந்து விட்டுட்டிங்கன்னா அது நல்லா ஒரு பவுட்ரு மாதிரி அப்படியே இருக்குங்க. அதை நல்லா கொஞ்சம் ஈரப்பதம் பண்ணிவிட்டு அந்த மணி பிளான்ட் எடுத்து நம்ம அப்படியே அதை வச்சிட்டோம்னா அது அப்படியே அந்த 1 வீக் பார்த்தீங்கனாலே அப்படியே அந்த மொட்டு மாதிரி விடுறதுக்கு ஆயிருங்க. ஆனால் கொஞ்சம் நம்ம சூரிய ஒளியில் வைக்கிற மாதிரி கொஞ்சம் வைக்கணுங்க. டைரெக்டாகவும் நம்ம தண்ணி அதிலேயே விடலாங்க, இருந்தாலும் நம்மளுக்கு நல்லானா அடியில் ஒரு பிளேட் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பாட்டு வச்சு நம்ம தண்ணி கொடுத்து இது பண்ணோம்னா அந்த கீழே இருக்கிற தண்ணியே அது அப்படியே உறிஞ்சுக்குங்க, அது நல்லா தண்ணி பாயும் சார் அதுக்கு.
1: இப்போ பொதுவாக இந்த அலங்கார செடிகளான இந்த மணி பிளான்ட்டை வந்து நம்ம இந்த சூரிய ஒளி படுற மாதிரி வைக்கணுங்களா, இல்லை இந்த மாதிரி திறந்த வழியிலே வைக்கலாமா? இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து மணி பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு அலங்கார செடியாக வீட்டுக்குள்ளே தான் நம்ம வச்சுருப்போம், ஆனால் பொதுவாக செடிகளுக்கு வந்து சூரிய ஒளி அவசியம். இப்போ இந்த மணி பிளான்ட்டுக்கு எப்படிங்க மேடம் நீங்கள் பண்ணுறீங்க?
0: அதுதான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த விண்டோஸ் பக்கத்தில் தாங்க வைப்பேன். ஏன்னா அதை வச்சோம்னா வெயில் அவ்வளவும் படாதுங்க, தேவையான சூரிய ஒளியும் கிடச்சிருங்க. அதனால் நான் எப்போவுமே விண்டோவுக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் மாதிரி போட்டு சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கேங்க. இதே நம்ம வெயில் இல்லாத சமயத்தில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நம்ம விண்டோஸ்லாம் ஃபுல்லாக ஓப்பன் கொஞ்சம் விட்டுட்டு அந்த இது பண்ணும்போது வெளியேருந்து கொஞ்சம் நமக்கு சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி பண்ண. நம்ம வெளியே கொண்டு போய் வச்சோம்னா மேக்ஸிமம் இந்த செடி கொஞ்சம் காயறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இது வந்து கொஞ்சம் கிடைக்கணும் சூரிய ஒளி, அதிகமாகவும் இருக்கக்கூடாதுங்க. அப்போ தான் அந்த லீஃப் வந்து க்ரீனாகவும் இருக்குங்க, நல்லா கொஞ்சம் பெரிய லீஃபாகவும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்னோடய வீட்டிலலாம் பெரிய பெரிய லீஃபாக இருக்குது, அதுவும் இல்லாமல் அப்படி கொடி மாதிரி நான் எடுத்து விட்டுருக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பராமரிப்பு முறை தாங்க சார்.
1: இப்போ நம்ம பராமரிக்கிறோம் அப்படிங்கறத வந்து இது டெய்லியுமே நம்ம பராமரிக்க கூடிய சூழல் வருமா, இல்ல நீங்க எப்படி இதை பராமரிக்கிறீங்க?
0: நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் விடுவேங்க சார். விட்டுட்டு அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மண்ணெல்லாம் அப்படியே ஒரு அது வந்து மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 டேஸ் ஒன்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே நோண்டி விடுவேங்க, லூஸ் கிடைக்கிறதுக்குங்க. அதை அப்படியே இது பண்ணி விடுவோம். மற்றபடி எந்த உரங்கள்னு எதுவும் நான் போடுறது இல்லைங்க. ஃபஸ்ட்டு நம்ம பதியம் பண்ணும் போது தான் நான் வந்து மண்ணையும் அந்த உரத்தையும் நல்லா மிங்கிள் பண்ணிடுவேங்க. அது ரெண்டுமே மண்ணும் இதுவும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். மண் கொஞ்சம் மேக்ஸிமம் கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேங்க சார். இந்த கல்லெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் எடுத்துகிட்டு நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேங்க. அப்போ பதியம் பண்ணுற மாதிரி அப்படி பண்ணுவேங்க. அப்புறம் ரெகுலராக நான் வந்து ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து தண்ணி அதுக்கு விடுவேங்க சார். மற்றபடி ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண்ணெல்லாம் கொஞ்சம் தண்ணி பட்டு கொஞ்சம் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணி விட்டோம்னா அது லூஸ் பண்ணி விட்டோம்னா அந்த பாட்டிலே வந்து நம்ம ஒரு செடி மட்டும் வைக்க வேண்டியது இல்லைங்க, பக்கத்தில் அப்படியே நம்ம வச்சோம்னா அது நல்லா பஞ்சாக வருங்க. அதுவுமே இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க.
1: இப்போ மணி பிளான்ட் வகை அப்படின்னா அலங்கார செடிகள் இது ஒரு வகை தான் இருக்கா, இல்லை மணி பிளான்ட்டோட குடும்பங்கள் வேற ஏதாவது இருக்குங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
0: அதாங்க சார், இப்போ நம்ம ஊட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பெரிய லீஃப் செடி தான் நிறையா இருக்குங்க வீட்டில். இது வந்து வெளியே நம்ம பிளைன் சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா வெளியவே அவங்க வச்சுருக்காங்கங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டு அடித்த பாதி க்ரீனாகவும் பாதி ஒயிட்டாகவும் இருக்குங்க. நம்ம ஊட்டியில் பொறுத்தளவுக்கு நம்ம உள்ளேயே வச்சு பராமரிக்கிறதுனாலையும் இந்த சூரிய ஒளி கரெக்டான லெவலில் நம்ம வைக்கிறதுனாலையும் நல்லா பச்சை பசேல்னு இருக்குங்க. அது பார்க்குறக்கு வீடே ரொம்ப அழகாக இருக்குங்க, நம்மளுக்கும் ஒரு மன நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்குங்க பார்க்கும்போதே. அதனால இந்த மாதிரி வகைங்க சார் நம்ம பார்த்து அந்த க்ரீன் லீஃப் மாதிரி தான் அந்த வகை பார்த்து தான் சார் நம்ம எடுக்கிறோம். மற்றபடி வெரைட்டிஸ் பார்த்தலாம் அப்படி ஒன்றும் இது பண்ணுறது இல்லைங்க சார்.
1: இப்போ அடுத்த பார்த்தோம்னா இந்த நிறைய வீட்டில் பார்த்தோன்னா இந்த பாட்டில் தண்ணி ஊற்றியும் வந்துட்டு இந்த மணி பிளான்ட்டை வந்து வளர்க்கக்கூடிய சூழல்

0: இருக்குது. இது நீர்லயும் வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களா, இல்ல மண் அமைப்பு தான் இதுக்கு வேணுமா?
1: இல்லைங்க சார், இப்போது நம்மளுக்கு ரெண்டு வகையில் நீங்கள் சொன்னது மாதிரியே வளர்த்துக்கலாங்க. நானுமே வந்து பாருங்க, இந்த பக்கம்லாம் பாட்டில் பாருங்கள், சின்ன சின்னது பாட்டில் தண்ணியோடு போட்டு வச்சுருப்பேன். அது என்னென்னா நல்லா லீஃப் நல்லா வருங்க, லீஃப் நல்லா அந்த வேரெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியிலே நம்ம பதியம் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி போட்டு வச்சிட்டோம்னா அது லீஃப் நல்லா வேர் நல்லா பிடிச்சி வருங்க. அந்த வேரோடு எடுத்து நம்ம பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் நம்ம பாட்டில்லையுமே விற்கலாங்க. நம்ம வந்து வீடு அலங்காரம் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பாட்டு போட்டு வைக்க முடியல அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன குட்டி குட்டி பாட்டில்களில் நல்லா தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிட்டுங்க. இந்த மணி பிளான்ட் செடி எடுத்து வச்சிட்டோம்னா வேர் ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக அப்படியே இருக்குங்க. அதுலேயுமே நல்ல லீஃப் நிறைய கிடைக்குங்க சார்.
0: இப்போ பொதுவாக மணி பிளான்ட்டை தாக்கக்கூடிய நோய்கள்னா என்ன வகை நோய்கள் இருக்கோ அது உங்களோட அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்குங்க.
1: என்னோடய செடி பார்த்தீங்கன்னா எதுவுமே பூச்சி அடிச்சிருக்காதுங்க. லீஃப்ல எதுவுமே இந்த ஹோல்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பாருங்க, நான் கொடுக்குற இயற்கை உரம் தாங்க சார் இதுக்கு. இதுக்கு வந்து மற்றபடி வேற நான் எதுவும் கொடுக்கறது இல்லைங்க. நம்ம மாட்டு சாணம் தான் நான் நல்லா கொஞ்சம் எடுத்துட்டு வந்து காய வச்சுங்க, அது நல்லா பவுட்ரு பண்ணிடுவேங்க. பவுட்ரு பண்ணிட்டு அதை நம்ம பதியம் பண்ணும் போதே நான் போட்டுருவேங்க. அப்புறம் நம்ம ஏதாச்சும் செடிக்கு இது கொஞ்சம் இந்த சமநிலை மாற்றத்தில் மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் திருப்பி நான் கொஞ்சம் அதை பவுட்ரு எடுத்து கொஞ்சம் மேலே அப்படியே போட்டு மண்ணை கிளறி மட்டும் விடுவேன் சார். மற்றபடி இயற்கை உரம் தாங்க சார் நான் யூஸ் பண்ணுறேன்.
0: இயற்கை உரம் தான் வந்து நம்ம பயன்படுத்துறீங்க இல்லை. இப்போது இந்த அலங்கார செடிகளான மணி பிளான்ட்டை வந்து நம்ம வளர்த்தும் போது இது மிகவும் சீக்கிரமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களா, எப்படிங்க?
1: ஆமாங்க, இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன செடி எடுத்துகிட்டு வந்து இப்போ அந்த பாட்டில் இருக்கிற நம்ம வேர் வந்திருக்கு பாருங்க, அந்த நிறைய வேர் வந்த செடி எடுத்து நம்ம தொட்டியில் நட்டோம்னாலே அது கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்லேயே நம்மளுக்கு அந்த இது வர அந்த லீஃப் எல்லாம் மொட்டு மாதிரி வர ஆரம்பிச்சிருங்க. நல்லா சீக்கிரம் செடி பிடிச்சிருங்க. இது வந்து சீக்கிரம் வளரக்கூடிய செடி தாங்க மணி பிளான்ட்.
0: இப்போ மணி பிளான்ட்டுங்கிறது ஒட்டு நடவு முறைங்களா இல்லை வந்து நம்ம எப்படி விதை?
1: இல்லைங்க சார், கட்டிங் தாங்க இது. கட்டிங் அப்படியே நம்ம ஒரு மணி பிளான்ட் நம்ம வெளியேருந்து எங்கேயாச்சும் பார்த்தோம்னா அது சும்மா நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இந்த பாட்டில் நம்ம போட்டு வச்சுட்டோம் வச்சுக்கோங்க, அது வேறாவே வந்துடும். அப்படி இல்லைனாலுமே நம்ம தொட்டியிலையுமே டைரெக்டாக வைக்கலாங்க. அது நம்ம கட் ஃப்ளவர்ஸ் மாதிரி தாங்க சார் அது.
0: இப்போ இந்த மணி பிளான்ட்டை வந்து நம்ம வளர்த்தும் போது உங்களுக்கான அந்த மன நிறைவு இதை எப்படி நேயர்களுக்கு நீங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கீங்க?
1: எனக்கு வந்து இந்த தோட்டம் பராமரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ரோஸ் கட்டிங்லாம் நிறையவே வச்சுருப்பேன். அதுவுமே அந்த கட்டிங் முறை தாங்க சார் அது. வீட்டுக்குள்ளேன்னு பார்த்தபோது மணி பிளான்ட்டுங்க. மணி பிளான்ட் வைக்கும் போது நம்ம அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே மணி பிளான்ட் தான் இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அந்த பச்சை பசைல்னு பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மணி பிளான்ட் கொஞ்சம் அந்த கொடியெல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் கட் பண்ணி நான் பாட்டிலில் போட்டு வச்சுருவாங்க. போட்டு வச்சுட்டு பாட்டிலில் இது பண்ணிடுவாங்க. இது வந்து வளர்த்த ரொம்ப சந்தோஷம்தாங்க சார்.
0: ஓகே, மணி பிளான்ட்டை பற்றி அருமையாக சொன்னீங்க. அடுத்ததாக நம்ம இந்த ரோஜா செடிகளுக்கு போகலாங்க. இப்போ இந்த செடியை வந்து நம்ம எப்படி வளர்த்தலாம்? இதை வந்து நம்ம வீட்டில் வந்து அலங்கார செடியாக நம்ம வளர்த்துருக்கு. என்ன மாதிரி திட்டமிடுதல் வச்சுருக்கீங்க, அதை வந்து எப்படி நம்ம வளர்த்தலாம், இதை பற்றி சொல்லுங்கள்.
1: அதுங்க சார், இப்போ இந்த நல்ல அந்த களிமண் மாதிரி இருக்கிற மண்ணெல்லாம் நான் எடுக்க மாட்டேங்க எப்பவுமே. நல்லா கொஞ்சம் மண் நல்லா வெளியேந்து கொஞ்சம் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற மண் இருக்கும் பாருங்கள், அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா உரம் போட்டு நல்லா கொஞ்சம் காய வச்சுருவேங்க. நல்லா தட்டி காய வச்சுட்டு இந்த ஆட்டு சாணமும் நான் யூஸ் பண்ணுவேங்க அடிக்கடி. அதுவுமே நல்லா உரமாக தான் இருக்குங்க. அப்புறம் ரெண்டுமே நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணிடுவேங்க. பவுட்ரு பண்ணி மண்ணோட மண்ணை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வச்சுட்டுங்க. ரோஸ் கட்டிங்கு அது வந்து அந்த சமநிலைக்கு அப்புறம் நான் கட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம பதியம் பண்ணிவிட்டு அதுக்குமே அப்படி தாங்க. நல்லா நம்ம தண்ணி இது நல்லா கொஞ்சம் வளர வரைக்கும் டெய்லி கொஞ்சம் தண்ணி கொடுக்கணுங்க. தண்ணி நம்ம நீர்ப்பாய்ச்சல் வந்து கொடுத்தோம்னா தான் செடி நல்லா பிடிச்சி வருங்க. பிடிச்சி வந்து நல்லா பட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரோஸ் செடியெலாம் வந்ததுக்கப்புறமும் அதையும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பராமரிப்பு முறையாக கொடுத்தோம்னா நல்லா ஃப்ளவர்ஸ் நல்லா வருங்க சார்.
0: இப்போ இந்த ரோஜா செடிகள் வந்து நம்ம என்னென்ன வகையான பூக்கள் எல்லாம் பூக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க?
1: என் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் மெரூன் கலருக்கு வச்சுருப்பேங்க. மெரூன் கலர் இருக்குங்க, லைட் எல்லோ இருக்குது, லைட் பிங்க் இருக்குங்க, அது இல்லாமல் ஒயிட் கலர் இருக்குங்க சார். இது எல்லாமே நான் வந்து சின்ன கட்டிங்காக தான் வாங்கிட்டு வந்தேங்க. வாங்கிட்டு வந்து என்னோடய பராமரிப்பு முறையில் தான் இந்த மாதிரி வந்திருக்குங்க. டெய்லியுமே நான் வந்துட்டு காலையில் தண்ணி எல்லாத்துக்குமே தண்ணி கொஞ்சம் நிறையவே விட்டுருவேங்க. விட்டுருவேங்க. அப்புறம் அந்த உரம் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் போடுவேங்க சார். 1 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நான் இந்த மண்ணில் கலந்தது இல்லாமல் கொஞ்சம் அந்த பட்ஸ் நிறைய வரணும் அப்படி. என்னோடய செடி பார்த்தீங்கன்னா எல்லா செடியிலுமே ஒரு 2-3 ஒவ்வொரு மலர் மட்டும் இருக்காதுங்க. நிறைய பட்ஸ் பிடிச்சி பிடிச்சி வந்துட்டு ஒரு நம்ம ரோஸ் எடுத்து ஒரு ரோஸ் கட் பண்ணும்போது இன்னொரு ரோஸ் வந்துட்டே தான் இருக்குங்க. அதுக்கு வந்து இந்த உரம் உரம் தாங்க சார். இதுக்கு நான் வந்து இயற்கை உரம் மட்டும்தான் போடுறேங்க. வேறு எந்த உரமும் நான் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. டெய்லியுமே தண்ணீர் ஊற்றிடுவேங்க.

0: காலைல எந்திரிச்ச உடனேயே நம்ம மணி பிளான்ட்டுக்கு கீழே அந்த பிளேட்ல இருக்க தண்ணி ஊற்றுற மாதிரி, இதுக்கு வந்து எல்லாமே நான் இதில் தான் வச்சிருக்கேங்க, கீழே தான் வச்சிருக்கேன். அதில் எல்லாத்துமே தண்ணி ஊற்றிடுவேன், பட்ஸ் நல்லா வந்துடுங்க சார். வந்ததுக்கப்புறமும் ரோஸ் நல்லா பெருசாக வந்ததுக்கப்புறம் நான் அதை வந்து கட் பண்ணிடுவேங்க, செடியிலே அப்படியே விடக்கூடாதுங்க. அதை கட் பண்ணால் தான் அடுத்த ஃப்ளவர் அடுத்த ரோஸ் பிடிக்கிறதுக்கு இதாக இருக்குங்க.
1: இப்போ பொதுவாக இந்த அலங்கார செடிகளில் வந்து தாக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னா அந்த இலை கருகல் நோய் வருங்க, அதே மாதிரி வந்து அந்த இலை சுருட்டு நோய் எல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட அனுபவத்தில் உங்களோட செடிகளில் அந்த மாதிரி நோய் தாக்குதல் இருக்குங்களா, அதை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துறீங்க?
0: இல்லைங்க சார், என்னோட செடிங்களை அந்த மாதிரி வராதுங்க. உரம் கரெக்டாக கொடுத்துருவேங்க, தண்ணி கரெக்டாக கொடுத்துருவேங்க. அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து ரோஸ் வளர்ந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கட்டிங் சீசன் ஒன்று இருக்குங்க, அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு வந்து பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி அந்த செடிக்கு மேலே சுற்றி விடணுங்க. சுற்றி விட்டுட்டு அதை எடுத்து நம்ம திருப்பி வைக்கும் போது தான் அடுத்த செடி நான் வளர்கிறதுக்கான முறை இருக்குதுங்க. அதனால வந்து என்னோட செடி எதுவுமே நோய் தாக்குறதுக்கு இல்லைங்க. அந்த மாதிரி இலை பாருங்க, அந்த இலையெல்லாமே நல்லா தான் இருக்கும், ஃப்ளவர்ஸுமே பஞ்ச் பஞ்சாக தாங்க சார் வருங்க.
1: இப்போ இந்த அலங்கார செடிகள் நம்ம வளர்க்கணும் அப்படின்னா வந்து முதல்லயே திட்டமிடுதல் அவசியமா எப்படிங்க?
0: அதாங்க சார், எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் தாங்க. நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால நான் இந்த கட் ஃப்ளவர்ஸ் இந்த ரோஸ் அந்த மாதிரி தாங்க வளர்த்துறேன். பராமரிப்பு முறை தாங்க சார். அந்த மாதிரி ஒன்று திட்டமிடலனா அந்த மண் அந்த உரம் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி முதல் திட்டமிடணுங்க. அது நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அந்த வேருங்க பிடிச்சி வர்றதுக்கு நல்லா இருக்குங்க. முறையான தண்ணீர் கொடுக்கணுங்க. ரொம்ப ஓவராகவும் கொடுத்துட்டோம்னா அந்த செடிங்க வந்து இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முறையாக அதுக்கு எவ்வளோ நீர் அளவு இருக்குமோ அதை கொடுத்துடணுங்க. உரம் கரெக்டாக போட்டுடணுங்க. அப்புறம் அந்த கட்டிங் சீசனில் வந்து நம்ம செடி இப்படியே வளர்ந்துட்டே இருக்கணும்னு சொல்லி விட்டோம்னா ஃப்ளவர்ஸ் பிடிக்காதுங்க. அதுக்குன்னு வந்து அந்த கட்டிங் சீசன் சமயத்தில் கட் பண்ணி தனியாக எடுத்துடணுங்க. அப்போ தான் அடுத்த இது கரெக்டாக நம்ம ஃப்ளவர் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க சார்.
1: அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்து உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த சுமதி அவர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவத்தின் முதலாம் பகுதியை இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் சி சசிகுமார். இனி தொடர்வது கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக தகவல் களஞ்சியம். கறவை மாடுகளில் பிரசவ காலத்திற்கு பிந்தைய நோய்களும் பிற பாதிப்புகளும். கறவை மாடுகள் வளர்ப்பில் லாபத்தின் அளவினை நிர்ணயிப்பதில் பசுக்களின் ஆரோக்கியம் மிகவும் முக்கியமாகும். அதாவது, உரிய முறையில் பராமரிக்கப்பட்டு முழு உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் கறவை மாடுகள் மட்டுமே தங்களின் முழு உற்பத்தி திறனை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டவை. எனவே மாடுகளின் ஆரோக்கியமானது அனைத்து சமயங்களிலும் முறையாக பேணப்படுதல் மிகவும் அவசியமாகும். அதிலும் கன்று ஈன்ற பின் தொடரும் சில நாட்கள் மாடுகளுக்கு மிகவும் சவாலான ஓர் காலமாகும். இக்காலமானது கன்று ஈன்றதிலிருந்து மாடானது இயல்பான அடுத்த பருவ சுழற்சிக்கு தயாராகும் காலம் வரையாகும். ஏனெனில் இக்காலகட்டத்தில் பிரசவ கால அசௌகரியங்களை தாண்டி பால் உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகின்றன. அதாவது, கன்று ஈன்றவுடன் ஏற்படும் உடற்செயலியல் மாற்றங்கள், ஹார்மோன் மாற்றங்கள், மாறுபடும் ஊட்டச்சத்து தேவைகள் ஆகியவற்றை கடந்து வர வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகின்றன. கறவை பசுக்களில் அதிகமான நோய் மற்றும் பிற பாதிப்புகள் இக்காலகட்டத்திலேயே ஏற்படுகின்றன. எனவே மாடுகளில் இறுதிக்கட்ட சினைக்காலம் தொடங்கி கன்று ஈன்ற 2 மாத காலம் வரை முறையான பராமரிப்பு முறைகளை மேற்கொள்வதன் மூலம் பிரசவ காலத்திற்கு பிந்தைய பிரச்சினைகளை நாம் எளிதில் கடந்து வர இயலும். மாடுகளில் ஏற்படும் பிரசவ காலத்திற்கு பிந்தைய பிரச்சினைகளை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள், நச்சுக்கொடி உட்தாங்குதல், கர்ப்பப்பை அலர்ஜி, கர்ப்பப்பை உற்சவ்வு நோய், வளர்ச்சிதை மாற்றம் சார்ந்த நோய்கள், பால் காய்ச்சல், கீட்டோன் செறிவு நிலை, பிற பாதிப்புகள், கர்ப்பப்பை பிதுக்கம் மற்றும் மடியில் நீர்கோர்த்தல். கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள், நச்சுக்கொடி உட்தங்குதல், கன்று ஈன்ற பின் 9 முதல் 12 மணி நேரத்துக்குள்ளாக நச்சுக்கொடியானது வெளித்தள்ளப்பட வேண்டும். இக்காலகட்டத்திற்கு மேலான விழாமல் இருக்கும் பட்சத்தில் கிருமி தொற்று ஏற்பட்டு கர்ப்பப்பை பாதிப்புக்குள்ளாகி பின்னர் கர்ப்பப்பை தனது இயல்பு நிலையை அடைய தாமதமாகும். இயல்பான கர்ப்ப காலத்திற்கு முன்னதாக பிரசவித்தல், கன்று பிரசவத்தில் சிக்கல், ஹார்மோன் சமநிலை இல்லாதிருத்தல், இரட்டை கன்றுகள், சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை, அதிக சுற்றுப்புற வெப்பநிலை, சத்து பற்றாக்குறை, நோய் எதிர்ப்பு மண்டல குறைபாடுகள் ஆகிய காரணங்களினால் நச்சுக்கொடி வெளித்தள்ளுவதில் பிரச்சனைகள் ஏற்படலாம். உடனடியாக கால்நடை மருத்துவரின் உதவியுடன் உரிய சிகிச்சை அளிக்காத பட்சத்தில் பாதிக்கப்பட்ட மாடுகளில் கர்ப்பப்பை பாதிப்புகள், கீட்டோன் செறிவு நிலை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். சிறிது வெளித்தெரியும் நச்சுக்கொடியினை பிடித்து இழுத்தல், அதிக பிற கனமான பொருட்களை கட்டி தொங்கவிடுதல் போன்ற செயல்களை செய்யக்கூடாது. கர்ப்பப்பை அலர்ஜி. இயல்பான கர்ப்ப காலத்திற்கு முன்னதாக பிரசவித்தல், கன்று பிரசவத்தில் சிக்கல், நோய் எதிர்ப்பு மண்டல குறைபாடுகள் ஆகிய காரணங்களினால் கர்ப்பப்பை தொற்று ஏற்படலாம். பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் இனப்பெருக்க உறுப்பு வழியாக துர்நாற்றமுள்ள திரவ

ஒழுக்கு காணப்படும். பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் தீவனம் உட்கொள்ளுதல் குறைதல், பால் உற்பத்தி குறைதல், சோர்வு மற்றும் அதிகரித்த உடல் வெப்பநிலை போன்ற அறிகுறிகள் காணப்படும். கன்று ஈனும் அறை, சுகாதாரம் மற்றும் பிற சுகாதார மேலாண்மை நடவடிக்கைகள் மூலம் இப்பிரச்சனைகளின் தாக்கத்தினை வெகுவாக குறைக்க இயலும். கர்ப்பப்பை உட்சவ்வு அலர்ஜி. இப்பாதிப்பானது கர்ப்பப்பையின் உட்சவினை மட்டும் பாதித்து நாற்றத்துடன் கூடிய திரவம் இனப்பெருக்க உறுப்பின் வாய்வழியாக வெளிப்படும். நோய் பாதிப்புள்ள காளைகளும் இனச்சேர்க்கை செய்தல், செயற்கை மூலம் கருவூட்டல் மற்றும் கன்று ஈனும் காலங்களில் கிருமி தொற்று ஏற்பட்டு இப்பாதிப்பு ஏற்படுகின்றது. இயல்பான கர்ப்ப காலத்திற்கு முன்னதாக பிரசவித்தல், கன்று பிரசவத்தில் சிக்கல், சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை, கருச்சிதைவு, நச்சுக்கொடி விழாதிருத்தல், முறையற்ற செயற்கை முறை கருவூட்டல், நோயினால் பாதிக்கப்பட்ட காளைகளை இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்துதல், சத்து பற்றாக்குறை, நோய் எதிர்ப்பு மண்டல் குறைபாடுகள் ஆகிய காரணங்களினால் கர்ப்பப்பை உட்சவ்வு அலர்ஜி ஏற்படலாம். பெரும்பாலான பசுக்களில் ஒரு பருவ சுழற்சி ஓய்வளிப்பதன் மூலம் இப்பாதிப்பு சரியாகும். அவ்வாறு சரியாகாத பட்சத்தில் கால்நடை மருத்துவரின் ஆலோசனையை நாடுதல் மிகவும் அவசியம். வளர்சிதை மாற்றம் சார்ந்த நோய்கள். பால் காய்ச்சல். பால் காய்ச்சல் என்பது பசுக்களின் இரத்தத்தில் சுண்ணாம்பு சத்து குறைபாடு ஏற்படுவதால் உருவாகும் பாதிப்பாகும். அதிக பால் கறக்கும் பசுக்களில் போதிய அளவில் சுண்ணாம்பு சத்து கிடைக்காத பட்சத்தில் பால் காய்ச்சல் பிரச்சினை ஏற்படுகிறது. பாதிக்கப்பட்ட கால்நடைகள் எலம் முயற்சித்து முடியாமல் படுத்துவிடும். அதிக பால் சுரக்கும் பசுக்களில் கன்று ஈன்றதிலிருந்து 72 மணி நேரத்துக்குள்ளாக இப்பாதிப்பு ஏற்படலாம். முதுகு மற்றும் பின்னங்கால்கள் நடுங்குதல், காது மடல் துடித்தல் போன்றவை ஆரம்பகட்ட அறிகுறிகளாகும். ஆரம்ப கட்டத்தில் எல சிரமப்படும் பசுவானது உரிய சிகிச்சை கிடைக்காத பட்சத்தில் பக்கவாட்டப்படுத்திவிடும் மற்றும் கண்கள் நிலை குத்தி காணப்படும். அறிகுறிகள் வெளிப்பட துவங்கியதும் கால்நடை மருத்துவரின் உதவியுடன் உரிய சிகிச்சை அளிப்பதன் மூலம் பசுவானது உடனடியாக இயல்பு நிலைக்கு திரும்பும். மெக்னீசிய சத்து பற்றாக்குறை. இரத்தத்தில் மெக்னீசிய சத்து பற்றாக்குறையால் ஏற்படும் இப்பாதிப்பிற்குள்ளான பசுக்களில் வலிப்பு அறிகுறிகள் வெளிப்படும். பெரும்பாலும் சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையுடன் இணைந்தே இப்பாதிப்பு ஏற்படும். உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காத பட்சத்தில் பாதிக்கப்பட்ட பசுக்களில் இறப்பு ஏற்படும். பொட்டாஷ் மற்றும் நைட்ரஜன் உரங்களை அதிகமாக பயன்படுத்திய நிலத்தில் வளரும் புற்களை உண்ணும் பசுக்களில் மெக்னீசிய பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது. இரத்த கீட்டோன் செறிவு நிலை. உச்சகட்ட பால் உற்பத்தி காலத்தில் உற்பத்திக்கு தேவையான அளவில் எரிசக்தி கிடைக்காத காரணத்தினால் பசுக்களில் கீட்டோன் செறிவு நிலை ஏற்படுகிறது. உணவின் மூலம் போதிய எரிசக்தி கிடைக்காத காரணத்தினால் பசுக்களின் உடம்பில் சேர்ந்துள்ள கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசரால்கள் மூலம் தேவையான எரிசக்தியை பெறுவதற்கான உடற்செயலியல் மாற்றங்கள் நடைபெறும். எனினும் கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசரால்கள் மூலம் எரிசக்தி உற்பத்தியாகும். உரிய அளவினை எரிசக்தி தேவை. பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் ஏற்கனவே எரிசக்தி பற்றாக்குறை இருப்பதால் கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசரால்கள் மூலம் எரிசக்தி உற்பத்தியானது முழுமையடையாமல் கீட்டோன் அமிலங்களான அசிட்டோன், அசிட்டோ அசிட்டிக் அமிலம், பீட்டா ஹைட்ராக்சி பியூரிக் அமிலம் போன்றவை உற்பத்தி செய்யப்பட்டு அவற்றின் செறிவு இரத்தத்தில் அதிகரிக்கிறது. பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் தீவனம் உட்கொள்ளும் அளவு குறைவதால் பால் உற்பத்தி குறையும். பாதிக்கப்பட்ட கால்நடைகள் மந்தமான நிலையில் இருக்கும். உடல் வெப்பநிலை உயர்வு மற்றும் உடல் நீர் சத்து குறைவு ஏற்படும். உடல் எடையில் குறைவு ஏற்படும். சுவாசத்தில் சிறிதளவு பழத்தின் வாசனை வெளிப்படும். பாதிக்கப்பட்ட சில கால்நடைகளில் மத்திய நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இத்தகைய கால்நடைகளில் கீழ்கண்ட விளைவுகள் ஏற்படலாம். கால்நடைகள் எவ்வித காரணமுமின்றி தொடர்ந்து நடப்பது, வட்டம் அடிப்பது முதலியவை காணப்படும். கால்களை குறுக்காக வைத்து நிற்கும். தலையினை தீவன தொட்டி அல்லது பிற பொருட்களின் மீது முட்டியபடி நிற்கும். பிற பொருட்களை கடித்தல் மற்றும் தேவையில்லாமல் எச்சில் ஒழுக அசை போடுதல் போன்றவை நிகழும். கீட்டோன் செறிவு நிலையினை கண்டறிந்து சற்று சிரமமாக இருப்பதால் இப்பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை கையாளுதல் மிகவும் அவசியமானதாகும். குறிப்பாக கால்நடைகளில் தீவன பராமரிப்பினை கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி மேற்கொள்வதன் மூலம் இப்பாதிப்பினால் கால்நடைகள் அதிகம் பாதிக்கப்படாமல் பராமரிக்க இயலும். பாதிக்கப்பட்ட வாய்ப்புள்ள கால்நடைகளுக்கு உரிய ஊட்டச்சத்துள்ள தீவனங்களை வழங்குவதுடன்
வறட்சி காலங்களில் தானியங்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட பசுந்தீவனங்கள் வழங்க வேண்டும். அதிக பால் உற்பத்தி திறன் கொண்ட கால்நடைகளுக்கு உற்பத்திக்கு ஏற்ற வகையில் தீவனம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். பிற பாதிப்புகள்: கர்ப்பப்பை பிதுக்கம். கன்று ஈன்ற பசுக்களில் ஈன்றவுடனோ சில மணி நேரம் கழித்தோ கர்ப்பப்பையானது வெளித்தள்ளப்படலாம். பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு கால்நடை மருத்துவரின் துணையுடன் உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும். மடியில் நீர்கோர்த்தல். அதிக பால் சுரக்கும் பசுக்களில் கன்று ஈனுவதற்கு சில நாட்களுக்கு முன்னதாகவோ கன்று ஈன்றவுடனோ இப்பிரச்சினை ஏற்படலாம். கர்ப்பப்பையில் உள்ள கருவின் அழுத்தம் காரணமாக மடியின் இயல்பான இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு மடியில் நீர்கோர்த்தல் பிரச்சினை ஏற்படுகிறது. பாதிக்கப்பட்ட மடிப்பகுதியை மெதுவாக அழுத்திவிடுதல் மற்றும் சூடு ஒத்தடம் கொடுப்பதன் மூலம் இரத்த ஓட்டம் அதிகரிக்கப்பட்டு வீக்கம் குறையும். பிரசவ காலத்திற்கு பிந்தைய நோய்கள் மற்றும் பாதிப்புக்கான மேலாண்மை நடவடிக்கைகள். இனப்பெருக்கத்திற்கான பசுக்களை தேர்ந்தெடுக்கும் சமயத்தில் கவனமுடன் செயல்பட்டு ஆரோக்கியமான பசுக்களையே தேர்வு செய்ய வேண்டும். கால்நடைகள் பராமரிப்பில் முழு சுகாதாரத்தினை பேணுவதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக கன்று ஈனும் அறையினை தூய்மையாக பராமரிக்க வேண்டும். கால்நடைகளுக்கு அவற்றின் உற்பத்திக்கேற்ற வகையில் போதிய ஊட்டச்சத்துக்களை சரிவிகிதத்தில் கிடைக்க செய்ய வேண்டும். பிரசவத்திற்கு முந்தைய 2 வாரம் மற்றும் பிந்தைய 2 வாரங்களில் மிகவும் கவனமுடன் செயல்படுவதன் மூலம் பெரும்பாலான பிரச்சனைகளை வெகுவாக குறைக்க இயலும். கால்நடைகளுக்கு உரிய அளவில் தாதுக்கள் மற்றும் பிற உயிர் சத்துக்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதிக நோய் பாதிப்புக்குள்ளாகும் பசுக்களை இனம் கண்டறிந்து பண்ணையிலிருந்து அவ்வப்போது கழிப்பதன் மூலம் தேவையற்ற உற்பத்தி இழப்பினை தவிர்க்க இயலும். தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி சி சசிகுமார், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை 17ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி சத்யபாமாவும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கற்பித்தல் பணி ஒரு கலை என்று அமைச்சர் அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கற்றல் மற்றும் கற்பித்தலில் தேசிய கல்விக் கொள்கை எவ்வாறு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறித்தும் திரு ஜெயந்த் சௌத்ரி அந்த கட்டுரையில் எழுதியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 1,10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 98% உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களாக இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான செயல்திட்டம் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். வேளாண் அறிவியல் மையங்களை நவீனமயமாக்குவதற்கு மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் அனைத்து வேளாண் அறிவியல் மையங்களிலும் திறன் மேம்பாட்டு பிரிவுகள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விண்வெளி திட்டங்களில் தனியார் பங்களிப்புக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில்

0: செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருப்பினும் இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இஸ்ரோவின் செயல்பாடுகளுக்கு தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாகவும் திரு நாராயணன் கூறினார். சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் திரு விஜய் தயாரா என்று திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி வினவியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக அரசுக்கு எதிராக திமுக வைத்த குற்றச்சாட்டுகளை திசை திருப்பும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக கூறினார். காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின்போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விகளுக்கு முதலமைச்சர் உரிய பதிலளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திமுகவின் வரலாறு தெரியாமல் திரு விஜய் பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு ஆர் எஸ் பாரதி குறை கூறினார். தமிழகத்தில் தவிக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சரின் அலுவலகத்தை மாற்றி அமைப்பதற்காக 6,17,00,000 ரூபாய் செலவிடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய தலைமைச் செயலகம் கட்டப்படும் என்று அறிவித்துவிட்டு முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்றுவதற்கு இந்த தொகையை செலவிடுவது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார். மாநில அரசின் நிதி ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு மட்டுமே செலவிடப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். வியட்நாமில் நடைபெற்ற உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 தங்கம், 20 வெள்ளி, 19 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அகமதாபாதில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் கல்கல் தங்கப்பதக்கம் வென்றார். ஐஸ்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிபவ் சரோஹா தலைமையிலான இந்த அணியில் ஹிருத்திக் அட்டகம் உள்பட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி எகிப்தின் கைரோவில் நவம்பர் 2ம் தேதி தொடங்கி 8ம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

0: இந்த சிறப்பான நிகழ்ச்சியில நேயர்களே உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில 70 மற்றும் 80 காலகட்டங்களில் வந்த பாடல்கள் உங்களுக்காக வர இருக்கு. உங்களுடைய விருப்பமாக நேயர்களே நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த சிறப்பான இரவு நேரத்தில் உங்களுடைய ஃபோனை எடுங்க. 9344901018 என்ற அலைபேசி எண் இருக்கும். 9342901018 என்ற எண்ணிற்கும், 8300119108 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் வழியாகவும் நேயர்களே அனுப்பலாம். உங்களுக்கான பாடல்களும் காத்துக்கிட்டே இருக்கும். முதல் பாடலுக்கான நேயரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். என்ன பாடலோடு வந்திருக்கிறார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கங்க. வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்தாரு. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளந்தகாட்டு மணி அவர்கள் வந்து பேசுறாரு. அவர் பேச பேச லைன் கட் ஆயிடுச்சு. அவருக்கான பாடலும் கொடுத்துடலாம். இணைந்திருங்கள். ஊட்டி FM 101.8 உடன்.

0: ரிசுவரான பாடலை கேட்டோம் நேயர்கள். இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கிறீங்க. அடுத்த பாடலுக்கான நேயரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். இந்த சுவரான இரவு நேரத்தில் இதமான பாடல்களுக்காக நாங்களும் இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் பெருமாநல்லூர் கை நெற்குமார்.
0: வணக்கங்க, நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: ரயில் பயணங்கள் படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் பாடிய டிஆரின் வசந்த காலங்கள் என்ற இனிமையான பாடல் வேண்டுங்க.
0: கண்டிப்பாங்க, ஒரு சூப்பரான பாடலை கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்கான பாடல் இதோ, இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும் காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில அடுத்து வாட்ஸ்அப் வழியாக விருப்ப பாடலை கேட்டிருக்கிற நேயர் திருப்பூர் எம் சகிதா பானு அவர்களின் விருப்பமாக ஒலிக்கின்றது. உயிரே உனக்காக படத்திலிருந்து தேனூரும் ராகம், நான் பாடும் நேரம், விண்மீன்கள் வானில் மேலே தூங்குதே, உல்லாச காற்றில் இதமான இரவு வேளையில் மனதுக்கு இதமான ஒரு பாடலை தாருங்கள் அப்படின்னு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கான பாடல் இது. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

ஒரு சுபரான இதமான பாடலை கேட்டோம். எஸ் ஜானகி அவர்களுடைய குரல்ல, லக்ஷ்மிகாந்த் பியாரிலால் அவர்களுடைய இசையமைப்புல இந்த பாடல். நேர்கள் இணைந்திருப்பது நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில. 70-80 காலகட்டங்களில் வந்த அருமையான பாடல்களை நேயர்கள் கேட்டுட்டே இருக்கிறீங்க. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் ஹரியானா ஸ்டேட்ல இருந்து, ஃபரிதாபாத்ல இருந்து உமாசங்கர் அவர்கள் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காருங்க. நெஞ்சத்தை கில்லாதே படத்துல இருந்து அருமையான ஒரு பாடலை கேட்டு இந்த பாடல் இது அவருக்காக வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும்.
1: நேரம் 8:30. நேயர்கள் இணைந்திருப்பது நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில. அடுத்து ஒரு பாடலுக்கான நேயரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா. வணக்கம்.
2: சாந்தா பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்?
1: சூப்பரா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க சார். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா சார்?
1: எல்லாரும் நலமா இருக்கிறாங்க.
2: ஓகே சார்.
1: சொல்லுங்க, என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
2: நேற்று இன்று நாளை எம்ஜிஆர் நடிச்ச படம் சார். அதுல பாடும் போது தென்றல் நான் தென்றல் காட்டு பருவம் அங்கையோ தென்னங்கிட்டு அந்த பாடல் போடுங்க சார்.
1: கண்டிப்பாக அந்த அழகான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நன்றி. நன்றி. வணக்கம்.
2: தேங்க்யூ சார். தேங்க்யூ.

நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த நேயர்களை இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கணும் அப்படிங்கும்போது வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை டைப் பண்ணி அனுப்புங்க. நேயர்கள் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை அனுப்ப வேண்டிய எண்கள் 8300019108 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய விருப்ப பாடலை அனுப்பலாம். இதோ நேயர்களே, அடுத்த பாடல் ஒலிக்க காத்து கொண்டிருக்கிறது. ஜானி படத்திற்காக விருப்பம் தெரிவித்த நேயர் மைசூர் சுரேஷ்குமார் அவர்களின் விருப்பமாக ஒலிக்கின்றது.

0: மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
1: இந்த இதமான இரவர் நேரத்தில் நேர்களே, இதோ அடுத்த பாடல் ஒலிக்க காத்து கொண்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் பில்லூர் சதா கௌதமன், சங்கீதா இனியவன், ஸ்ரீநிதி கனகா ஆகியோரின் விருப்பமாக மௌனம் சம்மதம் படுவதற்காக இந்த பாடல்.

நேரம் 8:45. நேயர்கள் இணைந்திருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் இதோ நேயர்களே அடுத்த பாடல் ஒலிக்கின்றது. ஊட்டி சென்ட் மேரிஸில் ராஜு அவர்களின் விருப்பமாக பூவிழி வாசலிலே படத்திற்காக இந்த பாடல்.

0: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும். காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: நிகழ்ச்சியில் ஏதோ நேர்களே, அடுத்த பாடல் ஒலிக்க காத்துக் கொண்டிருக்கிறது. கண் சிமிட்டும் நேரம் படத்திற்காக விருப்பம் தெரிவித்த நேயர் குழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன் அவர்களின் விருப்பமாக ஒலிக்கின்றது.

0: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும். காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: நினைத்தாலே இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைவு பாடலுக்காக ஒரு நேயரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் ரவிச்சந்திரன்.
1: வணக்கங்க. வணக்கம். நிகழ்ச்சியில வந்து நிறைவு பாடல் உங்களுக்காக வர காத்துக்கிட்டே இருக்கு. என்ன பாடல் கேக்குறீங்க?
2: நாயகன் படத்துல இருந்தங்க, தென்பாண்டி சீமையிலே.
1: கண்டிப்பாக இந்த பாடல் இது உங்களுக்காக. நன்றி. வணக்கம்.
2: நன்றி.

நேர்கள் கேட்ட இந்த பாடலோடு இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. கடும் உழைப்பில் செலவழிக்கப்பட்ட ஒரு நாள் நல்ல உறக்கத்தை தருகிறது. அதுபோல கடும் உழைப்பில் செதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்றுமே அழியாத புகழை பெற்றுத்தரும் என சொல்லி இனிய இரவு வணக்கம் கூறி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். நேர்களை ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: officials to intensify relief and rescue operations and ensure that essential assistance reaches them without delay. India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over northeastern parts of India during the next 2 days. According to IMD, similar weather conditions are also likely to prevail over Bihar, East Madhya Pradesh, East Uttar Pradesh, Orissa and West Bengal tomorrow. Reigning world champion Cheetal Devi has confirmed a medal for India by storming into the women's compound individual final on the third day of the Stage 3 of World Archery Para Series in Ahmedabad today. In an all-Indian semi-final, the armless archer from Jammu defeated Sarita to book her place in the gold medal clash. She will now face Aizada Saidan of Kazakhstan in the final. And now before we end the bulletin, the headlines once again. Defence Acquisition Council clears capital acquisition proposals worth over 110,000 crore rupees. Prime Minister Modi to unveil projects worth over 35,000 crore rupees in Gujarat tomorrow to inaugurate Global FinTech Fest in Mumbai. Home Minister Amit Shah says zonal councils have become instrumental for development and public welfare. Also presents President's Police Colour to Goa Police. LPG refill booking interval of 25 days to be same for urban and rural areas. 5 MCD officials suspended in Satiniketan building collapse incident. Delhi High Court orders high-level MCD inquiry. Election Commission announces bypoll to Nagaon Lok Sabha seat in Assam on 6th of October. Assembly bypolls for 2 seats each in Tamil Nadu and West Bengal and 1 in Puducherry to also take place simultaneously. And at World Archery Para Series, Cheetal Devi enters women's compound individual final in Ahmedabad, assuring a medal for India. That's all in news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் மற்றும் இது தொடர்பாக சென்னை ஐஐடி மேற்கொண்டு வரும் ஆராய்ச்சி குறித்த நேர்காணலின் இரண்டாவது பகுதி இடம்பெறுகிறது. இதுகுறித்து நம்மிடம் பல்வேறு விளக்கங்களை வழங்க உள்ளார் சென்னை ஐஐடி பேராசிரியர் டாக்டர் சத்யநாராயணன். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: நம்ம வந்து ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன, இதுக்கான புள்ளி உலக அளவுல எங்க ஆரம்பிச்சது, இந்தியன் ரயில்வே இந்த திட்டத்துல ஏன் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, எக்ஸ்பிரஸ் ரயில் மெட்ரோ ரயில் போன்ற அதிவேக ரயில் தொழில்நுட்பத்திலிருந்து இந்த ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் எவ்வாறு மாறுபடுகிறது, இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன, இது எந்த வகையில செயல்படுது அப்படின்னு முதல் பகுதியில பல்வேறு தகவல்களை விளக்கமா தெளிவா சொன்னீங்க சார். இப்ப இரண்டாவது பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல்களை நம்ம நேயர்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த 7 ஆண்டுகளாக ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் குறித்த ஆராய்ச்சியில முன்னணியில இருந்து இத்துறைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை சென்னை ஐஐடி வழங்கி வருகிறது. இதுகுறித்த ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்காக சென்னை அருகே தையூரில் டிஸ்கவரி துணை வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வளாகத்துல அதிவேக பாட் முன்மாதிரிகளை சோதிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட 422 மீட்டர் நீளமுடைய வெற்றிடத்தால் மூடப்பட்ட ஒரு சோதனை குழாய் மற்றும் தடம் இங்க இருக்கு. இந்த வளாகத்துக்கு வருகை தந்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதுகுறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள வல்லுநர்களுடன் கலந்துரையாடியது மட்டுமல்லாமல் அந்த துணை வளாகத்தையும் பார்வையிட்டார். மேலும் ஆசியாவின் முதல் சர்வதேச உலகளாவிய ஹைப்பர்லூப் போட்டியை கடந்த ஆண்டு இந்த ஐஐடி நிறுவனம் நடத்தியுள்ளது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இப்ப நம்ம இரண்டாவது பகுதியில இந்த ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்துவதில் எது ரொம்ப சவாலா இருக்கு, இந்த திட்டம் எப்பொழுது வந்து நடைமுறைக்கு வரும் போன்ற பல்வேறு தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேப்சூல் வடிவிலான இந்த பெட்டி வந்து அந்த வெற்றிட குழாயில பயணிகளோட பயணிக்கும் பொழுது ஒரு ஸ்டேஷன்ல நிக்கும். அப்படி நிக்கும் பொழுது பயணிகள் ஏறி இறங்குவாங்க இல்லையா, சோ அப்ப காற்று உள்ள வர வாய்ப்பு இருக்கா சார்?
4: பாடு கொரிடோர் இருக்கும், ஸ்டேஷன் டியூப் கொரிடோர் இருக்கும். அப்ப அந்த டியூப்ல இருந்து இருக்கக்கூடிய டியூப்ல இருக்க டோர்ல இருந்து ஒரு வெஸ்டிபியூல் சொல்லிட்டு ஒன்னு எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு பாட்ல வந்து சேர்ந்துக்கும். அது சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாட் டோர் திறப்பாங்க, அதுக்கப்புறம் டியூப் டோர் திறப்பாங்க. ஸோ நம்ம பாடு வெஸ்டிபியூல் டியூபுக்கு வெளியே எல்லாமே வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் சாதாரண ப்ரெஷர்ல இருக்கும். டியூபுக்குள்ள மட்டும் அந்த வெஸ்டிபியூலையும் பாடையும் சுத்தி வேக்கியமா இருக்கும்.
3: இப்ப இந்த ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்துவதில் மிகப்பெரிய சவாலா எது இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க சார். ஏன்னா இதற்கான கட்டமைப்பை உருவாக்குறது ஒரு சிக்கலான விஷயமா இருக்கும், நிலம் கையகப்படுத்துதல் இருந்து பல விஷயங்கள் இருக்கு, அது குறித்து சொல்லுங்க சார். எது சவாலா இருக்கு?
4: நிலம் கையகப்படுத்துறது வந்து அவ்வளவு பெரிய சவால் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ரயில்வே தண்டவாளத்தை சுத்தியே நம்ம இதை ஏற்படுத்திடலாம், அல்லது ஹைவேஸ். இந்த ஹைவேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு பக்கம் போறதுக்கும் இன்னொரு பக்கம் வரத்துக்கும்

0: நடுவில் வந்து ஒரு பெரிய கேப் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கேப்லேயே கூட நம்ம இந்த டியூப்ஸ் எல்லாம் போடலாம். ஸோ அதனால நிலம் கையகப்படுத்துறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லை. வாக்யூம் டியூபும்
1: பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக நிலம் கையகப்படுத்த வேணாம், இருக்கிற வழித்தடத்துலேயே நம்ம
0: கொஞ்சம் இந்த டேர்னிங்லாம் வந்து அதே ரேடியஸில் போக முடியாது, அங்கே வந்து கொஞ்சம் அப்படி டிவியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது நிறைய ரயில்வே நிலம் பார்த்தீங்கன்னா தண்டவாளை சுற்றி நிறைய இருக்கும், அவங்க வச்சிருப்பாங்க, அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த டியூப் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நம்ம இந்த இதில் ஒரு சில இடத்துல, அதாவது நம்ம இந்த ஒரு சிட்டிக்குள்ளே இந்த தண்டவாளம் உள்ளே வரும்போது நம்ம டியூப் ஆனால் வந்து பாதாளத்தில் போட வேண்டிய நிலைமை இருக்கலாம் மெட்ரோ மாதிரி. ஆனால் மற்றபடி இடத்துல மற்ற இடத்துலலாம் வந்து நிலத்துக்கு வெளியவே அதை ஏற்படுத்தி வச்சிடலாம், அப்போ செலவு கம்மியாகும்.
1: ஓகே சார், இப்போ இந்த நீர்வழி தடங்கள் இருக்குது அப்படின்னா அதன் மேலே சுலபமாக அமைக்க முடியுமா?
0: பாலம் மாதிரி இங்கேருந்து ஏற்படுத்திட்டு அது மேலே டியூப் வைக்கலாம், அது ஒரு பாசிபிலிட்டி. இல்லைனா இந்த டியூப் வந்து எப்படியும் வேக்யூம் டியூப், ஸோ வெளியே இருக்கிற காற்றுக்கும் உள்ளே இருக்கிற வேக்யூமுக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது. அப்போது அது வந்து தண்ணி கடியில் கூட இருக்கலாம், ஏன்னா எப்படியும் உள்ளேயும் வெளியே இருக்கிற காற்றுக்கும் இங்கே சம்மந்தம் இல்லாதபடி வெளியே இருக்கிற நீருக்கும் உள்ளே இருக்கிற வேக்யூமுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும்.
1: ஓகே சார், இப்போ எதிர்காலத்தில் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு கடல் வழி போக்குவரத்துக்கும் இந்த தொழில்நுட்பம் மூலமாக வாய்ப்பு இருக்கா?
0: கடலுக்கடியில் ஒரு வாய்ப்பு இருக்குது, அது சேஃப்டி பார்க்கணும். அதாவது சப்போஸ் திடீர்னு லீக் ஆகுச்சுன்னா அந்த அந்த டியூப் வந்து ஃப்ளட் ஆகிடக்கூடாது, வெள்ளம் வந்துடக்கூடாது, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கணும்.
1: இப்ப நம்ம வேகமா பயணிக்கும் பொழுது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா நடுவழியில நிறுத்தி, இப்ப மெட்ரோல எல்லாம் ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம இறங்கி வரதுக்கான வழிகள்லாம் இருக்கு. இப்ப இதுல ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டா என்ன பண்ணும்?
0: அதே மாதிரிதான், அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு தரம் நம்ம வந்து எவாக்குவேஷன் கேட் இருக்கும், வேக்யூம் போச்சுன்னா அந்த இடத்த சீல் பண்ணிடுவாங்க. ஸோ மற்ற இடத்துலலாம் வேக்யூம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இந்த இடத்துல மட்டும் அந்த வேக்யூம் போச்சுன்னா மக்கள் வந்து இறங்கி நடமாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கதவு மூலமாக வெளியே போகலாம் அந்த வேக்யூம் இல்லாதபடி. அல்லது வந்து இன்னொரு பாசிபிலிட்டி, இந்த மேக்னெட்டிக் லெவிடேஷன் போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு வண்டி மாதிரி சக்கரத்திலேயே போயிடும், தண்டவாளத்தில் சக்கரத்தில் போகிற மாதிரியான ஒரு சேஃப்டி ஃபீச்சர் இருக்கும். இது ரெண்டுமே என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இப்போது வேக்யூம் போச்சுன்னா ஏர் ஃப்ரிக்ஷன் வந்துடும், அப்போ கொஞ்சம் ஸ்லோவாக போகணும். ஒரு பின்னால மோகத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும், அதுக்கு வந்து நிறைய டிராபிக் சிக்னல்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இருந்துட்டே இருக்கும், அது ஆப்டிகல் கம்யூனிகேஷன். ஒவ்வொரு பாடம் வந்து அடுத்த பாடம் இங்கிருந்து பார்த்துட்டே இருக்கும், அது ஸ்லோ ஆச்சுன்னா இதுவும் ஸ்லோ ஆகிற மாதிரி மொத்த நெட்ஒர்க்குமே வந்து சிங்கிள் பிரெயின்ல வேலை பார்க்குற மாதிரி இருக்கும்.
1: இப்போ இது இருவழி போக்குவரத்து மாதிரி தானே பண்ண முடியும், இல்லை ஒரே
0: ஒரு டியூப் வந்து ஒரு வழிக்கு? ஆக்சுவலாக டெக்னாலஜி படி இங்கே எந்த வழியில் வேணால் போகலாம், ஆனால் நம்ம சேஃப்டிக்காக ஒரு டியூப்ல வந்து ஒரு பக்கம் போகிற மாதிரியும் இன்னொரு டியூப்ல இன்னொரு பக்கத்தில் வர மாதிரியும் ஏற்படுத்துவோம்.
1: அப்போ ஒரே தடத்தில் ரெண்டையும் ஒட்டி அமைச்சிருப்பாங்க அப்படியா?
0: ஆமாம், அப்படியும் பண்ணலாம்.
1: இப்போ இந்த ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தில் சரக்கு போக்குவரத்து அல்லது பயணிகள் போக்குவரத்து அப்படிங்கிறதுல எது முதல்ல சாத்தியமானது சார், எதை நோக்கி உங்களோட ஆராய்ச்சியோட பயணம் அமைஞ்சிடும்?
0: முதல் கட்டமாக வந்து சரக்கு போக்குவரத்து தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அவ்வளோ சேஃப்டி தேவையில்லை. ஸோ இது படிப்படியாக இந்த சேஃப்டி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் வந்து இது பயணிகள் பயணிக்கக்கூடிய தகுதி ஏற்படும்ன்ற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும், அது வரைக்கும் நம்ம வந்து சரக்கு உபயோகப்படுத்தலாம், அதுதான் ஐடியா.
1: இந்தியாவை பொறுத்தவரை ரயில் மற்றும் விமான போக்குவரத்து இருக்கிற நிலையில ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் எந்த வகையில மாறுபடுது, இது எந்த வகையான தேவையை பூர்த்தி செய்யும் சார்?
0: நிறைய மக்கள் குறைந்த செலவில் தொலைதூரத்துக்கு விரைவாக பயணிக்கலாம், அதுதான் முக்கியமான இது.
1: இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் அதிகபட்ச வேகம் என்ன சார், ரயில் பயணம் ஹைப்பர்லூப் பயணம் பயணிகளுக்கு எப்படி இருக்கும் இது ரெண்டுத்துல இருந்து?
0: ஹைப்பர்லூப் எப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து இப்போ சரக்கு போக்குவரத்துக்கு நம்ம ஊரில் 200 கிலோமீட்டரில் போனாலே பெரிய விஷயம், ஆனால் லாரி ஏரியெலாம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறதில்ல. ஸோ அங்கேருந்தே நம்ம சரக்கு ஆரம்பிச்சிடலாம். ஆனால் பயணிகள் பயணிக்கணும் அப்படின்னா விமானம் போகக்கூடிய டைம் நம்ம 600 தாண்டிட்டு நம்ம வந்து பயணிகள் பயணிக்கக்கூடிய ஒரு தகுதி ஏற்படுத்திட்டு அப்படின்னு சொல்லுங்க, அதே கட்டமைப்பை வச்சு பவர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் 1200 கிலோமீட்டர் வரைக்கும் இதை நம்ம இதை புஷ் பண்ணலாம். அதுதான் இதனுடைய பெரிய திறமை வாய்ந்த விஷயம். இப்போ 1200 நான் தொட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க, சென்னையிலிருந்து பெங்களூர் சென்னையிலேருந்து திருச்சி 15 நிமிஷத்தில் போயிடலாம், அதுதான் விஷயம்.
1: இந்த திட்டம் எப்போ நடைமுறைக்கு வர சாத்தியம்?
0: கண்டிப்பாக மினிமம் வந்து ஒரு 10 வருஷம் ஆயிரும், ஏன்னா அது இந்த கட்டமைப்பை வந்து ஃபுல் ஸ்கேலில் பண்ணிட்டு இந்த சேஃப்டி எல்லாம் இங்கே தீர்மானம் பண்றதுக்கு ஒரு 5-10 வருஷம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே சார், இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும்போது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் சார்?
0: எல்லாரும் அங்கேருந்து தன்னுடைய உறவுக்காரங்களை சீக்கிரம் போய் பார்க்கலாம். ஒரு ஊர்ல இருந்து இருந்துட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டு டெய்லியே தினமுமே இங்கேருந்து வேலைக்கே இன்னொரு ஊருக்கு போயிட்டு வரலாம். சென்னையும் பெங்களூரும் சேர்ந்து வந்து செங்களூர் அப்படின்னு ஆயிரும்,
1: 10 அல்லது 15 நிமிடம் தான்.
0: ஆமா, அந்த மாதிரியான இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா நான் இதை எப்படி

0: கூப்பிட்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இன்டர் சிட்டி மெட்ரோ அப்படின்னு சொல்லிடுவேன். அதாவது நம்ம மெட்ரோ ரயிலில் ஒரு நகரத்துக்குள்ளேயே நம்ம பயணிக்கிறதுக்கு நம்ம ரயில் போட்டு கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒரு நகரத்துடைய ஒரு எல்லையிலேருந்து இன்னொரு எல்லைக்கு ஒரு 10-15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம போகலான்ற மாதிரி இருந்ததுன்னா இது நகரத்தோடு இன்னொரு நகரத்துக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் போகலாங்கிற மாதிரி ஆயிருங்க.
1: சார், இப்போ நம்ம நாட்டில் கடுமையான வெப்பநிலை பருவநிலை மாற்றம்லாம் ஏற்படுது. ஸோ இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல எத்தகைய சவால்கள் ஏற்படும், என்னென்ன இடர்பாடுகள் ஏற்படும் சார்?
0: இதில் தான் ஹைப்பர் லூப் வந்து ஒரு சிறந்த தொழில்நுட்பம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டியூபுக்குள்ளே எப்படியும் வேக்யூம் வைக்கிறோம், அந்த பாடு வந்து எப்போவுமே இந்த வேக்யூமில் தான் பார்த்துட்ருக்க போகிறது. வெளியே இருக்கக்கூடிய பருவநிலை வெப்பநிலையை பற்றி அது கவலை இல்லை, எப்போவுமே அது ஒரே மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கும். அந்த டியூப் வந்து வெளியே இருக்கக்கூடிய பருவநிலை வெப்பநிலையெல்லாம் இந்த பாடலிருந்து தடுத்து நிறுத்திடுது. அதனால் இந்த தொழில்நுட்பம் மற்ற தொழில்நுட்பத்தை விட ரொம்ப ஈஸி.
1: இப்போ இயற்கை பேரிடர்னால ஒன்றும் பாதிப்பு இல்லை. ரயில்வே அப்புறம் மெட்ரோ கட்டமைப்போட இந்த ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்க முடியுமா?
0: டெக்னிக்கலாக முடியும். ஆனால் மெட்ரோ பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனும் இன்னொரு ஸ்டேஷனும் ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் வித்தியாசம் இருக்கும். அந்த 2-3 கிலோமீட்டர் ஹைப்பர் லூப்பில் ஆக்சிலேட் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த ஸ்டேஷன் வந்துடும். ஸோ அவ்வளோ குறுகலான இடைவெளி இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு ஹைப்பர் லூப் சரி வராது, நல்ல தூரமான இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு தான் அது. ஸோ ஒரு சிட்டி டு சிட்டி ஹைப்பர் லூப் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த சிட்டியோடைய மெட்ரோ கூட நம்ம இணைக்கலாம். ஸோ ஒரே மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்தே நீங்கள் ஹைப்பர் லூப் பிடிச்சி அடுத்த ஊருக்கு போகிற மாதிரி பண்ணலாம்.
1: ஓகே சார், ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அது குறித்து சொல்லுங்க சார்.
0: மத்திய அரசு வந்து முக்கால்வாசி ரயில்வே மூலமாக தான் அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. ரயில்வே துறை ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதில் அவங்க கொடுத்த சப்போர்ட்னால தான் ஐஐடி மெட்ராஸில் ஒரு 450 மீட்டர் நீளத்துக்கு 2 மீட்டர் அகலத்துக்கு வேக்யூம் டியூப் போட்டு மனிதர்கள்லாம் இல்லாத வெறும் பாடு மட்டுமா அந்த தொழில்நுட்பம் மட்டும் பேக்கேஜ் பண்ணியிருக்கிற ஒரு பாடை வந்து நாங்கள் லெவிடேஷன் ப்ரொபல்ஷன் இந்த வேக்யூம் மூணுமே இங்கேருந்து இப்போ மாறும்.
1: சார், இந்த ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கிறதுல எந்த அளவில் பங்கு வகிக்குது சார்?
0: அதுவும் நல்ல கேள்வி. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க எலக்ட்ரிக் இது, அதனால் நம்ம வந்து எரிபொருள் எது ஒன்றையும் பயன்படுத்த போகிறதில்ல. அதோடு இல்லாமல் நம்ம வந்து இந்த டியூப் இருக்கிறதுனால அந்த டியூபுக்கு மேலே நிறைய சோலார் பேனல் போடலாம். இந்த சோலார் பேனல் போட்டால் அந்த சூரிய சக்தியை வச்சுட்டே இதை இயக்கிற மாதிரியான ஒரு வசதியை ஏற்படுத்திட்டோம்னா இதனால் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ராவாக நமக்கு பவர் தேவைப்படாது.
1: வளர்ந்த நாடுகளே இந்த திட்டத்தை கைவிட்ட நிலையில நாம இந்த திட்டத்தை செயல்படுத்துறது எந்த வகையில சாத்தியம் சார்?
0: வளர்ந்த நாடுகளுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு செலவு ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த பிரச்சனை நமக்கு கிடையாது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம நாட்டில் வந்து குறைந்த செலவில் இங்கேருந்து நிறைவேற்றிட்டு இருக்கோம். இது நம்ம நாடு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார நிலையுடைய ஒரு சக்தி. நமக்கு இதை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைஸ்பீட் ரயிலை விட இது குறைஞ்ச செலவில் தான் நடக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹைஸ்பீட் ரயிலெல்லாம் ரொம்ப துல்லியமாக அந்த தண்டவாளங்கள் அமைக்கணும். இங்கே அந்த ஒரு இது கிடையாது. ஏன்னா நம்ம லெவிடேட் பண்ணுறோம், அந்த பாடுக்கும் அந்த ரயிலுக்கும் வந்து ஒன்றும் ஒட்டுதல் இல்லை. அதனால் ஒரு 1-2 மில்லிமீட்டர் வந்து கொஞ்சம் அப்படி முன்னப்பின்னே இருந்தாலும் அது தானாகவே இங்கேருந்து அதை அட்ரஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி இருக்கிறதுனால அதனால் இதனுடைய செலவு வந்து ஹைஸ்பீட் ரயில் மெட்ரோ ரயிலோட குறைச்சது.
1: சார், இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல மாணவர்களோட பங்களிப்பு எப்படி இருக்குது சார்? ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட பங்களிப்பு
0: இது வந்து உலகளவிலேயே பார்த்திங்கன்னா நிறைய இந்த போட்டிகளில் பங்கு எடுத்துட்டவங்க இந்த மாணவர்கள் காலேஜ் மாணவர்கள் அவங்க வந்து இதை அது ஒரு உந்துதலாக எடுத்துகிட்டு இவங்க நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. அமெரிக்காவில் ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் யூரோப்பில் நிறைய ஆரம்பித்தாங்க, இப்போ இந்தியாவிலும் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மாணவர்கள் தான் கிள்ளி இதை எடுத்துகிட்டு போகிறாங்க முன்னா. ஏன்னா அவங்க முதல்ல போட்டியில் பங்கெடுத்துப்பாங்க காலேஜில் இருக்கும்போது, இப்போ காலேஜ் விட்டு வெளியேறும்போது ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஏற்படுத்தி இந்த தொழில்நுட்பத்தை இங்கேருந்து வளர்க்குறாங்க. ஸோ இது முக்கால்வாசி வந்து இந்த அடுத்த ஜெனரேஷன் தான் பண்ணிகிட்டு
1: இருக்காங்க. இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டால் போக்குவரத்து கட்டமைப்பில் இது எத்தகைய புரட்சியை ஏற்படுத்தும் சார்?
0: டோட்டலாக மாறிடும். பிகாஸ் இதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து சிச்சுவேஷனுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை.
1: ஓகே சார், இந்த ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்தினால இளைஞர்களுக்கு எத்தகைய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் அது குறித்து சொல்லுங்க சார்.
0: நிறைய. ஏன்னா இப்போ இது ஒரு புது விதமான போக்குவரத்து, அதாவது 5வது வகையான போக்குவரத்து அப்படின்னு சொல்றாங்க. நிலம், ரயில், விமானம், கப்பல், அதையும் தாண்டி இது வந்து 5வது நிலையான போக்குவரத்து. இது

0: டோட்டலாக நியூஸ் டெக்னாலஜி. அதனால் இப்போ நிறைய மாணவர்கள் இந்த டெக்னாலஜியை படித்தாங்க அப்படின்னா இதில் தான் ஃபியூச்சர்ன்ற மாதிரி நம்ம கொண்டு போகலாம்.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்று ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் மற்றும் ஐஐடி மேற்கொண்டு வரும் ஆராய்ச்சி குறித்து பல்வேறு தகவல்களை விளக்கமா சொன்னீங்க சார். நேயர்களோடு சேர்ந்து நானும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன். மிக்க நன்றி சார்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
3: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
4: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. விநாயகர் 4 மணி மாலை இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியுள்ளவர் பாரதி திருமகன் அவர்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர். விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம்.

எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய அருளினாலே விநாயக பெருமானுக்கு உகந்த நேரத்திலே, எல்லா நேரமும் விநாயக பெருமான் நேரம்தான். இப்படி உகந்த நேரத்திலே இப்படி ஒரு இசைப்பேருரையில் நாம் எல்லோரும் சிந்திக்க தகுந்த வாய்ப்பினை கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த விநாயக பெருமானுக்கு முதலில் வணக்கம், நன்றி. விநாயகர் என்றாலே வி என்றால் நாயகர் என்றால் தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவரைத்தான் விநாயகர் என்று நாம் வணங்குகிறோம். அதனால் தான் கம்ப நாட்டாழ்வார் கூட அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் என்று பெயரை சொல்லாமலே அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று எழுதியிருக்கின்றார்.

இன்றைக்கு விநாயக பெருமானுடைய அருளினாலே நாம் எல்லோரும் சேர்ந்து சிந்திக்க விருப்பன்றது விநாயகர் நான்மணி மாலை என்ற ஒரு அற்புதமான படைப்பு. இது மகாகவி பாரதியினுடைய படைப்பு, மிகவும் அரிதான திருமுயற்சி. விநாயகர் அருளால் அனைவருக்கும் இதை அர்ப்பணிக்கும் பெயரை எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். காரணம், பாரதியின் பாடல்களை தொகுப்பாக பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த விநாயகர் நான்மணி மாலை என்பது ஒரு அழகான தமிழ் நூல், ஒரு அழகான தனி நூல், ஒரு அழகான பக்தி நூல். அதை அளவான இசையிலே அழகான பேருரையாக்கி விநாயகர் அருளாலே விநாயகரை வணங்குகின்றோம். வள்ளல் பெருமான் அழகான ஒரு வார்த்தை சொன்னார், நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் என் வார்த்தைகள் என்று நினைத்தீர்களா? இல்லை, நாயகன் தன் வார்த்தை என்று அருட்பா எழுதிவிட்டு கைகளை அடக்கி கொண்டு சென்ற அந்த வள்ளல் பெருமானே தன்னடக்கத்தோடு தமிழிலே சொல்லும் போது நாம் எல்லாம் எம்மாத்திரம். ஆண்டவன் நினைத்தால் எதுவும் மாறலாம், ஆனால் நம்மை மாறாமல் வளர்த்து கொண்டிருக்கிறாரே அந்த ஆண்டவனுடைய திருவடிக்கே இதை அர்ப்பணித்து அடியேன் தொடங்குகின்றேன். விநாயகர் தான் முதல் தெய்வம்னு சொன்னீங்களே, அது எப்படிங்க? அது எங்களுக்கு புரிய வைப்பீங்களா? எப்பவுமே ஆன்மீகம் புரிந்தால் நிறைய பேருக்கு மனதில் பதிந்துவிடும், ஏன் குழந்தைகளுக்கு கூடத்தான். அப்படியே ராமேஸ்வரத்துக்கு வாங்கும், ராமபிரான் சிவனை வணங்குகிறார், அப்ப சிவன் தான் பெரியவரா? அப்படியே சுவாமி மலைக்கு வாங்கும், சிவன் முருகனை வணங்குகிறார், ஓ முருகப்பெருமான் தான் பெரியவரா? அப்படியே வள்ளிமலைக்கு வாங்கும், முருகப்பெருமான் விநாயகரை கும்பிடுறார், அப்பா அண்ணா என் திருமணத்தை நடத்தி வைக்க மாட்டாயா என்று ஆனை முகனை அழைத்ததுக்கு பின்புதான் அருமை வள்ளியின் திருமணமே நடைபெற்றது. ஆக ராமன் சிவனை வணங்கி, சிவன் முருகனை வணங்கி, முருகன் விநாயகரை வணங்கும் போதே தெரிகிறது விநாயகப்பெருமான் தான் முதல் தெய்வம் என்று. இன்னொரு பெரிய விஷயம், எந்த ஒரு கண்ணோட்டத்திலுமே நாம் ஒரு புது கண்ணோட்டத்தோடு சிந்திக்க வேண்டும். விநாயக பெருமானை பார்த்தீர்கள் என்றால் ஒரு இந்திய வடிவமே தோன்றும். கிரீடத்தை பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மாதிரி, கைகளின் பகுதியை பார்த்தால் பெங்கால் பாம்பே மாதிரி, விநாயக பெருமானின் பாதத்தை பார்த்தால் குமரி அன்னை போல. தும்பிக்கை எங்கே, டெல்லியில் ஆரம்பிக்கிறதா? நம்பிக்கை எங்கே, சென்னையில் முடிகின்றதா? விநாயக பெருமானை பார்க்கும் போதே தேசம் தெரிகின்றதே. அதனால் தான் பாரதி பாடினார், கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம், அது வரைக்கும் எல்லாரும் பாடுவோம், அதுக்கப்புறம்தான் பாரதி மட்டும்தான் முடியும். என்ன சொன்னார் தெரியுமா? மனுஷனுக்கு ரொம்ப பற்றாக்குறை என்ன தெரியுமா? பணம் இல்லை, குணம். குணம் உயர்ந்திடவே அப்புறம் என்ன கேட்கிறாரு? நான் நிலம் வாங்கணும், நான் ஆடு வாங்கணும், நான் இங்க போகணும்னா கேட்கிறாரு? குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே என்று நாட்டுக்கு பாட்டை கொடுத்தாரே அப்பேற்பட்ட மகா கவிஞர் எழுதிய ஒரு அற்புதமான படைப்பைத்தான் பிள்ளையாருக்கு நிவேதனமாக வைத்து. எப்படி நிவேதனம்? பட்சண நிவேதனமா, தமிழ் நிவேதனமாக வைத்து பாடுகின்றோம்.

இத்தனை நிவேதனம் சொன்னோமே, விநாயக பெருமானை பார்க்கும் போது மட்டும் யாராவது இதுவரைக்கும் இந்த விஷயத்தை நினைச்சிருக்கோமா? நினைச்சிருந்தா எனக்கு தெரியாது, ஆனா நினைச்சிருக்கோமான்னு பாருங்க. விநாயகர் படத்தை பாருங்க, விநாயகர் சதுர்த்தி பூஜை கொண்டாட போறோம், எல்லாம் பண்ணி வைக்க போறோம். வீட்டில் தாய்மார்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமா அலங்காரம் பண்ணி வைப்பாங்க, குழந்தைங்கள்லாம் அவங்களுக்கு தேவையானதை வைப்பாங்க, அருகம்புல் கொண்டு வந்து வைப்பாங்க, எல்லாம் வைப்பாங்க. ஆனா கடவுள் கையில ஒரு மோதகத்தை வச்சுக்கிட்டே இருக்காரு. எத்தனையோ ஆண்டுகள் கையில் மோதகத்தை ஏன் வைத்துக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? நீங்கள் நினைத்து பாருங்கள். அடியேன் ஆண்டவன் அருளால் நினைத்து பார்த்தேன். அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? விநாயக பெருமான், ஆஹா, ஓஹோ, மனிதர்களே, யாராவது ஒருவராவது உண்மையான பக்தியோடு வந்தால் என் கையில் இருக்கும் மோதகத்தை கொடுத்து விடலாம் என்று பார்க்கிறேன். நானும் இத்தனை ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன், யாருமே வரவில்லையே கொடுப்பதற்கு என்றுதான் தன் கையிலே தான் வைத்துக் கொண்டிருக்கிறாரோ. அந்த மோதகத்தை வாங்குவதற்கு நம்ம என்ன தினமா செய்யணும்? சாதகம் பண்ணணும். என்ன சாதகம்? சங்கீத சாதகம் மட்டுமல்ல, சக்தியான சாதகம், பக்தியான சாதகத்தை பண்ண வேண்டும். அந்த தும்பிக்கை அருள் பொழிய நம்பிக்கையோடு பாடுவோம் விநாயகர் நான்மணி மாலை.

ஔவை பாட்டி தந்த விநாயகர் அகவல், அந்த பாட்டிக்கு பேரன் போட்டி போட்டு விநாயகர் நான்மணி மாலையை தந்தாரோ. இது ரொம்ப பெரிய பொருள் அடக்கம் நிறைந்த வெண்பாக்கள், கலித்துறை வெண்பாக்கள், அகவல் பாக்கள் நிறைய இருக்கும். நிறைய கொஞ்சம் கடினமான தமிழும் இருக்கும், புரிவது கஷ்டம். அதனால் அப்பேற்பட்ட கடலிலே கொஞ்சம் ஒரு துளியை ஆண்டவன் அருளாலே உங்களுக்கு நான் தருகின்றேன். நாம் எல்லாம் பகிர்ந்து ரசிக்கின்றோம். இந்த பாடலை அவர் எப்படி எழுதியிருக்கிறார்? மௌன விரதம் இருந்து எழுதியிருக்கின்றார். கண்மூடியாக கண் திறந்து இதயத்துக்குள்ளே முதல் எழுதி பின்னர் தான் ஏட்டிற்கு வந்தது விநாயகர் நான்மணி மாலை. நினைச்சு பாருங்க, பேசாம இருந்து மௌன விரதம் இருந்து எழுதியிருக்கிறார். அப்புறம்தான் அவர் ஏட்டிற்கு வந்திருக்கிறது, அப்புறம்தான் நம்ம நோட்டிற்கு வருகிறது. காரணம் என்னன்னா, மௌனத்தில் இவ்வளவு சக்தி இருக்கா? என்னுடைய கண்ணோட்டமே அதுதான். அவர் பாடல் விளக்கம் என்று சொல்லி செல்வது மட்டும் நமது வேலை அல்ல, அதிலிருந்து நாம் இதை எடுத்துக் கொள்கிறோம். பேசாமல் இருந்தால் ஒரு படைப்பு வருகிறதா அப்படின்னு பேசியே சொல்ல வேண்டியிருக்கே, அதுதான் வாழ்க்கை. பின்னால ஒரு இடத்துல சொல்றாரு இதே சப்ஜெக்ட்ல, பேசா பொருளை பேச துணிந்தேன். நினைச்சு பாருங்க, பேசா பொருள் யாரு? கடவுள். பேச துணிந்தேன், நான் ஒண்ணு சேர்த்துக்கிட்டேன் அதுக்குள்ள, அவரோட பேத்தியாகி. பேசா பொருளை பேசாதிருந்து பேச துணிந்தாரோ மகாகவி பாரதி அப்படின்னு சொல்லும் போது, இந்த இசைப்பேருரையிலே நமக்கு தெரியக்கூடிய முதல் கருத்து, பாரதியார் மூலமாக மௌனமாக இருந்தும் சாதிக்க முடியும். பேசியே வெற்றி பெறுவது பெருசல்ல அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. பொதுவா பாரதியார் பல நூல்களை படைக்கும் போது வாழ்த்தை வந்து பொதுவாக சொல்லுவார். ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோன திருக்கும் முழுவன் மேனியான், கரநிறம் கொண்டுவார் கடல் மிசை கொடுப்போன் மகமது நபிக்கு மறையொருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை எனப்பல மதத்தினர் உருவகத்தாலே உருவனர் அப்படின்னு பெரிய பாடல் எல்லாத்தையும் பொதுவாக சொல்வார். ஆனால் விநாயகர் நான்மணி மாலையிலே காலை பிடித்து, ஆஹா, எப்பவுமேங்க கடவுள்னா காலை பிடிக்கணும், மனுஷன்னா கண்ணை பார்க்கணும். ஏன் தெரியுமா? கண்ணில் தான் குணம் தெரியும். கண்ணனுக்கு கண்ணிலே நல்ல குணம்னு எழுதினாரே, காரணம் என்ன தெரியுமா? கண்ணன் அவ்வளோ நெருங்கி பழகிட்டான் பாரதியாரோட. ஏன்னா, நீதான் என் தோழன், நீதான் என் தலைவன், நீதான் என் ஆசா, நீதான் என் பிள்ளை, நீதான் என் சீடன் என்று சொல்லக்கூடிய பக்தி எப்போ வரும்? கண்ணை பார்த்து பழகிதான் என் கண்ணனுக்கு கண்ணிலே நல்ல குணம். ஆனால் தெய்வமா திருவடியை பிடிச்சிக்கோங்கோ, காலை பிடிச்சிக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுளிடம் வரம் கேட்கின்றார் இந்த விநாயகர் நான்மணி மாலையிலே பாரதியார்.

இதை படிக்கும் போது என் கண்கள் கண்ணீர் பனித்துளி. ஏன் தெரியுமா? 40 நாட்டுக்கு நல்லதை பண்ணிட்டு போயிட்டார். ஆனா அவர் கேட்டிருக்கிறது, கனக்கும் செல்வம் 100 குழந்தை, இவையும் தர நீ கடவாயே. ஏன் இதை சொல்றனா, கடவுள்கிட்ட கேட்கும் போது எப்பவுமே பெருசா தான் கேட்கணும். கடவுள் நேரில் வரான்னு வச்சுக்கோங்க, சாமி உங்களோட கைபேசியில் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்கக்கூடாது. என்ன கேட்கணும் தெரியுமா? அப்பா, சாமி, என் தாய்க்கு உடல் சரியாகணும், என் தமையனுக்கு உடல் சரியாகணும், ஊரார் உலகத்தார் எல்லாரும் நல்லா இருக்கணும். பின்னால் ஒரு வார்த்தை சொல்கிறார், வாழ்க்கையில் தவங்கிறது எதுன்னா தன்னை பற்றி நினைக்கிறதே இல்லை, அதுதான் தவம் என்று சொல்கிறார். ஆக வரம் கேட்பதிலேயே ஒரு அழகு இருக்கு. நேரம் வந்தால் பென்சில் சீவர் ஸ்க்ரூவா கேட்கறது கிடையாது. அவர் கேட்டிருக்கிறது, நினைக்கும் பொழுது நின் மௌனம் நிலை வந்திட நீ செயல் வேண்டும்னா, நான் எப்ப மௌனமா இருக்கணும்னு நினைக்கிறேனே. அதே தானே அருணகிரிநாதர், சும்மா இரு சொல்லற. ஒரு மனுஷனால செய்ய முடியாதது என்ன தெரியுமா? 5 சும்மா இருக்க முடியாது. அதுதான் விஷயமே. ஏன் டார்வின்லேருந்து வந்தது தான், அதுக்கு ஒன்றும் காரணம் கிடையாது. ஆனால் சும்மா இரு சொல்லற என்ற வார்த்தைக்கு உள்ள அர்த்தத்தை இதில் அழகாக அவர் சொல்றாரு. கனக்கும் செல்வம் 100 இவையும் தரணி கடவாயே, இதை தந்துட்டாரா கடவுள், இல்லையே 40 போயிட்டாரே அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்கறது என் காதில் விழுது. அதுக்கு நான் நினைக்கிற பதில் என்ன தெரியுமா? சொல்ற பதில் இல்லை, நினைக்கிற பதில் என்ன தெரியுங்களா? இன்னைக்கும் பாரதியார் சிந்திக்கிறோம், இன்னைக்கும் வாழ்கிறாரே. 100 என்ன, 200 300 உலகம் உள்ளவரை பாரதியின் தமிழ் வாழும். காரணம் என்ன தெரியுமா? சுயநலம் இல்லாத தமிழ், தனக்கென்று நினைக்காத தமிழ், காக்கை குருவி சாப்பிடணும் நினைச்ச தமிழ், தனி ஒருவனுக்கு உணவிலே ஜகத்தினை அழித்திடுவோம் என்று வீரமாக பேசிய தமிழ். நாள் ஒன்று போவதற்கு நான் படும் பாடு தாளம் படுமோ தரிப்படுமோ. தாள வித்வான்கள், வாத்திய வித்வான்கள் இருக்கீங்க, தாளம் படுமோ தரிப்படுமோ. என்னுடைய ஒரு நாள் கழியறதுக்குள்ள நான் வயிற்றுக்குப்படுற பாடு எப்பேற்பட்ட பாடு, தாளம் படுமோ தரிப்படுமோ என்று எழுதியவர் தனி ஒருவனுக்கு உளவியலை ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொல்லும் போது கணக்கும் செல்வம் 100 கேட்ட வார்த்தை இன்றைக்கு பலித்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன். அப்பேற்பட்ட பிள்ளையார உருவத்தை பார்த்து 4-5 விஷயங்கள் சொல்கிறார்.

கயிறு குறுகிய கால், இது பூதக்கூறு. முகம் புருவம் மனிதக்கூறு, கரங்கள் எல்லாம் தேவக்கூறு. ஏங்க அவருக்கு பெரிய காது கொடுத்தாங்க? நம்ம இத்துண்டு காதிலே 1000 விஷயத்த போட்டுக்கிட்டு கேட்குறோம். தெளிவாக சொன்னால் வெளியில் பேசுகிறவங்க பேசுகிறத நம்ம கேட்குறதே இல்லை, ஏன்னா காதுகளில் வேற எதையோ மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கடவுளுக்கு ஏன் தெரியுமா பெரிய காது? இன்னொரு பெரிய விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு? வாழ்க்கையில் எல்லாத்தையும் மூடலாம், கண்ணு கூட மூடலாம், மூச்சு இமைத்து கொண்டே இருக்கும், வாயை கூட மூடிடலாம். மூட முடியாது, கஷ்டம் அது, வாயை கூட மூடிடலாம். ஆனால் காது மட்டும் ஏன் கடவுள் கொடுத்தானா இப்படி நல்ல நல்ல விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருடா. ஒப்பனா திறந்திருக்கும் காது, கேட்டுக்கொண்டே இரு. நல்ல விஷயங்கள் குறையவே குறையவில்லை நாட்டிலே, ஆனால் நீ கேட்கறதான் குறைச்சிருக்கிற. அப்படின் தான் பெரிய காதோட பிள்ளையார் இருக்கார். இது நான் நம்மளை பற்றி சொல்லலை, பிள்ளையாரை பற்றி. சின்ன கண் ஏன் தெரியுமா? யாரோ வந்து கேட்குறான், அப்பா எனக்கு உணவு கொடு அப்படி. நான் கேட்குறேன் யாருன்னு கூர்ந்து பார்த்துட்டு 100 உள்ள வச்சுட்டு 50 ரூபாய் தூக்கி கொடுக்கூடாது. 100, 50, 500 எதுக்கு கைக்கு வருவதோ கர்ணனை போல கொடுக்க வேண்டும். கூர்ந்து பார்க்காமல் வரம் தர வேண்டும். யானை முகம் எதுக்கு தெரியுமா? நான் அடியேன் ரசித்த ஒரு விஷயம் இது. ஏன்னா யானை தான் இந்த உலகத்திலே குடும்ப பண்பாட்டை காத்து கொண்டிருக்கிறது. எப்படிங்க? மூத்த யானை முதல்ல போகும், மனைவியான பின்னாடி போகும், பிள்ளைங்க பின்னாடி தான் வரும், எதுவும் ஒன்னா முன்னாடி போகாது. ஆக தந்தை முதலிலே, தாய் பிறகு, குழந்தைகள் பின்னிலையிலே. இதை சொல்வது விநாயகருடைய யானை முகம். பெரிய வயிறு ஏன் தெரியுமா? பா புள்ள பெரிய வயிறை வச்சிருக்காரே, ஏன் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு வயிறு ரொம்ப இருந்தா தப்பே செய்ய மாட்டான்ப்பா. இந்த வாழ்க்கையில் தப்பு நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஏதோ ஒன்று அவனுக்கு நிறையாமல் இருக்கிறது. அதனால என்ன கேட்கிறார் தெரியுமா? மணக்குள விநாயகரே. இப்படி தனிப்பட்ட பாடல்கள் தான் இந்த விநாயகர் 4 மணி மாலை முழுக்க. ஆனால் ஒன்னொன்னும் அழகு, அற்புதம், முத்து. இப்போ நான் பாட போற பாட்டில் எதை தெரியுமா சொல்றாரு? ஒரு ஆன்மீகவாதிக்கு இலக்கணம் என்னன்னு சொல்றார். ஒரு ஆன்மீகவாதி என்பவன் வெறும் உடையில் இல்லை, வெறும் ஆலையில் இல்லை, வெறும் பட்டையில் இல்லை, வெறும் மற்ற அலங்காரங்கள் இல்லை, இதில் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். அதை நம்ம கேட்போம்.

இந்த பாட்டில் என்ன கேட்குற தெரியுமா? நாலு விஷயங்க அழகாக நம்ம பதிவு செஞ்சு வச்சுக்கலாம். அகவல்னு நினச்சா அதில் ஒரு தகவல் கொடுக்குறார். என்ன அழகு பாருங்க, கணக்கோடு சொல்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் வேலை என்ன. இதை என்னப்பாவது யோசிச்சு சொல்லுவோமா? மனிதனாக பிறந்திருக்கிறோம்,

ஆன்மீகவாதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன? முதல்ல சொல்றார், தன்னை கட்டுதல் அப்படின்னா கட்டுப்பாடா இருத்தல். புலனடக்கம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. என்னதான் லைட்டா ஒரு நோய் இருந்தாலும் ஏதோ ஒரு இனிப்பை பார்க்கும்போது சாப்பிட்டுறோம், அங்கதான் அதான் புலனடக்கம். அது பாரதி சொல்கிறார், தன்னை கட்டுதல். அடுத்தது கேளுங்க, பிறர் துயர் தீர்த்தல். ஆஹா, இது கூட செஞ்சிருவோம் நம்ம, அடுத்ததுதான் கொஞ்சம் கஷ்டம். பிறர் நலம் வேண்டுதல். அப்பா எப்படியா அவன் வேலை தேடி அலையிறான், எப்படியாவது கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கும், ஆனால் கொஞ்சமாக இருக்கும். அடுத்தது ஒன்று, உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றுதல். இத்தனையும் ஒரு மனுஷன் ஆன்மீகவாதி செஞ்சா என்ன கிடைக்குமா? அதையும் சொல்றாரு, அறம் பொருள் இன்பம் வீடு எல்லா பயனும் கிடைக்கும் என்கிறார். இதில் இந்த பாடலில் நான் பாடிய பாடலில் ஒரு வார்த்தை கொஞ்சம் சாதகம் செய்து பார்ப்போமே. பாட்டை இல்லை அந்த பழக்கத்தை எப்படி தெரியுமா? அசையா நெஞ்சம் அருள்வாய், எதை பார்த்தாலும் அசையுது. அங்கே ஒரு விளம்பரத்தை பார்த்தா இதை பண்ணா எப்படி இருக்கும், இங்கே ஒரு விஷயத்தை பார்த்தா இதை பண்ணா எப்படி இருக்கும் என்றெல்லாம் இருக்கும்போது, அங்கே தான் ஒரு பாடலில் அந்த நல்லதோர் வினை செய்தேன்னு ஒரு பாடலை எதிர்ப்பார், அசைவரும் மதி வேண்டும். இந்த உலகத்தில் மனசு விட்டு பேசுகிறேன், ஒன்றுமே இல்லை, புகழில் ஒன்றும் இல்லை, தொழிலில் ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் இல்லை, எதில் ஒன்றும் இல்லை, எதில் இருக்கு? எவன் ஒருவன் பொதுநலம் நினைக்கிறானோ சுயநலத்தை விட்டு அங்குதான் உண்மை இருக்கிறது என்று பாரதி சொல்லியிருக்கிறார். அதைத்தானே இந்த விநாயகர் நான்மணி மாலை சொல்கிறது. ஒரு நிமிஷம் அப்படியே நீங்க சுவாமி விவேகானந்தத்தை நினைச்சு பாருங்களேன், அயர்லாந்துலேருந்து ஒரு சிஷ்யை வாய்க்குது, பேரு நிவேதிதா. கூட்டு வந்து என்ன தெரியுமா சொல்றாரு, என் மடம் வளர்றதுக்கு வேலை செய், என்னோட மடத்துல வேலை செய், அவருக்கு வேலை செய், இவருக்கு வேலை சொல்ல. என் மகளே, நீ காளி போன்றவள், என் இந்தியாவை நேசி. ஆஹா, என்ன பொதுநலம்! அப்படி சொல்லி கிடைத்தவள் தானே நிவேதிதா, அவளுக்கு சிஷ்யர் தானே பாரதியார், அவருக்கு சிஷ்யர் தானே பாரதிதாசன். என்ன அழகான குரு பரம்பரை பாருங்கள். ஸ்ரீ குருப்யோ நமஹ என்று சொல்கிறோமே, இந்த குரு பரம்பரையை தெரிவித்துக்க வேண்டும் ஒன்று நான் நினைக்கிறேன். இந்த விநாயகர் நான்மணி மாலையை படித்து சொல்லும் போது எனக்கு ஒன்று தோன்றியது, கடவுள் என்றைக்கு நமக்காக கேட்பதை குறைத்து அடுத்தவர் நலத்துக்காக கேட்கிறோமோ அன்றைக்கு ஒருவேளை கடவுள் நம்மிடம் பேச ஆரம்பித்து விடுவாரோ என்றுதான் நினைக்கிறேன். நினைச்சு பாருங்களேன், ஒரு சின்ன சின்ன விஷயம்தான். கோவில் தரிசனத்துக்கு போனா முன்னால உயரவா ஒருத்தர் நிக்கிறாரு. இதை நம்ம பாட்டு விளக்கம் சொல்லிட்டு போறது நம்ம வேலையில, ஏதாவது கொஞ்சம் புரிவதற்கு முயற்சி அவ்வளவுதான். ரொம்ப உயரமா ஒருத்தர் நிக்கிறாரு, பின்னால ஒருத்தர் குள்ளமா நிக்கிறாரு. ஒண்ணு இல்லை, நிற்கும் போது பின்னால இருக்கிறவருக்கு மறைக்குதா அப்படின்னு நின்றுட்டு பாக்குறது ஹிந்து தர்மம். அதுதான் புண்ணியம், அதுதான் நம்ம கடமை. சரி, சாப்பிட போறோம், மொத்தமா சாப்பிட போறோம், எங்க நிழல் இருக்கு? முதல்ல உட்கார். சரி, மின்சாரம் போயிடுச்சா? பக்கத்து வீட்டில் போயிருக்கா? அப்போ சரி. பஸ்ஸில் ஓடி போனால் முதியவர்களை முண்டி அடிச்சுட்டு ஓடி எப்படியாவது இடத்த பிடிச்சி, அப்பா அதை இப்போ தான் ஒன்று இருக்க கையில், அதை வச்சுக்கிட்டு கண்டுக்காத மாதிரி உயரையும் கழுத்தில் மாட்டிக்கிட்டு. அதைத்தான் பாரதிதாசன் என்ன தெரியுமா சொன்னார் ஒரு வார்த்தை, இது எங்கேயாவது நம்ம நிச்சயமாக நிறைய கேட்டுப்போய் இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன், தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தான் உண்டுன்றோம். எப்படியா நம்ம அடுக்கலைக்குள்ள அஞ்சரை பெட்டின்னு ஒன்று வச்சுருப்போம், அதுக்குள்ளே ஒன்று இருக்கும், எல்லாத்துலேயும் முக்கியமாக போடுவோம், கடுகு தெரியுமா? கடுகு, அந்த கடுகு மாதிரிங்கிறாரு, சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோம். அடுத்து ஒரு கிளைமேக்ஸ் முடிக்கிறார், தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன் என்று முடிக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு தொண்டர்க்கு தவமாக இருப்பதே தவம், தொண்டர் செய்யும் தவமே தவம் என்று, பழியில்லாமல் வாழ அருள்வாய், கல்வி செழிக்க அருள்வாய், கடமை ஆற்றிட அருள்வாய், தோல்வினை நீக்கிட அருள்வாய், துறந்தார்க்கு தெளிவு தர அருள்வாய், அனைவரும் குணம் பெற அருள்வாய், குலமகளும் அறநெறி நீடூழி வாழ அருள்வாய், இப்பேற்பட்ட தொண்டர் செய்யும் தவமே தவம். ஏன் தெரியுமா இதை சொல்ற? வாழ்க்கையில தவநிலை என்பது வாய்ப்பது மிக கஷ்டம். கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் கண்ண மூடி தியானம் செய்யறதே கஷ்டம். ஆனால் விநாயக பெருமானை கும்பிட்டால், எண்ணிக்கையோடு எடுத்தும் சொல்கிறேன், ஒரு கொம்பு இருக்கு விநாயகருக்கு, ரெண்டு செவி இருக்கு, மூன்று கண் இருக்கு, நான்கு தோல் இருக்கு, ஐந்து கரம் இருக்கு, ஆறு எழுத்து இருக்கு, ஏழு பிறவி நீக்கும் அருள் இருக்கு, எட்டு திசை புகழ வைக்கும் அனு

ஒன்பது மணி பெற்றிருக்கிறார். இத்தனையும் கேட்டு சகல சம்பத்துடன் நாம வாழ வேண்டாமா? இதைத்தான் நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும். அப்பேற்பட்ட விநாயகரை, அவரோட தோற்றத்தை, இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டுங்க. என்ன அழகா விவரிக்கிறார் பாருங்க, மேல கிரீட இருக்கு, அதெல்லாம் அவர் சொல்லல. விநாயகருடைய விஸ்வரூபத்தை, விஸ்வரூபம் என்று அடியேன் சொல்வது விநாயக பெருமானின் அற்புதமான நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை. சொல்லினுக்கரியனாய், முதல் வார்த்தையை பாருங்க, விநாயக பெருமானை விளக்க முடியாதுப்பா, நான் நினைச்சே முடியல, அதுக்கு ஒரு வார்த்தை போடுறாரு.

இதுக்கு ஒரு விளக்கம் அடையன் சொல்லணும்னு நினைக்கிறேன். யாருக்கும் எளியனாயிருப்பது எப்படி, யாருக்கும் வலியனாயிருப்பது எப்படி, யாருக்கும் அன்பனாயிருப்பது எப்படி, யாருக்கும் இனியனாயிருப்பது எப்படி சொல்லணும்ல. பாட்டை பாடிக்கிட்டே போனா யாருக்கும் எளியனாய்ங்கிறது என்ன தெரியுமா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அற்புதமான உருவத்தை சொல்கிறேன், குசேலர். அவரு கைப்பிடி அவள் எடுத்துட்டு, ஹே கிருஷ்ணா உன்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு போனவுடனே அப்பேற்பட்ட தெய்வம் இப்படி பார்த்துட்டு, யார் பனி அப்படின்னு கேட்கல. யாருக்கும் எளியனாய்ங்கிறது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாட்டந்து நம்ம கத்துக்கணும். டே குசேலா வாடா, எவ்வளோ நாளாச்சுடா உன்னை பார்த்து, பால்ய பருவத்தில் நம்ம ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்தில் படித்தோம் மேடம், எப்படிரா இருக்க, உங்கள் ஆத்துக்காரி எப்படிரா இருக்கா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, குழந்தையெல்லாம் நல்லா இருக்காங்களா என்று அன்போடு ஏழை குசேலனை எளியன் என்று நினைக்காமல் விசாரித்தாரே அந்த ஸ்ரீ கிருஷ்ணரே, யாருக்கும் எளியனாய். அது வேணுங்க, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறது, ஆ ஓ அப்படியா அப்படின்னு கேட்கறது ஒண்ணுமே இல்லை உலகத்துல. அடுத்தது பாருங்க, யாருக்கும் வலியனாய், இப்படி எளியனா இருந்துட்டு போன்னு சொல்லல அவரு. எங்க வல்லினமோ அங்க வல்லினோம், எங்க மெல்லினமோ அங்க மெல்லினோம், எங்க இடையினமோ அங்க இடையினோம், எங்க மனமோ அங்க மனம். இது தெரிஞ்சிருக்கணும் உலகத்துல யார்.

வலியன். மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி வலியன். என் கொடியை நீ தட்டுகிறாயா? மாட்டேனடா, வந்தே மாதரம் என்று சொல்லி கொடிகாத்த குமரன் யாருக்கும் வலியன். பகத்சிங், வேலுநாச்சியார், நம்மள மாதிரி பெண்கள், ஜான்சி ராணி, எத்தனை பேர், கே பி சுந்தராமலம்மா, அந்த அம்மா பாடாத தேசபக்தி பாட்டு உண்டா? எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது தெரியுமா அந்த அம்மா வாழ்க்கைக்குள்ள. நாமெல்லாம் இப்போ நம்ம பார்க்க வாழ்ந்தவங்க மத்தியில் தேசபக்தி இருக்கிறவங்க எவ்வளோ பேருக்கு இருக்குன்னே நமக்கு தெரியல. அப்பேற்பட்ட உத்தமரா காந்தியை உவந்து பேசன்னு ஒரு பாட்டு பாடினாங்களே, காந்திஜி சொல்லி கே பி சுந்தராம்பாள் பாடினது. ஆக பெண் யாருக்கும் வலியனாய், சரி, யாருக்கும் அன்பனாய் என்னது? அப்படியே எல்லாரும் மயிலாப்பூருக்கு வந்தீங்கன்னா, ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தை தரிசிச்சிங்கன்னா, பகவான் பரமஹம்சரை பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள ஒரு கதை இருக்கு. என்ன தெரியுங்களா? சின்ன மூட்டை தோற்றம், பித்தர் தோற்றம், அப்படியே கோவிலுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார். ராணியம்மா வராங்க. இந்த நாலு விளக்கம் சொல்லிட்டு தான் பாட்டை கண்டினியூ பண்ணணும். ராணியம்மா வராங்க. ராணியம்மா வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ பித்தராமே, மக்களுக்கு துன்பம் செய்கிறாமே, வெளியே போ, வெளியே போ, மூட்டை எடுத்துட்டு வெளியே போ என்று சொன்ன உடனே மூட்டை எடுத்து வச்சுக்கிட்டு யாருக்கும் அன்பனாய் நினைச்சு பாருங்க. கோவில் உரிமை அந்த அம்மா ராணி, அவர்கள் சொன்னது அவர்கள் பாஷையிலே சரி, யாருக்கும் அன்பனாய் எப்படி இருக்கணும், என்ன யாருப்பா சொன்னதுன்னு வரல. அவர் மூட்டையை தூக்கிட்டு வெளியில போய் உட்காண்டார். அப்புறம் யாரோ ஒருத்தர் சொல்லி, சாக்ஷாத் பராசக்தியின் பிள்ளை அப்பா அது, அதை போய் அனுப்பிச்சிட்டியன்னு சொல்லி கூட்டு வந்த உடனே உள்ள வாங்க பரமஹம்சரே, நீங்க உள்ள வந்து உட்காருங்க, நீங்க உட்கார்ந்தாதான் இது கோவில் என்று ராணி மகாராணி சொல்லும் போது உள்ள அந்த மூட்டையை கையில வச்சுக்கிட்டு வந்து ஓரமா எதுவும் பேசாம உட்கார்ந்தார்ல, யாருக்கும் அன்பனாய். இதாங்க வாழ்க்கை. லாஸ்டா பாரதி என்ன சொல்லியிருக்கார் லாஸ்டா இந்த பாட்டுல முடிவா என்ன சொல்லியிருக்கார், யாருக்கும் இனியனாய். அது கொஞ்சம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி தெரியுங்களா? இதுக்கு ஒரு குட்டி குழந்தை கூட ரசிக்கிற மாதிரி சொல்றேன். வள்ளல் பெருமான் அருமையான ஒரு விருந்துக்கு செல்கிறார். விருந்து இளைய பார்த்தீங்கன்னா 46 பண்டம் சாப்பிட முடியுமா? முடியாது. முடியும், மறுநாளைக்கு நம்ம வயிறு தான் வலிக்கும். ஆனா அந்த 46 பண்டத்தை பார்த்த உடனே வள்ளல் பெருமான் ஒன்றை கூட தொடவில்லை. ஆனால் ஏதோ வைத்தார்களே, நாம மதிக்க வேண்டுமே என்பதற்காக கொஞ்சம் சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே உடம்பு நிலை பாதிக்கப்பட்டது. இந்த கூட இருக்கிறவா எப்போதுமே பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா அவ தான் குட்டி குழப்பம் பெரிய குழப்பம் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம். வள்ளல் பெருமானே, இன்னைக்கு நீங்கள் அங்கே சாப்பிட்டது ரொம்ப தப்பு. அவளுடைய உணவு சரியில்லை, மோசமான உணவு. எத்தனை ஐட்டம் வச்சுருந்தாலும் எல்லாமே நல்லாலே, நீங்கள் சாப்பிட்ருக்க கூடாது அப்படின்னு சொன்னப்புறம் எங்க பாரதி எழுதியிருக்கிற வார்த்தை யாருக்கும் இனியனா என்பதை வள்ளல் பெருமான் கவனித்து பார்த்தார். எப்படி ஒரு பின்னல் போடுகிறேன் பாருங்கள். என்ன தெரியுமா சொன்னார், அவர்களை சொல்லாதீர்கள், அவர்கள் உணவு நன்றாகத்தான் இருந்தது, என் வயிற்றுக்கு பொருந்தவில்லை அப்பா என்று சொல்லிய குணம் இருக்கிறதல்லவா. இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு கொழுக்கட்டையும் சாப்பிட்டுட்டு இப்படி ஒரு சபதமும் பண்ணிப்போம். இந்த நாலு விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வேணும். யாருக்கும் இனியனாய், யாருக்கும் எளியனாய், யாருக்கும் வலியனாய், யாருக்கும் அன்பனாய் விநாயகர் இருந்திருக்கிறாரா? இருந்திருக்கிறார். மஞ்சளை பிடிச்சு வச்சாலும் ஏழையர்க்கு இறங்கும் பிள்ளை என்று பாரதியார் சொல்லியிருக்கிறார். கஜமுகாசுரனை வதம் பண்ணும்போது வலியனா இருந்திருக்கிறார். அவை வந்து ஸ்பீடா பூஜை பண்ணங்களா, அவசர அவசரமா டபால்னு தும்பிக்கையில வச்சு மேல கொண்டு விட்டார். அன்பனார் இனியன் முருகனுக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருக்கிறார். ஆக விநாயக பெருமானே எளியனாய், வலியனாய், அன்பனாய், இனியனாய் இருந்திருக்கும் போது நாமெல்லாம் இந்த விநாயக சதுர்த்தியை கும்பிட்டு உணவையும் உண்டு இந்த உணர்வையும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான்.

இந்த பாடலிலே ஒரு வார்த்தையை நீங்கள் ஊன்றி கவனித்திருக்கணும். இந்த வார்த்தையை படிக்கும் போதும் என் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. பொன்னால் உனக்கு ஒரு கோவில் கட்டுவேன். யாருக்கு? விநாயகப் பெருமானுக்கு. யாரு? பாரதியார். யார மாதிரி? பூசலார் நாயனார் மாதிரி. வெளியில இடத்த தேடல, நிலத்தை தேடல, பத்திரத்துக்கு அலையில, அங்க இங்க போல, பொன்னால் உனக்கு ஒரு கோவில் கட்டுவேன். மனமே நீ என்னை வாழ்வித்திடுவாய், வீணே உழலுதல் வேண்டா, சக்தி குமாரன் சரண் புகழ்வாயே. பூசலார் நாயனார் போல பாரதி ஆழ்வார் மனசுக்குள் கோவில் கட்ட வேண்டும் என்று நினைத்த விஷயத்தை இன்றைக்கு நாம் இரு கோடிட்டு மனதிலே படித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து வெண்பாவல் என்ன சொல்றார் தெரியுமா? கஷ்டமா இருக்கா? கவலையப்படாத. கஷ்டம் யாருக்கு இல்லைங்க? எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, இவருக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. யாருக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க? கஷ்டத்து நமக்கு கஷ்டத்தை பிடிக்குதோ இல்லையோ, கஷ்டத்துக்கு நம்மளை பிடிக்குது. அது நம்ம கிட்ட வந்து உட்கார்ந்துக்கும். அதுக்கு என்ன செய்யணுமா? கவலையப்படாதீங்க, மருந்தே கிடையாது அதுக்கு. கணபதியின் தாளை பற்றுங்கள். நீங்க பக்கத்து வீட்டில் சொன்னீங்கன்னா நடந்ததுன்னா கிண்டல் பண்ணுவாங்க, நடக்கலைனாலும் கிண்டல் பண்ணுவாங்க. வெளியில யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா சும்மா பேசிட்டு விட்டுடுவாங்க. உண்மையான உள்ளங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நமக்காக கண்ணீர் விடுவாங்க. அதுவும் இருக்கு, இல்லாம இல்லை, எண்ணிக்கையில் குறை, அவ்வளவுதானே தவிர. அவர் சொல்றது என்னன்னா, கஷ்டம்னு வந்தா கணபதியின் தாளை கட்டிக்கொள், கஷ்டம் வராம இருக்க என்ன செய், பொய் சொல்லாதப்பா. விநாயகர் நடி மாலை இன்னைக்கே எடுத்து படிச்சு பாருங்க. பொய்யை தவிர்ப்போம். கவலை, வஞ்சனை, புலமை, விருப்பம், ஐயம், இதெல்லாம் விடுங்க. புலமை, விருப்பம், படி படி படி படி, பட்டம் வாங்கு பட்டம் வாங்கு, இதெல்லாம் விட்டுரு. மனசுக்குள்ள கவலை, அவன் தன்னை பத்தியா அடுத்தவனை பத்தியா எதுவா இருந்தாலும் விட்டுரு. வஞ்சனை, அவன் வாழவே கூடாது, இந்த வஞ்சனை இல்லாத விட்டுரு. ஐயம், சந்தேகம், எதுக்கெடுத்தாலும் சந்தேகம், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அதெல்லாம் விட்டுரு. சரி, எண்ணத்தை எல்லாம் விடுவிடுன்னு சொன்னிய, எதை தொடு? சிவானந்த பேரை தொடு. ஆனந்தம் என்ற வார்த்தைக்கு தமிழிலே இடையான சொல்லும் கிடையாது, எதிர்ச்சொல்லும் கிடையாது. தேடி பாருங்க, கிடைக்கே கிடைக்காது. காரணம் என்னவென்றால், ஆனந்தம் என்ற ஐந்தெழுத்து இறைவனுடைய திருவடி. அதுக்கு நீங்க இணையான சொல்ல எடுக்க முடியுமா? இணையான எதிர்ப்பதை சொல்ல எடுக்க முடியுமா? அதனால்தான் பேரானந்தம் என்று சொல்வார்கள். வேத பொருள் காட்டும் விநாயகர் பாத குளிர் நிழல் அடைவோம். ஏழையர்கெல்லாம் இறங்கும் பிள்ளை. இப்ப குழந்தைகளுக்காக நான் குட்டி கதை ஒன்று சொல்ல போறேன். பிள்ளையார் எல்லாருக்கும் உதவி இருக்காரா? உதவி இருக்கார். ஒருவேளை இசைப்பேருரையை குழந்தைகள் கேட்டுக்கொண்டிருந்தால் என்று ஐயம் எனக்கு இருக்கிறது. அதனால் சொல்கிறேன். ஒரு பையன் என்ன பண்ணானா, அம்மா தனியாக பூஜை பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு, தான் மட்டும் கொழுக்கட்டை மாவில் நல்லா பிள்ளையாரை பண்ணி வச்சு, அழகாக அவங்கள மாதிரி எல்லாம் பாடி, நல்லா வயலின்லாம் வாசி, மிருதங்கள்லாம் வாசி, எல்லாம் பண்ணி அழகாக பண்ணி இந்த விநாயகர் பூஜை பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது உருவத்தை எல்லாம் பண்ணிட்டான். விநாயகருக்கு ஒன்று முக்கியம் வைக்கல, என்னது? நிவேதம். அப்பேற்பட்ட வைத்த காலியா போடலாமா? ஐயையோ, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், பாட்டு ரெடி பண்ணிட்டேன், நோட்டு ரெடி பண்ணிட்டேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், இதை ரெடி பண்ணலையே, தயார் பண்ணலையே, என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சு பிள்ளையார் வயிற்றையே உத்து பார்த்தார். பெரிய மாவிலே செய்த வயிறு, அப்படியே ஒரு கைப்பிடி பிடித்தார், பிச்சு எடுத்தார், அதை கொழுக்கட்டையாக பிடித்தார், சுவாமி முன்னால் வைத்தார். கணபதி என்றிட கலங்கும் மல்வினை என்று அழகாக பாட்டை பாடினார். முடிச்சுட்டு பாடினார், நான் சொல்றது குழந்தைய தான் சொல்றேன், பாடினான். எல்லாம் பாடி முடிச்சுட்டு தன்னுடைய பிள்ளையார் பஜியை முடிச்சுட்டு பின்னால் அக்கம் பக்கம் பார்த்துட்டு, அம்மா அப்பா யார்

வரலையான் பார்த்துட்டு பிள்ளையாரை பார்த்தா பிள்ளையார் கிள்ளிய வயிறாக இருக்கிறார். வெள்ளப்பிள்ளையாரை கிள்ளின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கிள்ளிய வயிறாக இருக்கிறார். உடனே இது குழந்தை இல்லையா, என்ன செஞ்சது, ஏண்டா இப்படி பண்ண, அம்மா வந்து கேட்பா இல்லையா, அதனால என்ன செஞ்சது, அந்த பிச்சை மாவு வயிற்று பிள்ளையார்கிட்ட எடுத்த கொழுக்கட்டையை வச்சு அட்டாச் பண்ணி ஒட்டி அப்பாவும் மகிமையே மகிமைய அமைக்கி பிடிச்சா கொழுக்கட்டை அட்டாச் பண்ணா பிள்ளையாரா இருக்கியப்பா என்று அந்த பையன் கும்பிட்டான். இன்றைக்கு மிகப்பெரிய பதவியிலே இருக்கின்றான். ஏன்னு கேட்காதீங்க, அவனுடைய விளையாட்டுத்தனத்திலே உண்மை இருந்தது. ஆக பிள்ளையார் என்பவர் ஏழைகளுக்கும் வருவார், எல்லோருக்கும் கொடுப்பார். அவருடைய விஸ்வரூபம் எப்படி இருந்தது என்பதை சொன்ன விநாயகப் பெருமான் அவர் எப்படியெல்லாம் துணை புரிகிறார் என்பதை நமக்கு இந்த பாடலிலே தெரிவிக்கின்றார்.

பொழுது ஏத்தி பணிவது முறையேன்னு சொல்றாரே, சரி இதை பாமரர்கள் செய்வாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அவங்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம், அவ்வளோதான். சாமி கும்பிடுவான், ஆத்தான்னு கும்பிடுவான், பிள்ளையாரப்பா விநாயகர் சொல்ல தெரியாது, பிள்ளையாரப்பான்னு கும்பிடுவான். ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு பாமரன்ட்ட போய் அப்பா இந்த ஒரு மந்திரத்தை சொல்லு, ரொம்ப ஒரு எளிமையான மந்திரம், ஓம்கம் கணேசாய நமக அப்படின்னு சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுங்களேன், அவனுக்கு அது வராது. ஆனால் அவன் ஒரு விளக்கம் சொல்லுவான், ஓம்கம் கணேசாய நமகன்னா என்ன விளக்கம்னு நான் சொல்லட்டுமா அம்மா அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. என்னென்ன கம்முன்னு இருங்க, விநாயகர் அருள்புரிய பாருங்க. உண்மை சும்மா இரு சொல்லற அதுதான், மனிதனால் முடியாதது அதுதான். அந்த ஒரு விஷயத்தை அவன் கத்துன்னு இருக்கான் பார்த்தீங்களா. இதனால தான் விநாயக பெருமானை எப்படி கும்பிடணும் அப்படின்னு எழுதி வச்சிட்டாருங்க. நம்மளுக்குன்னு படித்தவனுக்கு எழுதியிருக்கிறாரு, படிக்காதவனுக்கு சொல்றதுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு, படிக்காதவன் ஒருவேளை படிச்சுட்டு படிக்கணும்னு நினைச்சானா அதுக்கும் எழுதி வச்சிருக்காரு, எளிமையா எழுதி வச்சிருக்காரு, இதயத்தோட எழுதி வச்சிருக்கிறாரு.

இவ்வளோத்த நீ எனக்கு கொடுத்திருக்கியே, உனக்கு என்னப்பா கைமாறு செய்ய போறோம்? இயம்பு என்று சொல்கிறார். தெய்வமே ஆயினும் நன்றி புரிதல் தெய்வ குணம். அப்பா வரேன், மலைக்கு வருகிறேன், என் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி கொடு, என் பிள்ளைக்கு வேலையை வாங்கி கொடு, எல்லாம் தான் தான் தான் எல்லாத்தையும் வேண்டிட்டு, ஒருவேளை 18 மலை முடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 17வது மலையில் முடிச்சிட்டார்னா 18 நம்ம மறந்துடக்கூடாது. அதுதான் என்ன வேண்டுமென்று கைமாறு இயம்புன்னு பாரதி எழுதுகிறார். எப்பேற்பட்ட பக்குவம் தெரியுமா? பெரிய வேண்டுதல் சொல்றாரு, அதை நான் சுருக்கி சொல்றேன். முதல்ல சொன்னேன், ஒரு துளியைத்தான் நம்ம சொல்ல முடியணும். அச்சம் வேண்டேன், அமைதி வேண்டேன், இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம படிச்சுட்டா போதும். அச்சம் வேண்டாம், அமைதி வேண்டும், எது வேண்டும் சொல் மனமே என்று ஒரு பாடல் இருக்கிறது அல்லவா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, விநாயகப் பெருமானுக்கு 5 கரம் இருக்கிறது, திருமூலர் பாடினார் அல்லவா, 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பரை போலுமையிற்று, நந்தி மகந்தனை ஆன குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று சொன்னார் இல்லையா. நமக்கு இருக்கிற 2 கரத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறோமோ, அவர் 5 கரத்தை வச்சுட்டு அவ்வளோ அழகாக செய்கிறார். 5 கரம், ஆக்களுக்கு ஒரு கரம், காத்தலுக்கு ஒரு கரம், அழித்தலுக்கு ஒரு கரம், மறைத்தலுக்கு ஒரு கரம், அருளலுக்கு ஒரு கரம், என்னென்ன வேலை செய்யுது? சிருஷ்டி, திதி, சம்ஹாரம், திரௌபவம், அனுகிரகம். ஆக்களுக்கு கும்பத்தை வைத்திருக்கிறார், காத்தலுக்கு மோதகத்தை வச்சிருக்கிறார். இன்னும் யாருக்கும் கொடுக்கல, யாருக்கு கொடுக்க போறான்னு தெரியல, அவர் விரும்புகிற தூய பக்தி தான் கொடுத்துருவார். அழித்தல் அங்குசம், மறைத்தல் பாசம், அருளல் தந்தம். பக்தி செய்யறதுக்கு நேரம் கிடையாதுங்க. இதைத்தான் விநாயகப் பெருமான் 4 மாலையில் சொல்கிறார். 6 7 வரைக்கும் கும்பிடு, எநேரமும் கும்பிட்டு கொண்டுரு, அல்லது செய்யும் தொழிலை தெய்வமாக வைத்திரு. பட்டுக்கோட்டை பாடினாரே, செய்யும் தொழிலே தெய்வம், அழகாக பாடினார். அந்த மாதிரியா திரு சாரதா தேவி கிட்ட கேட்டாங்களாம், ஒரு சிஷ்ய ஓடி வந்து, சுவாமி நாமா பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கேள், எவ்வளோ நேரம் பண்ணணும், அது மட்டும் சொல்லுங்கோ, கரெக்டாக செய்கிறேன் அப்படின்னு ஒரு சிஷ்ய கேட்குது. அந்த அம்மா பேசவே இல்லை, சொன்னல மௌனத்துக்கு சக்தி உண்டு. நேராக ஓடுற கடிகாரத்தை காமிச்சாங்களாம், காமிச்சிட்டு 24 நேரம் நிற்காம ஓடுதுல்ல, அது மாதிரி நாம சங்கீர்த்தனை பண்ணிக்கிட்டேன். இதுதான் வாழ்க்கை, எந்நேரமும் இறைவனை கொண்டிருக்கும். அதனால தான் பாரதி இவ்வளோ பாண்டவர் விநாயகர் 4 மாலையில் நாம் எல்லாரும் பெரிய கர்நாடக சங்கீதத்திலே இதை விருத்தமாக பாடி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவ்வளோ அழகான பாட்டு. அதனால நம்மளும் நமக்கு என்றதை செய்வோம். எனக்கு என்னென்னலாம் தொழில்னு சொல்கிறார் தெரியுமா?

நமக்கு தொழில் கவிதை அதுதான் வாழ்க்கைக்கு சோறு. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் அடுத்தது பாருங்கோ, நாட்டிற்குழைத்தல் அடுத்தது இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் என்று சொன்ன பாரதியினுடைய அற்புதமான விநாயகனணி மான்மலையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ரெண்டு விஷயம். தொழிலை எப்படி செய்யணும் சொல்லித்தரர். பக்தி இருந்ததுன்னா பதற்றம் வராது. அப்புறம் ஒன்னு அழகா சொல்லியிருக்க, எந்த இலக்கியத்திலே நான் படிக்கல, ஒரு விதை எப்படி மெல்ல முளைக்குமோ அப்படி பொறுமையாக செய் உன் தொழிலை. இதுக்கு மகாத்மா காந்திட்ட இருந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ராட்டைய ஸ்பீடா வேகமாக நூற்காதே என்று சொல்வார். காரணம், நீ ராட்டையை நூற்பது வெறும் நூலுக்காக அல்ல, உனக்கு பொறுமை எனும் ஒரு குணத்துக்காக. எப்பேற்பட்ட விஷயம் பாருங்கள். எத்தனையோ வேண்டுதல்களை வைத்தவர் மகாகவி பாரதியின் தலையாய லட்சியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. பாரதியார் இத்தனைக்கு எந்த வெளிநாடும் போல, எதையும் பார்க்கல, எதையும் ரசிக்கல, எதையும் தன் மனசுக்கு வேணும்னு நினைக்கல. ஆனா உலகத்துல ஒன்னே ஒன்னு சொல்றார், பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்று அவர் சொன்னாரே, அதற்காக எழுதிய ஒரு பாடல், அதையும் அடியேன் பாடுகின்றேன்.

இந்த பாட்டில் நான் ரசித்தது, எத்தனை பாட்டு நம்மளுக்கு எழுதியிருக்காரு, ஒரு கோடி பாடல் எழுதுவதற்கு பராசக்தி எனக்கு அருள் கொடு, புதுமை மணக்குள விநாயகா எனக்கு ஒரு அருள் கொடு. நமக்கும் பாரதியாருக்கும் ஒரே வித்தியாசம், ஒரு பாட்டு எழுதி ஒரு கோடி சம்பாதிக்க எண்ணம் நமக்கு, அவருக்கு ஒரு கோடி பாட்டு எழுதியும் சம்பாதிக்க வேண்டாம் என்ற எண்ணம் அவருக்கு. நமக்காக மட்டுமே எழுதி வைத்து அப்பேற்பட்ட புதுவை மணக்குள விநாயகரை வேண்டி, பெரிய விஷயம் இல்லையா? நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு அதுக்கு ஒரு கோடி ரூபா கேட்டுக்கிட்டு இருக்கோம், ரூம் கேட்குறோம், அது கேட்குறோம், இது கேட்குறோம், வேறு எதுவுமே கேட்கல. இந்தியா நல்லா இருக்கணும், நான் ஒரு கோடி பாட்டு எழுதணும், நவயுக கவிதை ஒன்று படைக்கணும், இது போதும், விநாயக பெருமானே இதை கொடு அப்படின்னு கேட்டவருக்கு பாட்டும் வளம், கேட்பதோ நாட்டு நன்மை, அனைத்தும் ஜீவ நன்மை, கலியுகம் வீழ்க, கிருதயுகம் மேவுக, யுக புரட்சிக்கான லட்சியங்கள், அவர்தான் கவிஞர். தனி ஒருவனுக்கு உணவிலையனில் ஜகத்தினை அழித்திடுவோம், வேடிக்கை மனிதரை போல் விழுந்து விடுவேன் என்று நினைத்தாயோ, குடும்பத்தை மறந்தார், உலகமே குடும்பமாக நினைத்த சுயநலமற்ற சுதந்திர கவியை இந்த விநாயகர் நான்மணி மாலை படைத்த ஒரு பெரிய பாக்கியத்துக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து வணங்கி அவருடைய பாடலாலேயே அடியே நிறைவு செய்கின்றேன். கொழுக்கட்டை நமக்கு நினைவிருக்கும், பூர்ணம் நினைவிருக்கும், வெள்ளம் நினைவிருக்கும், இது மூன்றும் எப்படி இருக்குமோ அப்படி வெள்ளத்தமிழால் நமக்கு பாரதி கொடுத்த அற்புதமான விநாயகர் நான்மணி மாலையை ஒரு அரிய முயற்சியாக அடியேன் அகில இந்திய வானொலியினுடைய அற்புதமான முயற்சியால் செய்து முடித்தேன் என்பதை சொல்லி அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய சதுர்த்தி வாழ்த்துக்களையும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாழ்க புதுகை மணக்குளத்து வள்ளல் பாதமணி மலரே, ஆழ்க உள்ளம் சலன.

நேயர்கள், இதுவரை விநாயகர் நான்மணி மாலை இசை பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தி உள்ளவர் பாரதி திருமகன் அவர்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம்.

நேர்களே, நாளை இடம்பெறவிருக்கும் இசை நிகழ்ச்சிகள். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி கிரகலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், எம் விஜய் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். FM கோல்டு அலைவரிசையில் நாளை பிற்பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் ஹேமா சுப்பிரமணியன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வயலின், எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மிருதங்கம். நாளை மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் பி அக்ஷயா அவர்களின் பாட்டு, அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், கே ஆர் வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். இசை நிகழ்ச்சிகளை கேட்டு இன்புறுங்கள் நேயர்களே. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:30. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்போது கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள் ஒலிக்கிறது.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் இளையராஜா சித்ரா குரல்களில் கீதாஞ்சலி திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.4°C, இயல்புக்கு 1.8°C கூடுதல். குறைந்தளவு வெப்பநிலை 24.8°C, இயல்புக்கு 1.1°C குறைவு. பதிவான ஈரப்பதம் 86%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.5°C, இயல்புக்கு 2.8°C கூடுதல். குறைந்தளவு வெப்பநிலை 26°C, இயல்புக்கு 0.6°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 76%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மாலையிலோ இரவிலோ லேசான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37°C, குறைந்த அளவு வெப்பநிலை 25 முதல் 26°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை, 4 அறிவோம் நாட்டுப்புற கலைகள், எழுதி வழங்கியவர் எஸ் சித்ரா அவர்கள், தமிழமுதம் வழங்குபவர் தங்கசங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு சர்வதேச எழுத்தறிவு தினம் குறித்த சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் குப்பை கழிவு மேலாண்மை, எஸ் அனீஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 முதல் 8:30 திரைகானம். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி கிரகலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், எம் விஜய் அவர்கள் வயலின், பூபனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மித்ரா பூங்காக்கள் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, தொழில் முனைவோர் கே புவனேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. 2:15 திரைகானம், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. கராவலம்ப ஸ்தோத்திரம் முதல் பகுதி உரை வழங்குகிறார் சமஸ்கிருதத்துறை தலைவரும் உதவி பேராசிரியருமான முனைவர் ஏ துர்காதேவி அவர்கள். 2:55 வானிலை, 5:30 திரைகானம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். நாளை இரவு 7:10 கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி குமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவர்கள் பங்குபெறும் நேர்முகம், உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றிய செயல்முறை விளக்கங்களை தருகிறார் மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவர்கள். 8:05, 9:15 திரைகானம், 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் மூளை ஒரு விஞ்ஞான பார்வை, நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜே செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 10:00 மணிக்கு காற்றோடு கலந்திடவா.

0: significant reduction in refill backlog, the central government has relaxed this restriction. He said, now all domestic LPG consumers, regardless of urban or rural, can book refills at an interval of 25 days. The Election Commission today announced by-poll to Nagaon Lok Sabha seat in Assam. It has also announced assembly by-polls for 2 seats each in Tamil Nadu and West Bengal and 1 seat in Puducherry. Reigning world champion Sheetal Devi has confirmed a medal for India by storming into the women's compound individual final on the third day of the Stage 3 of World Archery Para Series in Ahmedabad today. In an all-Indian semi-final, the armless archer from Jammu defeated Sarita. And that is the end of this news bulletin.
1: ஆல் இண்டியா ரேடியோ உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 11:10. ஊட்டி எஃப்எம் 101.8 இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 சந்திப்போம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.